நேரம் 5:51:15. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஸ்ரீரங்கநாதா என தொடங்கும் பாடல் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து ஒலிக்க இருக்கிறது பிரியா சகோதரிகளுடைய குரலில்.

எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை தொடர்ந்து 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: இறையருள் போற்றும் இசைப்பாமாலைகள் ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி அருள்மணி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: 102.3 பாட்டுக்கு தான் தானே.

0: பாட்டுக்கு இந்த டான்
1: இன்னும் சில நொடிகளில் தொடரவிருப்பது தமிழில் செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. எல்லை பாதுகாப்பு சட்டத்திற்கு புறம்பான குடியேற்றத்தை தடுத்து நிறுத்துவது போன்றவை நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பள்ளி கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணி முடிந்து வரும் ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் காற்றாம்பாக்கம் ஊராட்சியில் கட்டப்பட்டுள்ள கிராம ஊராட்சி செயலக கட்டிடத்தை மாநில வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு திறந்து வைத்தார். தூத்துக்குடி துறைமுகத்தில் கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகள் பாராட்டத்தக்கது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சக செயலாளர் திரு சந்தோஷ்குமார் சாரங்கி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவேக் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 6:40. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்களை இப்பொழுது நாம் கேட்கலாம்.
2: அருள்மணி மாலை.
1: புலரும் இந்த இனிய காலை பொழுதில் நாம் துவங்கும் செயல்கள் அனைத்தும் இனிதே வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவன் அருளோடு நேயர்கள் கேட்கலாம் அருள்மணி மாலை.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க கேட்டும் நாளும் பொழுதும் நலம் பெற வாழ்த்தி வளம் வந்த அந்த பாடல் உளுந்தூர்பேட்டை சண்முகம் இயற்றி டிபி ராமச்சந்திரன் இசையில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியிருந்தார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பா விஜய் இயற்றிய பாடல், தேவா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய பாடல்.

துன்பம் என்று சொன்னால் எப்போதும் உடன் வந்து நிற்பார் செந்தூர் வேலன். நாம் கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர். நிலையத்தின் நேரம் இப்பொழுது 6:12:25. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, கந்தனுண்டு கவலையில்லை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பெரியசாமி தூரன் இயற்றிய பாடல் இது. எஸ் சௌமியா பாடியது.

நேரம் 6:16:35. நித்தம் நித்தம் இறையருள் போற்றும் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். விவித் பாரதி தமிழகம் 102.3. அருள்மணி மாலையில் அடுத்து

கந்தனை நம்பி வந்தவர்களுக்கு வேண்டும் மரத்தை உடனே தந்திடுவான் ஆறுமுக வேலன். வேம்பத்தூர் கிருஷ்ணன் இயற்றிய பாடல் கேட்டும். எம் ரங்காராவ் இசையில் டாக்டர் சீர்காழி ஜி சிவ சிதம்பரம் பாடிய பாடல். நேரம் 6:20:31. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக

எல்லா உயிர்களிலும் நாராயணன் நிறைந்திருக்கின்றார். அவனது திருவடிகளே நமது துயரங்களை தீர்க்கும் ஒரே இடம். நாம் கேட்ட அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது. நேரம் 6:25:50. நிகழ்ச்சியில் அடுத்ததாக, உன்னுடைய கடமையை செய், பலனை என்னிடம் விட்டுவிடு, என்னிடம் சரணடைவதே உயர்ந்த பக்தி. கண்ணதாசன் இயற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

ஜிக்கி பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 6:33:55. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாகூர் ஈஎம் அனிஃபா பாடிய பாடல்.

அப்தின் வரிகளில் பாடல் இடம்பெற கேட்டும். டி ஏ கல்யாணம் இசையில் நாகூர் இஎம் அனிஃபா பாடியிருந்தார். நேரம் 6:37:15. இது 102.3 பவித் பாரதி தமிழ் எஃப்எம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை.

தில்லையிலே வீற்றிருக்கும் நடராஜனை போற்றி வளம் வந்த பாடல் கேட்டோம். நாம் கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தார் பி சுசீலா. நேரம் 6:41:35. அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்ட வரங்களை கேட்ட மாத்திரத்தில் அள்ளி கொடுக்கும் மூகாம்பியை போற்றி வளம் வரும் பாடல் இது. திருவையாறு நாகேந்திரன் இயற்றி, எம் ரங்காராவ் இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய பாடல் கேட்டும், அனைத்து எல்லைகளையும் கடந்த ஒன்று உண்டு என்றால் அது இறையருள். இறை சிந்தனையோடு இதுவரை நாம் கேட்டது அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலை.

தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார்.

0: உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். எல்லைப்பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்தார். குஜராத் மாநிலம் புச் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஊடுருவலை தடுக்கும் வகையில் ட்ரோன், ரேடார் மற்றும் நவீன வேலி அமைப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். எல்லையில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதுடன் மக்கள் ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள், சிறந்த நிர்வாகம், உள்ளூர் காவல்துறையினரின் செயல்பாடுகள், ராணுவம் ஆகியவை ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். கடந்த 60 ஆண்டுகளாக எல்லை பாதுகாப்பு படையினர் நாட்டை பாதுகாப்பதில் திறம்பட சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். தாய்நாட்டிற்காக தங்களது இன்னுயிரை தியாகம் செய்த 2000-க்கும் அதிகமான பாதுகாப்பு படை வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான மூலப்பொருட்களை தயாரிப்பதற்கான தொழில்நுட்பம் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் 2 தனியார் நிறுவனங்கள் கையெழுத்திட்டுள்ளன. இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்தியாவில் செமிகண்டக்டர் உற்பத்திக்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். செமிகண்டக்டர் துறையில் ஏராளமான நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பள்ளிக் கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம், பிரதமரின் ஊட்டச்சத்து இயக்கம், PM ஸ்ரீ திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கல்வி திட்டத்திற்கான நிதியை விடுவிப்பது மற்றும் அதன் பயன்பாடு குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளை வலுப்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை திறம்பட அமல்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகள், ஊட்டச்சத்து, திறன் மேம்பாடு, விளையாட்டு மற்றும் கலைகளில் மாணவர்களின் ஆர்வத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்காக தூத்துக்குடி துறைமுக நிர்வாகம் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் பாராட்டத்தக்கது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சக செயலாளர் திரு சந்தோஷ்குமார் சாரங்கி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி துறைமுக வளாகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பசுமை எரிசக்தி உற்பத்திக்கான முயற்சிகள் உலக அளவில் சுற்றுச்சூழல் மாற்றத்திற்கான முன்மாதிரியாக திகழ்கிறது என்று கூறினார். பருவநிலை மாற்றம் தொடர்பான இந்தியாவின் இலக்குகளை நிறைவேற்றுவதற்கு இதுபோன்ற நடவடிக்கைகள் பெரும் உத்வேகம் அளிக்கும் என்று திரு சந்தோஷ்குமார் சாரங்கி கூறினார். முன்னதாக இந்த துறைமுகத்தில் 1 லட்சம் டன் உற்பத்தி திறன் கொண்ட பசுமை அமோனியா ஆலை அமைப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவறுகள் மீது எவ்வித தயக்கமும் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். வருவாய்த்துறையின் வரவு செலவு குறித்த சரியான புள்ளி விவரங்களை அறிந்து கொள்வதற்கு 1 மாத கால அவகாசம் தேவைப்படுவதாக அவர் தெரிவித்தார். நிலப்பட்டா வழங்குவது தொடர்பான விவகாரத்தில் தவறு நடந்தால் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு செங்கோட்டையன் கூறினாா்.

0: வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணி முடிந்து வரும் ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் தெரிவித்துள்ளார். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நாட்டிலேயே மிகப்பெரிய உயிரியல் பூங்காவாக உள்ள வண்டலூருக்கு ஆண்டுதோறும் 14 லட்சம் பேர் வருகை தருவதாக குறிப்பிட்டார். வனப்பகுதிகளில் விலங்குகளால் மனிதர்கள் தாக்கப்படுவதை தடுக்கும் வகையில் வேலிகள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உயிரியல் பூங்காவை பராமரிப்பதில் உள்ள குறைபாடுகள் குறித்து பொதுமக்கள் அரசின் கவனத்திற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் திரு ரஞ்சித்குமார் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தருமபுரி மாவட்டம் தீர்த்தமலை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக திருவண்ணாமலை நெடுஞ்சாலையில் மின்கம்பம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரி செய்திகள். போர்க்களத்தில் நிலவி வரும் தற்போதைய சூழல் யுக்ரைனுடனான போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்ற நிலையில் உள்ளதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் தளங்களில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, ஒழுங்குமுறை விதிகள் ஆகிய அம்சங்களில் அரசும் தொழில்நுட்ப நிறுவனங்களும் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையர் திரு வோல்கா டர்க் வலியுறுத்தியுள்ளார். சிக்கிம் மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள போக்குவரத்து மாற்றத்தால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமங்கள் தொடர்பான புகார்கள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குஜராத் மாநிலம் கிர் வனப்பகுதியில் கடந்த வாரம் 8 சிங்கக்குட்டிகள் உயிரிழந்ததை அடுத்து வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை அம்மாநில அரசு முடுக்கிவிட்டுள்ளது. தேர்வுக்கு பிந்தைய நடவடிக்கைகளுக்கு இணையதளம் ஜூன் 1 முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் தெரிவித்துள்ளது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் 1.92 அமெரிக்க டாலராக உள்ளது. கடலூர் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான குறைதீர்ப்பு நாள் கூட்டம் ஆட்சியர் திரு ஆதித்ய செந்தில்குமார் தலைமையில் நேற்று நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டாலில் இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்தது. 215 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய குஜராத் அணி 18.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. அகமதாபாத்தில் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் குஜராத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. திருவாரூர் மாவட்டம் கட்டக்குடியில் நடைபெற்ற தேசிய அளவிலான கபடி போட்டியில் 43 புள்ளிகளுடன் ஹரியானா அணி வெற்றி பெற்றது. நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த அணி கர்நாடக அணியை வென்றது. வெற்றி பெற்ற அணிக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையுடன் கோப்பையும் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் ஹாக்கி போட்டியில் மும்பை மற்றும் செகந்திராபாத் அணிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப்பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் இன்று நடைபெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: 102.3 FM. நேரம் 6:55. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். முன்னதாக அருள்மணி மாலை நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களுடைய முகநூல் பதிவுகள். மகாதேவன் இனிய காலை வணக்கம். அருள்மணி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். செந்தில் குமரன் சுண்ணாம்புக்குளம் அனைவருக்கும்.

இனிய காலை வணக்கம். அன்பு ராணி, ஜாய்ஃபுல் அண்ட் ஒண்டர்ஃபுல் சாட்டர்டே அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. ராஜலக்ஷ்மி, இனிய காலை வணக்கம். செம்பரம்பாக்கம் ஏழுமலை அருள்மணி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் வளம் வரும் பாடல்கள் அருமை. முகமது மியான், இனிய காலை வணக்கம். சோமசுந்தர பிரபு, பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அருள்மணி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன், ஆசிரியர் நகர் ஸ்ரீ புகழினி, புதுக்கேசவரம் வஜ்ரவேலு, பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி, இன்னும் சில நேயர்கள்லாம் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் பாடல் வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பூந்தண்டலம்லேருந்து புண்ணியக்கோடி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், அருள்மணி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். கமலாவரதன், அருள்மணி மாலையில் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியை வழங்கும் ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சோமங்கலம் சடகோப்பன், அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் ஒலிக்கும் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். செம்பரம்பாக்கம் ஏழுமலை, இனிய காலை உற்சாகமான வணக்கம். நட்சத்திரா தருண், இனிய காலை வணக்கம். ஆனந்த் முருகன், இனிய காலை வணக்கம். ரங்கராஜன் டி நகர், காலையில் ஒலித்த பாடல்கள் அனைத்தும் அருமையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. சூளையிலிருந்து மனோகரன், அருள்மணி மாலை நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் ஆர்ஜே அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மயிலை பட்டாபி, பர்வதவர்தினி, பாலசுப்ரமணியம், மணிகண்டன், மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், சாந்தி ரமேஷ், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, சூளை மனோகரன், பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன், பிரபாகரன், மதுரை சண்முக சுந்தரம், பிரபாகரன், இன்னும் சில நேயர்கள்லாம் வந்து அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் அருமை, இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு பதிவுகளை கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்கள் விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இனிய தகவல்களோடு இனிய திரை இசை பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 7:15 செய்தி அறிக்கை, 7:25 மீண்டும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இனிய திரை இசை பாடல்கள் இடம்பெறும். காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 உங்கள் விருப்பம். கடிதமடி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் உங்கள் விருப்பமாக இடம்பெற கேட்கலாம். 9 மணிக்கு செய்தி சுருக்கம், 9:02 கலக்கல் அரங்கம். காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 கதையும் கானமும். காலை 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 என்றும் இனியவை. நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். 12:40 செய்தி அறிக்கை. பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை. 2:15 எங்கள் ஸ்டைல். 2:55 பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டத்தில் விடுதலை போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் தொடர்பான தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 3 மணிக்கு சவுண்ட் ட்ராக் நிகழ்ச்சியில் ஜனனி ஹார்ட்ஸ் கிரியேஷன்ஸ் வழங்கும் ஒரு கைதியின் டைரி திரைப்பட ஒளிச்சித்திரம் இடம்பெறும். இதில் கமல்ஹாசன், ரேவதி, ராதா, ஜனகராஜ், மலேசியா வாசுதேவன், விஜயன் ஆகியோர், கதை கே பாக்யராஜ், இசை இளையராஜா, திரைக்கதை இயக்கம் பாரதி ராஜா, வானொலி வடிவம் அண்ணாமலை பாண்டியன். மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம், 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். 5 மணிக்கு செய்தி சுருக்கம், 5:05 செய்தி அறிக்கை ஆங்கிலத்தில். 5:10 பூந்தென்றல். 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 6 மணிக்கு பக்தி மாலை. 6:30 மாநில செய்திகள். 6:40 என் விருப்பம். 7:00 வானொலிக்கு 90 இளையோர் நாடும் இனிய வானொலி சிறப்பு நிகழ்ச்சி. 7:15 செய்தி அறிக்கை. 7:25 திரைகாணம். 7:30 நம்மை சுற்றிச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் திரு பி சரவணன் அவர்கள். 7:35 பாட்டும் பயணமும். 7:55 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 தேடலின் பகிர்வில் தெவிட்டா பதிவுகளோடு எனக்குள் நான் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக ஒளி பொறியியல் பயிற்சி ஆசிரியர் பிரவீன் லூயிஸ் அவர்கள். உடன் உரையாடுபவர் மகேஸ்வரி விஜயகுமார். தொகுப்பு ஜெயலட்சுமி. 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் திரு ராம்

0: சுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், அமைப்பு பொன்சந்திரன். 9:15 என் இனிய பொன்னிலாவே, 10:00 பௌர்ணமி பூக்கள். திருவண்ணாமலை திருத்தலத்திலிருந்து கிரிவலப்பாதையில் பக்தர்களோடு நேரலை. தொகுத்து வழங்குபவர் மு. செண்பக காசி, கே. மோகனசுந்தரி. 11:00 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இனிய திரையிசை பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். இதுவரை உங்கள் விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டோம். நேரம் 7:50. முடியாது என்பதை சொல்வதை விட முடியும் என்று சொல்லி பாருங்கள், காலமும் நேரமும் நமக்கு உடனே துணை இருக்கும் என்ற சிந்தனை வரிகளோடு நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.

0: வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க கேட்டோம். கபிலன் இயற்றிய ஏ ஆர் ரகுமான் இசையில் ஐ என்ற திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர், நீத்தி மோகன் குழுவினர் பாடிய பாடல். நேரம் 7:05:36.
1: போலீஸ்
2: மிஸ் சீமா?
1: ஆமாங்க.
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
2: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்டா இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
2: 100,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்வளவு பணமா?
2: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
1: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
2: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
3: ஹலோ மம்மா.
1: ஹாய்.
4: RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: மணி அமுதவன் வரிகளில் பாடல் கேட்டும். சண்டி வீரன் திரைப்படத்திற்காக நமிதா பாபு, பிரசன்னா ராவ் குழுவினர் பாடிய பாடல். இசை எஸ் என் அருணகிரி. நேரம் 7:11:25.
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்டை செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
5: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11:00 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8:00 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11:00.
6: இன்று இரவு 8:05 எனக்குள் நாள் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
7: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். குழந்தை அப்சர்வ் பண்ணும்போது 2 இயர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஜாக் ஆஃப் ஆல் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் எடுப்பாங்க. அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் நீங்க கொடுத்துருங்க. இன்ஃபேக்ட் வந்து குழந்தைங்க வரைவாங்க சவுத்ல, நீங்க அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு பேப்பருக்குள்ள நீங்க வரைஞ்சீங்கன்னா சுருங்கிடுது. அந்த ஸ்பேஸ் நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 14-15 இயர்ஸ்ல அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை பத்தி அவங்க போக்கஸ் போகும். அந்த டைம்ல வந்து நீங்க அதுக்கு வேண்டிய இன்ட்ரடக்ஷன் நீங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம்.
6: கேட்க மறக்காதீங்க.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம்.

0: என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மியான்மர் அதிபர் திரு ஊ மின் ஆங் லைன் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மேகாலயா தலைநகர் ஷிலாங்கில் உள்ள இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற 2 நாள் கருத்தரங்கின் தொடக்க அமர்வில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சி நடவடிக்கைகளில் பங்கேற்க செய்யும் நோக்கில் இத்தகைய நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கொள்கைகள் வகுப்பது, தலைமைத்துவ பண்பை மேம்படுத்திக் கொள்வது போன்ற நிகழ்ச்சிகள் மை பாரத் இணையதளம் வாயிலாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு அதிகாரிகள் மற்றும் கள அதிகாரிகளுக்கும் இடையே சிறந்த ஒத்துழைப்பு இருக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய இளைஞர் விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா காட்சே வலியுறுத்தியுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இளையோர் சங்கங்கள் மற்றும் விளையாட்டுகளை ஊக்குவிப்பதன் வாயிலாக வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள இளைஞர்களால் தவறான பாதையில் செல்லாமல் தடுக்க முடியும் என்று அவர் கூறினார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் சவால்களை கண்டறிந்து இளைஞர்களை சிறந்த முறையில் வழிநடத்த உதவிடும் என்று அமைச்சர் தெரிவித்தார். மேற்கு ஆசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு 30 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பை எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா, எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். எரிபொருள் விநியோகம் சீராக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக அவர் கூறினார். நாள்தோறும் 92,000 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். பெட்ரோல் நிரப்பும் மையங்கள் முழுமையாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நிலைமையை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். மியான்மர் அதிபர் திரு ஊ மின் ஆங் லைன் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், அவரது இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துவார் என்று தெரிவித்தார். இந்தியா மியான்மர் இடையேயான பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே இந்தியா சீனா நாடுகளுக்கு இடையே எல்லை விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற பேச்சு வார்த்தைகள் ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று அவர் தெரிவித்தார். இந்த பேச்சுவார்த்தையில் எல்லைகளை வரையறை செய்வது, எல்லைப்புற மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். உகாண்டாவில் நிலவி வரும் பொது சுகாதார சூழலை கருத்தில் கொண்டு மருந்துகள் உட்பட தேவையான உதவிகளை அந்நாட்டிற்கு வழங்க இந்தியா தயாராக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். பங்களாதேஷிலிருந்து சட்டவிரோதமாக புலம்பெயர்வது தொடர்பான கேள்விக்கு அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். வளைகுடா பகுதியில் 11 இந்திய கப்பல்கள் நிற்பதாகவும், 14 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணை வழியாக இந்தியா வந்தடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும், இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர அடுத்த வாரத்தில் அமெரிக்க பிரதிநிதிகள் குழு இந்தியா வரவுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும், பல்வேறு நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்வதற்கான முயற்சிகளை அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோவா மாநிலம் உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தலைநகர் பனாஜியில் ஏற்பாடு செய்யப்பட்டு

0: நடத்தப்பட்டுள்ள நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். கோவா விடுதலை பெற்றதில் இருந்து இந்தியாவின் ஒரு மாநிலமாக உருவெடுத்தது வரையிலான பயணத்தை குறிக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் கடந்த நிதியாண்டில் நிதி மோசடி தொடர்பாக 10,114 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கி வெளியிடும் வருடாந்திர அறிக்கையில் கடந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்ற நிதி மோசடி தொடர்பான வழக்கு விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கடந்த நிதியாண்டில் இதன் மதிப்பு 48,021 கோடி ரூபாயாக உள்ளது என்று அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. பொது மற்றும் தனியார் வங்கிகளில் நடைபெறும் நிதி மோசடிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ள போதிலும் அண்மை ஆண்டுகளில் அதன் மதிப்பு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரிமை கோரப்படாமல் உள்ள நிதிசார் சொத்துக்கள் குறித்த தகவல்களை எளிதாக கையாளும் வகையில் பொது இணையதள சேவையை நிதிசார் சேவைகள் துறை தொடங்கியுள்ளது. பொதுத்துறை வங்கிகள் கூட்டமைப்பின் ஒத்துழைப்புடன் இந்த இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. உரிமை கோரப்படாத வைப்பு தொகை, காப்பீடு, பங்குகள், டிவிடன் மற்றும் பரஸ்பர நிதி போன்றவை குறித்த தகவல்களை பெறுவதற்கான வசதிகளும் இந்த இணையதளத்தில் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த இணையதளம் எளிதில் பயன்படுத்தும் வகையிலும் வெளிப்படைத்தன்மையுடனும் மக்களை மையமாக கொண்ட நிதிசார் கட்டமைப்பாகவும் இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி 958 வார்டுகளில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி 397 வார்டுகளிலும், சிரோன்மணி அகாலிதள் 192 இடங்களிலும், பிஜேபி 172 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. ஈரான் உடனான போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வென்ஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் அனுமதி கிடைத்தவுடன் இந்த பேச்சுவார்த்தைகள் இறுதி செய்யப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே போர் நிறுத்தம் குறித்து எவ்வித ஒப்பந்தமும் இறுதி செய்யப்படவில்லை என்று ஈரான் செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெலுங்கானா, மத்திய பிரதேசத்தில் இன்று வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சண்டிகரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்தது. 215 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய குஜராத் அணி 18.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன் எடுத்தது. அகமதாபாத்தில் நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் குஜராத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டலில் இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மியான்மர் அதிபர் திரு ஊ மின் ஆங் லைங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நாட்டின் வடமேற்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. இது 102.3 விவத் பாரதி. தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் தமிழ்நாடு.

0: சாகா திரைப்படத்திற்காக பாடல் இடம்பெற கேட்டும். ஷபீர் இயற்றி இசையமைத்து நரேஷ் ஐயர் ரீதா தியாகராஜன் குழுவினர் பாடிய பாடல். நேரம் 7:30.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30.

காதலர் தினம் திரைப்படத்திற்காக பாடல் இடம்பெற கேட்டோம். ஏ ஆர் ரகுமான் இசையில் வாலி இயற்றிய பாடல். ஒலித்த குரல்கள் பி உன்னிகிருஷ்ணன் குழுவினர். நேரம் 7:36:30. நேயர்களின் நினைவிற்கு, சென்னை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழுவிடமிருந்து வந்துள்ள சட்டப்பணி தன்னாளர்களுக்கான தேர்வு பற்றிய ஓர் அறிவிப்பு. மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் காணாமல் போன குழந்தைகள் தொடர்பான வழக்குகளில் உதவி புரிய சட்டப்பணி தன்னாள்வர்கள் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதன் கல்வி தகுதி குறைந்தபட்சம் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சமூக பணி அல்லது உளவியல் தொடர்புடைய பிரிவுகளில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 25 முதல் 65 வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். மேலும் ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் சேவை மனப்பான்மை கொண்ட நபர்கள் விண்ணப்பிக்கலாம். பணித்தன்மை, தேர்வு செய்யப்படும் தன்னார்வலர்கள் சென்னைக்கு உட்பட்ட அந்தந்த பகுதி காவல் நிலையங்களில் காணாமல் போகும் குழந்தைகள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தொடர்பான தகவல்கள், புகார்கள் வரும்பொழுது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனைகள் மற்றும் உதவிகள் வழங்க வேண்டும். அரசு வழிகாட்டுதலின்படி ஒரு வருகைக்கு 1000 ரூபாய் மதிப்பூதியமாகவும் ஒரு வழக்கிற்கு அதிகபட்சமாக 5000 ரூபாய் மற்றும் வழங்கப்படும். விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியுடைய நபர்கள் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்யவும். மேலும் விரிவான விவரங்களுக்கு சென்னை மாவட்டத்தின் நீதிமன்றத்தின் http://chennai.dcourt.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: மாண்புமிகு முதன்மை நீதிபதி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழு, வடக்கு கோட்டை சாலை, ADR கட்டிடம், சென்னை 104. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது பதிவு தபால் மூலமாகவோ சென்று சேர வேண்டிய கடைசி நாள் வரும் ஜூன் 1 மாலை 5:30. நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz-இல் இன்று காலை 8:02 உங்கள் விருப்பம் கடிதமொழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் நேயர்களின் இனிய பெயருடன் ஒலி உலாவர கேட்டு ரசிக்கலாம்.

0: நேரம் 7:40.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

சிநேகிதியை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டோம். சுஜாதா சித்ரா குழுவினர் பாடிய பாடல் அது. வைரமுத்து ஏற்றி வித்யாசாகர் இசையமைத்த பாடல் கேட்டோம். நேரம் 7:45 20:00.

நேர்களை வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் முகநூலில் வந்து ஒரு போஸ்டர் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய பதிவில் தொடர்ந்து விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பேஜிலேயே தொடர்ந்து அனுப்புங்க. நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து இனிய திரை இசை பாடல்களோடு நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz. வணக்கம் தமிழ்நாடு.

ஜெர்மனியில் நடைபெற்று வரும் ஐஎஸ்எஸ்எஃப் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வந்து தங்கம் வென்றவர் யாருன்ற ஒரு கேள்வி வந்து முகநூலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து அனுப்புங்க விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நம்ம நிகழ்ச்சி முடியும் போது அடுத்தடுத்த பாடல்கள் இடையே வந்து யார் யாரெல்லாம் இதற்கு உண்டான பதிவுகள் கொடுத்துருக்காங்கன்றதை தொடர்ந்து கேட்போம். இணைந்திருங்கள், இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் வேல்முருகன் மாளவிகா சுந்தர் குழுவினர் பாடிய கொம்பன் திரைப்படத்திற்காக மகாலிங்கம் இயற்றிய பாடல் கேட்டோம். நேரம் 7:50. நேயர்களே, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் முகநூலில் ஒரு போஸ்டர் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கேன். வழக்கமாக நம்ம வந்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி ஒன்று வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். உங்களுடைய பதிவுகளை தொடர்ந்து விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பேஜிலேயே தொடர்ந்து அனுப்பலாம். அந்த போஸ்டர் என்னன்றதை நம்ம வந்து பார்த்துருவோம்.

0: कानूनी सहायता टेली लॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து குழுவினருடன் பாடிய பாடல் கேட்டோம். சண்டைக்கோழி 2 திரைப்படத்திற்காக. நேரம் 7:56:20. முன்னதாக முகநூலில் வந்து ஒரு கேள்வி ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஜெர்மனியில் நடைபெற்ற ISSF உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தங்கம் வென்ற வீரர் யாருன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி போட்டிருந்தேன். தங்கப்பதக்கம் வென்ற வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை சேர்ந்த நட்சத்திர வீரரான ஈஷா சிங் தான் இவங்க வந்து தங்கப்பதக்கம் வென்று இருக்காங்க. பெண்களுக்கான 25 மீட்டர் துப்பாக்கிச் சுடுதல் இறுதிப் போட்டியில் வந்து பங்கேற்று 50.43 பெற்று வரலாற்று சாதனை பெற்று தங்கம் வென்று இருக்காங்க ஈஷா சிங். இந்த கேள்விக்கான பதில்கள் வந்து பார்த்திங்கன்னா, நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, சூளை மனோகரன், திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை மிஞ்சும் அளவில் தேனமுதமாக இருந்தது சூளை மனோகரன், மகாதேவன், இந்தியாவின் இளம் வீராங்கனை ஈஷா சிங்னு சொல்லிட்டு சரியான பதிவு கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் நகர் ஸ்ரீ புகழினி, ஜெர்மனியில் நடைபெற்ற ISSF வேர்ல்டு கப் ரைஃபிள் பிஸ்டல் தொடரில் வந்து ஈஷா சிங்னு சொல்லிட்டு சரியான பதில் கொடுத்துருக்காங்க. பூந்தண்டலம் ஹரிபாலன், செம்பரம்பாக்கம் ஏழுமலை, மேல் ஆவதம் நட்சத்திரா அருண், பிரமிளா தமிழ்ச்செல்வன், ஹரிஹரன், நா முத்துக்குமரன், அந்தோனி ராஜ், மணிகண்டன், பத்மா, பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், வஜ்ரவேலு, பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி, ரவிச்சந்திரன், சோமங்கலம் மூர்த்தி ஆனந்தன், மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார், சடகோபன், சூளை மனோகரன், ஆண்டாள் தேவமணி, அன்வர்த்திகான்பேட்டை அருணகிரி, மயிலை பட்டாபி, எஸ் பழனி, பாலசுப்ரமணியம், ரோசையா, ஓம் பிரகாஷ், சூளை மனோகரன், பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன் உள்ளிட்ட எல்லா நேயர்களும் வந்து ஈஷா சிங்ன்ற ஒரு சரியான பதிலை சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சிக்காக பதிவுகளை அனுப்பிய அனைத்து நேயர்களுக்கும் எமது நிலையத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி, இன்னும் சில நொடிகளில் 8 செய்திச் சுருக்கத்தை தொடர்ந்து 8:02 உங்கள் விருப்பம் இடம்பெற கேட்கலாம். இணைந்திருங்கள், இது உங்கள் விவத் பாரதி, தமிழகம் 102.3.
1: இன்று இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
2: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். குழந்தைய அப்சர்வ் பண்ணும்போது 2 இருந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஜாக் ஆஃப் ஆல் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் எடுப்பாங்க. அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் நீங்க கொடுத்துருங்க. இன்ஃபேக்ட் வந்து குழந்தைங்க வரைவாங்க சவுத்துல, நீங்க அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு பேப்பருக்குள்ள நீங்க வரைஞ்சீங்கன்னா சுருங்கிடுது அது. அந்த ஸ்பேஸ் நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 14-15 அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை பத்தி அவங்க ஃபோக்கஸ் போகும். அந்த டைம்ல வந்து நீங்க அதுக்கு வேண்டிய இன்ட்ரடக்ஷன் நீங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம்.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
5: வணக்கம் தமிழ்நாடு.
6: தொடர்வது செய்தி சுருக்கம்.
7: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. எல்லை பாதுகாப்பு, சட்டத்திற்கு புறம்பான குடியேற்றத்தை தடுத்து நிறுத்துவது போன்றவை நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பள்ளி கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மியான்மர் அதிபர் திரு ஓ மின் ஆங்லாங் 5 அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியா சீனா நாடுகளுக்கு இடையே எல்லை விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்

0: தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் கடந்த நிதியாண்டில் நிதி மோசடி தொடர்பாக 10,114 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கோவா மாநிலம் முதிய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணி முடிந்து வரும் ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம் வணக்கம் வணக்கம், இனிய காலை வணக்கம் சொல்லிக்கிறது நான் அஜய் சாயலட்சுமி. இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம், இந்த நிகழ்ச்சி வழங்குறதுக்காக நான் வந்திருக்கேன். ஸோ இப்போத்துலேருந்து இன்னும் ஒரு 4 மணி நேரம் ஷோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்து எங்க கூட தான் ட்ராவல் பண்ண போகிறீங்க. இன்றைக்கி தேதி வந்து 30 ஆயிடுச்சு இல்லையா, மே 30, மாத கடைசிக்கு வந்தாச்சு. ஸோ இந்த மாதத்தில் நம்ம என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த மாதம் என்னெல்லாம் பண்ணலாம், திங்கக்கிழமையிலேருந்து June 1 என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுங்கள் இந்த வீக்கெண்டை. ஸோ பிளான் பண்ணுறப்போ அப்படியே விவித் பாரதியில் பாடல்கள் கேட்டுக்கிட்டே பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு இதமாக இருக்கும். எஸ், ஸோ அந்த வரிசையில் இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேயர்களோட விருப்ப பாடல்கள், அதாவது போஸ்ட்கார்ட் மூலமாக நேயர்களாகி நீங்கள் எங்களுக்கு அனுப்பியிருக்க சாங் ரிக்வஸ்ட் தான் நம்ம 1 by 1 கேட்க போகிறோம். எஸ் நிகழ்ச்சியில் ஃபஸ்ட்டு என்ன பாடல் பார்க்க போகிறோம், நான் ஸ்கெச் திரைப்படத்துலேருந்து இந்த பாடல் வந்துட்டுருக்கு. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா உடன்குடியிலிருந்து நூர்தீன், இஸ்மத், இஃப்ரா, இர்ஃபான், இஜாஸ், ஐனுஷிபா. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடுலேருந்து பாபு, சரஸ்வதி, பாலமுருகன். அம்பத்தூர் எஸ்வி நகர்லேருந்து MD ரவிச்சந்திரன். பட்டாளம்லேருந்து அப்துல் ஜலீல். காரைக்கால்லேருந்து நச்சுப்பிள்ளை. கூடுவாஞ்சேரியிலேருந்து கனகராஜ். மணலியிலேருந்து மாறன். மேலப்பேடிலேருந்து தயாளன். மந்தவெளியிலேருந்து விநாயகம். பரமக்குடியிலேருந்து அலங்கராஜ், ஸ்ரீராம். இளையான்குடியிலேருந்து குமாரப்பா. மேற்கு நடுவக்கரையிலேருந்து ஜெய் மாரிமுத்து, ஜெய் லக்ஷ்மி. இவங்க எல்லாரும் ஸ்கெச் திரைப்படத்துலேருந்து இந்த பாடலை கேட்டிருக்காங்க. ஸோ கேட்டு இணைந்து ரசித்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் FM 102.3.

0: 102.3 FM.
1: Yes, who is it?
2: Don.
3: 102.3 பாட்டுக்கு இட
2: டான்.
4: They say the view from the top changes everything, but for a few, the view from the clouds is the only one that matters. The Indian Air Force invites applications for commissioned officers through AFCAT 2 of 2026. Registrations open on May 20th, 2026. Visit afcat.edcil.co.in and take the first step toward the blue.
5: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.

அடுத்ததா யாருடைய விருப்ப பாடல் கேட்க போறோம் அப்படின்னு பார்த்தலாம். ஒரு நாள் கூத்து திரைப்படத்துக்காக இந்த அழகான ஒரு பாடல் வருது. அடியே அழகின்னு தொடங்கக்கூடிய அந்த பாடல், இதை விரும்பி கேட்டிருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா பேட்டையிலிருந்து இ லோகநாதன், பிரேமா, தேவி ஹேமலதா, சந்தோஷ், திரல், ஆதித், மயிலையிலிருந்து பட்டாபி, கபிலன், தெய்வா, முனுசாமி, சந்தர், சம்சுதீன், டாக்டர் நளினி வில்சன், வினிதா வில்சன், பேபி ரியோனா, சுஷ்மா, இளையான்குடியிலிருந்து இக்பால், சித்தி கதீஜா, அப்துல் மசீது, ரிஃபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா, பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், கஸ்தூரி, சுகன்யா, விஜயசங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ் மற்றும் சுஷ்மிதா ஸ்ரீ, இவங்களை எல்லாருக்காகவும் இந்த அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட், இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 8:17 ஆயிட்டிருக்கு. இது உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி, உங்கள் விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 வழங்கிட்டு இருக்கேன். நான் ஆர்ஜே சாய்லட்சுமி. இனிமையான நாள், இனிமையான இசை, இனிமையான பொழுதா இந்த நாள் நிச்சயமாக உங்களுக்கு அமையும். நல்ல ஒரு சூப்பரான சாங்ஸோட ஒரு இதமான ஒரு ஹாப்பி மைண்ட் செட்டில் இந்த டேவை பிகின் பண்ணுறப்போ அந்த நாளே நிச்சயமாக சூப்பராக பாசிட்டிவாக போகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த நாள் நம்ம எல்லாருக்கும் இருக்க போகுது அப்படின்னு நம்புவோம். அதுக்கு வந்து விவித் பாரதி பாடல்கள் கேரண்டி அப்படி தான் சொல்லணும். எஸ், அந்த வரிசையில் அடுத்ததான் நிகழ்ச்சியில் யாருடைய விருப்ப பாடல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணகி நகர்லேருந்து கஸ்தூரி, அடையார் சரஸ்வதி, துறைப்பாக்கம் ஹேமாவதி, திருமழிசை தீபா, மயிலாப்பூர் சரோஜாம்மாள், புளியந்தோப்பு பூசம்மாள், லாய்ஸ் ரோடு கிருஷ்ணாம்மாள், ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து ஓவியா ஸ்ரீ, அச்சரப்பாக்கம்லேருந்து ஜமுனா ஸ்ரீ மற்றும் இலக்கியா, திருமழிசை குண்டுமேடுலேருந்து சுஷீலா, ஜெராக்ஸ் கடை நடராஜன், தமிழிசை திருமழிசை ஜெயகாந்தபுரம்லேருந்து அமுதா, டெய்லர் செல்வம், மாதவரம் வாவூசி தெருவிலருந்து பத்மாசினி, ஜெயபால், இவங்க எல்லாரும் மீசைய முறுக்கு திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான சாங் கேட்டிருக்காங்க. அவங்களோட நம்மளும் இந்த பாடலை கேட்டு இணைந்து ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம் 102.3.

0: இதுதான் அந்த சூப்பரான பாடல். எஸ், ஆனால் இந்த பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கிறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு சின்ன விளம்பர இடைவேளை, அதை தொடர்ந்து விவத் பாரதி கேட்டு இணைந்திருங்கள்.
1: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
2: பாரத் சர்க்கார் கா லக் சோலார் பவர் से बिजली बिल ஜீரோ करने का भी है.
1: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்போ என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
3: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே pmsuryagar.gov.in என்ற இணையதளத்தில்

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம்,
3: அதுவே நம் அனைவரின்.

102.3 FM. ஓகே, உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இப்போ தான் கேட்டு முடிச்சிருப்பீங்க, நீங்களும் எப்படி உங்களுடைய விருப்ப பாடலை வந்து நம்ம எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணலான்ற ஒரு தகவலை வந்து நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கே போய் போஸ்ட் கார்டு வாங்குறீங்க, உங்களோட விருப்ப பாடலை எழுதி அனுப்புகிறீங்க, எல்லாரோடையும் சேர்ந்து நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணுறீங்க. எஸ், இந்த வரிசையில் ஆல்ரெடி எழுதி அனுப்பியிருக்கவங்களோட பாடல் இப்போ பார்க்கணும் இல்லையா. டூரிஸ்ட் ஃபேமிலியிலேருந்து தான் அடுத்த பாடல் வந்துட்டுருக்கு. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆவடி திருவிளஞ்சியம்பாக்கம்லேருந்து சுப்புலக்ஷ்மி, விஜயராஜ், தனராஜ், தனம், அழகுசுந்தரி, ராகவன், ஆவடி காமராஜர் நகர்லேருந்து

இசை இன்பன், இசையரசி மற்றும் லக்ஷ்மி, மேற்கு மாம்பலம்லேருந்து அசோக் கார்த்திக், நாராயணன், ஜெயலக்ஷ்மி, பார்த்தசாரதி, கலைமணி, கணேசன், டி ராஜேந்தர் மற்றும் லக்ஷ்மி, மயிலாப்பூர்லேருந்து காமாட்சி, அஸ்வதி மற்றும் அசோக், புழல்லிருந்து ஓம் பிரகாஷ், வேப்பம்பட்டு ரயிலடியிலிருந்து மதியழகன், குமாரி, சரவணன், சுரேஷ், மீனா, நிர்மலா, காவேரி, அறிவழகன், விஸ்வா, மகிழன், இவங்க எல்லாரும் இணைந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. நீங்களும் கேட்டு ரசிச்சுட்டு வாங்க. இணைந்திருங்கள் இது விவித் பாரதியின் தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 8:31 ஆயாச்சு. பவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. வழங்குறது நான் ஆர்ஜே சாய்லட்சுமி. இன்றைக்கி பாடல்கள்லாம் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. அதாவது நேர்களோட விருப்ப பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். ஒவ்வொன்றும் ரொம்பவே சூப்பரான பாடலாக போயிட்டுருக்கு. அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் வந்து கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி நகர்லேருந்து விஜயபார்த்தன் மற்றும் ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலம்லேருந்து அசோக், கார்த்திக், ஜெயலக்ஷ்மி, பார்த்தசாரதி, வேளச்சேரியிலிருந்து வேல்முருகன், மாலதி மற்றும் ஆதித்யா, ஐயப்பாக்கம் அப்பர்ணா நகர்லேருந்து மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்ரியா, குண்டுமல்லி, செண்டுமல்லி, பெருமாள், வேடியம்மாள், ஜிதன் மற்றும் தர்ஷன், மலையம்பாக்கம்லேருந்து வெங்கடேசன், குன்றத்தூர்லேருந்து பெரியார் நகர்லேருந்து முருகேசன், தேவி, ஆறுமுகம், சுதா, குப்பநத்தம்லேருந்து ராமு, காஞ்சிபுரம்லேருந்து கோகிலா மற்றும் பிரசன்னா, பெங்களூர்லேருந்து ஹேமப்ரியா, துர்வா மற்றும் ரவிக்குமார். இவங்க எல்லாரும் வீரன் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. வீரன் திருவிழான்னு அப்படி தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை கேட்டு இணைந்து ரசித்திருங்கள். ஸ்டே டியூன்ட். இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழகமில் இன்று இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
1: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். குழந்தைய அப்சர்வ் பண்ணும்போது 2 இயர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஜாக் ஆஃப் ஆல் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் எடுப்பாங்க. அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் நீங்க கொடுத்துருங்க. இன்ஃபேக்ட் வந்து குழந்தைங்க வரைவாங்க சவுத்ல, நீங்க அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு பேப்பருக்குள்ள நீங்க வரைஞ்சீங்கன்னா சுருங்கிடுது அது. அந்த ஸ்பேஸ் நீங்க கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு 14-15 இயர்ஸ்ல அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை பத்தி அவங்க ஃபோக்கஸ் போகும். அந்த டைம்ல வந்து நீங்க அதுக்கு வேண்டிய இன்ட்ரடக்ஷன் நீங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம்.
0: கேட்க மறக்காதீங்க.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 8:40 நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கோம். விவத் பாரதியில் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. எஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, புரேசைவாக்கம்லேருந்து சவுந்தரராஜன், கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், ஆர்கே நகர்லேருந்து சிங்கசோழன், மேட்டு சக்கரக்குப்பம்லேருந்து பூமொழி கஜேந்திரன், திருநெல்வேலி சந்திப்பிலிருந்து எஸ் வி ஜானகிராம் அந்தோனி, சாத்தான்குளம் எம் எஸ் மயில், உக்கிரன்கோட்டை மணி, பாப்பாக்குடி கவிஞர் ஈரா செல்வமணி, தஞ்சை மணி, திருநெல்வேலி அம்மன் சன்னதியிலிருந்து கே கோபால் சிங், இவங்க எல்லாரும் வசந்த முல்லை அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து அவளோ அப்படிங்கிற பாடல் கேட்டிருக்காங்க. இவங்க எல்லாருக்காகவும் அவங்க கேட்ட மாதிரியே அவங்க விருப்ப பாடல் வந்துக்கிட்டே இருக்குது வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. எஸ் இந்த பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். ஸ்டே டியூன்ட், இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 June 4 to 7 ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: சொல்லாத வார்த்தைகள் சுவையானவை, அர்த்தத்தில் அவை மட்டும் அழகானவை. சொல்லுக்குள் உன்னை சுருக்கிவிட மனமில்லை. அளவில்லா உணர்வுகளை அரை பக்கத்தில் அடைத்து வைக்கும் ஆசையும் இருந்ததில்லை. உன் நெற்றி பரப்பில் என் விரல் தொடும்போதும், உன் கழுத்தில் பரவி என் மூச்சு சுடும்போதும், உன் உயிரை எழுப்ப புரிந்து கொள் என் பேரன்பை.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூளை பாட்டுக்கு இட டான்
1: டான் டான்.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 8:45 ஆயிட்டுருக்கு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. வழங்குறது நான் அர்ஜே சாய்லட்சுமி. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடல்கள் தான் கேட்டுட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது நேர்களாகிய நீங்கள் போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்பிய ரிக்வஸ்ட் பாடல்கள் தான் நம்ம கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 16 திரைப்படத்துலேருந்து இந்த பாடல் வந்துட்டுருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டு தெருலேருந்து பொன் சீனிவாசமூர்த்தி, சுமதி, திருமலை வாசன், விஷ்ணுபிரியா, சாதனா ஸ்ரீ, ராமகிருஷ்ணன், அபிநயா, நிமலன், ஜமாலியா ஹவுசிங் போர்டிலேருந்து ஃபாத்திமா பகதூர் சகோதரர்கள், ஷேக் மாபூப், பர்வீன் பானு, ஹசீனா ஹயாத் பாஷா, தாரா பேகம், ஃபர்சானா, தஸ்பியா கௌசர், நஃபீசா, இர்ஃபானா, ஹயாத் பாஷா பாய், பெரம்பூர் எம்எச் ரோட்லேருந்து ரிக்ஷாக்காரன் பகதூர் பாய், ரஃபீக் பாய், இவங்க எல்லாரும் கேட்டிருக்க இந்த பாடல் கோட்டிக்கார அப்படிங்கிற பாடல் ஆகஸ்ட் 16 திரைப்படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. ஸ்டே டியூன்ட், அது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரமாண்டமாய் ஆம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.

டைம் சரியா 8:50 ஆயிட்டு இருக்கு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா வர இருக்கிற பாடல் வந்து திருவின் குரல் திரைப்படத்துல இருந்து வா தாரகே அப்படின்ற பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, குளப்பாக்கம் கே கஜேந்திரன் மற்றும் பிரேமா, ஜே ஜே நகர் கிழக்குல இருந்து ரமேஷ், சுகன்யா, ஸ்னேகா ஸ்ரீ, கதிர்வேலன், ஐயப்பாக்கம்லேருந்து செந்தில் ராஜன், லாவண்யா, கிருஷிகா, மோஷிகா, முகப்பேர் கிழக்குலேருந்து சுரேஷ், பிரியாதேவி, மனு வித்யா, சபரீஷ், மாதவரம்லேருந்து சீதாபதி தெரு, அந்த தெருவை சேர்ந்த சேகர் மற்றும் விஜயகுமார், மதுரை சந்தப்பேட்டையிலேருந்து வெங்கடேஷ் பாபு மற்றும் கீர்த்திகா சுரேஷ், ஊரப்பாக்கம்லேருந்து பார்த்திபன்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
1: ஓகே, நேரம் 8:56 ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியோட இறுதி விருப்ப பாடல் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஓமை கடவுளை திரைப்படத்துக்காக தான் இந்த பாடல் வந்துட்டுருக்கு. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கவங்க சீலப்பந்தல், ஏழுமலை ஜெகதீஷன் மற்றும் பரமசிவம், காந்தூர்லேருந்து சுந்தரமூர்த்தி மரகதம், மதுரமங்கலம்லேருந்து கனகவல்லி மற்றும் சீனிவாசன், சோகாண்டின்ற இடத்துல இருந்து வேதநாயகி சேட்டு, பரந்தூர்ல

பாளையம் பூவழகி, கீழாந்தூர்லேருந்து ஏகாம்பரம் மற்றும் நளினி, மாமண்டூர்லேருந்து வெங்கடேசன் மற்றும் பிரபாகரன், திருவல்லிக்கேணியிலிருந்து மேரி, தௌலத், சரஸ்வதி, ஸ்ரீலேகா மற்றும் அலமேலு, இவங்க எல்லாரும் ஓமை கடவுளை திரைப்படத்துக்காக இந்த பாடலை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவடையுது. இதுக்கப்புறம் 9:02 கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி, ஒரு கேம் ஷோ. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சினிமா ரிலேட்டட் கேமோட நான் வந்திருக்கேன். 9:02 மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இணைந்திருங்கள்.

0: உங்கள் விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. எல்லை பாதுகாப்பு சட்டத்திற்கு புறம்பான குடியேற்றத்தை தடுத்து நிறுத்துவது போன்றவை நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பள்ளிக்கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் இளைஞர்கள் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். எரிபொருள் சேமிப்புக்கான கட்டமைப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மியான்மர் அதிபர் திரு ஊ மின் ஆங் லாயங் 5 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியா சீனா நாடுகளுக்கு இடையே எல்லை விவகாரம் தொடர்பாக அண்மையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் கடந்த நிதியாண்டில் நிதி மோசடி தொடர்பாக 10,114 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கோவா மாநிலம் உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சியை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார்.

0: தெரிவித்துள்ளார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணி முடிந்து வரும் ஊழியர்களின் கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்

வணக்கம் வணக்கம் வணக்கம். சூப்பரான காலை வணக்கம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும். இந்த நாள் இனிய நாளாக சூப்பரான நாளாக அமையட்டும் அப்படின்னு நான் வாழ்த்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம் வழங்குறதுக்கு வந்திருக்கேன். நான் அர்ஜே சாய்லட்சுமி. என்ன நிகழ்ச்சி இது? இதை பற்றி தெரியாதவங்களுக்கு அவங்களுக்காக நான் திருப்பியும் சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கேம் ஷோ நிகழ்ச்சி தான். இன்றைக்கி என்ன கேமோடு நான் வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சினிமா பெயர் சொல்லுவேன். அந்த சினிமா பெயரோட முடிவில் இருக்கக்கூடிய எழுத்து, அதாவது கடல், கடல் அப்படிங்கிற ஒரு திரைப்படம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த கடல்ன்ற திரைப்படத்தில் இறுதியாக முடிகிற எழுத்து வந்து இல்லை. ஸோ அந்த லா வரிசையில் நீங்கள் ஏதாவது ஒரு படம் பேர் சொல்லணும். நான் அடுத்தடுத்து சொல்லக்கூடிய படங்களில் அந்த இறுதி வார்த்தையில் உள்ள தொடங்கக்கூடிய அந்த படம் பெயர்களை நீங்கள் சொல்லணும். 5 செகண்ட்குள்ளே சொல்லணும். அதுதான் உங்களுக்கு டைம். அதுதான் இன்றைக்கி கேம் ஷோவோட சேலஞ்ச். ஓகே, ரெடியாக இருக்கிறவங்க, அதாவது சினிமாவை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், எல்லா சினிமா பேரும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் தாராளமாக கால் பண்ணி நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கலாம். நீங்கள் கால் பண்ணக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 0442952 0853, அப்படி இல்லைனா 0442838987 1. திருப்பியும் சொல்கிறேன், 2952 0853, அப்படி இல்லைனா 2838987 1. இந்த எண்களுக்கு நீங்கள் வந்து டயல் பண்ணி கேம் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எஸ், உங்களுக்கு கால் பண்ணி ரெடியாக இருக்கிறதுக்கான ஒரு டைமை கொடுக்குற அந்த டைம் கேப்பில் நம்ம ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். நிகழ்ச்சியோட முதல் பாடல் வந்து டியூட் திரைப்படத்துலேருந்து வந்துட்டுருக்கு. ரொம்ப மாசாக நல்ல வைபான சாங்கு, நிகழ்ச்சியோட ஃபஸ்ட்டு சாங்கே வந்துட்டுருக்கு. ஸ்டே டியூன், இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 9:08 ஆயிட்டுருக்கு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. எஸ், நம்ம ஒரு கேம் ஷோ விளையாட போகிறோம்னு சொல்லியிருந்தேன். அதாவது நான் சொல்லக்கூடிய திரைப்படத்தில் உள்ள கடைசி எழுத்து, அந்த எழுத்தில் தொடங்கக்கூடிய வேறொரு திரைப்படத்தை நீங்கள் சொல்லணும். 5 செகண்ட் தான் உங்களுக்கு டைம், ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு காலர் ரெடியாக வந்தாச்சு. எந்த காலர் என்ன எத்தனை படங்களை கரெக்டாக சொல்கிறாங்க, எவ்வளோ சீக்கிரம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். எனக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. வணக்கம் விவத் பாரதி.
1: வணக்கம். நான் திருத்தணி தமிழேந்தி.
0: தமிழேந்தி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். ஓகே, கேம் புரிஞ்சுச்சா உங்களுக்கு?
1: புரிஞ்சுது. ஒரு படத்தோட பேர் சொன்னீங்க, அதை கழிச்சி எழுத்துல ஒரு படத்தோட பேரு ஆரம்பிக்கணும்.
0: ஆமா, கரெக்ட். மத்ராசப்பட்டினம்.
1: மாமன் மகள்.
0: ஓகே. கும்கி.
1: கிருஷ்ணன் வந்தான்.
0: நிறைய படம் பாப்பீங்க போல இருக்கு.
1: படம் பாப்பல, கேள்விப்பட்டதான்.
0: சரி, பேட்டை.
1: புரியல.
0: பேட்டை பேட்டை
1: பேட்டை யார்?
0: ரெக்க.
1: ரெக்கையா? கைதி.
0: ஓகே. ஸோ எல்லா கேட்ட எல்லாத்துக்கும் கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க. வெரி குட். ஃபர்ஸ்ட் காலரே வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.
1: நன்றி
0: நன்றி நன்றி. ஓகே, ஃபர்ஸ்ட் காலரே வந்து பார்த்தீங்கன்னா டப்பு டப்பு டப்புன்னு நம்ம சொல்கிற படத்தோட லாஸ்ட் எழுத்துல அழகாக எல்லா படத்தையும் சொல்லிட்டாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் சொல்ல முடியும்னு நினச்சிங்கன்னா 0444-295-20853 இல்லைனா 2838-9871 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த கேம் ஷோவில் கலந்துக்கலாம். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூப்பர் ஹிட் சாங் ஒன்று வந்துட்ருக்கு கூலி திரைப்படத்துலேருந்து உங்களுக்காக. ஸ்டே டியூன்ட், விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: 102.3 FM. வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 9:15 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. எஸ் நிகழ்ச்சி வந்து ரொம்ப சூப்பராக ஆரம்பிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு காலரே பட்டு பட்டு பட்டுன்னு ஆன்சர் சொல்லி இதுவும் கிளப்பிட்டாரு. அடுத்து வரக்கூடிய நேயர் எப்படி சொல்கிறாங்க, எப்படி பதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம் விவித் பாரதி.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: திரும்பாக்கம் வனஜா.
0: வனஜா மேடம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். காலை டிஃபன் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டு தெம்பா இருக்கீங்க. இப்ப ஆன்சர் பண்ண
1: நீங்க சாப்பிட்டீங்களா?
0: இல்ல இல்ல, நிகழ்ச்சி முடிச்சிட்டு போய் சாப்பிட்டுக்கலாம் நம்ம. ஓகே, ரெடியா? கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா?
1: ரெடி மேடம்.
0: ஓகே, அலைப்பாயுதே 5 செகண்ட் தான் இருக்கு உங்களுக்கு. எது?
1: தென்பாடி மயிலே.
0: அலைப்பாயு தே தானே வருது? சரி ஓகே, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். தா வரிசையில் நீங்கள் இது வேணால் சொல்லலாம். சரி ஓகே. புதுப்பேட்டை.
1: டாக்டர் சிவா.
0: பேட்டை இய யால சொல்லணும்.
1: மோகினி.
0: சுப்பிரமணியபுரம்.
1: மாட்டுக்கார
0: வேலன். அடுத்தடுத்து தாக்குறீங்களே. விக்ரம்.
1: மாவீரன்.
0: விடுதலை.

0: லவ் பேக்
1: எது
0: லவ் பேக்
1: இல்ல விடுதலை யா திருப்பி யா ஆமா கொஞ்சம் போல ஓகே சூப்பர். இவங்களுக்காக நிகழ்ச்சியில் அடுத்ததாக வர இருக்கிற பாடல் யூத் திரைப்படத்துலேருந்து முட்டைக்கலக்கி சாங் வந்துட்டே இருக்கு. ஸ்டேட் யூனிட் வித் பாரதி தமிழ் FM 102.3.

0: 102.3 விவித் பாரதி தமிழகமில் இன்று இரவு 8:05 எனக்குள் நாள் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
1: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். குழந்தை அப்சர்வ் பண்ணும்போது 2 இயர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஜாக் ஆஃப் ஆல் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் எடுப்பாங்க. அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் நீங்க கொடுத்துருங்க. இன்ஃபேக்ட் வந்து குழந்தைங்க வரைவாங்க சவுத்துல, நீங்க அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு பேப்பருக்குள்ள நீங்க வரைஞ்சீங்கன்னா சுருங்கிடுது. அந்த ஸ்பேஸ் நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 14-15 இயர்ஸ்ல அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை பத்தி அவங்க ஃபோக்கஸ் போகும். அந்த டைம்ல வந்து நீங்க அதுக்கு வேண்டிய இன்ட்ரடக்ஷன் நீங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம்.
0: கேட்க மறக்காதீங்க.

0: பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கர கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. எஸ் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும், இந்த கேம் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0444-2952-0853 அப்படி இல்லைனா 0444-2838-9871 இந்த நம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம். கேம் என்னென்னா ரொம்ப சிம்பிள் தான், நான் ஒரு படம் பேர் சொல்லுவேன், அந்த படம் பேரில் முடியக்கூடிய கடைசி எழுத்து, அந்த எழுத்தில் இப்போது கானா காக்கா கிக்கிற அந்த வரிசையில் எதை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கடைசி எழுத்தில் ஒரு படம் தொடங்கணும் அந்த வரிசையில். ஸோ இதுதான் கேம். புரிஞ்சவங்க உடனே மொபைல் எடுத்து கால் பண்ணி நீங்களும் கலந்துக்குங்க. அடுத்ததாக எந்த நேயர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துருவோம். வணக்கம் விவித் பாரதி.
1: வணக்கம் வணக்கம் மேடம். ராஜலட்சுமி அண்ணாநகர்ல இருந்து பேசுறேன்.
0: ராஜலட்சுமி மேடம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன்.
0: சூப்பரா இருக்கீங்க.
1: எப்படி இருக்கீங்களா?
0: இனிமேதான் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு போய் சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா? ஓகே, புரிஞ்சுதா கேம்? புரிஞ்சுதா உங்களுக்கு?
1: புரிஞ்சது மேடம்.
0: ஓகே, அப்ப ஸ்டார்ட் பண்ணிரலாம், லேட் பண்ணாம
1: பண்ணிரலாம்.
0: தனி ஒருவன். 5 செகண்ட் தான் டைம் உங்களுக்கு.
1: நல்ல நல்ல நேரம்.
0: புதுப்பேட்டை.
1: தை. காணாக்காரன்.
0: ஓகே. சிவாஜி.
1: ஜகதல பிரதாபன்.
0: ஜிகர் தண்டா.
1: தனக்கா.
0: மூணு. புதுசா நீங்களே படம் பேர்லாம் வைப்பீங்க போல இருக்கு. ஓகே, அவுட்டு அவுட்டு. ஓகே, நன்றி நன்றி மேடம் நிகழ்ச்சியில் வந்ததுக்கு. ஓகே, ஸோ ஒரு சில எழுத்துக்களில் வந்து மாட்டிக்கிறாங்க, மற்றதெல்லாம் டக்கு டக்குன்னு சொல்லிடுறாங்க நம்ம நேயர்கள். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு நிகழ்ச்சி. இதே மாதிரி நீங்களும் இந்த கேம் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சா கால் பண்ணுங்கள். இந்த பாடல் முடிகிற தருவாயில் கால் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு லைன் கிடைக்கும். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக வர இருக்க பாடல் வந்து குட் பேட் அக்லிக்காக ஒரு சூப்பர் ஹிட் சாங் வந்துட்டுருக்கு. ஸ்டே டியூன்ட் வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: Adı.
1: ...102.3 FM.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 9:27 ஆயிட்டிருக்கு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. வழங்குறது நான் ஆர்ஜே சாய்லட்சுமி. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த நேயர்கள் வந்து ரெடியாக இருக்காங்க. மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டு லைன்லையும். ஓகே, அடுத்த லக்கி நேயர் யாருன்னு பார்த்துடலாம். எல்லா படமும் கரெக்டாக சொல்கிறாங்களான்னு பார்த்துடலாம். வணக்கம் விவத் பாரதி.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? எப்படி இருக்கீங்க? அண்ணா நகர்ல இருந்து நீங்க நிறைய பேர் கால் பண்றீங்களே. ஓகே, எப்படி இருக்கீங்க மேடம்?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன். நிகழ்ச்சிக்கு உள்ள போயிடலாமா? ரெடியா கேமுக்கு?
1: அதனால கொஞ்சம் குழப்பலா இருக்கு.
0: ஆரம்பிச்சிருவோம். ஆயுத எழுத்து. தசாவதாரம்.
1: மன்னன்.
0: கர்ணன்.
1: நல்ல நேரம்.
0: நேரம்.
1: மாந்தோப்பு கிளியே.
0: மெர்சல்.
1: லவ் பேர்ட்.
0: குஷி.
1: சின்ன தம்பி.
0: தெரி. மாலினி தேவி மேடம் வந்து அப்படியே போட்டு தாக்கிட்டாங்க. கடகட கடகடன்னு ஆன்சர் சொல்லிட்டு இன்னும் 10 கேட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நிகழ்ச்சியில அடுத்ததா சூப்பரான ஒரு சாங் வந்துட்டே இருக்கு. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் திரைப்படத்துக்காக. ஸ்டே டியூன்ட். இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்,
2: சபாஷே.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 9:35 ஆயிட்டு இருக்கு. விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே சாரலட்சுமி. எஸ், நிகழ்ச்சியில் நேர்கள் வந்து ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன்ட்டு அதே மாதிரி கரெக்டாக சொல்லிடுறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா நேர்களும் நம்ம படம் பேர் சொன்னதும் டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் வந்துடுது. ஓகே, ஸோ இந்த ஸ்பீட்லேயே போயிட்டுருந்தால் ரொம்ப சூப்பராக போகும்னு நினைக்கிறேன் ஷோ. நிகழ்ச்சியில் அடுத்த காலர்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி, நம்ம ஃபேஸ்புக் நேர்கள் நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். பழனி அடையாளம் பட்ட ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், அஸ்வினி நாகராஜ் இவங்களாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. தீட்டலம் டிசி ராஜேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புதிய முயற்சி நிகழ்ச்சி

0: அப்படியே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், மேலப்பேட்டு தயாளன், சாந்தி ரமேஷ், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், வீரராகவன், அந்தோனி ராஜ், ராஜமாணிக்கம், மீரா வெங்கட்ராமன், கலீல் அகமத் இவங்களாம் வந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காங்க. எஸ், இணைந்து கேட்டுகிட்டே இருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கேம் நீங்களும் வீட்டிலேருந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபோன் கிடைக்காதவங்க கூட நான் சொல்ல சொல்ல நீங்கள் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா, நீங்களே விளையாடிக்கோங்க. ஸோ நேயர், அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம் விவித் பாரதி. வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன் சந்திரசேகர் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க, ரொம்ப ஹாப்பி உங்க கூட பேசுறதுல.
0: ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு லைன்ல வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நிகழ்ச்சியில.
1: சூப்பர், சூப்பரா கேம் ஷோ போயிட்டு இருக்கு. சரி மேம் கூட பேசலாம் அப்படின்ட்டு.
0: சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி சார். சோ ரெடியா, கேம் ஷோக்கு ரெடியா நீங்க? ஓகே சூப்பர். எல்லாரும் இந்த டால மாட்டிக்கிறாங்க, நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓகே, உன்னை போல் ஒருவன்.
1: உன்னை போல் ஒருவன் நால வந்து நான் அந்த படம்.
0: ஓகே, மண்டேலா.
1: மண்டேலா இல்ல, லவ் பர்ட்ஸ்.
0: லவ் பர்ட்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, வேற நேர் வேற சொல்லுங்க.
1: நால வந்து என்ன இருக்கு மேம்?
0: 1 2 3
1: லவ்லி.
0: லவ்லியா?
1: லவ்லி, ஓகே. லவ்லின ஒரு படம்.
0: ஓகே ஓகே. அருவி.
1: அருவி விக்ரமாதித்தன்.
0: ஓகே சூப்பர். சோ எல்லாத்துக்கும் சொல்லிட்டீங்க, கொஞ்சம் யோசிச்சாலும் கரெக்ட்டா மேனேஜ் பண்ணி சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி.
1: டால் ஆஃப்ரத்துக்கு வர லால் ஆஃப்ரத்துக்கு.
0: ஆமா ஆமா, சூப்பர் சூப்பர் சார், நன்றி நன்றி.
1: ஆ தேங்க் யூ மேம், பை பை.
0: ஓகே, நீங்களும் இதே போல் இந்த கேம் ஷோவில் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா 0444-295-20853, அப்படி இல்லைனா 0444-238-9871 இந்த எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட அந்த கேம் ஷோ விளையாடலாம். எஸ், நிகழ்ச்சியில் அடுத்ததாக வர இருக்கிற பாடல் கோட் திரைப்படத்துக்காக வந்துட்டுருக்கு. ஸ்டே டியூன்ட், இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 FM. வெல்கம் பேக் டு தி ஷோ. எஸ், இது கலக்கல்லரங்கம் நிகழ்ச்சி. வழங்கிட்டு இருக்கேன் நான் ஆர்ஜே சாய்லட்சுமி. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம். நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு. நேயர்கள்லாம் போட்டி போட்டுட்டு நான் நின்று ஆன்சர் பண்ணிடுறாங்க நம்ம எப்படி கேட்டாலும். ஸோ அடுத்து வந்து யாராவது லாக் ஆகுறாங்களா மாட்டுறாங்களா அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம் விவத் பாரதி.
1: வணக்கம். வணக்கம் மேடம். சென்னை பெருங்குளந்து வள்ளி பேசுகிறேங்க மேடம்.
0: வள்ளி மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். நீங்கள் எப்படி மேடம் இருக்கீங்க?
0: சூப்பராக இருக்கேன். கேம்க்கு ரெடியா?
1: ஆ, ரெடிங் மேடம்.
0: ஓகே. வீட்ல வேலை எல்லாம் முடிச்சிட்டு ஃப்ரீ ஆயிட்டீங்களா?
1: இல்லங்க மேடம், இன்னமே செய்யணும்.
0: கேம்ல வின் பண்ணிட்டு தான் போய் செய்யப் போறீங்க. ஓகே ஓகே மேடம். சோ ஆரம்பிச்சிரலாம். சோ முதல் படம் வந்து ரோஜா.
1: ரோஜாவா? ம். ராஜாஜி ராஜா. ஐ ஜாவா? ஆமா. ஜாலி ஜாலி.
0: ஜாலியா?
1: ஆ, ஜாலி இருக்குலங்க மேடம் படம்.
0: சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லப்பர் பந்து.
1: தூவா? தூங்காதே தம்பி தூங்காதே.
0: தூங்காதே தம்பி தூங்காதே. ஓகே, எப்படி? ஓகே வரும். ஓகே. ஆ, சரி சரி சரி. ஓகே, நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓகே. ஜெய் பீம்.
1: நாங்க மடா
0: ஜெய் பீம்.
1: பீம் இந்தா
0: எம் மா
1: மாவா?
0: ம், இம்.
1: மாலையா? மாவீரன்.
0: காக்கா முட்டை.
1: ஐயா, ஆமா. டார்லிங் டார்லிங் டார்லிங்.
0: வாத்தி.
1: தீயா? தீ தீ படம்.
0: ம். மைனா.
1: நான்.
0: ம். அஞ்சு நாலு கேக்குதுங்களா?
1: ஆ, கேளுங்க மேடம்.
0: மைனான்னு சொன்னனே. அப்படிங்களா? கேக்கல, உங்க நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன். சரி, கோ.
1: கோவா?
0: ம்.
1: கோவலத்தில் சீதை.
0: வாலி.
1: லண்டன்.
0: ஓகே. சோ இல்ல, எப்படி கேட்டாலும் எப்படி பால் போட்டாலும் அடிச்சிடுறீங்க வள்ளி மேடம். சூப்பர் சூப்பர். நிகழ்ச்சியில வந்ததுக்கு நன்றி. நன்றி
1: மேடம்.
0: ஓகே, இன்னைக்கு நம்ம நேயர்ல நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நேயர்கள் மோஸ்ட்லி வந்து லேடிஸ் ஸ்காலர்ஸாக தான் இருக்காங்க. எல்லாரும் பட்டு பட்டு பட்டுன்ற ஆன்சர் சொல்லிடுறாங்க. சூப்பர். ஸோ அடுத்த நேயர் யார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில வந்துட்டுருக்கு காக்கி சட்டை திரைப்படத்துலேருந்து சூப்பரான பாடல். இந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே அடுத்த நேயர் ரெடி ஆயிருங்க லைனில் வரத்துக்கு. ஸ்டே டியூன்ட்.
2: எடியே.

0: 102.3 FM.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்
2: சபாஷே.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 9:51 ஆயிடுச்சு. எஸ், நிகழ்ச்சியோட கடைசி 10 நிமிஷத்தில் இருக்கோம். நம்ம வந்து ஒரு 2 காலர் பார்த்துடலாம். லாஸ்ட் 2 லக்கி காலர் யார் அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம் விவித் பாரதி. வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் திருவான்மியூர் மீரா. நிகழ்ச்சி சூப்பர்.
0: நன்றி நன்றி மீரா மேடம். எப்படி இருக்கீங்க? தெரியுது.
1: இந்த காலத்து புது படம் தெரியாதுப்பா.
0: நிச்சயமா சரி, இப்ப வந்து ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. மொழி
1: சந்தர்ப்பத்துல மாட்டி நீல வராது.
0: மொழி

0: உங்களுக்கே கொஞ்சம் பழைய பாட்டா படமா நான் போறேன் கொஞ்சம். முத்து.
1: நான்
2: அவன் இல்லை.
1: ஓகே. தளபதி. அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்னு. ஓகே. சோ வந்த ஊல வா வரிசையில மாட்டிக்கிட்டீங்க. நன்றி நன்றி மணிகேச்சில வந்ததுக்கு நன்றி. அதெல்லாம் அஞ்சு செகண்டுக்குள்ள சொல்லணும். நீங்க 15 செகண்ட் கழிச்சு சொன்னாலும் செல்லாது. கண்டிப்பா
2: என்னையே
1: கலாய்ச்சிட்டீங்க கடைசியில. ஓகே நன்றி நன்றி மேடம்.

ஓகே, ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பராக போச்சு. ஒவ்வொரு காலரும் வந்து யோசிச்சு யோசிச்சு எப்படியாவது ஆன்சர் சொல்லிட்டாங்க. இன்னும் சிலரால் ஒரு 5 செகண்டில் சொல்ல முடியலனாலும் ஒரு 10 செகண்ட் யோசிச்சா அவங்களுக்கு ஆன்சர் வந்துடுது. ஓகே நைஸ். ஸோ இதே மாதிரி கேம் ஷோ வந்து நிச்சயமாக நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வாரங்களில் நான் நிகழ்ச்சியில் வரப்போ கண்டிப்பாக நம்ம விளையாடலாம். பட் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி, இந்த கேம் ஷோ வந்து நிறைவடையுது, ஏன்னா நேரமின்மை காரணமால. ஸோ நேரம் வந்து இப்போ 9:55 ஆயாச்சு. நிகழ்ச்சியில் ஒரு இறுதி பாடலோட நம்ம கலக்கலரங்கம் நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். மீண்டும் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் மீண்டும் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி இருக்குது. அதுலேயும் இதே மாதிரி நீங்கள் கால் பண்ணி கேம்லாம் கிடையாது, உங்களுக்கு பிடிச்ச பாடல் அதை நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அதை வழங்கி நம்ம நேயர்களோடு சேர்ந்து என்ஜாய் பண்ண போகிறோம். எஸ் ஸோ இப்போது கலக்கலரங்கம் நிகழ்ச்சியோட இறுதி பாடலாக வந்துட்டுருக்கு. சிங்கம் திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான சாங். இந்த பாட்டை அப்படியே கேட்டுக்கிட்டே ஆடி முடிச்சுட்டே எல்லோரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்கள். பாடல் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க விவித் பாரதி நிகழ்ச்சிகளில். ஸ்டே டியூன், இது விவித் பாரதியின் தமிழ் FM 102.3.

0: இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: நேரம் 10 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் மிருதுளா. எல்லை பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பள்ளிக்கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். கோவா மாநில உதய தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஒடிசாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்று தொடங்கியது. பச்சிளம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் விகிதம் 96% உள்ளது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பெரியார் நீர்வீழ்ச்சியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவையொட்டி நடைபெற்ற விஸ்வரூப தரிசனத்தை ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் 3ஆம் நாளான இன்று கருட சேவை நடைபெற்றது. உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் அமைதி பேரணியை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் தொடங்கி வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,17,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் நேயர்களே, நேரம் 10:02:30. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்களே, இப்பொழுது நாம் கேட்கலாம் கதையும் கானமும். ஒவ்வொரு நாளும் சனிக்கிழமை, ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலை 10:02 to 11 வரைக்கும் கதையும் காணவும் இந்த நிகழ்ச்சியின் வாயில் சிறு கதையோடு இணைய திரை இசை பாடல்கள் தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வாரமும் சிறு சிறு நம்மளுடைய அறிவுக்கு சிந்தனைக்கு விருந்தாக சிறு கதைகளோடு இனிய திரை இசை பாடல்கள் தான் இந்த 1 நேரமும் நம்ம கேட்க போகிறோம். வாங்க ஒரு பாடலோடு இனிய நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம்.

கதையும் காணும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக முதல் பாடல் ஒலிக்க கேட்டும் வாலி ஏற்று இளையராஜா இசை அமைத்த மௌனராகம் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடல். நேரம் இப்பொழுது 10:07:45. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கானம் வந்துவிட்டது, கதை வரவில்லைன்னு நம்ம நேயர்கள்லாம் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. வாங்க நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் கதையை வந்து தெரிஞ்சுப்போம். ஆசிரியர் வந்து மாணவர்களிடம் வந்து கேட்டுட்ருக்காங்க. இது வந்து ஒரு ஒற்றுமையை பற்றி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கதை களம் தான் இது. ஆசிரியர் வந்து மாணவர்கிட்ட ஒரு குச்சியை கொடுத்து இதை உடைக்க சொல்கிறாங்க. மாணவரும் என்ன பண்ணுறாங்க, அதை எடுத்த உடனே அந்த குச்சியை உடைச்சிடுறாரு. அப்புறம் வந்து 2-3 குச்சிகளை ஒன்றாக சேர்த்து கொடுக்குறாங்க. அந்த மாணவரும் என்ன பண்ணுறாங்க, அதையும் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அதையும் உடைச்சிடுறாங்க. அடுத்ததாக என்ன பண்ணுறாரு ஆசிரியர் வந்து ஒரு கட்டு நிறைய வந்து பார்த்திங்கன்னா குச்சிகளை வச்சு அதை கட்டி அதை கொடுத்து உடைக்க சொல்கிறாரு. யாராலையும் உடைக்க முடியல. அப்புறம் ஆசிரியர் சொல்கிறார் வந்து இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒற்றுமையாக இருந்தால் நம்மளை வந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் இந்த கதையின் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஒற்றுமையே நமது பலம். வாங்க நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலுக்கு போவோம். இணைந்திருங்கள். இது பாரதி தமிழகம் 102.3.

0: நாம் கேட்ட அந்த பாடல் தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திற்காக வாலி இயற்றிய பாடல் கேட்டோம். இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா குழுவினர் பாடியிருந்தார்கள். நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, நமது விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று காலை 11:00 to 11:02 என்றும் இனியவை. 1950 மற்றும் 60-70 காலகட்டங்களில் திரையிடப்பட்ட திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்டு ரசிக்கலாம். அதனைத் தொடர்ந்து நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். 1980 மற்றும் 90 காலகட்டங்களில் இடம்பெற்ற திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெறும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் கதையும் கானமும். அடுத்தடுத்து நிறைய கதைகள் வந்து நேயர்களுக்காக காத்துட்ருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மானும் சிறுத்தையும் ஒரு சிறுகதை, அதனைத் தொடர்ந்து உழைப்பு வீண் போகாது ஒரு சிறுகதையும், அதனைத் தொடர்ந்து உதவியே துணைன்ற ஒரு அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நிறைய கதைகள் வந்து நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழகம் 102.3.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

மனோஜ் கியான் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டோம். செந்தூரப்புவே திரைப்படத்திற்காக முத்துலிங்கம் இயற்றிய எஸ்பி பாலசுப்ரமணியம் பி எஸ் சசிரேகா குழுவினர் பாடிய பாடல். நேரம் 10:20 15:00.

மங்கள் வித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

இது விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையும் கானமும். அடுத்து என்ன மாதிரியான கதைகள்? நம்ம முன்னாடியே வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, மானும் சிறுத்தையும். மானுக்கு வந்து வேகமாக ஓடக்கூடிய வலிமையும், சிறுத்தையும் வந்து துரத்தி சென்று அது பிடிக்கக்கூடிய ஒரு சக்தியும் வந்து இயற்கையை வந்து கொடுத்துருக்கு. எப்படி இருக்கும்போது ஒரு நீர்நிலைகளுக்கு அருகில் வந்து ஒரு மான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு, புற்களை வந்து மேய்ஞ்சிட்டு அப்படியே அந்த இடத்துல உலாவிட்டுருக்கு. அந்த வழியாக வந்து ஒரு சிறுத்தை வந்து இறையை தேடி வந்துட்டு இருக்கும்போது இந்த மானை வந்து பார்த்துருது. இந்த மானம் வந்து சிறுத்தையை வந்து பார்த்துட்டு வேகமாக ஓட ஆரம்பிக்கிறது. அருகிலேயே வந்து நீர்நிலைகள் இருக்கிறதுனால சிறுத்தை வந்து ரொம்ப வேகம் எடுக்கிறது. அந்த நீர்நிலையை கடக்கிறதுக்குள்ளே அந்த மானை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி நம்மளுடைய உணவுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிறுத்தையும் அதுக்கு ஒரு பிளான் பண்ணி அதுவும் வேகமாக ஓடி அந்த மானை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. மானும் அந்த நீர்நிலைகளுக்கு கிட்ட போகும்போது லாபகமாக என்ன பண்ணிடுறது, தாவிடுது. அந்த சிறுத்தையால் பிடிக்க முடியலை. பிடிக்க முடியாமல் என்ன ஆகுதுன்னா அந்த நீர்நிலைகளில் போய் மாட்டிக்குது, விழுந்துடுது. நீர்நிலையில் விழுந்தவொடனே அங்கேருந்து உணவு கிடைக்குமான்ட்டு ஒரு முதலை ஒன்று வந்து தயாராக இருந்துட்டுருக்கு.

முதலைக்கு ஏற்ற மாதிரி இந்த சிறுத்தை அங்கே போய் விழவே மானும் லாபகமாக தப்பிச்சு போகவே, இது வந்து ஒரு அழகான ஒரு சிறுகதை மாதிரி நமக்கு வந்து கேட்டுட்ருந்தோம். சரி, வாங்க நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடலை கேட்போம். இணைந்த கைகள் திரைப்படத்திற்காக ஆபாவாணன் இயற்றிய பாடல் இது. தீபன் சக்கரவர்த்தி விந்தியா பாடியது.

0: 102.3 FM 102.3 விவித் பாரதி தமிழகமில் இன்று இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
1: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். குழந்தைய அப்சர்வ் பண்ணும்போது 2 இயர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஜாக் ஆஃப் ஆல் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் எடுப்பாங்க. அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் நீங்க கொடுத்துருங்க. இன்ஃபேக்ட் வந்து குழந்தைங்க வரைவாங்க சவுத்ல, நீங்க அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு பேப்பருக்குள்ள நீங்க வரைஞ்சீங்கன்னா சுருங்கிடுது அது. அந்த ஸ்பேஸ் நீங்க கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு 14-15 இயர்ஸ்ல அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை பத்தி அவங்க ஃபோக்கஸ் போகும். அந்த டைம்ல வந்து நீங்க அதுக்கு வேண்டிய இன்ட்ரடக்ஷன் நீங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம்.
0: கேட்க மறக்காதீங்க.
2: நேரம் 10:28:40. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz கதையும் கானமும். நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, நமது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz இன்று காலை 11:02

இன்று காலை 11:02 நமது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகா ஹெர்ட்ஸில் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இனிய திரை இசை பாடல்கள் இடம்பெற கேட்கலாம்.

கங்கை அமரன் இயற்றிய பாடல் கேட்டோம். நிழல்கள் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் தீபன் சக்கரவர்த்தி உமா ரமணன் குழுவினர் பாடிய பாடல். நேரம் 10:34:25. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் கேட்டுட்ருக்கும் இந்த நிகழ்ச்சி கதையும் கானமும். கதையும் காணமும் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் ஒரு ஒரு கதை பற்றி தெரிஞ்சிட்ருக்கோம். அடுத்து நம்ம என்ன கதையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உழைப்பு வீண் போகாது. விவசாயி ஒருவர் வந்து தன் மகனிடம் என்ன சொல்கிறாங்கன்னா, கலப்பை எடுத்து நிலத்தை கொஞ்சம் உழுது வெய்ய வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டு வரார், வெளியில் போயிட்டு வரார். அந்த மகன் வந்து என்ன பண்ணுறாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த அவங்களுடைய தந்தையும் வந்து திரும்பி வந்துடுறாரு. என்ன நிலத்தை உழலியா அப்படின்னு சொல்லி, இல்லைப்பா நான் விழலைப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. திரும்பவும் மறுநாளும் அதே சொல்கிறாங்க. அவர் வெளியில் போகும்போது இன்றைக்காவது நிலத்தை விழுது வை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளையாட போயிடுறாரு. இன்றைக்கும் வந்து நிலத்தை விழுவாமல் வச்சிடறாரு. பார்த்தாரு, மூன்றாவது நாள், ரெண்டு நாள் நம்ம சொன்னோம் சரி செய்யலை, மூணாவது நாளாவது செய்கிறாரா, நம்ம வேறு விதமாக சொல்வோம்னு சொல்லிட்டு அவர் விவசாயி அவர் என்ன சொல்கிறாரு, மகனிடம் வந்து என்ன சொல்கிறாங்க, நம்ம நிலத்தில் வந்து புதையல் இருக்கிறதா சொல்லி கேள்விப்பட்டேன், இதை எப்படியாவது நம்ம யாரும் இல்லாத நேரத்தில் இந்த புதையலை எப்படியாவது தோண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, உடனே அந்த மகன் வந்து நிலத்தை உழுது வையே விவசாயம் பண்ணணும்னு சொல்லும்பொழுது உழுது வைக்கலை, இதுவே வந்து புதையல் இருக்குன்னு சொல்லும்பொழுது பார்த்திங்கன்னா என்னென்ன ஆயுதங்கள்லாம் இருக்குமோ எல்லாத்தையும் கொண்டு வந்து கலப்பையாக இருக்கட்டும் அல்லது கடப்பறையாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அங்கங்கே ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாரு, எங்கே வந்து புதையல் இருக்குன்றதை வந்து தேடி பார்க்கறதுக்காக அவசர அவசரமாக வேகமாக போகிறார். சாதாரணமாக சொன்னால் அவங்களுக்கு வந்து புரியாது போல இருக்கு, சரி அதில் வந்து புதையல் இருக்குன்னு சொன்னால் தான் வந்து போய் தேடுவாங்க போல இருக்குன்றதுக்காக அவரும் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பொறுமையாக வர்றாரு. இவர் போயிட்டு நிலத்தை எல்லாத்தையும் அங்கங்கே தேடி தேடி பார்க்குறாரு, எந்த இடத்துலையும் இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட வந்து அந்த இடம் நிலம் வந்து உழுதா மாதிரியே ஆயிடுச்சு. நம்ம வந்து சாதாரணமாக சொன்னால் இவங்க கேட்டுக்க மாட்டாங்க, இதுவே வந்து ஒரு புதையில் இருக்குதுன்னு சொன்னோடனே அந்த நிலத்தை போயிட்டு அவர் அங்கங்கே தோண்டி பார்த்து என்ன பண்ணிட்டாரு, இயற்கையாகவே அவர் வந்து நிலத்தை உழுதும் வச்சுட்டாரு அப்படின்ட்டு தந்தை வந்ததுக்கப்புறம் மகன்கிட்ட சொல்கிறாரு, ஆமாப்பா நான் வந்து உழுது நிலத்தை வந்து உழுது வையே கலப்பைக்கு வந்து உழுது வையின்னு சொன்ன நீ பண்ணவே இல்லை, அதே வந்து அதே நிலத்தில் வந்து புதையல் இருக்குன்னு சொன்னால் நீ வந்து என்ன பண்ண, அவசரவசமாக தேடி ஓடி போயிட்டு நீ என்ன பண்ண, நீ உடனே செஞ்ச, ஆனால் நம்ம நிலத்தை புதையெல்லாம் இல்லை, இது மாதிரி நீ பண்ணுன்றதுக்காக நான் சொன்னேன் நீ செஞ்சே அப்படின்ட்டு விவசாயி வந்து மகன்கிட்ட சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு நிகழ்ச்சியுடைய உழைப்பு வந்து என்றைக்குமே வந்து வீண் போகாதுன்றது வந்து ஒரு கதை. வாங்க நம்ம அடுத்து ஒரு பாடல் வருது கேட்டுட்டு அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் இன்னும் நிறைய கதைகள்லாம் கேட்டுட்ருப்போம். இணைந்திருங்கள், இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

ஜானகி குரல்களில் ஒலிக்க கேட்டும் நான் பாடும் பாடல் திரைப்படத்திற்காக வைரமுத்து இயற்றி இளையராஜா இசையமைத்த பாடல் அது. நேரம் 10:41:35. நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களுடைய முகநூல் பதிவுகளில் கண்ணன் மேட்டுப்பட்டி, இனிய காலை வணக்கம், இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக உற்சாகமாக தொடர அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. மதுரா கிளாம்பாக்கம்லேருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நச்சுப்பிள்ளை, இனிய காலை வணக்கம், அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வத வர்தினி, இனிய காலை வணக்கம், வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு பாடல்கள் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சில நேயர்களுடைய பதிவுகள்லாம் வந்து அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நம்ம தொடர்ந்து கேட்போம். இனி

இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நமது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகா ஹெர்ட்ஸில் 2:55 பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டத்தில் விடுதலை போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் தொடர்பான தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 3 மணிக்கு சவுண்ட் ட்ராக் நிகழ்ச்சியில் ஜனனி ஹார்ட்ஸ் கிரியேஷன்ஸ் வழங்கும் ஒரு கைதியின் டைரி திரைப்பட ஒளிச்சித்திரம் இடம்பெறும். இதில் கமல்ஹாசன், ரேவதி, ராதா, ஜனகராஜ், மலேசியா வாசுதேவன், விஜயன் ஆகியோர், கதை கே பாக்யராஜ், இசை இளையராஜா, திரைக்கதை இயக்கம் பாரதிராஜா, வானொலி வடிவம் அண்ணாமலை பாண்டியன்.

உங்களுக்காக இளையராஜா இசை எல்கேஜி எஸ் தாஸ் பாடிய பாடல் கேட்டும். நேரம் 10:47:55. நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களுடைய முகநூல் பதிவுகளில் சூளை மனோகரன் ராஜராஜ சோழன் பாடல் கதையும் மணிமுகடமாக திகழ்ந்தது. அருமையான திரைப்பட பாடல்கள் ஒவ்வொன்றும் திட்டிக்கும் தேனமுதமாக இந்த இனிய காலை வேளையில் வார நாட்களின் இறுதியில் வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். ஆர்ஜி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு சூளையிலிருந்து மனோகரன் ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. ரங்கராஜன், திட்டிக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள். ஆரம்ப பாடல் தென்மதுரை பாடல் அசத்தல், தொடர்ந்து வந்த அனைத்து பாடல்களுமே அருமை. கானம் A1, கதை ஆஹா ஓஹோ. நன்றி தியாகராஜன். தியாகராயா நகர்லேருந்து ரங்கராஜன் வந்து அழகான ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. கண்ணன் மேட்டுப்பட்டி, இனிய காலை வணக்கம், கதையும் கானமும் நிகழ்ச்சி அருமையாக செல்கின்றன, ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்கர் சேந்தமங்கலம், இனிய இதமான காலை வணக்கம் சார், கதையும் கானமும் சூப்பர், திட்டிக்கும் தெவிட்டாத பாடல்களின் தொகுப்பு, இனிமை அருமை, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சங்கர் சேந்தமங்கலம். ஹேமலதா, சூப்பர் சூப்பர் சூப்பர் சொல்லிட்டு டிராஃபிக்கில் இருக்கக்கூடிய எல்லா சிக்னலுடைய லைட்டும் அடுத்து போட்டிருக்காங்க. அடுத்து வந்து வீரராகவன், ஃபேஸ்புக், கதையும் கானமும் மணந்தன, கவிதையும் கருத்து போல இணைந்தன, கடலும் அலையும் ஆக மகிழ்ந்தன, நிலவும் முகிலும் கலந்து இனித்தன. ஃபேஸ்புக்கிலிருந்து வீரராகவன் மாதவரம். அந்த கதையும் கானமும் வச்சு நீங்கள் ஒரு கவிதை எழுதியிருக்கீங்க, ரொம்ப அருமையாக இருக்குங்க. மேலப்பேடிலிருந்து தயாலன், கதையும் கானமும் நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கின்றது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முத்துகிருஷ்ணன், இனிய காலை வணக்கம், கொர்க்காத்தூர் ஞானமுருகன், நிகழ்ச்சி அருமை, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாக்கம்லேருந்து வனஜா சுந்தர், இனிய காலை வணக்கம் சார், கதையும் கானமும் கதையும் சூப்பர், பாடல்களும் சூப்பரோ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வனஜா பெரும்பாக்கம்லேருந்து அனுப்பியிருக்காங்க. கமலா வரதன், இனிய காலை வணக்கம் சார், கதையும் கானமும் நிகழ்ச்சிக்கு அருமை சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்டு ராஜேஸ்வரி, ஆசீர்வாதம், கதையும் கானமும் நிகழ்ச்சிக்கு ஐயா அவர்களுக்கு இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய நேயர்களோட பதிவுகளை அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நம்ம ஒரு கதையை தொடர்ந்து நம்ம கேட்போம். அடுத்த செக்மெண்ட்டில் நம்ம என்ன கதையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உதவியே வந்து நமக்கு வந்து செய்யக்கூடிய உதவி வந்து நமக்கு வந்து மீண்டும் ஒரு காலகட்டத்தில் நமக்கு உதவியாக இருக்குன்றது இந்த உதவியே துணைன்ற ஒரு இது. சாலையில் நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகளில் ஒரு நிகழ்வு தான் அது. ஒருவர் வந்து அவருடைய ஆஃபீஸில் மேனேஜராக இருக்கார். அவர் வந்து ரொம்ப வேக வேகமாக போயிட்டுருக்காரு. இன்றைக்கி இன்டர்வியூ வச்சுருக்கோம், நம்ம இன்றைக்கி சீக்கிரமாக போகணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. செல்லக்கூடிய வழியில் வந்து எரிபொருள் இல்லாதனால வாகனம் வந்து அங்கேயும் வந்து தடைப்பட்டு நின்றுடுச்சு. அதனை தொடர்ந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதே அலுவலகத்துக்கு இன்டர்வியூக்கு செல்லக்கூடியவர், ஆனால் ஒருவருக்கு ஒருவர் வந்து தெரியாது. அதே அலுவலகத்துக்கு இன்டர்வியூ செல்லக்கூடியவர் வந்து பின்னாடி வந்து வந்துக்கிட்டே இருக்கார். அவரும் வேகமாக போகணும், சாலையில் வந்து வாகனங்கள் குறைவாக இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக டிராஃபிக் முன்னாடி கடந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திட்டமிட்டு முன்னாடி கிளம்பிட்டார். அவரும் கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது இதுமாதிரி வந்து ஒருத்தர் வந்து பழுதாகி நின்றதை வந்து பார்த்துட்டுருக்காரு. என்ன சார், என்ன ஆச்சு வாகனம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார், வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சரி, அவரும் இறங்கி வந்து ஓரமாக வண்டியை நிறுத்திட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க, ஸ்டார்ட் ஆகலை. சரி, எதுக்கும் வந்து பெட்ரோல் இருக்கான்னு பார்க்குறாங்க. பெட்ரோல் வந்து எண்டில் இருக்கிறதுனால, சார் பெட்ரோல் என்னுடைய வாகனத்துலேருந்து உங்கள் வாகனத்துக்கு கொஞ்சம் பெட்ரோல் ஊற்றி பார்க்கலாம், வண்டி ஸ்டார்ட் ஆச்சுன்னா பக்கத்துலேயே தான் பெட்ரோல் பங்க் இருக்குது, அங்கே போய்ட்டு நீங்கள் ஃபியூவல் ஃபில் பண்ணிக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் சார் அப்படின்னா, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவருடைய வாகனத்துலேருந்து கொஞ்சமாக வந்து டியூப் மூலயமா பெட்ரோல் எடுத்து இவருடைய வாகனத்துக்கு பெட்ரோல் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பெட்ரோலுடைய லிவர் வந்து ஆன் ஆஃபில் இருக்கும் இல்லையா, அதை திரும்ப ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரத்துலேயே வண்டி ஸ்டார்ட் ஆகிடுது. பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க்குக்கு போய்ட்டு அவர் வந்து பெட்ரோலும் ஃபில் பண்ணிவிட்டு அவரை விட்டுட்டு அவர் வேகமாக போய்டுறாரு. இன்டர்வியூக்கு போகக்கூடியவர் வந்து அவர் இந்த பெட்ரோல் பங்க்காண்ட விட்டுட்டு அவரை போய்ட்றாரு. இவரும் பெட்ரோல் போட்டுட்டு இன்டர்வியூக்கு போகிறவர் முன்னாடியே போய் உக்காந்துட்டார். மேனேஜர் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து பொறுமையாக வராரு. வந்தவொடனே ஒருவர் ஒருவர் பார்க்கக்கூட இல்லை, ஆனால் வந்து இன்டர்வியூக்கு ஒரு உள்ளே போகும்போது தான் பார்க்குறாரு மேனேஜர் இருக்கிறாருன்னு. இவரும் வந்து இன்டர்வியூவில் கேள்வியெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து இன்டர்வியூ முடிஞ்சவொடனே வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணவொடனே எல்லோரும் போயிட்டாங்க, இவர் மட்டும் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் செஞ்ச அந்த உதவி வந்து இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய உதவிக்கும் நேர்மைக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறார். இவரும் இன்டர்வியூக்கு வந்தவர் வந்து எனக்கும் வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சி தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவருக்கு ஒரு உதவி செஞ்சால் நமக்கு வந்து பின்னாடியே நமக்கு அந்த பலன் வந்து கிடைக்குன்றது வந்து தன்னலமற்ற

0: ஒரு சுயநலமற்ற ஒரு உதவி வந்து பிற்பகுதியில் நமக்கு வந்து உதவியாக இருக்குன்றது வந்து இந்த கதையின் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கதையும் கானமும் கேட்டுட்ருக்கோம். விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz. நேரம் இப்பொழுது 10:53.
1: இளைய நிலா பொழிகிறதே இதயம் வரை

பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் அது. கதையும் கானமும் கேட்டுட்ருக்கோம். கதை தொடர்பாக நேயர்களுடைய முகநூல் பதிவுகளில் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, சூளையிலிருந்து ரீஜா மனோகரன், உதவி செய்வதனால் நல்லதே நடக்கும் என்பதை நினைவுபடுத்தியது சிறுகதை. அதனைத் தொடர்ந்து வந்த இளைய நிலா பொழிகிறது பாடல் சிறப்பு. வழங்கிய ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்தும் நெஞ்சம் சூளையிலிருந்து ரீஜா மனோகரன். ராமகிருஷ்ணன் கோவிந்தன், இனிய காலை வணக்கம் சார். பாடல்கள் அனைத்தும் அருமை, சொல்லவே முடியலை. அப்படி இருந்தது நிகழ்ச்சி, ஒரு மணி நேரமும் போனதே தெரியல, மிகவும் அருமை அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணன் சார் வந்து அனுப்பியிருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்கள் வந்து நிறைய பதிவுகளை நிகழ்ச்சி தொடர்பாக கொடுத்துருக்காங்க. சில நேயர்களுடைய பதிவுகளை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். திருமழி இசையிலிருந்து நாகராஜ், நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம், ஆரம்ப பாடலை அசத்தல் சார் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடல் மௌனராகம் திரைப்படத்திலிருந்து வழங்கிய முதல் பாடலை மிக மிக அருமை, வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூளையிலிருந்து மனோகரன், கதையும் கானமும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் ஆர்ஜி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். கதைகள் அருமை, கானமும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ், கதையும் கானமும் நிகழ்ச்சியில் நீங்கள் கூறும் சிறு சிறு கதையும் ஒலிக்கும் பாடல்களும் நிகழ்ச்சி மெழுகுற செய்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. பாபு முல்லக்காடு, வணக்கம், இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள் அருமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காரு. தொடர்ந்து அடுத்தடுத்த நேயர்களுடைய பதிவுகளை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இணைந்திருங்கள், இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. இன்னும் சில நொடிகளில் 11 மணிக்கான செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து என்றும் இனியவை கேட்கலாம்.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்திக்கான கட்டமைப்பை மேம்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்விக்கான சூழல் அமைப்பை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். கோவா மாநில உதய தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பச்சிளங்குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் விகிதம் 96% உள்ளது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னை ஆர்கே நகர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் வரும் 3ஆம் தேதி வரை மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் உப்பிலிபுரம் அருகே முருங்கப்பட்டியில் மூடப்பட்ட வெடிமருந்து தொழிற்சாலையில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தினர். தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் சென்னை அலுவலகம் சார்பில் நாளை மறுநாள் முதல் 30ஆம் தேதி வரை சிறப்பு தொழில் கடன் விழா நடைபெற உள்ளதாக சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி ராஷ்மி சித்தார்த் ஜெகடே தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பெரியார் நீர்வீழ்ச்சியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் 3ஆம் நாளான இன்று கருட சேவை நடைபெற்றது. உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் அமைதி பேரணியை மாநில அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தொடங்கி வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 117,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: வணக்கம் நேயர்களே. நேரம் 11:20.
3: என்றும்

என்றும் இனியவை நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க கேட்டும் கண்ணதாசன் இயற்றிய ஆர் கோவர்தனன் இசையில் பி சுசீலா பாடிய பாடல் கேட்டும் கைராசி திரைப்படத்திற்காக நேரம் 11:06:10 நினைவுபடுத்துகிறோம் நேர்களை. நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய பதிவுகளை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 முகநூலில் தொடர்ந்து அனுப்பலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்

0: பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இயற்றிய திருடாதி திரைப்படத்திற்காக எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 11:10.
1: போலீஸ்
2: மிஸ் சீமா?
1: ஆமாங்க.
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
2: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்ட்ல இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
2: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்வளவு பணமா?
2: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பி இருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
1: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
2: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ் பேங்க் RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
3: ஹலோ மம்மா.
1: ஹாய்.
4: RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

கண்ணதாசன் இயற்றிய பாடல் அது. அன்னை இல்லம் திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 11:15. நினைவுபடுத்திக்கிறோம் நேர்களே, விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் 12 ரெட்ரோ நேரம். 1980 மற்றும் 90 காலகட்டங்களில் திரையிடப்பட்ட திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி.

ஆனால் மன்னிக்க மாட்டேன் பார்வையில் நெருப்பாவேன். நன்றியை மறந்தால் மன்னிக்க மாட்டேன் பார்வையில் நெருப்பாவேன். நல்லவர் வீட்டில் நாய் போல் உழைப்பேன்.

திருமணம் என்றார் நடக்கட்டும் என்றேன், திருமணம் என்றார் நடக்கட்டும் என்றேன். கொண்டு வந்தார் உன்னை நீ சிரிக்க வைப்பாயோ கலங்க வைப்பாயோ, சிரிக்க வைப்பாயோ கலங்க வைப்பாயோ. கொடுத்து விட்டேன் என்னை

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

ஜேபி சந்திரபாபு குரல்களில் ஒலிக்க கேட்டும் அன்னை திரைப்பட பாடல், இசை ஆர் சுதர்சனம், பாடல் கண்ணதாசன். நேரம் 11:24. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நினைப்படுத்துகிறோம் நேர்களை, நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய பதிவுகளை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூலுக்கு தொடர்ந்து அனுப்பலாம்.

0: பி சுசீலா பாடிய பாவமன்னிப்பு திரைப்பட பாடல் கேட்டும். கண்ணதாசன் இயற்றி விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்த பாடல் அது.
1: நூத்தி 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் இன்று இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
2: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். குழந்தை அப்சர்வ் பண்ணும்போது 2 இயர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஜாக் ஆஃப் ஆல் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் எடுப்பாங்க. அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் நீங்க கொடுத்துருங்க. இன்ஃபேக்ட் வந்து குழந்தைங்க வரைவாங்க சவுத்துல, நீங்க அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு பேப்பருக்குள்ள நீங்க வரைஞ்சீங்கன்னா சுருங்கிடுது அது. அந்த ஸ்பேஸ் நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 14-15 இயர்ஸ்ல அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை பத்தி அவங்க ஃபோக்கஸ் போகும். அந்த டைம்ல வந்து நீங்க அதுக்கு வேண்டிய இன்ட்ரடக்ஷன் நீங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம்.
1: கேட்க மறக்காதீங்க.
3: செவியோரம் சுகராகம். இது விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
4: கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
5: ஆர்பிஐ சொல்கிறது.
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பலே பாண்டியா திரைப்படத்திற்காக கண்ணதாசன் இயற்றிய பாடல் கேட்டோம். நாம் கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குழுவினர். நேரம் 11:35. நினைவுபடுத்துகிறோம் நேயர்களை, சென்னை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழுவிடமிருந்து வந்துள்ள சட்டப்பணி தன்னார்வலர்கள் தேர்வு பற்றிய அறிவிப்பு. மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் காணாமல் போன குழந்தைகள் தொடர்பான வழக்குகளில் உதவி புரிய சட்டப்பணி தன்னார்வலர்கள் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதன் கல்வி தகுதி குறைந்தபட்சம் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் சமூக பணி அல்லது உளவியல் தொடர்புடைய பிரிவுகளில் பட்டம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். இதன் வயது வரம்பு 25 வயது முதல் 65 வயதிற்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். மேலும் ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் சேவை மனப்பான்மை கொண்ட நபர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். பணியின் தன்மை: தேர்வு செய்யப்படும் தன்னார்வலர்கள் சென்னைக்கு உட்பட்ட அந்தந்த பகுதி காவல் நிலையங்களில் காணாமல் போகும் குழந்தைகள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தொடர்பான தகவல்கள், புகார்கள் வரும்பொழுது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தேவையான சட்ட ஆலோசனைகள் மற்றும் உதவிகள் வழங்க வேண்டும். அரசு விதிகளின்படி ஒரு வருகைக்கு 1000 ரூபாய் மதிப்பூதியமாகவும் ஒரு வழக்கிற்கு அதிகபட்சமாக 5000 மட்டும் வழங்கப்படும். விண்ணப்பிக்க விருப்பமுடைய நபர்கள் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்யவும். மேலும் விரிவான விவரங்களுக்கு சென்னை மாவட்டத்தின் நீதிமன்றத்தின் http://chennai.dcourts.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: மாண்புமிகு முதன்மை நீதிபதி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழு, வடக்கு கோட்டை சாலை, ADR கட்டிடம், சென்னை 104. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது பதிவு தபால் மூலமாகவோ சென்று சேர வேண்டிய கடைசி நாள் June 1, 2023 மாலை 5:30 மணிக்கு. சென்னை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழுவிடமிருந்து வந்துள்ள சட்டப்பணிகள் தன்னார்வலர்கள் தேர்வு பற்றிய அறிவிப்பினை கேட்டோம். நேரம் 11:37:30.

விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாசமலர் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா குழுவினர் பாடிய பாடல் கேட்டும் நாம் கேட்ட அந்த பாடலை இயற்றியிருந்தார் கண்ணதாசன். நேரம் 11:41. முன்னதாக நேயர்களுடைய முகநூல் பதிவுகளில் ரங்கராஜன் டி நகர்லேருந்து தித்திக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு இனிமையான பாடல்களின் தொகுப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க.

மகாதேவன் இனிய காலை வணக்கம். என்றும் இனியவை நிகழ்ச்சியின் பாடல்கள் அனைத்துமே அருமை. இதுவரை ஒழித்த அனைத்து பாடல்களுமே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சரவணன் சர்வேஸ்வரன், என்றும் இனியவை நிகழ்ச்சி அருமையாக உள்ளது. பழைய பாடல்கள் என்றாலே விவித் பாரதி தமிழ் எஃப்எம் தான். ரத்னா சரவணன், வேதாரண்யம். கண்ணன் மேட்டுப்பட்டி, இனிய காலை வணக்கம். அன்புள்ள அத்தான் வணக்கம். திருடாதே திருடாதே பாடல்கள் அருமை சார். நிகழ்ச்சியை இனிமையாக தொடர வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலகிருஷ்ணன் ஆர்ஜே அவர்களுக்கு வாழ்த்துக்கள் வணக்கம். பாடல்கள் அனைத்துமே அருமை. டிசி ராஜேஷ் அறிவிப்பாளர் அவர்களுக்கு தேர்வில் இடம்பெற்றுள்ள என்றும் இனியவை நிகழ்ச்சியின் பாடல்கள் சூப்பரோ சூப்பர், வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம், திருடாதே பாடல் அருமை சார், தொகுப்பும் மிகவும் அருமையாக இருந்தது.

ஒவ்வொரு பாடல்களும் கேட்பதற்கு இனிமையாக இருந்தது. முரளிதரன் விழுப்புரம்லேருந்து ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. அசருதீன், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வத வர்தினி, என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார். காலத்தால் அழியாத காவிய பாடல்களை கேட்டு வருகிறோம். நிகழ்ச்சியில் ஒலித்த முதல் பாடலே கைராசி திரைப்படத்தில் அன்புள்ள அத்தான் வணக்கம். அதனைத் தொடர்ந்து திருடாதே பட பாடலும் மிகவும் அருமை, நிகழ்ச்சி மிகவும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏழுக்கிணறு தேவா, மகிழ்ச்சி வாழ்த்துக்கள். என்றும் இனியவை நிகழ்ச்சியில் நானும் நிகழ்ச்சிக்குள்ள இன்றுள்ள பாடல்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். குறிப்பாக பாவ மன்னிப்பு பட பாடல் சூப்பர் சூப்பர் சூப்பர் அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. ஏழுக்கிணறு தேவா. புரசைவாக்கம் சவுந்தரராஜன், காலத்தால் அழியாத பழமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். என்றும் இனியவை நிகழ்ச்சியின் அனைத்து பாடல்களுமே அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த நேயர்களுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்போம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நிச்சய தாம்பூலம் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் பாடல் கண்ணதாசன்.

வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: இந்த மணமகனை கண் திறந்து பாரடி அம்மா, பாரடி அம்மா. திருமணமாம் திருமணமாம் தெருவெங்கும் ஊர்வலமாம், ஊர்வலத்தின் நடுவெனிலே ஒருத்தி வருவாளாம், ஊர்வலத்தின் நடுவெனிலே ஒருத்தி வருவாளாம்.
1: குடும்ப தலைவன் திரைப்படத்திற்காக பாடல் இடம்பெற கேட்டும். கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், பாடல் கண்ணதாசன். நேயர்களுடைய முகநூல் பதிவுகளில் அடுத்ததாக வீரராகவன். வாழ்த்துக்களுடன் வணக்கம். வந்த பாடல்கள் என் இணக்கம், தத்துவ கீதங்கள் என்றும் மணக்கும், தளராது மனதில் நின்று இனிக்கும், தெரிக்கும் ராகங்கள் பண்பலை அளிக்கும், தவழும் காற்றலையில் மகிழ்ச்சி பிறக்கும். ஃபேஸ்புக்கிலிருந்து வீரராகவன் மாதவரம் நன்றி அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம். செல்வராஜ் காலை வணக்கம் சார், என்றும் இனியவை மிகவும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கந்தன் வள்ளி எட்டயபாளையம், நிகழ்ச்சியில் வளம் வரும் பாடல்கள் அனைத்தும் அருமை சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிச்சைமணி, அன்பு அறிப்பாளர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம், என்றும் இனியவையில் பாடல்கள்

கேட்க காத்திருக்கின்றோம். உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையில் வளம் வரும் பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. ராமகிருஷ்ணன் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரேம்நாத் பிரேம் வணக்கம், வாழ்த்துக்கள். வேல்முருகன் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் வளம் வரும் பாடல்கள் அருமை. தர்மபுரி முருகன் அன்பான இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் இனிய முற்பகல் வணக்கம், நிகழ்ச்சியில் வளம் வரும் பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. ஆனந்த் முருகன் இனிய காலை வணக்கம், என்றும் இனியவை நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் இரண்டு பாடல்களையுமே சூப்பர் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, என்றும் இனியவை நிகழ்ச்சியில் ஒழித்த அனைத்து பாடல்களும் கேட்க அருமையாக இருக்கின்றது, வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம், என்றும் இனியவை நிகழ்ச்சி என்றுமே இனியவை தான் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு கொடுத்துருக்காங்க. மேலப்பேடு தயாளன் என்றும் இனியவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சூளை மனோகரன் முதல் பாடல் இன்றைய காதலர்களுக்கு அறிவுறுத்தலான கருத்தை தாக்கிய பாடல் அது, அன்புள்ள அத்தான் பாடல். நல்லதோர் நிகழ்ச்சி வாழ்த்துக்கள். வழங்கும் நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹரிஹரன் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புஷ்பா என்றும் இனியவை நிகழ்ச்சியில் வளம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை சார், குறிப்பாக திருடாதே பாப்பா திருடாதே பாடல் மிகவும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வத வர்தினி அருமையான பாடல், என்னிரண்டு 16 வயது, சூப்பர் சார். உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் பாடல் அருமை. எஸ் பழனி இனிய காலை வணக்கம், கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் என்றும் இனியவை பாடல் வழங்கும் பாடல்கள் என்றுமே இனியவை பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு இனிய காலை வணக்கம், சூளை மனோகரன் திருடாதே படப்பாடல் திருடாதே, பட்டுக்கோட்டையாரின் அறிவார்ந்த பாடல், இக்கால சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கேட்டு பின்பற்ற வேண்டிய பாடல் இது, வாழ்த்துக்கள். வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பர்வத வர்தினி அருமையான பாடல், புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, பாடல்களின் வரிகள் மிக மிக அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூளையிலிருந்து மனோகரன் இன்றைய என்றும் இனியவை நிகழ்ச்சி சிறப்பான திரைப்பட பாடல்களை கொண்டு தொகுத்து வழங்கியதால் வானொலியில் அருகே உட்கார்ந்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி முடியும் வரை சந்திரபாபு அவர்கள் பாடல் முதல் வாழ நினைத்தால் வாழலாம், மணிமகுடமாக திகழ்கிறது பாடல், வழங்கிய ஆர்ஜி அவர்களுக்கும் நிலையத்தாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பர்வத வர்தினி அருமையான பாடல்கள், வாழ நினைத்தால் வாழலாம், பாசமலர் படத்தில் ஒழித்த பாடல் எங்களுக்கும் காலம் வரும் அப்படின்ற பாடல்களும் வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள். ஷங்கர் சார் இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சியில் வளம் வந்த அனைத்து பாடல்களுமே அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்றும் இனியவை நிகழ்ச்சி தொடர்பான நேயர்களுடைய பதிவுகளை கேட்டும் அடுத்த நிகழ்ச்சி நிறைவாக ஒரு பாடல். குங்குமம் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் இயற்றி கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது என்றும் இனியவை.
1: என்றும் இனியவை.

நேரம் சரியாக 12:01 ஆயிட்டுருக்கு. இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம் வழங்குறதுக்கு வந்திருக்கேன். நான் ஆர்ஜே சாய்லட்சுமி. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் தமிழ் திரைப்படங்களில் 1970 மற்றும் 1980களில் வெளிவந்த பாடல்கள் தான் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். அந்த வரிசையில் முதல் பாடல் என்ன அப்படின்னு பார்த்துடலாம்.

காற்றலையில் வரும் பாட்டலைகள், நீங்காத மெல்லிசையின் ரீங்காரங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 12:08 ஆயிட்டிருக்கு. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. எஸ், சூப்பரான பாடல் கேட்டு முடிச்சாச்சு முதல் பாடலே நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் வந்து தர்மத்தின் தலைவன் திரைப்படத்துலேருந்து வந்துட்டுருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷீலா அவர்களுடைய குரலில், வாலி அவர்களுடைய வரிகளில் மற்றும் இளையராஜா இசையமைப்பில் அமைந்த இந்த பாடலை கேட்டு ரசிச்சிருங்க. இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம் 102.3.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி

சக்தி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 12:15 நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கோம். விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. வழங்குறது நான் ஆர்ஜே சாய்லட்சுமி. எஸ், நிகழ்ச்சியில் வந்த முதல் 2 பாடல்கள் ரொம்பவே சூப்பரான பாடல் தான் சொல்லணும். ஸோ இதே மாதிரி அழகழகான பாடல்கள் நிச்சயமாக ஒவ்வொரு பாட்டும் நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. அந்த மாதிரியான சாங்ஸ் தான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரெடியாக இருங்க, அடுத்த ஒரு 45 நிமிடங்கள் வந்து நீங்கள் ரொம்பவே சூப்பராக நீங்களே அப்படியே மெய் மறந்து பாடல்களை ரசித்து கேட்க போகிறீங்க. அந்த மாதிரியான பாடல்கள் தான் நம்ம ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் தொடர இருக்குது. எஸ், அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதய கீதம் திரைப்படத்துக்காக வந்துட்டுருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் பாடிய பாடல், முத்துலிங்கம் அவர்களுடைய வரிகளில் இளையராஜா இசையமைப்பில் அமைந்த இந்த பாடல் உங்களுக்காக. இணைந்திருங்கள், இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம். மனங்களில் இன்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 12:25 நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கோம். வித் பாரதி தமிழ் எஃப்எம்ல ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ரெட்ரோ நேரம்ல தமிழ் திரைப்படங்கள்ல வெளிவந்த, அதாவது 1980கள் மற்றும் 90களில் வெளிவந்த சூப்பர் ஹிட் திரைப்பட பாடல்கள் தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஃபேஸ்புக் நேயர்கள், நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்க நேயர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த அழகான பாடலுக்கு போயிடலாம். கலீல் அகமது வந்து சூப்பர் சாங், எக்ஸலண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பெரும்பாக்கம் வனஜா சுந்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெட்ரோ பாடல்கள் சூப்பர் மேடம், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூலை ரீஜா மனோகரன் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வீரராகவன் வழக்கம் போல் அவர் ஸ்டைலில் ஒரு இதுகை மூனையாக ஒரு பேசேஜ் போட்டிருக்காங்க, நன்றி. சாந்தி ரமேஷ் முதல் பாடலை மிகவும் இனிமைன்னு சொல்லியிருக்காங்க. தீட்டலம் டிசி ராஜேஷ் வந்து முதல் பாடலை சூப்பர், மனங்களில் என்றும் குதூகல கொண்டாட்டம் சொல்லியிருக்காங்க. பர்வதவர்த்தினி முதல் பாடலை சூப்பர், உன்ன நினச்சேன் பாட்டு படித்தேன் திரைப்படத்துலேருந்து வெளிவந்த பாடல் வந்து ரொம்ப அருமைன்னு சொல்லியிருக்காங்க. புதுப்பட்டி விருதுநகர் மாவட்டம்லேருந்து விஎஸ் ஐயப்பன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமலப்பன் வெங்கலங்குறிச்சி முதுகுளத்தூர்லேருந்து என்னமோ வெயிட் பண்ணுறாங்க, எதுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு இமேஜ் அனுப்பியிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் இனிய மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பாட்டும் அருமை அப்படின்ட்டு நேயர்கள் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச பாட்டை கமெண்ட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய பாடல்கள் வந்துட்டுருக்கு, நிச்சயமாக அதையும் இதே போல் நீங்கள் என்ஜாய் பண்ண தான் போகிறீங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜன் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் வந்து நம்மளுக்கு போஸ்டர் போட்டுட்டாரு, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார் வந்து ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அல்லி நகரம் எஸ் மகாதேவன், ஹேமலதா, புரசைவாக்கம் சவுந்தரராஜன், முரளிதரன் விழுப்புரம், வேல்முருகன், தி கனகராஜ், ராணிப்பேட்டையிலிருந்து செல்வம் வள்ளி, ரங்கராஜன் தியாகராஜ நகர்லேருந்து, மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், ரவி பி, செல்வம் வள்ளி, இவங்க எல்லாருமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு பாட்டிலையும் இன்னும் அந்த பாட்டிலேருந்து வெளியே வரலன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு மெய் மறந்து மூழ்கி போய் அவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க. நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து இருங்க, மற்ற நேயர்களும் தொடர்ந்து அழகழகான பாடல்கள் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன், இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம். அடுத்து வரப்போகிற பாடல் என்ன திரைப்படத்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன கவுண்டர் திரைப்படத்துலேருந்து உங்களுக்காக அந்த அழகான பாடல் வந்துட்டுருக்கு. ஸோ நான் என்ன பாடல் சொல்ல வேணா நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. அதை தொடர்ந்து வந்து மிஸ்டர் பரத் திரைப்படத்துலேருந்தும் பாடல் வருது. அடுத்தடுத்து இரு சூப்பர் ஹிட் சாங்ஸ் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி வித் மீ சாய்லக்ஷ்மி. ஸ்டே டியூன்ட், இது தமிழ் எஃப்எம்.

ஆடு பாத்தியாடு, யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கம் தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியமா? என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு பேண்டாஸ்டி.

சென்னை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிடமிருந்து வந்துள்ள சட்டப்பணி தன்னார்வலர்கள் PLVs தேர்வு பற்றிய அறிவிப்பு. மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் காணாமல் போன குழந்தைகள் தொடர்பான வழக்குகளில் உதவி புரிய சட்டப்பணி தன்னார்வலர்கள் பாராலீகல் வாலண்டியர்ஸ் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட உள்ளனர். கல்வி தகுதி: குறைந்தபட்சம் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சமூக பணி அல்லது உளவியல் தொடர்புடைய பிரிவுகளில் பட்ட

0: பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். வயது வரம்பு 25 முதல் 65 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் சேவை மனப்பான்மை கொண்ட நபர்கள் விண்ணப்பிக்கலாம். பணித்தன்மை, தேர்வு செய்யப்படும் தன்னார்வலர்களுக்கு சென்னைக்கு உட்பட்ட அந்தந்த பகுதி காவல் நிலையங்களில் காணாமல் போகும் குழந்தைகள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தொடர்பான தகவல்கள், புகார்கள் வரும்போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனைகள் மற்றும் உதவிகள் வழங்க வேண்டும். அரசு விதிகளின்படி ஒரு வருகைக்கு 1000 ரூபாய் மதிப்பூதியமாகவும் ஒரு வழக்கிற்கு அதிகபட்சமாக 5000 ரூபாய் மட்டும் வழங்கப்படும். விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியுடைய நபர்கள் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்யவும், மேலும் விரிவான விவரங்களுக்கு சென்னை மாவட்டத்தின் நீதிமன்றத்தின் இணையதளம் http://chennai.dcourts.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி: தலைவர், முதன்மை நீதிபதி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, ADR கட்டடம், சென்னை 6104. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சென்று சேர வேண்டிய கடைசி நாள் ஜூன் 1 மாலை 5:30. தொடர்வது செய்தியறிக்கை.
1: செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளி அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபில்லா தனிஷா கிறிஸ்டோ இணை இன்று ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. திரு சித்தராமையா முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் இந்த கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடக சட்டப்பேரவையில் உள்ள 136 காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் கர்நாடக மேலிட பொறுப்பாளரான திரு ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா இக்கூட்டத்தை பார்வையிட உள்ளார். ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணா மாவட்டத்தில் மல்லவள்ளி தொழிற்பூங்காவை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆந்திர மாநிலத்தை பட்டு உற்பத்தியில் முன்னணி மாநிலமாக மாற்ற மத்திய அரசு நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மற்றும் இத்துறை அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். நாட்டில் பருத்தி உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று கூறிய அவர், தற்போது ஹெக்டர் 1 450 கிலோ பருத்தி மட்டுமே உற்பத்தி செய்யப்படுவதாக கூறியுள்ளார். ஜவுளித்துறையில் ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 10,860 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய தூதரகத்தின் கீழ் செயல்படும் இந்த ஹஜ் குழு ஹஜ் புனித யாத்திரையில் இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கியதற்காக லபைத்தும் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் திரு கிரண் ரிஜிஜு வெளியிட்டுள்ள பதிவில், நடப்பாண்டுக்கான ஹஜ் சிறப்பாக நடத்தப்பட்டதாகவும், சிறுபான்மை நலத்துறை அமைச்சகம், ஹஜ் குழு, இந்திய தூதர் தலைமையிலான சவுதியில் உள்ள இந்திய ஹஜ் குழு ஒருங்கிணைந்து செயலாற்றியதாக புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய ஹஜ் யாத்திரியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து விதமான வசதிகளுக்கும் சவுதி அரேபிய அரசுக்கு திரு கிரண் ரிஜிஜு நன்றி தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாதுகாப்பு செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் நெதர்லாந்து பாதுகாப்பு அமைச்சர் டெலான் ஜக்ரேஸ் உடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையே ராணுவ தளவாட உற்பத்தி, ராணுவ ஒப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்ததாக தெரிவித்தார். கோவா மாநில உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கோவா கலாச்சார பாரம்பரியத்திலும் சுற்றுலா பயணிகளை வரவேற்பதிலும் சிறப்புமிக்க மாநிலமாக இருப்பதாக கூறினார். கல்வி, தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளிலும் கோவா முன்னணி மாநிலமாக விளங்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர்

0: திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கோவா மாநிலம் கலாச்சாரம், பாரம்பரியம், இயற்கை எழில் மற்றும் அன்புடன் சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் மக்களை கொண்ட மாநிலம் என்று புகழாரம் சூட்டினார். கோவா மாநிலத்தின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டவர்களை நினைவு கூறும் தருணம் இது என்று குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கோவா முக்கிய பங்காற்றி வருவதாகவும் பிரதமர் கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சுற்றுலா பயணிகளை உபசரிப்பதில் கோவா மக்கள் சிறப்பாக செயல்படுபவர்கள் என்று கூறியுள்ளார். கோவாவின் வளர்ச்சிக்காகவும் வளமைக்காகவும் அம்மாநில மக்களை தாம் வாழ்த்துவதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 96% கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு மருத்துவ உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பச்சிளம் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் விகிதம் 96% உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்படும் மகப்பேறு மருத்துவ உதவி விரிவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம் சுகாதாரத்துறையில் நிதி பாதுகாப்பு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலையான வளர்ச்சியடைவதற்கு இந்த திட்டங்கள் உதவிகரமாக உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: முப்படை தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் இன்று ஓய்வு பெற்றார். புதுதில்லியில் தேசிய போர் நினைவு சின்னத்தில் நடைபெற்ற முப்படையினரின் மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய பின்னர் அவர் முப்படை தலைமை தளபதியாக பதவி வகித்த பின் ஓய்வு பெறுவது பெருமைக்குரியதாக உள்ளது என்று தெரிவித்தார். 1981 இந்திய ராணுவத்தில் இணைந்த அவர் 40 பணிபுரிந்துள்ளார். லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி புதிய முப்படை தளபதியாக பதவியேற்க உள்ளார். வானில் ஏற்படும் அரிய நிகழ்வான ப்ளூ மூன் நாளை நடைபெற உள்ளது. ஒரே மாதத்தில் 2 பௌர்ணமி நிலவு தென்படுவதால் இதனை ப்ளூ மூன் என்று அழைப்பதாக தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் வான் இயற்பியல் ஆராய்ச்சியாளர் திரு கிறிஸ்டின் கார்த்திக் தெரிவிக்கிறார்.
2: ஒரு கேலண்டர் மந்த்ல 2 ஃபுல் மூன் வந்தா 2வது ஃபுல் மூன் வந்து ப்ளூ மூன் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு மே 1 இந்த வருஷம் ஃபுல் மூன், இப்போ மே 31 ஃபுல் மூன் வருது. அதனால இந்த செகண்ட் மூனை வந்து ப்ளூ மூன் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2023 ஆகஸ்ட் மாதம் வந்தது, அதே போல இப்போ 26 இருக்கு. அடுத்து 2028 டிசம்பர் 31 ப்ளூ மூன் சொல்லுவோம். இது எதனாலன்னா ஜென்ரலாக கேலண்டர் பார்த்தீங்கன்னா இந்த லூனார் சைக்கிளை வச்சு தான் அதை வச்சிருப்பாங்க. முழுமையான ஒரு சுற்று வந்து 29.53 டைம் பீரியட் எடுக்கும். ஆனால் நம்ம கேலண்டர் பார்த்தீங்கன்னா 30-31 சொல்லிட்டு இருக்கும். கரெக்டாக அந்த ரெப்புடேஷன் பார்க்கும்போது ஒரே கேலண்டர்ல 2 ஃபுல் மூன் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2.53 இருக்கும். மற்றபடி மூன் வந்து ப்ளூ கலரா இருக்கும் அப்படின்றதுலாம் கிடையாது. அது எப்பயும் போல உள்ள ஃபுல் மூன் தான்.
0: பீகாரில் மின்னல் தாக்கியதில் 7 உயிரிழந்தனர். அம்மாநிலத்தின் கயாவில் 3, அவுரங்காபாத்தில் 2, சரண், ககாரியா மாவட்டங்களில் தலா 1 உயிரிழந்துள்ளனர். பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். மியான்மர் அதிபர் திரு யூ மின் அவுங் 5 அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வந்துள்ளார். பீகார் மாநிலம் மகோபதி புத்தர் கோவிலில் அவர் வழிபட்டார். புத்தகயாவில் உள்ள புத்தர் மடத்தை அவர் பார்வையிட உள்ளார். முன்னதாக கயா விமான நிலையம் வந்த அதிபரை பீகார் வேளாண் அமைச்சர் திரு விஜயகுமார் சின்ஹா வரவேற்றார். அதிபர் திரு யூ மின் அவுங்கின் இந்திய பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் இன்று புத்த மதத்தினருக்கான விசாக போயா பண்டிகை தினம் கொண்டாடப்படுகிறது. புத்தரின் பிறந்தநாள் மற்றும் அவர் ஞானம் பெற்ற தினமாக இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இலங்கை தீவில் லட்சக்கணக்கான மக்கள் வேசாக் எனும் வண்ணமயமான விளக்குகள் ஏற்றி வீடுகளை அலங்கரித்து இந்த விழாவை கொண்டாடி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 2000 இடங்களில் மக்களுக்கு இலவசமாக உணவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் புத்த பாரம்பரிய தலைப்பிலான புகைப்பட கண்காட்சியை இந்திய தூதரகம் ஹம்மந்தோட்டாவில் நடத்தியது. இந்த புகைப்பட கண்காட்சியை இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்க தொடங்கி வைத்தார். இந்தியாவில் புத்தகயா, சாரநாத், குஷிநகர் உள்ளிட்ட இடங்களில்

புத்த மத புனித தலங்கள் குறித்த புகைப்படங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் அந்நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த அமெரிக்கா தயாராக இருப்பதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஷங்கிரிலா பேச்சுவார்த்தை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், மேற்காசிய பகுதியில் அமெரிக்காவுக்கு போதிய ராணுவ தளவாடங்கள் இருப்பதாகவும் தாக்குதல் நடத்த தயார் நிலையில் உள்ளதாகவும் கூறினார். சிங்கப்பூர்

0: சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை ஜப்பானின் யூச்சி சிமோகாமி சாயா ஹோபாரா இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஆடவர் இரட்டையர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை தென்கொரியாவின் கிம் வின் ஹோ சியூ சிங் ஜே இணையை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இன்று பிற்பகல் 2:15 நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கர்நாடகாவில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறுகிறது. ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணை இன்று ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ரெட்ரோ நேரம்

வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 12:50 ஆயிடுச்சு. ஸோ செய்தி அறிக்கையை தொடர்ந்து நம்ம ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி மீண்டும் இப்போ கண்டினியூ ஆகுது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வர இருக்கக்கூடிய அந்த சூப்பர் ஹிட் பாடல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். தர்ம பத்தினி திரைப்படத்திலிருந்து இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி அம்மா அவங்களுடைய குரலில், கண்மணி சுப்பு வரிகளில் இளையராஜா இசையமைப்பில் அமைந்த அந்த பாடல். அதை தொடர்ந்து அண்ணாமலை திரைப்படத்திலேருந்து மற்றொரு பாடல் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா அம்மா அதே காம்பினேஷனில் உருவாகின பாடல், வைரமுத்து வரிகள் மற்றும் தேவா இசையமைப்பில் இருக்கக்கூடிய அந்த இரண்டு பாடல்கள் உங்களுக்காக. இது வந்து ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியோட இறுதி பத்து நிமிஷம் அப்படிங்கிறதுனால இந்த இரண்டு பாடல்களோட இந்த நிகழ்ச்சி நிறைவடையும். அடுத்த ஒரு மணிக்கு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாடலெல்லாம் கேட்டு ரசிக்க போகிறீங்க. எஸ் ரெடியாக இருங்க. அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பாட்டை கேட்டு வந்துடலாம். ஸ்டே டியூன்ட் வித் பாரதியின் தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம் வணக்கம் வணக்கம், இனிய மதிய வணக்கம் சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ், உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்க போகிறீங்க. வழங்குறதுக்கு வந்திருக்கேன் நான் ஆர்ஜே சாய்லக்ஷ்மி. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாததில்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன். நீங்கள் எங்களுக்கு கால் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்க போகிறீங்க, அதை நம்ம எஃப்எம் ஸ்டேஷனில் ப்ளே பண்ணி எல்லாரும் சேர்ந்து கேட்டு ரசிக்க போகிறோம். இதுதான் இந்த நிகழ்ச்சி. அடுத்த ஒரு மணி நேரம் உங்களுடைய ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் கேட்டு ரசிக்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். என்ன மாதிரி மற்ற நேயர்களும் கண்டிப்பாக ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. எஸ், நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களோட ஃபேவரட் சாங் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா 0442952 0853, அப்படி இல்லைனா 0442838 9871, இந்த ரெண்டு எண்களுக்கு கால் பண்ணி உங்களோட ஃபேவரட் சாங்கை நீங்கள் கேட்கலாம். எஸ், உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு ஒரு டைம் வேணும் இல்லையா? ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ஒரு அழகான பாடல் கேட்க போகிறோம். அந்த பாடல் முடிகிற தருவாயில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு லைன் கனெக்ட் ஆகும். உங்கள் ஃபேவரட் சாங்கை கேட்குறதுக்கு நான் காத்துட்ருக்கேன். இணைந்திருங்கள், இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 1:07 ஆயிட்டுருக்கு. இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ் விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. எஸ் நம்ம நேயர்கள்லாம் லைனாக கால் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க, என்ன பாடல் கேட்குறாங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம் விவத் பாரதி.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: என்ன
0: பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அமரன் படத்துல இருந்து சந்திரன் சூரியன் பாட்டு வேணும்.
0: ஓகே, எதனால இந்த பாடல் பிடிக்கும் உங்களுக்கு?
1: பாட்டு நல்லா இருக்கும், கருத்தா இருக்கும்.
0: கருத்தா இருக்குமா? சரி, நாங்களும் அந்த கருத்தான பாடலை கேட்கிறோம். இணைப்புல வந்ததுக்கு நன்றி சார். ஓகே சார், கேட்ட மாதிரி சந்திரனை சூரியனைங்கிற பாடல் அமரன் திரைப்படத்துக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட் வித் விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம்

0: ஆல் ரைட், வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 1:13 ஆயிட்டிருக்கு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ் வழங்கிட்டு இருக்கேன். நான் அஜய் சாய்லட்சுமி. ஓகே, நிகழ்ச்சியில அடுத்த காலர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம் விவத் பாரதி.
1: வணக்கம் மேடம். சென்னை ஊரப்பாக்கம் சிவகுமார்.
0: சிவகுமார் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஆ, சூப்பரா இருக்கு.
1: அச்சா, எல்லாம் கம்பல வேல செஞ்சிட்டு இருக்கோம் மேம், சென்னை ஜோகம்.
0: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். சோ, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மேடம், எனக்கு வந்து எஜமான் படத்துல இருந்து ஆலப்போல் வேலப்போல் இந்த பாடல் வந்து எனக்கு பிறந்தநாள் சிறப்பு பாடலா கேக்குறேன் மேடம்.
0: பிறந்தநாள் என்னைக்கு உங்களுக்கு?
1: நாளைக்கு
0: மே 31 சண்டே.

0: ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ மேடம்,
1: தேங்க்யூ தேங்க்யூ.
0: அனைத்து நிகழ்ச்சியும் கேட்கறேன் மேடம், ரொம்ப நல்லா இருக்கு மேடம்.
1: சந்தோஷம் சந்தோஷம், தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க, நீங்களும் மகிழ்ச்சியா இருங்க. சிவகுமார் சார்க்கு பர்த்டே ஸ்பெஷலா இந்த பாடல் வழங்கிடலாம். எஜமான் திரைப்படத்துல இருந்து அவங்க கேட்ட மாதிரி பியூட்டிஃபுல் சாங் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட் வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 1:20 ஆயிட்டுருக்கு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. வழங்குறது நான் அர்ஜே சாய்லட்சுமி. ஓகே, நேயர்கள்லாம் கால் பண்ணிவிட்டு ரொம்பவே சூப்பர் ஹிட் சாங்ஸாக கேட்டுட்ருக்காங்க. ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு நிகழ்ச்சி. அடுத்த காலர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க, என்ன பாடல் கேட்க போகிறாங்கன்னு பார்த்துருவோம். வணக்கம் விவத் பாரதி.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: Facebook வீரராகவன் மாதவர்கள் இருந்து பேசுறேன் மேடம்.
0: வீரராகவன் சார், Facebook ல இருந்து போனுக்கு வந்துட்டீங்க ஃபைனலா.
1: எனக்கு விருப்ப பாடல் வீர அபிமன்யு என்ற படத்துல பி பி சீனிவாசம் பாடுவாங்க, பார்த்தேன் ரசித்தேன் பக்கம் வர நினைத்தேன் அப்படின்னு அந்த பாட்டு கவி வரிசில ரசித்தேன், இசை அமுதத்துல ருசித்தேன்.
0: நீ உங்களோட உங்களோட கவிதை வரிகள் மாதிரியே தான் அந்த பாடலும் அவ்வளவு அழகா இருக்கும். சூப்பர் சூப்பர் சார். தொடர்ந்து நீங்க Facebookல கனெக்டடாவே இருங்க விவத் பாரதியில. நிச்சயமா நீங்க கேட்ட மாதிரி அந்த அழகான பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. தேங்க்யூ சார்.
1: நன்றி மேடம். தேங்க்யூ.
0: தேங்க்யூ. ஓகே, வீர ராகவன் சார் கேட்ட மாதிரி வீர அபிமன்யு திரைப்படத்துலேருந்து அந்த அழகான பாடல் பார்த்தேன் சிரித்தேன், ரொம்ப அழகான வரிகளை கொண்ட அந்த பாடல் உங்களுக்காக நீங்களும் கேட்டதை ரசிச்சிட்ருங்க. விவத் பாரதியின் தமிழ் FM 102.3.

0: ஓகே, வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 1:25 ஆயிட்டிருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ் வித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. வழங்குறது நான் அஜய் சாய்லட்சுமி. ஓகே, பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த லக்கி நேயர் யார் அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம் விவித் பாரதி.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யாரு, எங்கிருந்து பேசுறீங்க?
1: மாணிக்கம், கே கே நகர். நல்லமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன் மாணிக்கம் சார். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: சூப்பர். லஞ்ச் முடிஞ்சதா?
1: மேடம் 2 மணிக்கு மேல.
0: ஓகே, ஷோ முடிச்சு, நீங்களும் ஷோ முடிச்சுதான் போய் சாப்பிட போறீங்களா?
1: ஆமா.
0: என்ன மாதிரி? ஓகே ஓகே சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து பாத்தீங்கன்னா நல்லவனுக்கு நல்லவன். அதுல வந்து பாத்தீங்கன்னா எங்க முதலாளி நல்ல முதலாளி.
0: ஓகே, எதனால இந்த பாடல் பிடிக்கும்? உங்க முதலாளி மேல ரொம்ப பாசமா உங்களுக்கு? அவருக்கு அவரை கேட்க சொல்லிருக்கீங்களோ இங்க பாடல் கேட்டுட்டு.
1: அதே மாதிரி அந்த பாடல் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா இந்த பாடல்
0: நிச்சயமா ரொம்ப நல்லா அழகான பாடல் அது. ரொம்ப நாள் கழிச்சு நாங்களும் உங்களோட சேர்ந்து ரசிக்க தயாரா இருக்கோம். இணைப்புல வந்ததுக்கு நன்றி சார்.
1: நன்றி, நன்றி.
0: ஓகே, மாணிக்கம் சார் வந்து அவங்க பாஸுக்காக டெடிக்கேட் பண்ண போறாரு போல இருக்கு இந்த பாடலை. அந்த பாடலை நம்மளும் கேட்டு ரசித்து இணைந்திருப்போம். இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம் 102.3.

0: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
1: இன்று இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
2: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். குழந்தைய அப்சர்வ் பண்ணும்போது 2 இயர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஜாக் ஆஃப் ஆல் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் எடுப்பாங்க. அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் நீங்க கொடுத்துருங்க. இன்ஃபேக்ட் வந்து குழந்தைங்க வரைவாங்க சவுத்துல, நீங்க அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு பேப்பருக்குள்ள நீங்க வரைஞ்சீங்கன்னா சுருங்கிடுது. அந்த ஸ்பேஸ் நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 14-15 இயர்ஸ்ல அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை பத்தி அவங்க ஃபோக்கஸ் போகும். அந்த டைம்ல வந்து நீங்க அதுக்கு வேண்டிய இன்ட்ரடக்ஷன் நீங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம்.
1: கேட்க மறக்காதீங்க.

0: ஓகே, வெல்கம் பேக் டு த ஷோ. இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்ருக்கீங்க விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. ஆல்ரெடி நேயர்கள் வந்து நீ என்னன்னு போட்டி போட்டு கால் பண்ணிகிட்ருக்காங்க. பட் எஸ், புது நேயர்கள் புதுசாக இப்போ தான் இந்த ஷோ கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்காக இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நான் திருப்பி சொல்கிறேன். அண்ட் ஃபேஸ்புக்லேயும் நேயர்கள் வந்து நம்பர் கேட்டு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0444-295-20853, அப்படி இல்லைனா 0444-283-8-9871, இந்த இரு எண்களில் எதில் வேணாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன், என்னென்னா ஒரு சாங் முடிகிற ஸ்டேஜில் இருக்கப்போ நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ ஒரு பாட்டு பாதிக்கு மேலே போகிறப்ப நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அடுத்த நேயர் யார், எங்கேருந்துன்னு பார்த்துடலாம். வணக்கம் விவத் பாரதி.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: குட்டம் ரவி, செங்கல்பட்டுல இருந்து பேசுறேன் மேடம்.
0: ரவி சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு நம்ம சூப்பர் ஸ்டாரோட மன்னன்ல இருந்து ராஜாதி ராஜா உன் தந்திரங்கள்.
0: சூப்பர் சாங், சம சாங் கேட்டிருக்கீங்க. எனக்கு பிடிச்ச பாடல், ஸோ கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில இணைப்புல வந்ததுக்கு நன்றி சார்.
1: நன்றி நன்றி மேடம், எல்லாருக்கும்
0: நன்றி நன்றி. ஓகே, மன்னன் திரைப்படத்திலிருந்து ஒரு செம்மையான சாங் வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட், இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 1:40 ஆயிடுச்சு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி வித் மை ஆர்ஜே சாய்லட்சுமி. ஸோ ஒரே மிக்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் சாங்ஸ்லாம் கேட்டுட்ருக்கோம். பழைய பாடல், புது பாடல், இடைப்பட்ட பாடல், ஆனால் எல்லா காலத்துலேயுமே பார்த்திங்கன்னா சூப்பர் ஹிட் அண்ட் ரொம்பவே ரசிக்கக்கூடிய வைபான சாங்ஸ் தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நேயர்களோட விருப்பம் அவ்வளோ அழகழகான பாடல்களாக இருக்குது. அதே மாதிரி அடுத்ததாக வரக்கூடிய நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்துருவோம். வணக்கம் விவத் பாரதி.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம் மேம், யார் பேசுகிறீங்க?
1: மேம் எண்ணூர் வாசுகி.
0: வாசுகி மேடம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன், நல்லா இருக்கேன்,
1: ரொம்ப சந்தோஷம் மேம். மேம் எனக்கு படம் வந்து புகுனா ஒரு கேள்விக்குறி, அது வந்து ராஜா என்பார் மந்திரி என்பார் அந்த பாட்டு வேணும் மேம்.
0: ஓகே மேம், எதனால வாசுகி மேடம்கே இந்த பாடல் பிடிக்கும், என்ன ஸ்பெஷல்?
1: மேம் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், அதாவது பிரிஞ்சிருவாங்க அப்புறம், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, உங்களுக்கு அந்த கதையோட நல்லா அட்டாச் ஆயிட்டீங்க, அதனால ரொம்ப சரி சரி, கண்டிப்பா உங்களோட சேர்ந்து நாங்களும் ரசிக்க காத்துட்டு இருக்கோம். இணைப்புல வந்ததுக்கு நன்றி மேடம்.
1: நன்றி மேம்.
0: ஓகே, வாசுகி மேடம்காக புவனா ஒரு கேள்விக்குறி திரைப்படத்துலேருந்து இந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும், அடுத்ததாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு 15 நிமிடங்களில் உங்களோட பாட்டும் உங்களோட குரலும் வந்து நம்ம எஃப்எம்ல வரணும்னு நினச்சிங்கன்னா 0444-295-2-0853, அப்படி இல்லைன்னா 0444-283-8-9871 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்கள். பாடல் பாதி முடிஞ்ச அப்புறம் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு லைன் நிச்சயமாக கிடைக்கும். ஸ்டே டியூன்ட், இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 1:47 ஆயிட்டுருக்கு. வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. வித் மீ ஆர்ஜே சாய்லக்ஷ்மி. ஓகே, அடுத்த நேயர் எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம் வித் பாரதி.
1: நான் ரேவதி பேசுறேன், சித்தால பக்கத்துல இருந்து.
0: ரேவதி மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன். சாப்பிட்டாச்சா?
1: சாப்பிட போறேன். இந்த லைன் எப்படி புடிச்சிருவோன்றதுதான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்.
0: பரவாயில்ல, நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள புடிச்சிட்டீங்க ஒரு வழியா.
1: ஆமா ஆமா, எனக்கு எஃப்எம் ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படிங்களா? இப்ப தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க, விவத் பாரதி கேட்டுட்டே இருங்க. எஃப்எம்ல
1: 40-45 வருஷமா கேட்டுட்டே இருக்கேன். எல்லா எஃப்எம்மே எங்கெங்க எது கிடைக்குதோ அத ஆர்வமா கேக்குறது.
0: சூப்பர் சூப்பர் மேடம். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நானே ராஜா, நானே மந்திரில இருந்து மயங்கினேன் சொல்ல தயங்கினே, அந்த பாடல்.
0: ஓகே, பியூட்டிஃபுல் சாங். ஏன் இந்த பாட்டு பிடிக்கும்?
1: அந்த மயங்கி தமிழ்ல அந்த பாட்டுலயே,
0: அதனால கரெக்ட் கரெக்ட். நீங்க சொல்ற மாதிரி நான் கேட்கவே கூடாது, அதுலயே இருக்கு. ஏன் அந்த பாட்டு பிடிக்கும்?
1: அத கேட்டாது மயங்கட்டுமே அப்படின்னா விஜயகாந்த் நல்லா இருக்கும், அதனால.
0: சூப்பர்,
1: கண்டிப்பா
0: இணைப்புல வந்ததுக்கு நன்றி. நன்றி நன்றி. நீங்க வந்து கலந்துகிட்டதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அழகான பாடல் கேட்டிருக்கீங்க, சோ எல்லாரும் சேர்ந்து கேட்டு ரசிப்போம்.
1: பாட்டதோட மயங்கிட்டு அப்படியே
0: அவ்வளவுதான். ஓகே மேடம், நன்றி நன்றி. ரேவதி மேம் வந்து எல்லாரையும் மயங்க வைக்கிறதுக்காக இந்த பாடல்ல கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா எல்லாரும்

சேர்ந்து கேட்டு ரசிக்க போகிறோம், கேட்டு மயங்க தான் போகிறோம். அந்த மாதிரி ஒரு அழகான பாடல் தான் வந்துட்டுருக்கு, மயங்கினேன் சொல்ல தயங்கினேன். திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா நானே ராஜா நானே மந்திரி, ஜெயச்சந்திரன் மற்றும் சுஷீலா அவர்களுடைய குரலில் உங்களுக்காக.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.
5: Web on Radio Point.

0: ஓகே, வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 1:55 ஆயிடுச்சு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கீங்க பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. எஸ், நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். லாஸ்ட் 5 மினிட்ஸ் தான் இருக்கு. ஸோ ஒரு லக்கி காலர்கிட்ட தான் நம்ம பேச போறோம். யார் அந்த லக்கி காலர், என்ன பாடல் கேட்க போறாங்கன்னு பாத்திரலாம். வணக்கம் விவத் பாரதி. அரக்கோணம்ல இருந்து கலா மேடம்.
1: ஆமா மேடம்,
0: இன்னைக்கு ஒரே நிறைய எல்லாரும் ஃபீமேல் காலர்ஸா இருக்காங்க காலையில இருந்து. எனக்கு ரொம்ப சந்தோஷம், நிறைய பேர்கிட்ட பேசிட்டேன். அது உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: புதிய வாய்ப்புகள் இதையும் போகக்கூடிய அந்த பாட்டு போதும். சூப்பரா இருக்கும் பாட்டு, நல்லா இருக்கும்.
0: சூப்பரா இருக்கும், சொல்றப்ப ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கு. பாடுவீங்களா அந்த பாட்டை? அதாவது அந்த பாடலை பத்தி சொல்றப்பே அவங்க அவ்வளவு சந்தோஷமா சொல்றாங்க, அவ்வளவு ஃபேவரட் சாங் போல இருக்கு. சோ அவங்க ஃபேவரட் சாங்கை நம்ம எல்லாரும் கேட்டு ரசிச்சு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். மீண்டும் ஒரு சனிக்கிழமை உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து சைன் ஆஃப் பண்றது நான் அர்ஜய் சாய்லட்சுமி. ஸோ வீக்கெண்ட் அதுமா நல்லா சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு எல்லாம் ஹாப்பியா இருங்க. அடுத்த மாசம் அதாவது June 1st மண்டேல இருந்து வருது. அழகா பிளான் பண்ணிட்டு நல்லபடியா நல்ல மாசமா உங்க எல்லாருக்கும் போகணும் அப்படின்ட்டு நான் விஷ் பண்ணிக்கிறேன். Stay tuned to the Vivid Bharathi in Tamil FM 102.3.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழகம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.

2:16 102.39 பாரதி தமிழ் பண்பலை கேட்டுக் கொண்டிருக்கிற நேயர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாட்டர்டே மியூசிக் டே. இன்பா கூட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு எங்கள் ஸ்டைலில் நம்ம ஸ்டைல் ஆஃப் பாடல்கள் அப்படிங்கிறதுல இன்றைக்கி எந்த ஸ்டைல் ஆஃப் பாடல்களை இந்த தொகுப்பில் கேட்க போகிறோம் அப்படின்னா, இசைக்கருவிகள் அப்படின்னு நேற்று ஆரம்பித்தப்போ ஆரம்பித்த அந்த இசைக்கருவிகளினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி ஒரு இசைக்கருவி முக்கியமாக பிரதானமாக ஒலிக்கிற அந்த மாதிரியான பாடல்கள் ஒரு சின்ன க்ளூ அப்படின்னா உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியும் அது எந்த இசைக்கருவின்னு. பாட்டில் அந்த கருவி வருது, இந்த பாட்டில் அந்த கருவி ரொம்ப அழகாக வரும், இந்த பாட்டிலையும் அந்த கருவி வரும். புல்லாங்குழல் தான் அது. அந்த புல்லாங்குழல் பாடல்களில் தான் அடுத்தடுத்து கேட்க போகிறோம். அந்த வகையில் முதல் பாட்டு சத்யா படத்தில் இருந்த எஸ்பி பாலசுப்ரமணியம், லதா மங்கேஷ்கர் குரலில் வாலி அவர்கள் எழுதின இசை ராஜா இளையராஜா பாட்டு.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: எங்கள் ஸ்டைல்

2:23 கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். 102.3 பாத்தி தமிழ் பத்மலையில் எங்க ஸ்டைல் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ரெஸ்ட் எடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் டைலாக் ஒன்று இருக்கு, ஒரு படத்தில் வரும். அந்த மாதிரி சனி ஞாயிறுகள் அப்படிங்கிறது மேண்டேட்டட் ஃபார் ஹாலிடேஸ் அப்படிங்கிற மாதிரியே ஆயிடுச்சு ரொம்ப காலமாக. ஆனாலும் இந்த சனி ஞாயிறு கூட எனக்கு லீவ் இல்லைப்பா. இந்த 1 மணி நேரம் உட்கார்றது கூட போர் அடிக்குது. நான் செய்கிற வேலையை நான் போய் செஞ்சுட்டு வரேன். அதாவது ஆஃபீஸுக்கு அப்படி அந்த மாதிரி போயிட முடியாது. லீவில் இருக்கிற ஆஃபீஸுக்கு நான் போய் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு காட்டினா அவங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஐயோ அப்படின்ட்டுருவாங்க. அங்கே போக முடியாது. அதாவது ரெகுலராக லீவில் இருக்கிற ஒரு ஆஃபீஸ் ஆர் வந்து இந்த மாதிரியான இடங்களுக்கு. அண்ட் ஒரு மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, விவசாய வேலை செய்கிறவங்க, அந்த மாதிரியான சில வேலைகள் செய்கிறவங்க, அவங்களுடைய சொந்த தொழில் செய்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த 1 மணி நேரத்தையும் ஏதாவது வகையில் பயனுள்ளதாக ஆக்கணும். எனக்கு சனி நேரம்லாம் எதுக்குப்பா, அப்போலாம் அப்போ அங்கே போனால் தான் நிம்மதியாக இருக்குது என்று உடல் உழைப்பில் ஈடுபடுகிற கூட பலர் வந்து அந்த மாதிரியான நினச்சி இந்த நாளில் கூட எதுக்கு லீவு, போய் வேலை செய்வோம் அப்படின்னு போவாங்க. அந்த மாதிரியானவங்க ஒருவேளை ரேடியோ கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான இசை வந்து உங்களை இன்னும் நல்லா ஆக்டிவேட் பண்ணும், உங்களை இன்னும் நல்லா சுறுசுறுப்பாக்கும், உங்களை இன்னும் ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கும். அந்த மாதிரியான இசை தான் நம்ம வித் பாதியில் ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க. புல்லாங்குழல் அப்படின்னு எடுத்தாச்சு. அண்ட் புல்லாங்குழலுக்கு அப்படின்னு 100 பேர் தூங்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட எழுப்பி ஏதாவது ஒரு நல்ல புல்லாங்குழல் இசைகிற ஒரு பாட்டு சொல்லுப்பா அப்படின்னு கேட்டால், 99 பேர் இருந்து தூங்கிட்டே என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் கேட்டு போச்சு அந்த வளைவு இசை பாட்டு.

தான் சொல்லுவாங்க. அந்த முழித்த ஒருத்தரும் அதை தான் சொல்லுவார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, அந்த வகையில் இன்னும் நிறைய இசையமைப்பாளர்கள் அண்ட் இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குது. பெஸ்ட் ஆஃப் புல்லாங்குழலில் ஏஆர் ரஹ்மான் கலெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்படின்னா காதலர் தினத்தில் தொடங்கி எனக்கு ஞாபகம் வருது, டக்குன்னு ஞாபகம் வருது சொல்கிறேன், ரோஜா ரோஜா பாட்டு, அப்புறமா மின்சார கனவு படத்தில் வரும் வெண்ணிலவே வெண்ணிலவே பாட்டு, அப்புறம் சிலனூர் காதலில் வரும் முன்பேவா பாட்டு, அண்ட் நெஞ்சினிலே பாட்டு தில்சே உயிரே படத்தில் வரும், அப்புறம் உயிரே உயிரே பாட்டு கூட பாம்பேயில் வர்றதில் அதில் வர ஃப்ளூட்லாம் அப்படி இருக்கும். இந்த காதல் தோல்வியில் அந்த பாட்டை பார்த்தவங்கலாம் அப்படி வரைஞ்சாங்க. அந்த மாதிரி அதே மாதிரியான பெஸ்ட் பாட்டு இருவர் படத்தில் ஒரு பாட்டு இருக்குது, உன்னிகிருஷ்ணன் பாம்பே ஜெயஸ்ரீ குரல்களில் வைரமுத்து எழுதி ஏஆர் ரஹ்மான் இசையில் வர்ற ஏஆர் ரஹ்மானுடைய பெஸ்ட் ஆஃப் ஃப்ளூட் சாங், என்னுடைய சாய்ஸில். அண்ட் உங்களுக்கும் பிடிக்கும் என்று நினைக்கிறேன். நான் அந்த பாட்டு தான் அடுத்து 102.3 விபத் பாதி தமிழ் பண்பலை சாட்டர்டே மியூசிக் டேயில் இன்பாக உடன்.

0: எஸ் ஹூ இஸ் இட்
1: டான் 102.3 பாட்டுக்கு டான்
2: டூ 32 டைம் ஆகுது. இந்த நேரம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சென்னை அப்படின்னா நீ வெளியூரில் இருந்தீங்க இல்லை என்ன, எல்லா ஊர்லேயுமே இந்த நேரத்துக்கெல்லாம் அப்படியே கொதியும் அப்படி தான் இருக்குது. பர்வத வந்து நீ நொங்கு அனுப்புனது தான் இதை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. வழக்கமாக ஒரு மணி நேரம் டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டூடியோவுக்கும் நான் வர நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் ட்ராவல் டைம் அப்படின்னா. இன்றைக்கி வழக்கத்தை விட மாறாக ரொம்ப சீக்கிரமாக வர முடிந்தது. என்ன காரணம்னா, ரோடெலாம் ஃப்ரீயாக இருக்குது, அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. ரெண்டு காரணம், ஒன்று வந்து இன்றைக்கி லீவ் நாள், விடுமுறை நாள் என்பதால் இருக்கலாம். ஆனாலும் தாண்டி 11 மணிக்கு மேலே நீங்கள் வந்து சட்டையெல்லாம் மடிச்சு விட்டுட்டு டூ வீலரே ஓட்ட முடியாது அந்த மாதிரி வெயில். இந்த மாதிரியான நேரத்தில் நொங்குங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரியான உணவுகள் எல்லாத்தையும் சேர்த்துவாங்க. அண்ட் பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து தலை உட்பட எல்லா விஷயத்தையுமே வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் வந்து ஹெல்த் டிப்ஸ் சொல்கிறாங்களோ எல்லாம் ஃபாலோ பண்ணி காத்து கொள்ளுங்கள். முக்கியமாக குழந்தைகள் முதியவர்கள் எல்லோரும். நான் கிளைமேட் சேஞ்சஸ் நாளுக்கு நாள் நமக்கு வந்து நிறைய பாதிப்புகளை தந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாதுன்னா நம்ம வந்து வருமுன் காப்பது நல்லது மாதிரி ரெடி ஆகிக்கோங்க. அண்ட் அடுத்தது ஹரி ஜெயராஜ் அப்படிங்கிற இசையமைப்பாளர்னுடைய புல்லாங்குழல் அப்படின்னு ஞாபகம் வரும்போது நமக்கு இந்த பாட்டெலாம் எப்படி ரெஜிஸ்டர் ஆகிருக்கு மனசுக்குள்ளே அப்படின்னு யோசித்து பார்த்தா, எந்த பாட்டை நம்ம முத முறை கேட்குறோமோ அந்த கேட்கும்போது அந்த பாட்டினுடைய ஒரு சவுண்டு வந்து நமக்கு முதல்ல ரெக்கார்ட் ஆகும். இருக்கிறதுலே பெஸ்ட்டாக நமக்கு தோன்றது எதுவோ அதுதான் வந்து நம்ம அந்த பெஸ்ட்டு இசை அப்படின்னு நம்மளாம் நினச்சி அப்படி தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். அப்படி என்னுடைய ஞாபகத்தில் இருந்தால் உங்களுக்கு நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறது வச்சுக்கோங்களேன். அப்படி நீங்கள் கேட்குறப்போ இப்போ ஹரி ஜெயராஜ் மியூசிக்கில் இந்த பாட்டை கேட்குறதுக்கு பதிலாக வேற ஒரு பாட்டு கூட உங்களுக்கு ஒரு சிறந்த புல்லாங்குழல் இசை இருக்கிற பாட்டு அப்படின்னு தோணும். அந்த வகையில் ஏழம்மா பாட்டு, ஏழாம் அறிவில், அப்புறம் ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தில் அழகிய பாட்டு, உன்னாலே உன்னாலே ஜூன் போனால் பாட்டு, அப்புறம் இந்த ஏதோ ஒன்று லேசா லேசா, இந்த பாட்டெல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். அதில் வர அந்த இடையில வர அந்த ஃப்ளூட் மியூசிக் அப்படிங்கிறது. அண்ட் இப்போ நம்ம கேட்க போகிறது ஹரி ஜெயராஜ் மியூசிக்கில் அவருடைய முதல் படம் மின்னலே. அண்ட் மின்னலே படத்தில் பாம்பே ஜெயஸ்ரீ குரலில் எகெயின் தாமரை எழுதுன அந்த பாட்டு, ஹரிஸ் மாம்ஸ் பாட்டு.

கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். புல்லாங்குழல் இசையில் சிறந்த என்று நாம் நினைக்கக்கூடிய எதுவுமே வந்து இதுதான் இறுதி அப்படின்னு நம்ம முடிவு செஞ்சிட முடியாது. அண்ட் இதை விட பெஸ்ட் வந்து நம்ம கேட்டதுக்கு அப்புறம் தான் அட இதை விட இந்த பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு எனக்கே தோணும். அதனால இதுதான் தி பெஸ்ட் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க போயிட வேண்டாம். இப்போ நமக்கு ஞாபகம் வர்றதுல இந்த மாதிரியான பாடல்கள் அப்படி இசையமைப்பாளர்கள்ல அடுத்து தேவா இசைத்த இந்த பாட்டு நாமத்துக்குமார் எழுதி ஹரிஹரன் சுஜாதா குரல்கள் 1999 ஆம் வருஷத்துல வந்த மின்சார கண்ணா படம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: முரளிதரன் விழுப்புரம் பாலு கிரிக்கெட் சீர்காழியிலிருந்து இனிய மாலை மதிய வணக்கம். தீட்டாளும் டிசி ராஜே, உங்களுடைய அந்த பெரிய மெசேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ, லவ் யூ. ஆனாலும் அந்த ஒரே ஒரு விஷயந்தான், உங்கள் பிரச்சனையை நான் தீர்க்கறது இல்லை. அந்த பிரச்சனை எப்படி தீருது அப்படின்னா, பாட்டால் தீருது, இசையால் தீருது. அந்த இசைக்கும் அண்ட் உங்களுக்கும் நடுவில் நான் ஜஸ்ட் ஒரு பாலம் மட்டும்தான், நான் ஒரு டூல் மட்டும்தான், நான் ஒரு கருவி மட்டும்தான். ஓகே, பாட்டுக்கு தான் எல்லாம் மொத்த கிரெடிட்டும். எனவே நன்றி தீட்டாளும் டிசி ராஜேஷ். மேலப்பேடு தயாளன் அவர் என்ன அனுப்பியிருக்காருங்கிறத நீங்கள் போய் படிச்சுக்கலாம் ஃபேஸ்புக்கில். அண்ட் இனிய மாலை வணக்கம் சென்னை சிங்கர் சிவராமன், வீரராகவன் ஏன்னா இன்னும் நீங்கள் ஹைக்கு ரெடி ஆகலை பிள்ளையா? இன்பமான ஸ்டைல் தந்தது பாடல்கள், குளிர் வெயில் சிறந்தது பண்பலை முடிவில். இது ஆரம்பமும் முடிவும் செட் ஆகலை, இன்னும் கொஞ்சம் நல்லதாக ஒன்று ட்ரை பண்ணுங்கள் என்ன அடுத்த ஒரு மணி நேரத்தில். ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரத்தில். ஓகே, சோமசுந்தர பிரபு, கமலாவர்தன், அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, ஹேம்லதா, பர்வதவர்த்தினி, கேண்டல், ஜூஸு, நொங்கு, விதவிதமாக ஃபோட்டோவாக அனுப்புகிறாங்க. நான் இப்போ ஏசி ரூமுக்குள்ளே வந்துட்டேன், அதனால் பிரச்சனை இல்லை, இனிமேல் அனுப்பாதீங்க. அண்ட் கார்த்திகேயன், சிவசுப்ரமணியம், காட்டுப்பாக்கம், அந்தோனிராஜ், சின்ன கண்ணன் அழைக்கிறான் பாட்டு, எஸ் கவி கோயில் படத்தில் வாய்ப்பு இருக்கா? இருந்தால் நான் ப்ளே பண்ணுறேன், நேரம் இருந்தால். ஏன்னா இருக்குமான்னு தெரில, இருந்தால் கண்டிப்பாக சின்ன கண்ணன் அழைக்கிறான் கண்டிப்பாக வரும். புல்லாங்குழல் நினைத்த மூங்கில்களே அந்த பாட்டும் கண்டிப்பாக வரும், ஆனால் இப்போ இல்லை. மீரா வெங்கட்ராமன், தூத்துக்குடி பாலசுப்ரமணியன், கமலாவர்தன், அண்ட் வழக்கம் போல் ரொம்ப அழகான ஒரு போஸ்டர் டிசைன் செய்து முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து, புஷ்பா காமராஜபுரத்திலிருந்து, பம்மல் சாந்தி ரமேஷ், அண்ட் அதை தொடர்ந்து வேறு யார் பிரபாகரன் மின்னலே படத்து அந்த பாட்டு அப்படி இருந்தது என்கிறார். ஓகே, வருடும் அது கண்டிப்பாக வரும், சாட்டர்டே மியூசிக்டே தொடர்ந்து கேளுங்க. ஓகே, அண்ட் பிரபாகரன் வேறு இதே மாதிரி மதிய வணக்கம் சொன்னேன், அண்ட் சொல்ல ட்ரை பண்ணுறேன், டைப் பண்ணிக்கிட்டுருக்கிற அத்தனை பேருக்கும் மதிய வணக்கம். தொடர்ந்து மியூசிக் கேளுங்க. அண்ட் புல்லாங்குழல் பாடல்களில் அப்படியே ட்ராவல் பண்ணி 2026 வரைக்கும் வந்துட்டோம். அப்படின்னா இந்த பாட்டை மிஸ் பண்ணிட்டு போயிடவே முடியாது. 2025 சமீபத்தில் தான் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டாக மாறினேன் இந்த பாட்டு. நிவாஸ் கே பிரசன்னா பாடினேன், மாரி செல்வராஜ் எழுதுனேன், நிவாஸ் கே பிரசன்னா இசையில் வந்த இந்த பாட்டு. அதில் இந்த இன்டர்லியூடு நடுவில் வர்ற அந்த ஃப்ளூட், மறக்கவே முடியாத ஒரு பாட்டு அந்த பாட்டு. இப்போது

0: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் இன்று விடுதலை போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் பற்றிய தகவல்கள் கேட்கலாம். நம் இந்தியா இன்று சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு காரணம் எண்ணற்ற விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகமும் துணிவும் தான். நாட்டின் விடுதலைக்காக தங்கள் இளமையையும் குடும்ப வாழ்க்கையையும் சிலர் தங்கள் உயிரையும் அர்ப்பணித்த அந்த மாவீரர்களை கௌரவிக்கும் வகையில் இந்திய அரசு செயல்படுத்தி வரும் முக்கியமான திட்டம்தான் சுதந்திர சைனிக் சம்மான் யோஜனா. இதனை சுருக்கமாக SSSY என்று அழைக்கிறார்கள். இந்த திட்டம் முதலில் 1972 ஆண்டு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பென்ஷன் ஸ்கீம் என்ற பெயரில் தொடங்கப்பட்டது. பின்னர் 1980 ஆண்டு முதல் சுதந்திர சைனிக் சம்மான் யோஜனா என்று மாற்றப்பட்டது. இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம் என்னன்னா, இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று துன்பங்களை அனுபவித்த வீரர்களுக்கும் அவர்கள் மறைந்த பிறகு அவர்களின் குடும்பத்தினருக்கும் மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கி அவர்களை மதிப்புடன் வாழச் செய்வதற்காக. இந்த திட்டத்தின் கீழ் யாரெல்லாம் பயன்பெறலாம்? ஆங்கிலேயருக்கு எதிராக நடைபெற்ற சுதந்திர போராட்டங்களில் பங்கேற்று சிறையில் இருந்தவர்கள், போராட்டத்தின் போது உடல் சேதம், சொத்து இழப்பு போன்ற துன்பங்களை சந்தித்தவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம். மேலும் அந்த விடுதலை போராட்ட வீரர் உயிரிழந்திருந்தால் அவர்களின் மனைவி அல்லது சில சூழல்களில் குடும்ப உறுப்பினர்களும் இந்த ஓய்வூதியத்தை பெறலாம். இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் உதவி வெறும் பண உதவி மட்டுமல்ல, இது ஒரு நாட்டின் நன்றி கடன் என்று கூட சொல்லலாம். ஏனெனில் இன்று நாம் அனுபவிக்கும் சுதந்திரம் அவர்களின் தியாகத்தின் பலன் என்பதை இந்திய அரசு இந்த திட்டத்தின் மூலம் நினைவூட்டுகிறது. இந்த திட்டத்திற்கான விண்ணப்பம் பொதுவாக மாநில அரசின் பரிந்துரையுடன் மத்திய அரசிற்கு அனுப்பப்படுகிறது. விண்ணப்பதாரர் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றதற்கான ஆவணங்கள், சிறைச்சான்றுகள் அல்லது அக்கால ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இன்றைய இளைஞர்கள் பலரும் சுதந்திரம் எளிதாக கிடைத்துவிட்டது என்று கூட நினைக்கலாம். ஆனால் இந்த திட்டம் போன்றவை நம் வரலாற்றை நினைவூட்டுகின்றது. சுதந்திரம் என்பது பல தலைமுறைகளின் போராட்டத்தின் பலன் என்பதை நினைவூட்டுகிறது. நாட்டிற்காக வாழ்ந்தவர்களை மதிப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை. விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகத்தை போற்றுவோம். அவர்களின் வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துச் செல்வோம். இதுவரை பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் விடுதலை போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் பற்றிய தகவல்கள் கேட்டீர்கள்.
1: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
2: வா நிறை, விவத் பாரதி தமிழ் FM தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
1: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
2: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
1: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
3: விவித் பாரதி தமிழ் FM 102.3
4: அனைவரையும் வரவேற்போம்,
3: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
4: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நிலையத்தில் நேரம் 3 மணி.
2: நேயர்கள் கேட்க இருப்பது ஜனனி ஆர்ட் கிரியேஷன்ஸ், ஒரு கைதியின் டைரி, திரைப்பட ஒலிச்சித்திரம். இதில் நடித்தவர்கள் கமல்ஹாசன், ரேவதி, ராதா, ஜனகராஜ், விஜயன், மலேசியா வாசுதேவன் ஆகியோருடன் பலர். இசை இளையராஜா, கதை கே பாக்யராஜ், திரைக்கதை இயக்கம் பாரதி ராஜா, வானொலி தொகுப்பு டி சுஜின் குமார், வானொலி வடிவம் எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா. ஒரு கைதியின் டைரி.
3: டேவிட், உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இன்னைக்கு உனக்கு விடுதலை.
4: குற்றவாளிகளை சிந்திக்க வைக்கிறதுக்காக ஒதுக்கப்பட்ட தனி இடம். நீங்களா திருந்தினா தான் அது ஆரோக்கியமா இருக்கும். வாழ்க்கையின் ஆரம்ப அத்தியாயத்துல உள்ள வந்த நீ இப்ப கடைசி அத்தியாயத்துல
3: என்னியா? சரி, என்ன
5: வேணும்? எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பண்ணு ஆரோக்கியத்துக்கு 2 கப் ஸ்ட்ராங் டீ. ராத்திரி பூரா கண்ணு முழிக்க.
3: சரி,
5: நடுவுல நடுவுல கலப்பத்தி நாட்டு பழம்.
3: சரி,
5: வரட்டுமா?
3: சரி, போ.
5: ஜர்தா பீரா, இது எதுக்கு சொல்லு?
3: இத போட்டதும் போத ஏறி தூங்கி போயிருவேன். அதுக்கு தானே
5: அப்புறம் அப்புறம் வச்சுக்க.
3: சரி, வேற ஒண்ணும் இல்லையா? இருக்குன்னா அவன் தான் சொன்னா. என்னது?
6: புஸ்தகம்.
3: புத்தகம் தெரியுது. இப்ப எதுக்கு இதெல்லாம்? நாம இது
6: முதல்ல இத படிச்சதுக்கு அப்புறம் தான் மத்ததெல்லாம்.
3: சரி, என்ன? ஓஹோ, இப்ப இதுக்கெல்லாம் கூட புத்தகம் போட ஆரம்பிச்சிட்டானா? இத படிச்சு எப்படி இது பொம்மை போட்டிருக்குமா? அது பார்த்து அது மாதிரி.
6: முதல்ல இங்கிலீஷ் கத்துக்குங்க, அப்புறம் தான் மத்ததெல்லாம்.
3: ஐயோ ஸ்ரோசி, நான் எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு எப்படா இருட்டுன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன வேணா புத்தகத்தை கொண்டாந்து குண்ட தூக்கி போட்ட மாதிரி நீட்டுறிய.
6: எங்க அப்பா உங்களை சர்ச்ல என்னன்னு திட்டாரு?
3: கண்ணா பண்ணல திட்டாரு.
6: சொல்லுங்க, என்ன திட்டாரு?
3: அது என்னதுக்கு? என்ன படிப்பு வராத பையா, கையெழுத்து கூட போட வராது அப்படின்னாரு. கிளத்து கேட்ட என்னமோ பேசிருச்சு.
6: உங்களுக்கு வேணா ரோஷம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கு. 6 மாசத்துக்குள்ள உங்களை அழகா இங்கிலீஷ் பேச வச்சு எங்க அப்பா முன்னாடி நிறுத்தல. என் பேர் ரோசி இல்ல.
3: சரி, வேணும்னா மேரின்னு மாத்திக்க. இதெல்லாம் நடக்கிற விஷயமா? நீ எதுக்கு கொஞ்சம் வெக்கப்படுற? நீ வெளக்க மாத்திருவா. A for apple.
6: B for bed. Bed na padukka.
3: Enak theriyudhu unak theriyillaye? Sir, sir.
6: C for child. Child na kolanda.
3: Pathiya. A for apple irukku, B for padukka irukku. Indha kolanda na illa namu.
6: I will beat you. I will na ungala beat you. Adippa.
3: I will
6: beat you.
3: I will rape you.
6: இருட்டு.

0: ஆரம்பிச்சிருச்சு. ஹலோ,
1: உன்னோட கொஞ்சம் பேசணும்.
0: என்னங்க? உன்னோட பேசணுமா? என்ன மரியாதை குறையுது?
1: பேலப்பா, போன கீழவை.
0: மதா தமாசா ஆளுங்க நீங்க. போனியும் கீழே வைக்கணும்ன்றியோ, என்கிட்டயோ பேசணும்னு சொல்.
1: பரவாயில்லையே, பேரெல்லாம் கூட ஞாபகம் வச்சிருக்க. வெறும் வேலப்பன், மிஸ்டர் வேலப்பனா இருக்கிற 22 வருஷமான ஜெயில இருந்தேன். ஒரு நாள் கூட என்ன வந்து பார்க்கல. இன்னைக்கு நானே வீடு தேடி வந்ததும் பாசம் பொத்துக்கிட்டு வர்றது இல்ல.
0: இல்ல டேவிட், அது வந்து நடுவுல நிறைய வேலை வந்துருது.
1: வேலை வந்துருச்சுன்னு சொல்றதை விட வசதி வந்துருச்சுன்னு சொல்லு, அதான் கரெக்டா இருக்கும். எங்க
0: அவசரமான வேலையா வெளிய போய்கிறான், இப்ப வந்துருவான். அதுக்குள்ள நீ டீ காபி சாப்பிட்டுட்டு ஆட்டா ஒரு பாத்தி எடுத்துக்கோ. புரிஞ்சுதா டேவிட்டே? டீ கூட்டுப்பா. போல போலாமா டேவிட்டே? இதான் என் ஃபாரின் பாத்ரூம், சி லோக்கல் பாத்ரூம். சோப்பு, சீப்பு, ஷவர், டவல் எல்லாமே இருக்கு. நீ குளிச்சிட்டு எங்க போயிட்டா?
2: உண்ணாவிரதம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தொண்டர்கள் கடைசி வரைக்கும் உறுதியோடு இருக்கணும். சாயங்காலமா நானே வந்து விரதத்தை முடிச்சு வைக்கிறேன்.
3: அழகா இருக்குல்ல?
4: வணக்கம் சார்.
5: வணக்கம்.
4: தலைவர் பூஜை
5: பூஜை இருக்காரு, இப்ப வந்துருவாரு.
2: ஆறுமுகம், என்ன ஹால்ல குழந்தை சத்தெல்லாம் கேக்குது?
4: டேவிட்டோட குழந்தைங்க.
2: டேவிட்டா?
4: நம்ம கட்சி தொண்டன் டேவிட்டுங்க.
2: என் சென்னையா வட சென்னையா?
4: அதாங்க, நீங்க தனிமை சிறையில இருந்தப்போ உங்களை விடுதலை செய்யணும்னு சொல்லி போராடி ஈ குளிக்க போறேன்னு சொன்னானே அந்த டேவிட்டுங்க.
2: ஓஹோ, அவனா? அவனுக்கு என்ன வேணும்?
4: அவன் குழந்தைக்கு ஏதோ பேர் வைக்காமா?
2: என்னப்பா நீ எல்லாம் பெரிய தொண்டை, எனக்கு ரொம்ப வேண்டியவன், ஏன் ஒதுங்கி நிக்கிற? என்ன விஷயம்?
6: இல்லைங்க, குழந்தைக்கு பேர் வைக்கணும், நீங்க தான் வைக்கணும்னு.
2: அட, என்னப்பா அது? உங்க மத முறைப்படி ஏதாவது ஒரு சர்ச்சிலயோ இல்ல பெரிய மனுஷக்கு முன்னாடி பேர் வைக்கிறத விட்டு என் முன்னாடி வந்து ஏகட்டு
6: இல்லைங்க. எனக்கு
2: நான் என்ன பெரிய மனுஷன்?
6: கண்டிப்பா, என்னை பொறுத்தவரையில நீங்க எனக்கு தெய்வம் மாதிரிங்க.
2: சரி சரி, நீங்களா ஏதாவது ஒரு பேர் யோசனை பண்ணிருப்பீங்களே?
3: ஜேம்ஸ் பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இவர் தான்
6: சுமார். தலைவர் சொல்லட்டும், நீங்க என்ன பேர் சொன்னாலும் அதுபடியே.
2: ஜேம்ஸ் பேரே ரொம்ப நல்லா இருக்கு. கொடுமா, குழந்தை கொடு. குடும்பமா, வா வா வா. வாடா ராஜா.

0: அதனால
1: ஐயா. அப்போ ஐயா உங்களுக்கு எவ்வளவு அன்புங்க, நீங்க எங்களுக்கு கடவுள் மாதிரிங்க. பாருங்க
0: உங்களுக்கு என்ன?
2: ஒண்ணும் இல்ல, சும்மா கூட வந்தேன்.
3: என்னடா என் தலைவரை பார்த்து காஞ்சாண்ணிய தங்க சங்கனி அப்படியே கலத்து கலத்துல விட்டார் பத்தில.
4: வருஷி பார்த்தாதானே உண்மை தெரியும். என்னமா சொல்ற தங்கச்சி?
0: டேவிட்டோட குழந்தை ரொம்ப அழகா இருக்குல்ல.
5: குழந்தை மட்டுமா, அவன் பொண்டாட்டி கூட தான்.
0: அறிவு கட்ட முண்டோம், உன்னை எதுக்காக அடிச்சேன் தெரியுமா?
5: அடுத்து என் பொண்டாட்டியை பத்தி பேசுனது தப்பு தாங்க.
0: அது இல்லடா, இதை ஏன் கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு தான்.
5: ஓ, நீங்க அப்படி வரீங்களா?
0: கூடிய சீக்கிரமே ரயில் மறியல் போராட்டத்துக்கு ஒரு தேதி கொடுக்கறேன், அதுக்கு டேவிட் தான் தலைவர்.
5: இப்ப எதுக்குங்க மறியல் எல்லாம்?
0: சொன்னதை செய், விளைவுகளை அப்புறம் பாரு. உன் புருஷனை போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அவனும் வெளியில கொண்டு வரணும். அதுதானம்மா உன் கோரிக்கை?
6: ஆமாங்க.

0: உங்களைத்தான் அவர் தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க தான் அவரை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்.
1: பதட்டப்படாதமா, உட்காரு. பாத்தியா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் போன். நான் சொல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் புருஷன் உங்ககிட்ட பேசுவான். ரோசி, இங்க வாமா. பாருங்கம்மா, இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்கு இந்த குழந்தைக்கு அம்மா ஞாபகமே வரக்கூடாது. ராஜா.
0: ஐயா, நீங்களா? வேண்டாம் ஐயா, வேண்டாம். என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க, ப்ளீஸ்.

0: கையெழுத்து போடுங்க.
1: போற உயிர் போத்தானதா போது, என்ன பூட்டியா வைக்க முடியும்? நான் ரவுடித்தனம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கேன். தன்மானத்துக்கு கட்டுப்பட்ட தலைவன், அவனுக்கு தொண்டனா தண்டவாள் என்னடா சாதாரண. நெக்ஸ்ட் மினிட் லீடர் வந்து லைஃப் கொடுன்னா கொடுத்துருவான். நாங்களாம் அப்படி தெரியுமா? என்னடா சரக்கு போடாமலே சங்கீதம் பாடுவேன், என்னாச்சு?
0: என்னடா அது வீட்டுக்கு முன்னாலே
1: என்ன

நில்லு, என்ன என்ன? இந்த தலைவர் தலைவர் எல்லாம் பார்க்க முடியாது, இப்பதான் பார்ட்டிக்கு போறாரு, பேசாம போயிடு. ஏய், அங்கெல்லாம் போய் தொந்தரவு கொடுக்காத.

0: என் தடுக்க முடியாது.
1: தயவு செய்து அதை கழிச்சுங்க.
0: உங்களுக்காக அதை கூட செய்ய
2: மாட்டேனா?
0: எந்த காரணத்தை கொண்டு நான் இதுக்கு ஒத்துக்க
1: மாட்டேன்.
0: நிச்சயமா அந்த லெட்டரை கிழிக்க கூடாது.
1: ஐயா சார், விட்டுறாதீங்க சார. நீங்களா அவரை பிடிச்சு கொடுங்க சார். என்ன டாக்டர் அப்படி சொல்றீங்க?
0: கொடுங்க அந்த லெட்டர், இல்லைன்னா விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கு இன்ஸ்பெக்டர்.
1: பாவி பசங்களா நீங்க, என்ன சொல்லுங்க.
0: தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளிக தன்னோட தகுதியில வச்சு தப்பிச்சிடக்கூடாது, அதான அவனுடைய வாதம்.
1: ஆமாங்க ஐயா, ஆமா ஐயா, சரியா.
0: நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையைத் தவிர வேற எதுவும் இல்லை. சம்பவம் நடந்த அன்று குற்றவாளி கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் இருந்ததாகவும், அவரை ஜாமீனில் எடுத்ததாகவும் குற்றவாளியின் நண்பரான சாராய வியாபாரி வேலப்பன் சாட்சியம் கூறியிருக்கிறார். ஆனால் குற்றவாளி கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் வைக்கப்பட்டதற்கான எந்தவித ஆதாரமும் எங்கள் போலீஸ் ரெக்கார்டுகளில் இல்லை. அதோடு குற்றவாளியை நான் கைது செய்த பொழுது இரண்டு பெரிய மனிதர்கள் முன்னால் தன் குற்றத்தை தானே ஒப்புக்கொண்டு அவரே எழுதி கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம் தங்கள் முன் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது.
3: நான் சொல்லுவதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. ரோசியோட பிரேதத்தை பரிசோதனை பண்ண டாக்டருங்கிற முறையில சில உண்மைகளை ஒளிவு முறை இல்லாமல் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. தற்செயலாகவோ அல்லது தற்கொலை காரணமாகவோ ரோசியோட உயிர் பிரியல. பல நிமிட போராட்டத்துக்கு பின்னாடி பலவந்தமாக சாகடிக்கப்பட்டிருக்கா, அதுக்கு அவ உடம்புல இருக்க காயங்களே ஆதாரம்.
1: நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. ரோசி ரொம்ப படிச்சவ, அதுலயும் பணக்கார பொண்ணு வேற. டேவிட் எந்த விதத்திலையும் அவளுக்கு பொருத்தம் இல்லாம இருந்ததுனால சில தவறான உறவுகளை மறைமுகமா வச்சுக்கிட்டு இருந்ததா. டேவிட்டே எங்கிட்ட அடிக்கடி சொல்லி வருத்தப்படுவாங்க. திருத்த முயற்சி பண்ணுன்னு சொன்னேன், ஆனா தீர்த்து கட்டுவான் எதிர்பார்க்கல. எந்த ஒரு நல்ல புருஷன்தான் கள்ளக்காதல சகிச்சுக்க முடியும்? அதனால அவனுக்காக கொஞ்சம் கண்ணு காட்டுங்க.
4: டேவிட், டேவிட், you got anything to say? Do you want any lawyer?
5: இயேசுநாதரை சிலுவையில் அறைஞ்சாங்கன்னு கதையா சொல்லுவே, அதை இப்ப என் கண்ணு முன்னாலேயே பாக்குறேன்டா.
1: இவன் என்ன பண்ண போற?
5: இவனை பத்தி இனிமே நீ கவலைப்படாத. என் புள்ள மாதிரி இன்னையில இருந்து அயோக்கியத்தனத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இவனை உன்ன மாதிரி உத்தவனா வளர்க்கல. என் பேரு வளர்ப்ப இல்லடா.
1: அதை விட இவன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடு.
6: எழுதிட்டே நீ அப்படி சொல்ற?
1: பைபிளோட பக்கங்கள் இவன் மனசுல பதியறதை விட பழி வாங்குற உணர்ச்சி இவன் மனசுல வளரணும். நாளைக்கு நான் விடுதலையா வெளியே வரும்போது என் மனசுல இருக்கிற பலம் உடம்புல இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்ப இவன் தான் எனக்கு பக்க பலமா இருப்பான். அதனால ஆரம்பத்திலேயே இவனை அயோக்கியனா வளர்த்துரு.
5: என்னடா இது, பெத்த பையனை அயோக்கியனா வளர்க்க சொல்றேன்?
1: பெத்த அம்மாவை கற்பழிச்சிட்டாங்க, அப்ப நான் ஆயுள் கைதியாக்கிட்டாங்க. அப்படிப்பட்டவங்களை இவன் பழி வாங்கலன்னா இவன் ஆம்பளையா பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லை.
7: அவன்தானே இப்ப வந்துருவா? அரை மணி நேரத்துல போன் பண்ணிருக்கான். ஈசாந்தவே
8: துப்பாக்கி எங்க?
5: டேவிட்டு பொறுமையாரு, ஆத்திரப்படாத. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் டேவிட்டு. என் தலைமை கேள்வி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்
8: டேவிட்டு.
7: எப்போ வாழ்க்கையில தப்பு நடந்தது வாஸ்தவம் தான், ஆனா அதுக்காக இப்ப பழி வாங்கறதுல என்னடா பிரயோஜனம்?
8: வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவனுக்கு வேதாந்தம் மட்டும்தான் பேச தெரியும், வேதனையோட வலி தெரியாது. எங்கடா அவன், எங்கடா என் பையன்? Where is my son?
9: சார் தனியா போகாதீங்க சார், அவங்க கும்பலா சேர்ந்துக்கிட்டு அட்டாக் பண்றாங்க.

0: ஃபுல் ஃபோர்ஸோட வந்து ரவுண்ட் அப் பண்ணு சார்.
1: அப்பனுக்கு அப்பனா, அம்மாவுக்கு அம்மாவா, என் பாசத்தை எல்லாம் கொட்டி வளர்த்த அவனை இன்னைக்கு ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி ஆக்கியிருக்கேன். அதுக்கு பரிசு இந்த ரத்த காயமாடா.
2: ஷட் அப். என் மனைவியை கெடுத்தவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தது ஒரு போலீஸ்காரன், என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சது ஒரு போலீஸ்காரன். அப்படிப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல என் மகனை சேர்க்கறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? என்னை பத்தி என் பையன் கிட்ட என்ன சொல்லிருக்க? ஸ்பீக். என்னடா சொன்ன?
1: மலேரியா ஜுரத்துல செத்து போடுச்சுன்னு
2: சொல்லிட்டேன்.
1: ஆரம்பத்துல எனக்கும் அவனை அயோக்கியனா வளர்க்கணும்ன்ற ஆசை இருந்துச்சு. முத வாய் திறந்து பேசும்போது அப்பான்னு கூப்பிட்டான். அது வரைக்கும் அனாதியா இருந்த எனக்கு அந்த வார்த்தையில கொஞ்சம் சுகம் கிடைச்சது. அந்த சுகம் எப்போ வேணுங்கிற சுயநலம் வந்துருச்சு. அது வரைக்கும் பொறுக்கியா சுத்திக்கிட்டு இருந்தா அண்ணையில இருந்து புது மனுஷன் ஆகிட்டுதான். எப்படியாவது அவனை படிக்க வச்சு பெரிய மனுஷன் ஆக்குறேங்கிற ஒரே லட்சியத்துல இருந்தேன். அதுக்கு இளைஞ்சலா நீ இருக்க கூடாதுன்னு உன்னை பத்தி அவன்கிட்ட சொல்லல. நானும் உன்னை வந்து பார்க்கல.
3: சங்கர், ஒரு நல்ல செய்தி. You have been promoted as CID officer, crime branch.
2: Thank you, sir.
3: All the best.
2: Thank you, sir.
3: Hey, stop!
4: என்ன?
3: லோக்கலா வெளியூரா?
4: லோக்கல்.
3: லோக்கலா? அப்ப நோ என்ட்ரி தெரிஞ்சிருந்தோம், நீ பாட்டுல வந்தா என்ன அர்த்தம்?
4: ரொம்ப முக்கியமான அவசரமான வேலை இருக்குன்னு அர்த்தம்.
3: பையனை கட்டிட்டு அவசரமான வேலையை போய் பாரு. உன் பேர் என்ன?
4: சாரதா.
3: வயசு?
4: 17.
3: அப்பா பேர்?
4: ராஜமாணிக்கம்.
3: தொழில்?
4: டிஐஜி ஆஃப் போலீஸ்.
3: டிஐஜி ஆஃப் என்ன?
4: டிஐஜி ஆஃப் போலீஸ்.
3: குட் மார்னிங் மேடம். குட் ஈவினிங் மேடம்.
4: உன் பேர் என்ன? எத்தனை வருஷம் சர்வீஸ்?
3: ஐ அம் சாரி மேடம்.
4: தண்ணி இல்லாத கார்டு எங்க இருக்குன்னு தெரிஞ்சா உன் நாங்க மாத்தணும்.
3: மேடம், விசிலிட்டிங்கிறது எங்க தொழில், அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க எந்த இன்டர்வியூல வேணாலும் போகலாம். பாப்பட்ட ஜனமா நானு. பரவடுங்க, பரவடுங்க. காத்த புடுங்குறேன். I am Shankar.
4: இந்த மாதிரி காத்து எல்லாம் பிடிக்க விட்டு எனக்கு பிடிக்காது.
3: Age 27.
4: என்ன நினைச்சிட்டு இருக்க நீ?
3: I am an inspector from crime branch.
4: எனக்கோ வந்தது?
3: உன் டிஐஜி அப்பா கிட்ட சொல்லி தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்துவேன்னு சொல்வே தானே? கோ ஹெட் சார். இது டிஐஜி பொண்ணு சொல்லி என்னையே டபாக்குது சார்.
4: யூ
3: கைய கைய நிட்டன பல்லு இருக்காது.
5: ஆமா சார், இந்த மாதிரி கேஸ் இப்ப நிறைய ஆயிடுச்சு சார்.
3: இவங்க எங்க அலையறாங்கன்னு பார்த்து நீ அலையா? போயா போயா போயா. நீ எங்க போற சார்? இது பொம்பளை கேஸ், நாம தொடக்கூடாது. நான் போய் ஒரு பொம்பளை போலீஸ் சிட்டாரு. ஐயா, இதெல்லாம் நீ பொம்பளைல சேர்த்துட்டியா?
6: ஆவமன்னிப்புக்காக வந்த எல்லோரையும் கர்சரின் பிரதிநிதியாக இருந்து ரட்சிக்க வேண்டியது என்னுடைய கடமை. மகனே, நீ செய்த பாவம் என்னப்பா? சொல் மகனே, நீ செய்த பாவம் என்னப்பா?
2: இதுவரைக்கும் நான் எந்த பாவமும் செய்யல ஃபாதர், இனிமே தான் செய்ய போறேன். மூணு கொலை.
6: செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா மன்னிப்பு கோரி தேவாலயத்துக்கு வருவாங்க. ஆனா நீ செய்ய போற பாவத்துக்கு அனுமதி கேட்டு இங்க வந்திருக்கிய.
2: பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த புனிதமான இடத்துல என் கால்கள் படுறதை நான் விரும்பல ஃபாதர். அதனாலதான் பரிசுத்தமா இருக்கும் போதே கடைசி முறை அந்த இடத்துக்கு வந்திருக்கேன்.
6: அடுத்த உயிருக்கு தீங்கிழைப்பதை ஆண்டவன் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்.
2: தெரியும் ஃபாதர், ஆனா நான் மனுஷங்களை துன்புறுத்த போறதில்ல, மிருகங்களை வேட்டையாட போறேன். மதத்தை விட எனக்கு மனசாட்சி தான் முக்கியம். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம்.

0: இன்னொரு முறை நீயும் நானும் தனியா சந்திச்சு இத பத்தி மறுபடியும் பேசுவோம். அதுக்குள்ள அவசரப்பட்டு நீ எந்த முடிவுக்கும் வந்துடாத.
1: 22 வருஷமா பூட்டப்பட்ட உணர்ச்சிகள் இப்ப கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க ஃபாதர்.
2: ஹலோ, யார் பேசுறது?
1: சூரிய பிரகாசம் இப்ப அங்க இருக்கானா?
2: இருக்கான், நாவா. நீங்க யாருங்க? அவன் அவரு 30 பேர்களோட வெளிநாடு சுத்தப்பயணம் போயிருக்காருங்க. உங்களுக்கு என்ன வேணுங்க?
1: எனக்கு அவன் தான் வேணும்.
2: அவர் எதுக்குங்க? கவர்மெண்ட்ல ஏதாவது ஆகணும்னா என்கிட்ட சொல்லுங்க, நானே தீர்த்து வைக்கிறேன்.
3: நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அவன் 3 பேரை கொலை செய்ய போறேன்னு உங்ககிட்ட வந்து சொன்னதும் உடனே அவன் முகத்தை பார்க்கணும்னு உங்களுக்கு தோணலையா?
0: பாவ மன்னிப்பு கேட்டு எங்க கிட்ட வரவங்க கிட்ட நாங்க எங்க காதத்தான் கொடுக்கலாமே தவிர எங்க கண்ணால அவங்களை பார்க்க கூடாது. இதுதான் எங்க மதத்துடைய சட்டம். இத நான் எப்படி மீற முடியும்?
4: எக்ஸ்கியூஸ் மீ ஃபாதர், யாரோ ஒருத்தன் யாரோ 3 பேரை கொலை பண்ண போறேன்னு சொன்னா இவ்வளவு பெரிய சிட்டியில யாரேன்னு சந்தேகப்படுறது, யாருக்குன்னு பாதுகாப்பு கொடுக்க முடியும்?
5: சார், ஏற்கனவே இந்த கேஸ் சம்பந்தமா 350 குண்டாசு அரெஸ்ட் பண்ணிருக்கேன் சார்.
6: டாடி, பேப்பர்ல இந்த நியூஸ் ஃபிளாஷ் பண்ணா ஜனங்க முன்ஜாகிரதையா இருக்கிறது வாய்ப்பு இருக்குல்ல?
4: Get out from here. எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி இடத்துக்கு
7: வரக்கூடாதுன்னு? எக்ஸ்கியூஸ் மீ சார், ஐ ஹேவ் அன் ஐடியா. சஸ்பெக்ட் ஒரு சின்சியரான கிறிஸ்டியன் எனக்கு தோணுது. நான் சொன்ன விஷயத்த ஃபாதர் வெளியே சொல்ல மாட்டாருங்கிற நம்பிக்கையில தான் அவன் கன்ஃபஷனை கொடுத்துருக்கான். இப்ப ஃபாதர் அவனுடைய அங்க அடையாளத்தையும் அவன் சொன்ன கன்ஃபஷனையும் நம்ம கிட்ட சொல்லிட்டார் அப்படின்னு பிரஸ் நியூஸ் கொடுத்தான்னா அந்த நியூஸை படிச்சதும் அவன் ஆத்திரப்படுவான், ஃபாதர் அட்டாக் பண்றது கூட முயற்சி பண்ணுவான். ஸோ ஃபாதருக்கு நல்ல செக்யூரிட்டி கொடுத்து நம்ம அவரை வாட்ச் பண்ணிட்டே இருந்தோம்னா ஐ திங்க்
4: ஓகே, பேட் ஐடியா.
8: அது பத்தி எல்லா டீடைல்ஸ் எனக்கு தெரியும்னு சென்ட் தாமஸ் மோன் சர்ச்ல இருந்து ஒரு ஃபாதர் வந்திருக்காரு, பேரு பிரான்சிஸ். கொலையாளி யாரு, அவன் நோக்கம் என்ன, இத பத்தி டீடைல்ஸ் எல்லாம் பத்தி கூட உங்ககிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணுன்றாரு
7: ஃபாதர். இந்த பர்டிகுலர் கேஸ நான் தான் ஹேண்டில் பண்றேன், அதனால இது சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் தாராளமா நீங்க எங்கிட்ட சொல்லலாம்.
1: எனக்கு எல்லா டீடைல்ஸும் தெரியும், ஆனா அதை நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது.
7: சொல்ல முடியாது? ஏன்
1: சொல்ல முடியாதுன்னா முடியாது, அவ்வளவுதான், விட்டுருங்களேன்.
7: கான்ஸ்டபிள், உங்களுக்கு தெரியாததில்ல, குற்றவாளியை பற்றி உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை போலீஸ் கிட்ட சொல்லாம மறைச்சா அது கூட குற்றம்
1: தான். உங்க ரேங்க்ல இருக்கிற சில ஆபீசர்ஸ் இந்த கேஸ சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால உங்ககிட்ட இந்த கேஸ பத்தி நான் பேச முடியாது. பர்டிகுலரா எஸ்பி விஸ்வநாதன் கிட்ட தான் பேச முடியும்.
7: என்ன
6: மணி? என்ன 1 மணிக்கு என் கூட சாப்பிட வரதா சொன்னீங்க, என்னாச்சு?
1: கெட் லாஸ்ட்.
7: கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டி வரும். ஃபாதர் ப்ளீஸ் இங்கே உட்காரு.
1: தேங்க்யூ.
7: சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருந்து ஃபாதர் பிரான்சிஸ்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. நம்ம எப்படி செக் பண்ணாம திடீர்னு உள்ள அனுப்ப முடியும்? எதுக்கும் நான் ஒரு வாட்டி சென்ட் தாமஸ் மவுண்ட் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் தென் வில் ஆஸ்க் ஹிம் டு சீ.
6: வாட் இஸ் திஸ் இதர் ஐஜி ஆபீசர் இல்ல மோர் மார்க்கெட்டா?
1: நீங்க தான் மோர் மார்க்கெட் மாதிரி பிஹேவ் பண்றீங்க. இது ஐஜி ஆபீசர் ரொம்ப பதர்.
6: ஐஜி ஆபீஸ் பத்தி என்கிட்ட என்கிட்ட பேசுறீங்க? யூ நோ ஹூ ஐ அம், மை நேம் இஸ் சாரதா.
7: என்ன பேசணும்
9: கொலையாளி யாரு, யார கொலை பண்ண போறான், எதுக்காக கொலை பண்றான், டீடைல சொல்லுங்க.
1: அன்பான மனைவி, அழகான குழந்தை, அமைதியான வாழ்க்கை, எல்லாத்தையும் இழந்துட்டு நின்ற த சேம் ஓல்ட் டேவிட். அன்னைக்கு உன்ன கும்பிட்ட கை இன்னைக்கு உன்ன கொல்ல வந்திருக்கு. இது இன்னைக்கு ஏற்பட்ட உணர்ச்சியில 22 வருஷமா கூட்டி வச்சிருந்த

0: அதுக்கு முதல் தினி நீதா.
1: ஹலோ
2: எஸ்பியா, அவசரமா வரணுமா? ஓகே இப்ப வந்துடுறேன்.
3: மிஸ்டர் சங்கர், உங்களை எங்கெல்லாம் தேடுறது? சென்ட் தாமஸ் மவுண்ட் ஃபாதர் லைன்ல இருக்காரு, செகண்ட் டைம்.
4: ஹலோ ஃபாதர் டேனியல், நான் இங்க கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் சங்கர் பேசுறேன். உங்க சர்ச்சில் ஃபாதர் பிரான்சிஸ் யாராவது இருக்காங்களா? நிச்சயமா தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா இங்க ஃபாதர் பிரான்சிஸ் சொல்லி
5: எஸ்பி கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து எந்த விதமான அசம்பாவிதமும் பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் போலீசார் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார்கள். இந்த கொலை சம்பந்தமாக இதுவரை 20 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்று போலீஸ் குறிப்பு ஒன்று தெரிவிக்கிறது.
6: மிஸ்டர் சங்கர், நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ற நபர் பேர் டேவிட். அவன் ஒரு கொலை குற்றவாளி. ஒய்ஃபை கொலை பண்ணதுக்காக ஜெயிலுக்கு வந்தவன். கிடைச்ச தண்டனையை விட தப்பிக்க முயற்சி செஞ்சு அவனே அதிகரிச்சுக்கிட்ட வருஷம் அதிகம். எஸ், 22 வருஷம் ஜெயில இருந்திருக்கான்.
0: 22 வருஷமா பூட்டி வச்சிருந்த உணர்ச்சி.
2: எஸ் சார், திஸ் இஸ் தி ரெக்கார்ட் அபவுட் தி கிரிமினல் டேவிட். அவன் ஒய்ஃப் ரோசியை கொலை பண்ண கேஸ்ல அவனுக்கு இந்த தண்டனை கிடைச்சது. அப்போ நடந்த கேஸ்ல அவனுக்கு எதிராக சாட்சி சொன்னவங்க 3 பேர். 1 இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன், 2 டாக்டர் உன்னிகிருஷ்ணன், 3வது அரசியல்வாதி சூரியபிரகாசம். இவங்க 3 பேருடைய சாட்சியமும் அவன் கொலை செஞ்சிருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணதால அவனுக்கு இந்த தண்டனை கிடைச்சது.
7: பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கும் பதட்ட நிலையை தவிர்க்க போலீஸ் தனிப்பிரிவு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது.
8: தலைப்புச் செய்திகள். நகரை உலுக்கிக் கொண்டிருக்கும் மர்ம கொலைகாரனை பற்றிய முழு விவரங்களையும்
0: நீங்க 20, நான் 60. So don't fool around with me. நான் டிஏஜி கூட தான் பேசணும். ஓவர்.
9: நான் டிஏஜி பேசுறேன். டேய் லிசன், உன்னை பத்தி எல்லா விவரங்களும் எங்களுக்கு கிடைச்சாச்சு. எங்ககிட்ட இருந்து நீ தப்ப முடியாது. ஐ வான் யூ, மரியாதையா சரண்டர் ஆயிடு.
0: மிஸ்டர் டிஐஜி, நான் அடுத்து யார கொலை செய்ய போறேங்கிறது கெட்டிக்காரத்தனமா கண்டுபிடிச்சு சாதுரியமா அவனுக்கு பாதுகாப்பும் கொடுத்த உங்க புத்திசாலித்தனத்தை நான் பாராட்டுறேன். அதே சமயத்துல நான் எவ்வளவு பெரிய புத்திசாலி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? அந்த டாக்டருக்கு பதிலா ஒரு பணைய கைதியை நான் வச்சிருக்கேன். ஓவர். இப்ப யார பிடிச்சு வச்சிருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பதட்டப்படாம நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க.
10: டாடி, என்ன காப்பாத்துங்க டாடி, ப்ளீஸ் சேவ் மீ டாடி.
9: ஹலோ, வேர் ஆர் யூ? எங்க இருந்து பேசுற? எந்த ஏரியான்னு தெரியுதா? உன்னை எங்க கொண்டு வச்சிருக்கான்னு சொல்ல
10: முடியுமா? எனக்கே தெரியல டாடி. என்ன கண்ணை கட்டிட்டு கூட்டிட்டு வந்துட்டா. ஒரே டார்க் ரூம், நோ ஏசி, நோ கூலர், ஒரே ஸ்வெட்டிங் டாடி. தி ஹோல் மேன் மேன் ஓகே, இவன் தான் சேம் மேன் டாடி. கார்டோர்ல ஃபாதர் வேஷம் போட்டு நம்மள எல்லாம் ஏமாத்துல அதே ஆள் டாடி. சேம் கல்ப்ரேட்.
0: உங்க பொண்ணு என்னை இந்த இடத்தையும் பார்த்து ரொம்ப மிரண்டு போயிருக்குது. நீங்களும் உங்க பொண்ணை நினைச்சு பதறதை விட அந்த டாக்டரை எப்ப எங்கிட்ட ஒப்படைக்கணுங்கிறத நான் சொல்றேன். இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள டாக்டர் எங்கிட்ட வந்து சேரலன்னா உங்க டாக்டர் ஓவர்.
9: டேவிட், யார மிரட்டுற? ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் அவர் எஃபிஷியன்சி. ஹி வில் பீ காட் வித் இன் 24 hours. இட்ஸ் எ சவாலஞ்ச். ஓவர்.
11: என்ன ட்ரேஸ் பண்ண முடிஞ்சா? லைன் ஃபேபிளா இருக்கு சார். அப்ராக்சிமேட்டா பிட்வீன் எக்மோர் அண்ட் மாம்பலம்.
12: தேங்க் யூ. யூ கோ மிஸ்டர் கபாலி. பிட்வீன் எக்மோர் அண்ட் மாம்பலம், சர்ச் பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற மாதிரி எல்லா இடத்தையும் செக் பண்ணுங்க.
11: ஓகே.
12: எஸ்பெஷலி லைலா காலேஜ் பக்கத்துல ஏதாவது பாடஞ்சு கட்டடத்துல தான் ஒழிச்சு வச்சிருப்பான்னு எனக்கு தோணுது. யூ கோ ஹெட். அந்த ரேஞ்ச் கன்ஃபார்ம் பண்ணுங்க.
13: இந்த ரெண்டு விரல்ல ஒரு விரல் தொடுங்க.
0: ஐயோ ஐயோ ஐயோ. என்ன ஆச்சு?

0: என்ன நிஜமாவே கொன்னுடுவீங்களா?
1: அதுவும் அப்பங்க இல்லதாமா இருக்கு.
2: ஒரு மணி நேரத்துல அந்த டாக்டர் எங்கிட்ட வந்து சேரல. உங்க டாக்டர் ஓவர்.
3: என் பொண்ணு மட்டும் இல்ல, உன்னால என் குடும்பமே அழிஞ்சாலும் சரி, உன் நிபந்தனையை நான் ஒத்துக்க மாட்டேன். ஓவர்.
1: நான் வசதியில எழுதான், ஆனா வைராகியத்துல கோடீஸ்வரர். இன்னும் ஒரு மணி நேரத்துல அந்த டாக்டர் எங்கிட்ட ஒப்படைச்ச ஆகணும்.
4: இல்லன்னா
1: அவனை எந்த கோட்டையில நீங்க ஒழிச்சு வச்சாலும் தேடி கண்டுபிடிச்சு இன்னைக்கு ராத்திரி சரியா 12 மணிக்கு நான் கொண்டுடுவேன். இட் இஸ் அ சேலஞ்ச் மிஸ்டர் டிஐஜி, மை பாய் சங்கர்.
4: எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். அவன் பெரிய கொலகாரன்னு உங்க காம்பவுண்டுக்குள்ளேயே ப்ரூவ் பண்ணியிருக்கான். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா?
3: டாக்டர் வன்னி, ப்ளீஸ் அவாய்ட் யுவர் டென்ஷன்ஸ். உங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்க கடமை.
4: வேண்டாம் சார், என்னை வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க. சாகிறதுன்னு முடிவாயிருச்சு. வீட்டில் பொண்டாட்டி பிள்ளையோட கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு.
3: Don't be silly. Why are you excited?
5: Sir, if you permit me, அவர் வீட்டில் இருக்கிறதா டேஞ்சர்னு எனக்கு தோணுது.
3: Then?
5: Sir, 1 minute.
6: வெளியே ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கு மிஸ்டர் உன்னிகிருஷ்ணன். Don't worry.
5: Shankar here, sir. Maximum security கொடுத்து வச்சிருக்கோம். Place is fully covered. Over.
4: ஹலோ, யார் பேசுறது?
1: நான் தான். உன்னை மறக்கவே முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஆத்மா டேவிட் பேசுறேன்.
4: போலீஸ், போலீஸ்! நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்?
1: நீ கடலுக்கு அடியிலேயே ஒளிஞ்சுக்கிட்டாலும் நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சிருவேன். பரீட்சித் மகாராஜா கதை தெரியுமா உனக்கு? பரீட்சித் மகாராஜாவுக்கு பாம்பு கடிச்சுதான் சாவுன்னு ஒரு ஜோசியம் சொன்னான். சாவுக்கு பயந்தாவே கடலுக்கு நடுவுல பாம்பு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு கோட்டை கட்டிக்கிட்டு கூடியிருந்தானா? இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்துல அவனுக்கு சாவு வந்துருச்சு. எப்படின்னு கேக்குற மூட்ல நீ இல்லைனாலும் சொல்ற மூட்ல நான் இருக்கிறேனே. அவன் கையில வச்சிருந்த எலுமிச்சம்பழத்துல இருந்த பூனாகம் அவனை கடிச்சிருச்சு. அது மாதிரி இப்ப உன்னை கொல்ல போறதுன்னா இல்ல, உன் உயிருக்கு பாதுகாப்பா இருக்கிறதா சொல்லிக்கிட்டு உன் கூடவே சுத்திட்டு இருக்காங்களே அந்த காக்கி சட்டக்காரங்கள்ல ஒருத்தன். அந்த ஒருத்தன் யாருன்னு தெரிஞ்சுக்கிற மூட்ல இப்ப நீ இருந்தாலும் சொல்ற மூட்ல நான் இல்லையே.
4: வரதீங்க, வரதீங்க, ப்ளீஸ், என்ன கொன்னுடாதீங்க, ப்ளீஸ்,
3: ப்ளீஸ், கொன்னுடாதீங்க. வாட் ஹேப்பன்ட் டு யூ?
4: என்ன கொன்னுடாதீங்க.
3: மிஸ் உன்னி, என்ன நடந்தது?
4: இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க உங்கள யாரோ ஒருத்தர் என்ன கொல்ல போறதா டேவிட் போன் பண்ணி சொன்னா.
2: வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? அவன் உங்களை டைவர்ட் பண்றதுக்கா அப்படி சொல்லிருக்கான்? நாங்கெல்லாம் உங்களை காப்பாத்துறதுக்கா பம்பரமா சுத்திட்டு இருக்கோம். யூ நோ தட்?
3: உங்களை காப்பாத்துறது மட்டும் இல்ல, அவனை கண்டுபிடிக்கிறதெல்லாம் எங்க டிபார்ட்மெண்ட் பிரஸ்டீஜ் அடைங்க. இட்ஸ் எ சேலஞ்ச் ஃபார் அஸ். காம் யுவர் செல்ஃப் ப்ளீஸ்.
2: ஹலோ ஆபரேட்டர், நான் இன்ஸ்பெக்டர் சங்கர் பேசுறேன். 8 நம்பர் ரூமுக்கு வர எந்த காலா இருந்தாலும் இங்க கொடுக்க வேணாம், நானே பர்சனலா வந்து அதை ஹேண்டில் பண்றேன். ரைட்.
5: எஸ். Thank you, sir.
6: Sir, get a number of phone.
5: Yeah. Hello. Yes, Dr. Winnie speaking here.
1: My son, நீ 20, நான் 60. Inspector Shankar, தயவு செய்து போனை உன்னிகிருஷ்ணன் கொடுக்குறீங்களா?
2: டேவிட், நீ உன்னிகிட்ட சொன்ன கதையை நானும் கேட்டேன். பரீட்சித் மகாராஜா வேணா பைத்தியக்காரனா இருக்கலாம், ஆனா போலீஸ் இலாக்காவை சேர்ந்தவங்க எல்லாம் இழிச்சு வாயினுங்க. இல்லை,
1: அப்படித்தான் எனக்கு தோணுது. பார்க்கலாமா?
2: பாப்பமா?
1: பார்க்கலாம்.
2: ஹலோ, காலை ட்ரேஸ் பண்ண முடிச்சுச்சா?
6: சாரி சார், முடியல.

0: உன்னை டாக்டர்.
1: My son, son, son.

0: Here. Up. Get up. இந்த லாக்கெட்ல இருக்கிறது என்ன? யாரு?
1: என்னோட பாய் ஃப்ரெண்ட். புரியல, என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவர்? நீ அழற கொலைக்கே அஞ்சாத ஆள், நீ ரத்தத்தை கண்டு பயப்படுற? ஓல்ட் அங்கிள், உன்கிட்ட நான் உனக்கு கேப்பேன், கோச்சுக்க மாட்டியே? இப்படி அடுத்தடுத்து கொலை பண்ணிக்கிட்டு வரையே, இது நியாயமா? உனக்கு பாவமாப்படல?
0: மை சைல்ட், உன்னை யாராவது கெடுக்க வந்தா நீ என்ன செய்வே? உன்னை யாராவது ரேப் பண்ண வந்தா என்ன செய்வே?
1: சட்டத்துக்கு நீங்க பண்றது தப்பா இருக்கலாம், ஆனா எனக்கு தப்ப தெரியல.
2: அப்பவே உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். அந்த டாக்டர் க்ளோஸ் ஆங்க.
1: ஐயோ, ரத்தம் அங்க சுட்டுட்டாங்க, சொல்லவே இல்லையா அங்க? ஐயோ ரத்தம், அது தெரியுமா? நான் வேற அடிச்சிட்டேன். சாரி அங்க.
2: நிஜமாவா அங்க?
1: போலீஸ் அங்க, இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அங்க?
0: போலீஸ் எல்லாம் மிலிட்டரியே வந்தாலும் என்ன பிடிக்க முடியாது. நீ புறப்படு.
1: நான் உங்களை தனியா விட்டுட்டு போக மாட்டேன்.
0: நீ என் கூட வர வேண்டியதில்லை. இங்கே இருந்தா போலீஸே ஒண்ணு வீட்டுல கொண்டு போய்.
1: அப்ப நீங்க கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா இருக்கணும்ல? அப்படின்னா நான் சொல்றது கேளுங்க.
2: இது எங்க வீடுதான், டிஐஜி வீடு, அண்டர் கிரவுண்ட். ஏவா விடுறீங்க? சுத்தி இருக்கிற இரும்பு வேலி, எப்பவுமே இருக்கிற இருட்டு, உங்களுக்கு சரியான பாதுகாப்பு. நான் இங்க வந்து போறது கூட யாருக்கும் தெரியாது.
3: எனக்கு இப்ப ஒரு உண்மை தெரிஞ்சாலும், அவனை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்ச ஒரே ஆள் நீ தான். இருந்தாலும் எல்லாத்தையும் மறைக்கிறேன். நீ காப்பாத்த நினைக்கிற ஆள் சாதாரணமான ஆள் இல்ல, இந்த ஊரையே கலக்கிட்டு இருக்கிற ஒரு கிரிமினல். So please speak up for God's sake. ஒன்னு அவன் எங்க ஒளிச்சு வச்சிருந்தான், சிட்டிக்குள்ளேயா, வெளியா, மலையடி வாரத்திலயா, ஏதாவது ரயில்வே ட்ராக் பக்கத்துல வீட்லயா? இல்ல
1: எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது.
3: உனக்கு எல்லா உண்மையும் தெரியும். இருந்தாலும் எந்த காரணத்துக்காகவோ எங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைக்கிறேன்.
4: ஏண்டா மறைக்கிற மறைக்கிறேன்னு குழந்தைய போட்டு முறைக்கிற? உண்மை தெரிஞ்சா உங்ககிட்ட சொல்லாம வர யார்கிட்ட சொல்ல போற? என்னம்மா
3: ஓகே, எனக்கு யாரும் சொல்ல வேணாம், நானே கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சு அவரை சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி அவன் கழுத்துல தூக்கு கயிறு விழ வைக்கல. என் பேரு சங்கர் இல்ல.
4: அப்படிதான் பையனுக்கு பேரை மாத்திர வேண்டியதுதான்.

0: எனக்கு இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நான் சொல்ல போகும்போது சொல்ல வேணா சொல்ல வேணான்னு நீங்க கையாட்டினீங்க, சொல்லுங்க.
1: உனக்கு கிளைமாக்ஸ் நெருங்கி போச்சுடா. என் மனசுல 20 வருஷமா ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருந்த ரகசியத்தை மாஜி சாராய கடை வேலைப்ப சொல்றம்மா. நீ கட்டிக்க போற சங்கர், என் மக இல்லம்மா, அவனோட மகம்மா, அவனோட மக.
0: அங்கு மாமா, நான் சரியா தான் கூப்பிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். பட்டு பட்டு நரிஞ்சிட்டு டாலர் ஓபன் ஆனதுமே பதச்சு போய் நின்னீங்களே, அப்ப நினைச்சேன் அவரை பார்த்து பயந்துட்டீங்களோன்னு. இப்பதான் தெரியுது நீங்க பாசத்துல நின்றுக்கீங்கன்னு.
2: என்ன என்ன சொல்ற நீ?
0: எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். அவர் சொல்லிட்டார்.
2: யாரு?
0: உங்க பழைய நண்பர் வேலப்பன்.
2: சொல்லிட்டானா? எல்லாமே சொல்லிட்டானா?
0: மாமா, இது வரைக்கும் நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சுட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.
2: சொந்த உறவுக்கு தெரியல, ஆனா வந்த உனக்கு தெரிஞ்சிருக்கு. சூழ்நிலை தான் என் மகனை எதிரியாமும் உன்னை இப்படியும் பார்க்க வச்சிருச்சு.
3: No, no, no. I have nothing to do with it. அவன் ஒரு கொலகாரன், அவனை பிடிக்க வேண்டிய போலீஸ்காரன், அவ்வளவுதான் எங்களுக்கு மத்தியில் இருக்கிற உறவு. அவன் என்னை காப்பாற்ற முயற்சி பண்ணும் போது உங்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியும் குழப்பமும் எனக்கு இருந்தது. ஆனா அதுக்கான அர்த்தம் எனக்கு அப்ப புரியல. சோ நான் சொல், ப்ளீஸ் ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் மீ. மிஸ்டர் சங்கர், நீங்க அனாவசியமா ஆத்திரப்படுத்துற அர்த்தமே இல்லை. இந்த பிரச்சனையை கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. முதல் தடவையா அந்த குலகாரனை எஸ்பி ரூமுக்குள்ள கூட்டிட்டு போனதே நீங்க தான். உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் உள்ள நுழையறதுக்கு உங்களை ஒரு ஆயுதமா பயன்படுத்திட்டு இருக்கான்.
4: இத கூட சாதாரண நிகழ்ச்சியா விட்டுடலாம். இப்ப நடந்திருக்கிறது அப்படி இல்லை. ஒரு குலகாரன் தான் தப்பிக்கிறத விட உங்க உயிரை காப்பாத்துறதுதான் அதிக அக்கறை காட்டியிருக்கான். இது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்.
3: தன் நெருங்கிய நண்பரின் மகன்கிற ஒரே காரணத்தினாலதான் அவன் உங்களை காப்பாத்த முயற்சி செஞ்சிருக்கான். ஐ மீன், டேவிட் உங்க ஃபாதரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். இதுல டேவிட் கொலை சம்பந்தப்பட்ட எல்லா விவரங்களும் அடங்கி இருக்கு. அன்னைக்கு நம்ம எல்லாருடைய கவனமும் குற்றவாளிக்கு எதிராக சாட்சி சொன்ன 3 பேர் மேலதான் இருந்ததே தவிர குற்றவாளிக்கு சாதகமா சாட்சி சொன்னதை பத்தி நாம யாருமே யோசிக்கல. இன்னைக்கு நான் மறுபடியும் ஃபைலை பார்க்கும் போது குற்றவாளிக்கு சாதகமா சாட்சி சொன்ன பேர்ல ஒரே 1 பேர் தான் இருந்தது. அது சாராய வியாபாரி வேலப்பன். தட்ஸ் யுவர் ஃபாதர்.
4: அது மட்டும் இல்ல, டேவிட் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்த உடனே உங்க அப்பா வேற சொல்லி உங்க அட்ரஸ் விசாரிச்சு உங்க ஃபாதர் போய் மீட் பண்ணிருக்கான். அதுக்கு ஐ விட்னஸ் ஒரு ரிட்டையர்ட் பாஸ்ம் தான்.
5: என்னடா பாக்குற பார்வையே சரியில்லை.
2: 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கூட தான் சரியில்லை. உங்க ஆரம்ப கால வாழ்க்கையை விமர்சிக்க நான் இங்க வரல. ஆனா கொலை வெறி பிடிச்ச அந்த மிருகம் உங்களுக்கு ஆத்ம நண்பன். Am I right? அந்த கொலகாரம் மேல உங்களுக்கு கொள்ள பிரியம். Am I right? அந்த பிரியத்துல அவனுக்கு இட வசதி பண வசதி எல்லாமே கொடுக்கறது நீங்க தானும் எங்களுக்கு தெரியும். Correct me if I'm wrong. Am I right?
5: சங்கர், இது என் நண்பரோட டைரி. அவன் செத்ததுக்கு அப்புறம் இத புஸ்தகமா போடுறான். என் கையில கொடுத்தான் உடக்கு உண்ட புரியதுக்காக. அவன் சாகிறதுக்கு முன்னாடியே இந்த டைரிய உங்ககிட்ட கொடுக்கறேன். எல்லா ரகசியமும் இதுல இருக்கு. இதுக்கு வேற என்கிட்ட கேட்காத.
6: I don't want to be a policeman.
3: Shankar, I don't understand.
2: கொட்ட தேளுக்கும் கொத்தர பாம்புக்கும் கொடபடிக்கிற இந்த உத்தியோகம் வேணான்னு சொல்றேன். Goodbye to you, department sir. Goodbye to my service. Goodbye to one and all.
3: Shankar, what happened to you? என்ன நடந்தது?
2: என்ன நடந்ததுன்னு கேக்குறத விட இனிமே நடக்க போறது என்னன்னு கேளுங்க. நடக்க போற அந்த 3வது கொலையை செய்ய போறது யார் தெரியுமா?
3: அதுல உனக்கு என்ன சந்தேகம்? The same culprit, David.
2: No. அவருடைய ஒரே மகன் சங்கர்.
3: நீ
2: டேவிட் பிள்ளை பூச்சியா இருந்த போது பிறந்த பிள்ளைதான் இந்த சங்கர். எங்க அம்மாவுடைய கற்பழிச்சு எங்க அப்பனோட மானத்தை வாங்கி

0: அவனை நானே பழி வாங்கறத முடிவு பண்ணிட்டேன்.
1: மிஸ்டர் சங்கர், பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரி பேசுற பேச்சா இது?
0: மத்தவங்க உயிரை காப்பாத்துற உயர்வான உத்தியோகங்கிறதுக்காகத்தான் இந்த உடுப்புக்கு நான் ஆசைப்பட்டேன். ஆனா அந்த உடுப்பு போட்ட ஒருத்தன் தான் நீதி கேட்ட எங்க அப்பனை கொலகாரன் ஆக்கினா, கொலகாரனை நிரபராதி ஆக்கினா, ஒரு உத்தமிய விபச்சாரி ஆக்கினா.
1: யாரோ ஒரு போலீஸ் அதிகாரி செய்த தவறுக்காக நம்ம டிபார்ட்மெண்டே நாசப்படுத்துறது அவ்வளவு புத்திசாலித்தனம் இல்ல மிஸ்டர் சங்கர். நான் ஏதோ பெருமைக்காக சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். என் மகளை கடத்திக்கிட்டு போன அந்த டேவிட் டாக்டர் தங்கிட்ட ஒப்படைச்சாத்தான் என் மகளை உயிரோட பார்க்க முடியும்னு மிரட்டினப்ப என் மகள் தான் முக்கியம்னு நான் நினைச்சேனா? உத்தியோகத்தை தேவைக்குன்னு நினைக்கிறத விட சேவைக்குன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. கடமைக்காக

0: சேவைக்குன்னு நினைக்கிறவங்கள இருக்காங்க. கடமைக்காக வாழறவன் பாசத்துக்கு அப்பாற்பட்டவனா இருக்கணுங்கிறதா என்னுடைய அபிப்பிராயம். நீங்க எடுத்த சத்திய பிரமாணத்துக்கு உண்மையா இருப்பீங்கன்னு நம்புறேன் மிஸ்டர் சங்கர். இப்ப நம்ம காப்பாத்த போறது ஒரு அரசியல்வாதி உயிரை மட்டுமல்ல, போலீஸ் துறை மேல ஜனங்க வச்சிருக்கிற நம்பிக்கைய.
1: Reporting for duty, sir.
0: I am proud of you, Mr. Shankar. Come in. இனிமே நடக்க போற நிகழ்ச்சி கொலையாளிக்கு சாதகமா இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. சூரிய பிரகாசம் நாளை காலையில பிளைட்ல வர்றாரு. பிளைட் சரியா 9:45 வந்து சேருது. You follow?
2: தலைவர் வர போறாருன்னு போஸ்டர்லாம் விட்டு அவக்கிரம் பண்ணிட்டு இருக்காங்க.
3: ஆமாங்க, சுற்றுலான்னு போனவரு ஊர் வந்தது சுடுகாட்ட பாக்கணும் ஆசை போல இருக்கு. ஏற்கனவே ஒத்துக்கிட்ட ப்ரோக்ராம் வந்தே தேவன அடம் பிடிச்சா இப்படி அப்படி என்ன பெரிய சிலையை திறக்க போறாரு
1: சார்? ஏர்போர்ட்ல இருந்து மிஸ்டர் சூரிய பிரகாசம் வெளியே வந்ததுல இருந்து ஹீஸ் ஹெவிலி கார்டட் டில்
0: 1 minute. சூரிய பிரகாசம் ஏர்போர்ட்ல இருந்து இறங்கின உடனே அவரை சேர்ந்தவங்க எல்லாம் மத்த வண்டிக்கு மாத்திருங்க.
1: எஸ் தட்ஸ் பீன் அரேஞ்ச் சார்.
4: கார்ல வந்து இறங்கினது வீட்லயே ஒரு சின்ன பிரஸ் மீட்டிங், அதுக்கப்புறம் தான் சில தரப்பு விழாவில் கலந்துக்கிறாரு
1: சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த பிரஸ் மீட் இஸ் அன் இன்டோர் பிரஸ் மீட்டிங், அதனால அங்க ஜாஸ்தி செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டோம் சார்.
0: ஐ சே, வெரி குட்.
5: நாளைக்கு நடக்க போற யுத்தம் கடைசி யுத்தம், நான் போய் தாங்கணும்.
6: அங்கிள், நடக்க போற யுத்தத்துல எனக்கு நீங்க ரெண்டு பேருமே
5: வேண்டியவங்க தான், அதனால ரெண்டு பேருக்கும் சேர்த்து வேண்டிக்காத, பக்தியோட பலம் குறைஞ்சு போயிடும்.
6: அங்கிள்,
5: நீ கட்டிக்க போற தாலிக்கும் வச்சுக்க போற பொட்டுக்கும் என்னால எந்த குறையும் வராது.
7: சார்,
0: ஏ டிஜி பேசுறேன்.
8: நான் டேவிட் பேசுறேன்.
0: டேவிட்,
8: நான் என் சன் கூட பேசுறேன்
0: சார். சன்,
8: சரி உங்களுக்கு புரியுற ஆபீஷியல் லாங்குவேஜ்ல சொல்றேன். ஐ வாண்ட் டு டாக் டு இன்ஸ்பெக்டர் ஷங்கர். ஓகே
0: ஷங்கர், உங்க அப்பா, ஐ மீன் அந்த கொலகாரன் டேவிட் உங்ககிட்ட பேசணுமா? டோன்ட் கிவ் ரூம் ஃபார் சென்டிமெண்ட்ஸ்.
1: ஹலோ
5: மை சன், அந்த அரசியல்வாதிக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக எதுக்காக ஏர்போர்ட்ல இருந்தே போலீஸ் போர்ஸ் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் சொன்ன நேரத்துக்கு முன்னாடியும் கொலை நடக்காது, பின்னாடியும் நடக்காது. சரியா 7:30 சில திறப்பு விழா, 7:35 எப்பவும் டிஏஜி கிட்டே பேசுறவன், இப்ப மட்டும் ஏன் உங்ககிட்ட பேசுறேன் தெரியுமா மை சன்? இப்ப உனக்கு நான் தான் உன்னுடைய அப்பாங்கிறத தெரியும். அதுக்காக உணர்ச்சி வசப்பட்டு
1: குட் ஈவினிங். ஐ ரிமைண்ட் யூ ஒன்ஸ் அகைன், மீட்டிங்ல யாரை சஸ்பெக்ட் பண்ணாலும் இங்கே வச்சு க்வெஸ்சன் பண்ணாதீங்க. கூட்டத்தில் பதட்டம் ஏற்பட்டு போச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. யூ கம் வித் மீ. இந்த மெயின் என்ட்ரன்ஸ்ல மிஸ்டர் சூரிய பிரகாசம் காரை தவிர வேற எந்த காரையும் பார்க் பண்ண அலோவ் பண்ணாதீங்க. போலீஸ் ஜீப்பா இருந்தாலும் பார்க்கிங் லாட் தான், விஐபியா இருந்தாலும் பார்க்கிங் லாட் தான். யூ டெல் தம் தட்.
9: கலாச்சார கழகத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த சிலை திறப்பு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கும் அருமை அண்ணன் சூரிய பிரகாசம் அவர்களை உங்கள் சார்பாகவும் கலாச்சார கழகத்தின் சார்பாகவும் வணக்கம் கூறி வரவேற்கின்றேன்.
0: எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நம் நாடு நம் நாடுதான், வெளிநாடு வெளிநாடுதான். இங்கே தமிழ், அங்கே ஆங்கிலம். இங்கே வேட்டி, அங்கே பேண்ட். இங்கே அரிசி, அங்கே கோதுமை. இங்கே சிலை, அங்கே அது இல்லை. வீர சிவாஜி சொல்லும் போதே பலம் வருகிறது அல்லவா? நமக்கும் அவரை போல வீரமும் பலமும் வர வேண்டும். சிறு வயதில் அமுது ஊட்டும் போதே சிவாஜியை பற்றிய சரித்திரத்தையும் கலந்து ஊட்டியவர் என் அன்னை. என் அன்னையார் மட்டும் அண்ணன் வீர சிவாஜியை பற்றி எனக்கு சொல்லாமல் விட்டிருந்தால் எனக்கவே நெஞ்சு பதறுகிறது. எனக்கே அல்லவா வீர சிவாஜியை பற்றி தெரியாமல் போயிருக்கும். அன்பு, பாசம், நேசம்

நேயர்கள் இதுவரை கேட்டது ஜனனி ஆர்ட் கிரியேஷன்ஸ், ஒரு கைதியின் டைரி திரைப்பட ஒலிச்சித்திரம். இதில் நடித்தவர்கள் கமல்ஹாசன், ரேவதி, ராதா, ஜனகராஜ், விஜயன், மலேசியா வாசுதேவன் ஆகியோருடன் பலர். இசை இளையராஜா, கதை கே பாக்யராஜ், திரைக்கதை இயக்கம் பாரதி ராஜா, வானொலி தொகுப்பு டி சுஜின் குமார், வானொலி வடிவம் எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா, படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். நாட்டில் அரசியல் சாசனம் மற்றும் சட்ட நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தல்கள் நடத்தப்படுவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் கூறியுள்ளார். இந்தியா நெதர்லாந்து இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் 96% கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு மருத்துவ உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முப்படை தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் இன்று ஓய்வு பெற்றார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக ஆலோசனை

0: கூட்டம் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கல்லூரி விடுதிகளில் தரமற்ற உணவு வழங்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பேருந்துகளில் கட்டணமின்றி பயணம் மேற்கொள்ளலாம் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சிறு குறு தொழில் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட அளவில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப் போவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். கல்வியுடன் ஒழுக்கமும் இணைந்தால் மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய முடியும் என்றும் இலக்கை அடையும் வரை தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கமலி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு பட்டணங்கால் பாசனத்திற்காக பேச்சிப்பாறை பெருஞ்சாணி சிற்றாறு அணைகளிலிருந்து நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை ரயில்வே கோட்டத்தில் உள்ள 37 ரயில் நிலையங்களில் 81 தானியங்கி குடிநீர் வழங்கும் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான இரண்டாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

4:03 102.7 பாரதி தமிழ் பண்பலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் நம்ம இன்னைக்கு வழக்கமாக விளையாடுற அதே பாட்டு விளையாட்டு தான். ரெடியானீங்க அப்படின்னா டயல் பண்ண தயாராகுங்க, ஆட்டத்துக்கு தயாராகுங்க.

0: ஒரு போட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி, இல்லை ஒரு வீர விளையாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, இதுவே ஒரு வீர விளையாட்டு தான், அந்த மாதிரி இந்த மியூசிக் மாதிரியானா பெப் கொடுக்குறேன், அல்லது ஒரு வைப்ரேஷன் தர, அல்லது உங்களுக்கு எனர்ஜி தர, உங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு இசை வேற எதுவும் இருக்க முடியாது. இந்த மாதிரியான ஒரு இசையெல்லாம் கேட்டு தைரியத்தோடு வாங்க. 29-58-53-2 9 5 2 0 8 5 3 2 8 3 8 9 8 7 1 நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணி பாட்டு விளையாட்டில் கலந்துக்கலாம். பாட்டு விளையாட்டில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி, டயல் பண்ணதுக்கு முன்னாடி, நான் வழக்கமாக போடுற அந்த கிளிப்பிங்கில் தான் கேள்வி. நான் போட போகிறேன் மொதல் கிளிப்பிங். இப்போது பாட்டுக்கு முன்னாடியே உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன், ரெடி ஆகுங்க. இந்த கிளிப்பிங்கில் தான் மொதல் கேள்வி, நல்லா கேட்டுக்கோங்க.
1: கொதித்திருக்கும் கோடை காலமும் நீ வந்தால் வசந்தமாகலாம், பாடை காலமும் நீ வந்தால் குளிர்ச்சி காணலாம்.
0: இந்த கிளிப்பிங்கை நல்லா கேட்டுட்டு டயல் பண்ணுங்க. 29-52-08-53-2-8-3-8-9-8-7-1 மொதல் பாட்டு கமல் ஹாசன் குரலில், தேவா இசையில், பம்மல் வ கந்தசாமி அப்படிங்கிற ஒரு படம, பம்மல் கே கந்தசாமி படத்தில் அவரே அப்படி தான் சொல்லுவார். அந்த பட பாட்டு தான்
2: மாடசாமியா குப்புசாமியா ராமசாமியா.

0: ஒரு சரணம் வானண்ட கண்ணா ஒகர் ஒகர் ஒகர் ஒகர் அப்படி அப்படி ஏறிச்சுரா உனக்கு இந்த சம்சங்க போனவா சரி போ பாரா சாமி பாடு
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்
2: நாலு மணி பத்து நிமிடங்களுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தின் முதல் நேயர் நம்மோடு. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நானே
2: பதிலே சொல்லுவேன்.

0: கேட்கக்கூடாது, நீ என் கேள்வி மட்டும் தான் நான் கேட்பேன்.
1: நினைச்ச
0: முத நேர
1: இல்ல சார், இல்ல சார், அதான் படம் பேர் தெரியும்.
0: சரி, நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
1: ஓகே சார், ஓகே
0: ஓகே. அந்த கிளிப்பிங்கை மறுபடியும் ப்ளே பண்ணுறேன், அந்த கிளிப்பிங்கை மறுபடியும் நல்லாக கேட்டுக்கொள்ளுங்கள், கேட்டுவிட்டு பதில் சொல்லுங்கள்.
2: பொறுத்திருக்கும் கோடை காலமும், நீ வந்தால் வசந்தமாகலாம். பாடை காலமும், நீ வந்தால் குளிர்ச்சி காணலாம்.
0: இந்த பாட்டில் ஒரு சின்ன மாற்றம் இருக்கு, அது என்ன? வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: யார் பேசுகிறீர்கள்?
3: ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத், உமாசங்கர்.
0: ஹரியானா, உமாசங்கர். ஹரியானா எப்படி இருக்கிறது கிளைமேட்?
3: வெயில் கொழுத்து கொழுத்து கொழுத்து.
0: இங்கேயும் அதே தான், அதனால சேம் பிஞ்ச். வை பிளட் சேம் பிளட் தான்.
3: அதே தான், சேம் தான்
0: சார். ஓகே.
3: அந்த கொஸ்டின் அந்த நியூஸ் ஆன் ஏர்ல கேட்கற கொஸ்டின் கேட்க முடியல, என்னோட
0: இப்போ கேட்டுக்கோங்க, தப்பே இல்லை. நான் ப்ளே பண்ணுறேன், ரேடியோ வால்யூம் ஆப்பில் இருக்கிற வால்யூமை குறைச்சிட்டு நல்லா கேளுங்க.
2: பொறுத்திருக்கும் கோடை காலமும், நீ வந்தால் வசந்தமாகலாம். பாடை காலமும், நீ வந்தால் குளிர்ச்சி காணலாம்.
0: இந்த பாட்டுக்கு படம் பேரெல்லாம் படப்பையில இருந்து வந்த ராஜு சொல்லிட்டாரு.
3: சரி,
0: ஆனா அது கேள்வி இல்லை.
3: சரி,
0: இந்த பாட்டுல ஒரு மாற்றம் இருக்கு, அது என்ன?
3: இதுல ஜெயச்சந்திரன், பி சுசிலா பாடினது, விஜயகாந்த், ராதிகா.
0: அதெல்லாம் அவரே சொல்லிட்டாரு, ராஜுவும் சொல்லிட்டாரு. ஆனா அவருக்கு நான் வந்து நீங்க தான் வெற்றியாளர்னு நான் சொல்லல. இந்த பாட்டுல ஒரு மாற்றம் இருக்கு, அந்த மாற்றம் என்னங்கறத இன்னொரு முறை கூட கேட்டுட்டு கண்டுபிடிங்க.
3: சரி,
0: ப்ளே பண்ணவா?
3: ப்ளே பண்ணு.
2: பொறுத்திருக்கும் கோடை காலமும், நீ வந்தால் வசந்தமாகலாம். பாடை காலமும், நீ வந்தால் குளிர்ச்சி காணலாம்.
0: கண்டுபிடித்தீர்களா?
3: இது வந்து கோடை காலம் இருக்கிறதுனால கொதிக்கிற கோடை காலமா இருக்கலாம், அதை பத்தி தான் பாடல ஒரு குறிப்பு வருது.
0: வருது, அது ஓகே, அடுத்த நேருக்கு வாய்ப்பு போகுது. ஓகே, ஹரியானால ஜாலியா இருங்க. ஓகேவா?
3: ஓகே சார், தேங்க்யூ.
0: ஓகே, நன்றி. ஹரியானாவில் இருந்து உமாசங்கர், நல்ல ட்ரை, அடுத்த நேருக்கு வாய்ப்பு. வணக்கம்.
4: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நான் விஜயா பேசுறேன் சார், கிண்டியில இருந்து.
0: சொல்லுங்க மேடம்.
4: சார், கொதித்திடும் கோடை காலமும், நீ வந்தால் குளிர்ச்சி காணலாம்.
0: போடுங்க.

0: கொதித்திடும் கோடை காலமும் நீ வந்தால் குளிர்ச்சி காணலாம், வாடை காலமும் நீ வந்தால் வசந்தம் காணலாம் தான் சார். அது லைன் கரெக்ட் லைன்.
1: சரி, இதுல என்ன மாறி இருக்கு?
0: இது வந்து குளிர்ச்சி வந்து வசந்த காலத்துக்கு வருது சார்.
1: ஓகே,
0: வசந்த காலம் வந்து இதுக்கு போன சார், கோடை காலத்துக்கு வருது சார்.
1: சூப்பராக கண்டுபிடிச்சு விட்டீர்கள். உங்களை நீங்க காளையன்னு நினைச்சுக்கோங்க. விஜயா உங்க பேர் கிடையாது, காளையன்னு நினைச்சுக்கோங்க. ஜே போட்டாச்சு உங்களுக்கு. ஓகேவா? ஓகே, கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. கிண்டியிலேருந்து விஜயா மேடம், அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்ச அந்த பாட்டுடைய ஒரிஜினல் வெர்ஷனை இப்போ பல பேர்த்துக்கு புரிஞ்சிருக்காது. இன்னும் கரெக்டாக தானே வருது அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டாக தானே வருது, இது எப்படி வந்து அவங்க வின்னருங்கிறாரு, இவர் திடீர்னு வந்து பாட்டுங்கிறாரு, இது எப்படி ஒன்றுமே புரியலன்னா. இப்போ முதல்ல இருந்து உங்களுக்கு பாட்டுடைய ஒரிஜினல் வெர்ஷன் இது.

0: இப்போ நம்ம மாட் ரீப்ளே பண்ண அந்த வெர்ஷன் இது.
1: கொதித்திருக்கும் கோடை காலமும் நீ வந்தால் வசந்தமாகலாம், பாடை காலமும் நீ வந்தால் குளிர்ச்சி காணலாம்.
0: இதை மிகச்சரியாக கண்டுபிடித்த முதல் வின்னர் கிண்டி விஜயா. இதே மாதிரி கிளிப்பிங் தான், இதே மாதிரி கேள்விகள் தான் ஜாலியான இந்த பாட்டு விளையாட்டுக்கு டயல் பண்ணுங்கள். 2952085328389871 29 52 08 5 3 28 78 71 வின் பண்ணி இந்த மாதிரி பாராட்டை வாங்கிக்கோங்க. ஜா

இல்லையா சரிங்க, இப்போ லாஸ்ட்டாக விஜயா மேடம் சிரிச்சாங்களா அந்த மாதிரி. இந்த மாதிரி விளையாட்டுலாம் இன்னுமா விளையாடுறீங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, ஆமாம் இதெல்லாம் கிரிஞ்சு கிடையாது, இதெல்லாம் எப்படிப்பட்ட விளையாட்டு தெரியுமா அப்படின்னு பதிலாக சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு டயல் பண்ண ஆரம்பிங்க. ஓகே 2952085328239871. ஆட்டம் பாட்டும் கொண்டாட்டம் இன்பா கூட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க வெவத் பாரதி தமிழ் பண்பலையில். இந்த பாட்டு ரொம்ப நாள் ஆச்சு அந்த பீட்லாம் கேட்குறதுக்கு, அந்த ரொம்ப நாளாக நானே மறந்துருந்தேன், நீங்களும் கூட இப்போ தான் ஆமலை அப்படின்னு சொல்லுவீங்க. யோகி சேகர் குரலில் இளங்கோ கிருஷ்ணன் எழுதின இந்த பாட்டு, ஏ ரஹ்மான் இசையில், பொன்னியின் செல்வன் படத்தில் இருந்து.

0: 102.3 விவித் பாரதி தமிழகமில் இன்று இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
1: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். குழந்தைய அப்சர்வ் பண்ணும்போது 2 இயர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஜாக் ஆஃப் ஆல் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் எடுப்பாங்க. அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் நீங்க கொடுத்துருங்க. இன்ஃபேக்ட் வந்து குழந்தைங்க வரைவாங்க சவுத்துல, நீங்க அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு பேப்பருக்குள்ள நீங்க வரைஞ்சீங்கன்னா சுருங்கிடுது. அந்த ஸ்பேஸ் நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 14-15 இயர்ஸ்ல அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை பத்தி அவங்க ஃபோக்கஸ் போகும். அந்த டைம்ல வந்து நீங்க அதுக்கு வேண்டிய இன்ட்ரடக்ஷன் நீங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம்.
0: கேட்க மறக்காதீங்க.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: இந்த மாதிரி பில்டப்பு எனக்கு இல்லை உங்களுக்கு பாராட்டுறதுக்காக. 4:23 4:23 தமிழ் பத்பலையில் பாட்டு விளையாட்டில் இணைந்திருக்கிறீர்கள். பாட்டு விளையாட்டில் நான் பிளே பண்ணுகிற கிளிப்பிங்களை கேட்டு பதில் சொல்ல தயாராக இருக்கிற அடுத்த நேயர்களுக்கான கிளிப்பிங் இதுதான். நான் அதை அவங்கள ஃபோனில் வச்சே போட்டு காட்டிடுறேன். வணக்கம்.
1: ஹலோ
0: லைன். ஹலோ வணக்கம்.
1: நான் மனோகரன் பேசுகிறேன், கும்பகோணத்துலேருந்து.
0: கும்பகோணம் மனோகரன்.
1: சொல்லுங்க சார்.
0: சார் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா கேட்டுக்கோங்க இந்த கிளிப்பிங்க, இதுதான் கேள்வி உங்களுக்கு. ஓகேவா?

0: கேட்டுக்கிட்டீங்களா? என்ன பாடல்கள்? ரெண்டு பாடல்கள் இதுல இருக்கு.
1: ஒன்னு வந்து என் வார்த்தை சொல்லும் ஒரு பாட்டு.
0: சரி,
1: எனக்கு புது பாட்டுனாலே கொஞ்சம் குழப்பமா இருக்கு சார்.
0: ஓகே, 50 மதிப்பெண்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி
0: நன்றி. மனோகரன் கும்பகோணத்துல இருந்து வந்து 50 மதிப்பெண்கள் வாங்கிட்டு போறாரு. ஒரு பாட்டு மட்டும் தான் பதில் சொல்லியிருக்காரு. அடுத்த நேயர், வணக்கம். லைன்ல இருக்கீங்க.
2: வணக்கம்.
0: வணக்கம். குண்டுமேடு விஸ்வநாதன் ஐயா, அந்த பாட்டில் ரெண்டு பாட்டு இருக்கு. அது ரெண்டு பாடல்கள் என்ன? ஒரு பாட்டை ஏற்கனவே கும்பகோணத்துல இருந்து மனோகரன் சொல்லிட்டாரு.
2: அதான்
0: அவர் சொல்லிட்டாரு. இன்னொரு பாட்டு
2: எது?
0: அப்ப உங்களுக்கு அந்த அதே 50 மதிப்பெண் தர முடியாது.
2: இன்னொரு வாட்டி போட்டு காட்டுங்க.
0: இன்னொரு வாட்டி தாராளமா போடுறேன் உங்களுக்காக.

0: கண்டுபிடிச்சீர்களா?
1: அடுத்தவங்க தான் கண்டுபிடிக்க முடியும்.
0: ஓகே, வாய்ப்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லிடணும். இப்போ நன்றி ஐயா டயல் பண்ணதுக்கு.
1: நன்றி
0: நன்றி. அவரு ஒரு பாட்டை தான் அவருமே கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஏன்னா அது ரொம்ப ஃபேமஸான அந்த பழைய பாட்டுங்கிறதுனால. பழைய பாட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, 2000 வந்த பாட்டு தான். அதெல்லாம் ஒன்றும் பெரிய பழசுங்கிறது வந்து 1947 கிடையாது. கண்டுபிடிச்சிங்களா? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: பிரகாஷ் புரசை வாக்கம். பிரகாஷ்
2: அந்த ஃபர்ஸ்ட் சாங் சொல்லுமா ப்ரோ?
0: ஆமா ப்ரோ.
2: வண்டி கட்டி நடந்தே அந்த சாங்.
0: எந்த படத்துல வர சாங் ப்ரோ?
2: பாராட்ட
0: வாங்கிக்கோங்க. பாட்டை ஏற்கனவே ஒருத்தர் சொல்லிட்டாரு, கும்பகோணம் மனோகரன். ஓகே நன்றி நன்றி நன்றி நன்றி. இதே மாதிரி கிளிப்பிங்கில் கேட்டுட்டு பதில் சொல்கிறதுக்கு அடுத்து தயாராகுங்க. இப்போது இந்த பாட்டை கேட்டுட்டு வாங்க. மினிக்கு மினிக்கு பாட்டு, உமாதேவி எழுதினது, சிந்தூரி விஷால் குரலில், ஜிவி இசையில், தங்கலான் படத்தில் அந்த

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நான்கு மணி 31 நிமிடங்களுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம். யாருங்கம்மா?
2: ரதி பாலாஜி.
1: ஓகே, உங்களுக்கு அந்த பாட்டு நான் போட்டு காட்டவா? அதுல இருந்து கண்டுபிடிக்கிறீங்களா? தயாரா இருக்கீங்களா?
2: இருக்கிறேன்.

0: இதுல ரெண்டு பாடல்கள் இருக்குமா, அந்த ரெண்டு பாடல்கள் என்ன?
1: ரெண்டு பாட்டு மியூசிக்கே புரியல சார்.
0: புரியல, இன்னொரு முறை கேளுங்க. தப்பு இல்ல,
1: கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணுங்களேன்.
0: மறுபடியும் போடுறேன், தப்பே இல்லை.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: சார். இல்ல சார், முடியல.
0: ஓகே, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு. ஓகேவா?
1: சரி சரி,
0: நன்றி. இருந்தாலும் முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் நம்மோடு, வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம் ஐயா.
0: ஐயா வணக்கம். ஐயா யாருங்க? ஐயா எங்க இருந்துங்க ஐயா?
2: திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவிய மலர்.
0: திரவிய மலர்,
2: ஆமாங்க ஐயா.
0: சொல்லுங்க ஐயா, அந்த பாட்டை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: ஒரு முறை போடுங்க
0: தாராளமாக.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: முடியலங்கய்யா, கண்டிப்பா அடுத்த நேயர் பாக்கலாங்கய்யா.
0: அடுத்த நேயர் கொடுத்துடலாமா?
1: ஆமாங்க.
0: ஓகே, முயற்சிக்கு வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வணக்கம்.
2: கலா பேசுறேன் சார்.
0: வணக்கம்,
2: கலா பேசுறேன் சார்.
0: நல்லா இருக்கீங்களா?
2: மறுபடியுமா?

0: கண்டுபிடிச்சிங்களா? தெரியல. ஓகே, தப்பு இல்லை. அண்ட் உங்களுக்கு வேணா அடுத்து வர நேயர்களுக்கு க்ளூ கொடுக்குறேன். இந்த ரெண்டு பாட்டுக்கும் ஒரே இசையமைப்பாளர் தான். ரெண்டுமே வந்து அந்த இசையமைப்பாளர்னுடைய ஹிட் ஆல்பம். அண்ட் அந்த இசையமைப்பாளரின் ஆல்பத்தில் இந்த முதல்ல கேட்குற அந்த கோரஸ் குரல் இருக்குல்ல, அதாவது ஐ மீன் அந்த பெண் குரல், பெண் பாடகரனுடைய குரல் இருக்குல்ல, அந்த பாடகியினுடைய குரலில் எப்படியாவது ஒரு பாட்டை வந்து அவருடைய ஆல்பத்தில் வச்சுருவார். அண்ட் அந்த பாட்டும் சூப்பர் ஹிட் பாட்டாக அமையும். இவ்வளோ க்ளூக்கு அப்புறமும் நீங்கள் அதை கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்கள். தொடர்ந்து 4:34 பாட்டு விளையாட்டில் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். லைன்ல இருக்கீங்க?
1: பாட்டு பிஜிஎம் போடுங்க.
0: போடலாமா?
1: ஆ.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: ஐயோ ஆனந்தமே, அந்த பாட்டு
0: ஒரு பாட்டு. இன்னொன்னு
1: அது இல்லையா?
0: ஒரு பாட்டு ஓகே.
1: இன்னொன்னு தெரியல, இன்னொரு பாட்டு தெரியல.
0: ஓகே, உங்க பேர் சொல்லுங்க.
1: மணி, திருக்கோன்றம்.
0: திருப்பரங்குன்றம் மணியா? திருப்பரங்குன்றம் மணி வந்து ஒரு பாட்டு. ஓகே மணி, ஓகே மணி, ஒரு பாட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. அந்த மொதல் பாட்டை யார் கண்டுபிடிக்கிறான்னு பார்ப்போம். ஓகேவா மணி, நீங்க வந்து ஒரு பாட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஓகே, ஹாப்பி. ஐ எம் வெரி ஹாப்பி. ஒரு பாட்டை மணி கண்டுபிடித்து விட்டார். அடுத்த பாட்டை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? மேடவாக்கம் மணிமாலா.
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: என்ன
2: தொடரி படம்? தொடரி
0: தொடரி. அது அவர் சொல்லிட்டாரு, பதிலே சொல்லிட்டாரு அவர். ஐயோ ஆனந்தமே,
2: ஐயோ வந்து அந்த கும்கி
0: கும்கி, அது தொடரி இல்ல. ஐயோ ஆனந்தம் அது சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி இருக்கிற பாட்டு சொல்லுங்க.
2: அதுக்கு முன்னாடி
0: உங்களுக்காக இன்னொரு முறை தாராளமாக, அதுக்குதான் நான் இருக்கேன்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஹலோ, அஜித் பாட் மாதிரி இருக்கு சார், ஆனா தெரியல.
0: இல்லை, சமீபத்தில் வந்த அண்ணன் தங்கை பாச பாட்டு அது. கண்டுபிடிச்சிங்களா? இன்னொரு க்ளூ வேணா கொடுக்குறேன்.
1: அண்ணன் தங்கைக்கு பாட்டுங்களா?
0: ஆமா, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு. ஓகேவா? நன்றி. அடுத்த நேயர் கண்டுபிடிக்கிறாரா பாப்போம்.
2: குட் ஈவினிங் இந்தா சார்.
0: குட் ஈவினிங். யார் பேசுறீங்க? போதுமா? ஹாப்பியா? அது கூட கட் பண்ணிட்டாங்க. அடுத்த கிளிப்பிங் இந்த பாட்டுக்கு அப்புறமா ஜிங்சா பாட்டு. ஜிங்சா பாட்டு தக்லை பத்தலது. இந்த பாட்டை பாடியிருக்கிறவர்கள் வைஷாலி சமந்த், சக்தி ஸ்ரீ கோபாலன், ஆதித்யா அண்ட் கமல்ஹாசன் எழுதின இந்த பாட்டு ஜிங்சா பாட்டு ஃப்ரம் தக் லைவ். இந்த பாட்டுக்கு அப்புறமா தொடர்ந்து டயல் பண்ணுங்க 2952 0853 2838 9871.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நான்கு மணி 43 நிமிடங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் 102.3 தமிழ் பட்பலில் ஆட்டப்பாட்டம் கொண்டாடும். இதுதான் நமக்கு சாட்டர்டே நைட் பார்ட்டிக்கு போகலாம் வரியா அப்படின்னா சாட்டர்டே ஈவினிங்கே நமக்கு வந்து அந்த பார்ட்டி ஆரம்பிச்சிச்சு. ஆட்டப்பாட்டம் கொண்டாட்டம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
2: சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறீங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: போஜராஜன் ஐயா. மறுபடியும் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்.
2: சொல்லுங்க ஐயா.
1: நிறைய நேயர்கள் வந்து புது பாட்டு வேண்டாம் பழைய பாட்டு தான் வேணும் என்று ஆசையாக கேட்டதால் உங்களுக்கு அந்த பழைய பாட்டு கேட்டுக்கோங்க.
2: ஆ

0: மனசுல இருந்து உங்களுக்கு வந்து விட்டதா வெளியில்? வணக்கம். ரேடியோ வால்யூமும் குறைங்க. அதாவது நம்ம பேசுறத நம்ம திரும்ப நானே போய் உட்காந்து ரேடியோவில் ரெக்கார்ட் பண்ணி கேட்டால் ஐயோ அப்படின்ருவோம். அதை ரெண்டாவது முறை நல்லா கேட்டாலே அப்படி இருக்கும். இந்த எக்கோ வாய்ஸை கேட்குறப்போ இன்னும் கஷ்டமாக இருக்கும். அது வந்து என் குரலில் சொல்கிறேன், உங்களை சொல்ல, அதனால் இதை எக்கோ இல்லாமல் பார்த்துக்கோங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். நான் கேள்வியே கேக்கல இன்னும். ஹலோ,
1: சொல்லுங்க சார்.
0: கேள்வி, இந்த பாட்டுல என்ன மாறி இருக்கு? மறுபடி கேட்டுக்கோங்க.

0: என்ன மாதிரி இருக்கு ஐயா?
1: முந்தானை மூடும் ராணி.
0: முந்தானை மூடும் ராணி இல்ல, அது அடுத்த ஸ்டான்ஸா? அடுத்த பல்லவி, அடுத்த சரணமா பல்லவியா? அது வேற மறந்துட்டேன் நான். சரி, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு தரலாமா?
1: ஓகே சார்.
0: ஓகே, நல்ல முயற்சி. அடுத்த நேயர் கண்டுபிடிச்சிங்களா? வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க ஐயா? எட்டயபுரம் சிவா. நல்லா
1: இருக்கேன்.
0: அந்த பாட்டுல ஒரு சின்ன மாற்றம் நடந்திருக்கு, அது என்ன மாற்றம்? தாராளமான, அதுக்காக தான் நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன்.

0: கண்டுபிடிச்சிங்களா?
1: எங்கெங்கு பாசி தீரும் நான் போய்
0: வைக்கிறேன்.
1: அடுத்த வருது அதனே.
0: நீங்கள் இந்த நான் ப்ளே பண்ண அந்த 10 செகண்டில் ஒரு சின்ன மாற்றம் நடந்திருக்கு, அதை தான் கண்டுபிடிக்கணும்.
1: அதான் அந்த
0: சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். பதில் தான், நான் கேள்வி தான் கேட்பேன், நீங்க பதில் நீங்க தான் சொல்லணும்.
2: ஆப்ல
0: கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக இன்னொரு முறை ப்ளே பண்றேன், அப்பதான் நேயர்களுக்கும் புரியும்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: என்ன கண்டுபிடிக்கணும் சார்? இதுல
0: அந்த பாட்டுல ஒரு சின்ன மாற்றம் நடந்திருக்கு, அந்த மாற்றம் என்ன என்பதை கண்டுபிடித்து விட்டீர்களா?
1: என்ன மாற்றம்?
0: அதை அடுத்த நேர் கண்டுபிடிப்பார். ஓகேவா?
1: கற்பூர தீபமே தீண்டும் போது பாயும் மின்சாரமே, அப்புறம் உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம்.
0: அடுத்த நேருக்கு வாய்ப்பு. ஓகேவா?
1: நிறைய
0: நேரம் வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆயிடும், அப்புறம் மத்தவங்க என்ன திட்டுவாங்க, அவங்களுக்கு மட்டும் அவ்வளவு நேரம் அப்படிப்பாங்க, அதனால அடுத்த நேருக்கு வாய்ப்பு.
1: சூப்பர் சார், தேங்க்யூ.
0: ஓகே, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: சொல்லாமல் சொல்லுதே,
0: அதெல்லாம் இல்ல, நீங்க சொல்லாம கொள்ளுதேங்கறதெல்லாம் இல்ல. பேர் சொல்லுங்க. ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க? அவர் நிகழ்ச்சியை ஒருவேளை இப்படி சொல்லிட்டு போயிட்டாரா? வணக்கம். யார் பேசுறீங்க? சொல்லுங்கள்.
2: வில்லோட அம்பு வந்து என் மீது பாயுதேங்கிறத என்னோட கொல்லுதேன்னு மாத்தினீங்க.
0: இல்லையே,
2: வில்லோடு அம்பு வந்து என் மீது பாயுதே.
0: நீங்க லைன் எல்லாம் மாத்த கூடாது, நாம வேற ஒன்னு மாத்திருக்கேன், அதை கண்டுபிடிங்க, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப யோசிக்காதீங்க. லைன் எல்லாம் எதுவுமே மாறல, ஆஸ் இட் இஸ் இருக்கு. ஆமா, லைன் எல்லாம் எது வார்த்தைகள் எதுவுமே மாறல.
2: அப்படியா?
0: ஆமா, இன்னொரு முறை பிளே பண்றேன் உங்களுக்கு.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: வாய்ஸே இல்ல சார், கரெக்டா இருக்கிற மாதிரியே தோணுது.
0: அப்படிதான் இருக்கும், அதான் ட்ரிக், அதான் மேஜிக் இதுல. அதனாலதான் இதை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு 200 மார்க். நன்றி, டெய்லி வரும், நாளைக்கும் வரும், அதே மாதிரி டெய்லி வாங்க விளையாடலாம். நன்றி. போரூர் பொன்ராஜா தொடர்ந்து அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். கட் செய்து விட்டார் அவருக்கு, அந்த கால்குலேட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, கண்டுபிடிக்க முடியலையே, 200 மார்க் ஆனால் விட முடியாது அப்படின்னு. 2952085328389871. ஒரு குயிக்கான ஒரு பாட்டு, ஒரே ஒரு பாட்டு டக்குன்னு கேட்டுவாங்க, அதுக்குள்ளே அடுத்த நேர் கண்டுபிடிக்கலான்னா இந்த பதிலை நாளைக்கும் கண்டினியூ பண்ணலாம். ஆந்தனி தாசன், மியூசா மஷேனி பாடின இந்த பாட்டு, அறிவு எழுதுறது பரத் சங்கர் இசையில், மண்டேலா படத்தில்.

கட்டிங்க செவிங்க கட்டாந்த ரயி போசிட்டீங்க ஸ்டைலாச்சுல கப்பீசு மீனுக்கு லப்பீச காமிச்சு உட்கார வச்சாச்சுல ஆட்டாத வாளுக்கு அவுட்டான வாளுக்கு ஓட்டடி தந்தாச்சுல.

0: ஆராட்டுறதுக்காக ஆரத்தி எடுக்கிறதுக்காக அடுத்த நேயர் லைன்ல இருக்கிறாரா என்பதை கண்டறிய. வணக்கம்.
1: வணக்கம்
0: ஐயா, பேசுகிறீர்கள்?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
0: பாபு ஐயா, கண்டுபிடிச்சிருக்கீங்களா அந்த பதில?
1: சார், பிஜிஎம் போடுங்க சார்.
0: இன்னொரு முறையா 200

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா ஐயா?
1: ஆமா சார், இது எஸ்டிவி பண்ணது இதுல உள்ள சார்.
0: ஆ வெரி குட் ஐயா, ஆனா மார்க் இல்ல ஐயா.
1: டக்கியா சார்,
0: அடுத்த நேருக்கு வாய்ப்பு ஐயா. நன்றி ஐயா. வணக்கம். இவரும் கட் பண்ணிவிட்டார். என்ன டைமே முடிய போது, நம்ம 4 மணிலேருந்து இன்னும் 5 நிமிடம் தான். அந்த 200 மதிப்பெண்களை வாங்க போகிற நேயர் யார்? வணக்கம்.
2: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கற்படையில் இருந்து சந்திரசேகர்.
0: முதல்ல இருந்து கேப்பீங்களா இல்ல பதில் சொல்லிடுறீங்களா?
2: ஸ்டார்டிங் போர்ஷன்ல நான் கேட்டேன், ஆனா எனக்கு இன்னும் கேள்வி வரல. ஆப்ல
0: ஆப்ல வரலையா? இந்த பாட்டுல ஒன்னு மாறி இருக்காது. என்ன

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: அதாவது வில்லூர அப்படிங்கறது, செகண்ட் வந்து கல்லூர அப்படின்னு வருது. வில்ல கல்லு அந்த அந்த அந்த வேர்ட்ஸ் மட்டும் மாறி இருக்கு.
0: எங்க மாறி இருக்கு?
1: ஃபர்ஸ்ட் லைன்ல மாறி இருக்கு.
0: கரெக்டா சொல்லுங்க இன்னொரு முறை, நீங்க ஆல்மோஸ்ட் பதிலுக்கு வந்துட்டீங்க, கரெக்டா சொல்லுங்க.
1: ஆமா, வில்லூர அந்த ஃபர்ஸ்ட் லைனும் செகண்ட் வந்து கல்லூர பார்வை ஒன்று.
0: ஓகே,
1: இந்த இது சீக்வென்ஸ் பாத்தீங்க, ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் மாறி இருக்கு, வில்ல கல்லு அது தெரியுது.
0: கண்டுபிடித்து விட்டார் காட்பாடி சந்திரசேகர், உங்களுக்கு 200 மார்க். ஹாப்பியா?
1: ரொம்ப ரொம்ப ஹாப்பியா. நீங்க பண்ற ஷோல நான் முதல் வாட்டி ஜெயிச்சிருக்கேன் ப்ரோ. இது என்ன
0: வரலாற்றில் முதல் முறையாக, அது வந்ததுலயுமே 200 மார்க்ஸ் வாங்கிருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஓகே, நேயர்களுக்கு இன்னுமே பாதி பேத்துக்கு புரிஞ்சிருக்காது அதனுடைய கரெக்டான சீக்வன்ஸ் அண்ட் ஒரிஜினல் பாட்டில் வர்ற வரிகள் இது.

இந்த பாட்டு இப்படி போய்கிட்டே இருக்கும். அண்ட் போயிட்டு ரெண்டாவது சரணம் வரும்போது அண்ட் அடுத்த வரிகள் வரும்போது ஒரு மாற்றம் நடக்கும். அந்த ஒரிஜினல் பாட்டை ஒரு முறை நல்லா கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம மாற்றி போட்டதை உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். இந்த இசை முடிந்ததும் அந்த வரிகள் வரும், தெளிவாக கேட்டுக்கோங்க.

இதுதான் அந்த ஒரிஜினல் பாட்டு. அண்ட் நம்ம இப்போ மாற்றி போட்டு கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருந்த அந்த வெர்ஷனில் கல்லூரை பார்க்கும் பார்வையை ரெண்டாவதும் வில்லோடு அம்பு ரெண்டும் முன்னாடியும் போட்டிருப்போம். அதை இன்னொரு முறை கேட்டுக்கோங்க.

இந்த மாற்றத்தை மிகச்சரியாக கண்டுபிடித்த காட்பாடி சந்திரசேகருக்கு 200 மார்க் வாங்குறாரு. அண்ட் இதே மாதிரி நாளைக்கு பாட்டு விளையாட்டுக்கு ரெடி ஆகுங்க. இதே மாதிரியான ஜாலியான விளையாட்டு தான் இந்த பாட்டு. ஆவோஜி ஃப்ரம்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நாட்டில் அரசியல் சாசனம் மற்றும் சட்ட நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தல்கள் நடத்தப்படுவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இந்திய ஹஜ் குழுவிற்கு முதல் முறையாக சவுதி அரசிடமிருந்து 2 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஜவுளி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பு துறைகளில் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் தெரிவித்துள்ளார். நாட்டில் 96% கர்ப்பிணி பெண்களுக்கு மகப்பேறு மருத்துவ உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய மாநில அரசு பரிசீலித்து வருவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் என மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியிருக்கிறார். அரசு கல்லூரி மாணவர் மாணவியர் விடுதிகளில் தரமற்ற உணவு வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். மாணவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து அவற்றை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை மாநில அரசு மேற்கொள்ளும் என அமைச்சர் திருமதி கமலி கூறியிருக்கிறார். அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்ததில் குதிரை பேரம் நடைபெற்றுள்ளதாக அஇஅதிமுக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அரளிக்கரிடம் புகார் மனு அளித்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு பட்டணங்கால் பாசனத்திற்காக பேச்சிப்பாறை பெருஞ்சாணி சிற்றாறு

அணைகளில் இருந்து நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை ரயில்வே கோட்டத்தில் உள்ள 37 ரயில் நிலையங்களில் 81 தானியங்கி குடிநீர் வழங்கும் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 கேட்டிருக்கீங்க. நேரம் சரியா 5:10 ஆயிட்டிருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சிக்காக உங்களோட இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன் குமார். ஸோ பூந்தென்றல் நிகழ்ச்சியில் அழகழகான இன்னிசை பாடல்கள் அப்படியே தென்றல் காற்றோட காற்றாக உங்கள் காதுகளை தழுவ காத்துட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் இந்த பூந்தென்றல் நிகழ்ச்சியில் உங்களுடைய நினைவுகளையும் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். எப்படின்னு கேட்குறீங்களா, 0442952083 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அப்படி இல்லைனா 0442838 9871 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். சரி, கால் பண்ணிவிட்டு என்ன பேசலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. உங்கள் பள்ளி காலகட்டத்தில், அதாவது உங்கள் பள்ளி பருவத்தில் நீங்கள் வாங்கிய முதல் பரிசு ஏதாவது இருக்கும் இல்லையா, அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சிருக்கலாம், இல்லை ஓவிய போட்டியில் ஜெயிச்சிருக்கலாம், பேச்சு போட்டியில் ஜெயிச்சிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு நாடகம் நடித்து ஒரு பரிசு வாங்கியிருக்கலாம். அந்த வகையில் நீங்கள் வாங்கின முதல் பரிசு என்ன அப்படின்ற அந்த நினைவுகளை தான் நீங்கள் பகிர்ந்துக்க போகிறீங்க. அந்த வகையில் நம்மக்கிட்ட ஒரு நேயருக்கு நம்மளுடைய அவருடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காரு. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுகிறீங்க? நான் ரொம்ப நலமாக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓகே, சொல்லுங்க, உங்களுடைய பள்ளி பருவத்துல நீங்க வாங்கின முதல் பரிசு ஏதாவது ஞாபகம் இருக்கும் இல்லையா?
1: நான் இருக்கே.
0: சொல்லுங்க.
1: பாஸ் பண்ணும்போதே

0: வாங்கினீங்க.
1: அதாவது வாழ்க்கையில எவ்வளவு பரிசுகள் வாங்கினாலும் வாங்கின அந்த முதல் பரிசு நம்மளுடைய மனசு விட்டு என்னைக்குமே ஆகலாது இல்லையா? சூப்பர் சூப்பர் சூப்பர் மேம், ரொம்ப நன்றி உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துகிட்டதுக்காக. அடுத்த நேயர் இணையறாங்க. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க?
1: நான் ரொம்ப நலமா இருக்கேன். உங்களுடைய பள்ளி பருவத்துல நீங்க வாங்கின முதல் பரிசு என்ன அப்படின்றத கேட்டு
2: போட்டியில தான் சார் ஃபர்ஸ்ட் வந்தேன்.
1: என்ன போட்டி சார்?
2: என்ன
1: பரிசு வாங்கினீங்க? இருக்கா
2: ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்க சார்.
1: ஓகே,
2: ஒரு பாக்ஸ், ஒன்னு பென்சில் போற பாக்ஸும்.
1: சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சார், ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி
2: சார். நீங்க உங்ககிட்ட பகிர்ந்ததுக்கு
1: ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
3: வணக்கம் சார், எம்பி ரவிச்சந்த், எஸ் டி நகர், அம்பத்தூர் சார்.
1: சார் நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நான் ரொம்ப நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் 7th படிக்கும் போது 1975 சார்.
1: ஓகே.
3: பள்ளியில கூட லீவ் போடாத போறதுக்கு திருப்பாவை புக் கொடுத்தாங்க சார்.
1: சூப்பர் சார்.
3: அது கிறிஸ்டின் நாங்க படிக்க முடியல சார் அந்த
1: புக்கை.
3: 7th 6th 10th வரலும் ஜிகே ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வருவேன் சார் நானு. அதுக்கோசம் புக் கொடுத்தாங்க. இன்னும் மறக்க முடியல. டீச்சர் வந்து 88 எடுத்தேன் சயின்ஸ்ல.
1: ஓகே,
3: 1975 எல்லாம் கை தட்டுங்கடாங்க. 94 ஹிஸ்டரி ஜியாகிரபில எடுத்தேன் சார், அது கை தட்டுங்கடாங்க. அதே சமயத்துல இது இங்கிலீஷ்ல 94 எடுத்தேன் சார்.
1: ஓகே,
3: கணக்குல வந்து 35 எடுத்தேன் சார். கணக்கு வந்து செம்மத்திட்டு திட்டினாரு, வாங்க தெரியாதா, தூக்கி பேப்பர்ல மச்சி தலை மேல போட்டாரு.
1: ஓகே,
3: ஆனா அந்த அந்த டைம்ல கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் எடுத்தேன் சார்.
1: சூப்பர் சார், சூப்பர் சூப்பர், ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப
3: உலகமெங்கும்
1: ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி, நன்றி, நன்றி. அதாவது நேயர்கள் வந்து நம்ம கேட்கக்கூடிய அந்த ஒரே ஒரு கேள்வியின் மூலயமா அவங்க வாழ்க்கையில வாங்கின முதல் பரிசு என்ன அப்படின்றத யோசிக்கிறாங்க இல்லையா? அப்போ எவ்வளவு நினைவுகள் வருது பாத்தீங்களா? அதாவது அந்த காலகட்டங்கள்ல புத்தகம் பரிசா வாங்குறதுன்றது எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கு அப்படின்னு இப்ப நினைச்சு பார்க்கும்போது தான் சுவாரஸ்யமா இருக்கு. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அந்த பாடல நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம என்னென்னலாமோ வாங்கி பரிசா கொடுக்கும் போது அவங்க படிக்கிற மாதிரி சின்ன சின்ன புத்தகங்கள், அதாவது ஏதாவது சிறுகதை புத்தகங்களா இருக்கலாம், இல்ல காமிக்ஸ் புக்ஸா இருக்கலாம், இல்ல வந்து கலரிங் புக்ஸா இருக்கலாம், அதாவது இந்த புத்தகத்தை பரிசாக வழங்கக்கூடிய அந்த வழிமுறையை நம்ம தொடர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் எனக்கு பகிர்ந்துக்கணும்னு தோணுது. பள்ளிக்கூடம் திரைப்படத்திலிருந்து மீண்டும் பள்ளிக்கு போகலாம் அப்படின்ற பாடல் பரத்ராஜ் அவர்களுடைய இசையில ஸ்நேகன் அவர்களுடைய வரிகளை கேட்டு மகிழலாம். இது உங்கள் பாரதி தமிழ் FM 2.3 மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11:00.

0: விவத் பாரதி தமிழ் ஃபெமோனா 2.3 கேட்டு இருக்கீங்க. நேரம் சரியா 5:22 ஆகப்போது. இன்னும் சில நொடிகளில் நேயர்கள் கிட்ட அவங்க பள்ளிக்கூடத்தில் வாங்கின முதல் பரிசு என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய தருணம் இது பூந்தென்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
0: நல்லமா இருக்கீங்களா சார்?
1: நான்
0: ரொம்ப நல்லமா இருக்கேன். சொல்லுங்க, உங்க பள்ளி பருவத்துல நீங்க வாங்கின மறக்க முடியாத முதல் பரிசு என்ன?
1: வணக்கம்,
0: யார் எங்க இருந்து நேரிங்க?
2: வணக்கம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியில் இருந்து பேசுறேன்.
0: சார் நலமா இருக்கீங்களா?
2: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் ரொம்ப நலமா இருக்கேன். நீங்க வாங்கின முதல் பரிசு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கேன்.
2: ஆமா ஆமா, கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி எங்க எல்லாரையுமே ஸ்கூலுக்கே கூட்டிட்டு போயிட்டீங்க. பாட்டு மூலியமாகவும் சூப்பரா உணர்வு பூர்வமா இருந்தது அந்த பாட்டு.
0: கூட்டிட்டு போல, கூடவே வர வாங்க, எல்லாரும் ஸ்கூலுக்கு போவோம். சொல்லுங்க சார்.
2: இயற்கையை பாதுகாக்கும் வழிமுறைகள் இதுதான் டாபிக். நான் வந்து என்னுடைய அப்பா பிரிப்பேர் பண்ணி கொடுத்தாரு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லுன்னு. அது அப்படியே பேசினேன், ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்படிங்கறது கிடைச்சது. எனக்கு வந்து பார்க்கர் பென்னு, நோட் புக்கு, அப்புறமா கேலண்டர் அது கொடுத்தாங்க.
0: சூப்பர்,
2: லைஃப்ல மறக்கவே முடியாது. என்னுடைய ஹெட் மிஸ்டர்ஸ் வந்து தோல் தட்டி கொடுத்து கங்கிராச்சுலேஷன்ஸ் சந்திரசேகர்னு ஒரு குட்டியா அந்த கோப்பை அந்த மெடல் மாதிரி இருக்கும் அது கொடுத்தாங்க. அது ஆமா, அது எனக்கு ரொம்ப மனசுக்கு இன்னைக்கு கூட உகந்ததா ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதுல இருந்து பேச ஆரம்பிச்சா இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன்.
0: ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது அந்த காலத்துல, அதாவது அந்த காலத்துல இல்ல, எங்க காலத்திலயே பார்க்கர் பென் அப்படின்றது ஒரு பெரிய கனவு.
2: அதுதான்,
0: ஆமா, உங்களுக்கு அது பரிசாவே கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது உண்மையிலே எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. வாழ்த்துக்கள் சார்.
2: தேங்க்யூ.
0: அடுத்த நேரம் நேராங்க உங்க கிட்ட கேட்கலாம். வணக்கம், யார் எங்கிறது பேசுறீங்க?
3: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவி.
0: நலமா இருக்கீங்களாம்மா?
3: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்க இங்க எல்லாருமே ரொம்ப நலமா இருக்கோம். நானும் சரி, நம்ம நேயர்களும் சரி, நீங்க வாங்கின அந்த முதல் பரிசு என்னவா இருக்கும்னு ஆவலா கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கோம்.
3: செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ
0: ஓகே,
3: ரெண்டு பிரைஸ், ஒரே மேடையில ரெண்டு பிரைஸ் வாங்கினேன். ஒன்னு வந்து ஃபேன்சி டிரஸ் காம்படிஷனுக்கு,
0: சூப்பர்.
3: இன்னொன்னு வந்து டான்ஸுக்கு, ஆனுவல் டேல தான் வாங்கினேன்.
0: வாவ், அப்ப அந்த ரெண்டு பரிசும் என்னென்னவா இருந்தது ஞாபகம் இருக்கா?
3: ஒரு பரிசு ஞாபகம் இருக்கு, சோப் பாக்ஸ் ஒண்ணு.
0: ஓகே, அப்ப இன்னொரு பரிசு நினைவுகளை பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப சந்தோஷம். அதாவது நான் சின்ன குழந்தையா இருக்கிற காலகட்டங்கள்ல இருந்து பரிசு அப்படின்னு வந்துட்டா டிபிக்கலா ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதுல இந்த டிஃபன் பாக்ஸ், சோப் பாக்ஸ், பென்சில் பாக்ஸ் அப்படின்றது வந்து இன்னி வரைக்கும் மாறாத ஒரு கலாச்சாரமா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் நம்ம எல்லாருமே நம்மளுடைய பள்ளிப்பருவ நினைவு வந்து நினைவு மீட்டிட்டு இருக்கிறதுனால அது சார்ந்த ஒரு பாடல் கேட்கலாம். ஆட்டோகிராஃப் திரைப்படத்தில் இருந்து அகைன் பரத்வாஜ் அவர்களுடைய இசையில கேட்கலாம். இது உங்கள் விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வேலைவாய்ப்பு செய்திகள். சென்னை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிடமிருந்து வந்துள்ள சட்டப்பணி தன் ஆர்வலர்கள் அதாவது PLVs தேர்வு பற்றிய அறிவிப்பு. மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி சென்னை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் காணாமல் போன குழந்தைகள் தொடர்பான வழக்குகளில் உதவி புரிய சட்டப்பணி தன் ஆர்வலர்கள் அதாவது பேராலீகல் வாலண்டியர்ஸ் தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட உள்ளனர். கல்வி தகுதி குறைந்தபட்சம் 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். சமூக பணி அல்லது உளவியல் தொடர்புடைய பிரிவுகளில் பட்டம் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். வயது வரம்பு 25 முதல் 65 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் சேவை மனப்பான்மை கொண்ட நபர்கள் விண்ணப்பிக்கலாம். பணித்தன்மை. தேர்வு செய்யப்படும் தன்னார்வலர்கள் சென்னைக்கு உட்பட்ட அந்தந்த பகுதி காவல் நிலையங்களில் காணாமல் போகும் குழந்தைகள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தொடர்பான தகவல்கள், புகார் வழங்கும்போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான சட்ட ஆலோசனைகள்

0: மற்றும் உதவிகள் வழங்க வேண்டும். அரசு விதிகளின்படி ஒரு வருகைக்கு ₹1000 மதிப்பூதியமாகவும் ஒரு வழக்கிற்கு அதிகபட்சம் ₹5000 மட்டும் வழங்கப்படும். விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியுடைய நபர்கள் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்யவும். மேலும் விரிவான விவரங்களுக்கு சென்னை மாவட்டத்தின் நீதிமன்றத்தின் இணையதளமான http://chennai.dcourts.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: தலைவர் அல்லது முதன்மை நீதிபதி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, ADR கட்டிடம், சென்னை 600104. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது பதிவு தபால் மூலமாகவோ சென்று சேர வேண்டிய கடைசி நாள் வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி மாலை 5:30. விவத் பாரதி, தமிழ் ஃபெமினா 2.3 கேட்டுட்ருக்கீங்க. நம்ம மக்கள்கிட்ட பூந்தென்றல் நிகழ்ச்சியில் அவங்க பள்ளி பருவத்தில் வாங்கின மறக்க முடியாத பரிசுகள் என்னன்னு கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். நேரம் சரியாக 5:33 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் இணைய காத்துட்ருக்காங்க. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: மாலை வணக்கம் நரேன் சார்.
0: சொல்லுங்கள் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரன்.
0: நலமாக இருக்கீங்களா சார்?
1: நல்ல நலம்.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாங்கின முதல் பரிசு?
1: பள்ளி பருவத்துல 10ஆம் வகுப்பு படிக்கும் போது இலக்கிய கூட்டத்துல அறிஞர்கள், கவிஞர்கள், கலைஞர்கள்லாம் வந்து கலந்தாங்க ஒன்னாரப்பட்டையில.
0: ஓகே.
1: சில எனக்கு உள்ளத்துல ஓடியது சில கட்டுரைகள் எழுதி வாசித்தேன்.
0: ஓகே.
1: அந்த கட்டுரை வாசிக்கும் போது எனக்கு பாரதியார் பத்தி, பாரதி தாசரை பத்தி நான் நல்லா எழுதினேன். அதனால அவர் எழுதிய கட்டுரை தொகுப்பை நான் பரிசாக கொடுத்தது.
0: சூப்பர் சார், சூப்பர் சார். 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது பாரதிதாசன் அவர்கள் எழுதின கட்டுரை தொகுப்பு.
1: ஆக்சுவலா அதாவது தமிழ் மொழி என்னுடைய தாய்மொழியே கிடையாது. தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் கையால வாங்கினது எனக்கு பெருமை.
0: ஆஹா, எவ்வளவு அருமையான விஷயத்த பகிர்ந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் சார்.
1: ஆந்திராவை சேர்ந்தவன் நானு,
0: ரொம்ப மகிழ்ச்சி.
1: தமிழ் கற்றுக் கொடுத்தவர் என்னுடைய தமிழ் ஆசிரியர் தான்.
0: நீங்க உங்க தமிழை உச்சரிக்கிறதுலயே அவ்வளவு அழகா தெரியுது. தமிழ் மீது நீங்க கொண்டுள்ள பற்று எவ்வளவு ஆழமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
1: சற்றும் குறையவில்லை சார்.
0: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார், முருகன் பேசுறேன் சார்.
0: நலமா இருக்கீங்களா சார்?
2: நலமா இருக்கேன் சார். 4th to 7th வரைக்கும் லிட்டர் பை கிச்சன் சொல்லி மேக்ஸ்ல மிட்டம் கோட்டலி ஆஃபர்ல 50, 50, 100 சொல்லி.
0: ஓகே.
2: பேனா பேனா
0: சார், மேக்ஸ்ல சென்டம் வாங்குனீங்களா?
2: ஆமா சார்.
0: சார் உண்மையிலே பெரிய விஷயம் சார். அதுக்கு ஒரு பேனா எப்படி சார், பேனா பரிசு பத்தாதே சார் அதுக்கு. ஐயோ சார், நான் அது சொல்லல சார், நான் மேக்ஸ்ல ரொம்ப வீக் சார். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் சார். உண்மையிலேயே நீங்க 100 out of 100 வாங்கினதுக்கு ஒரு பேனா பரிசு வாங்கிருக்கீங்க.
2: ரொம்ப நன்றி சார்,
0: ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் இணையறாங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: என்ன
0: பரிசு?
3: அது வந்து ஒரு இந்த அஞ்சாரி பெட்டின்னு பிளாஸ்டிக்ல கொடுத்தாங்க.
0: ஓகே.
3: ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த தவளா ஓட்டன்னு ஒண்ணு வச்சாங்க, அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ். அதுக்கு வெங்காய கூட ஒண்ணு கொடுத்தாங்க பிளாஸ்டிக்ல. அதுதான் எனக்கு வந்து முதல் பரிசு. அதுக்கப்புறம் பரிசு வாங்கல, அதுக்கப்புறம் ஸ்கூலும் படிக்கல. ஆனா வந்து எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு மேடை ஏறி நான் போய் வாங்கும் போது இந்த ஒரு மகிழ்ச்சி. அதை கொண்டாந்து எங்க அம்மா கிட்ட காட்டும் போது எங்க அம்மா வந்து எல்லாருக்கிட்டையும் போயிட்டு என் பையன் பரிசு வாங்கிட்டான் அந்த சந்தோஷத்தை கொடுத்தேன். எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம் சார்.
0: உண்மையிலேயே சார், நீங்க பரிசு வாங்கினது ஒரு பரிசு அப்படின்னா உங்க அம்மாவுக்கு நீங்க கொடுத்த சந்தோஷம் அதை விட ஒரு மிக முக்கியமான பரிசு அப்படின்னு சொல்லலாம் சார்.
3: 24 வீடு லைன் வீடு சார். மொத்த வீட்டுக்கும் போய் அந்த ரெண்டு பிரைஸ் எடுத்துட்டு என் பையன் வாங்கிருக்கான், என் பையன் வாங்கிருக்கான் சொல்லி எல்லாத்துக்கும் வந்தாங்க பாருங்க.
0: உண்மையிலேயே பெரிய விஷயம் சார். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி சார். அடுத்த நேயர் இணையறாங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், உங்க ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா பேசலாம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நலமா இருக்கீங்களா சார்?
1: முதல் பரிசு சொல்ல முடியாது சார். அது வந்து நான் படிச்சது வந்து 69 SSLC முடிச்சேன். அதுக்கு முன்னாடி ஒரு

0: படித்தேன் சார் எயிட் வரைக்கும்.
1: ஓகே.
0: அப்போ ஒரு சின்ன காம்படிஷன் வச்சாங்க, அப்போ அதுல நான் வந்து ஒரு ஒயிட் சாதா ஒரு பேப்பர் அப்பதான் அவங்க ஏழ்மை, அதுல ஏதோ ஒரு கலர் பென்சில ஒரு மகாராஷ்டிரா சிவாஜி வரைஞ்சி கொடுத்தேன் சார்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
0: அது வரைஞ்சி கொடுத்ததுக்கு அந்த ஸ்கூல் டீச்சர், பெரிய டீச்சர், அவங்க பேரு சிங்காரி அம்மாள் பேரு, சின்ன ஸ்கூல்
1: தான்,
0: பாராட்டி ஒரு பெண் கொடுத்தாங்க, தட்டி கொடுத்தாங்க. அப்போ மொத்தமா பொதுவுல வச்சு எல்லாருக்கிட்டயும் காட்டினாங்க
1: பசங்ககிட்ட.
0: அதே நேரத்துல மறுநாள் யுவோ வந்தாரு, யுவோ கிட்ட சொல்லி இந்த பையன் அப்போ நீ என்ன பண்றப்பா எது பண்றான் ரொம்ப ஏழ்மை சார், அதனால எனக்கு வந்து அவ்வளவு வசதி எல்லாம் கிடையாது. அப்ப நான் படிச்சது செவன்த் அந்த டைம்.
1: ஓகே.
0: அதுக்கப்புறம் அந்த டீச்சர் நீ நல்லா பண்ணடா நல்லா பண்ணு கத்துக்கடா அப்படின்னாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் வேற ஸ்கூல் மாறினேன், லெவன்த் முடிச்சேன். எப்படியோ லைஃப் போகுது சார், இப்ப எனக்கு வயசு 75 ஆகுது சார்.
1: சூப்பர் சார், சூப்பர் சார்.
0: ஒரே ஒரு பிளஸ் பாயிண்டா, அந்த படத்துல வந்து அவங்க ஸ்கிரீன் போட்டு மாட்டி வச்சிருந்தாங்க சார் ஆபீஸ் ரூம்ல.
1: ஓ,
0: நான் ரெண்டாவது போய் பார்க்கும் போது இருந்தது, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது.
1: அதான், அதாவது நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த படத்துக்கு பரிசு கிடைக்கலன்னு சொல்லிட்டு, இந்த அங்கீகாரம் தான் சார் அந்த படத்துக்கு கிடைச்ச ஒரு பரிசு.
0: படத்தை போட்டு மாட்டி என் பேர் கீழே போட்டு வச்சிருந்தாங்க, அது ஒரு பெரிய சந்தோஷம்.
1: உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி சார், நன்றி சார். அதாவது பல நேரங்கள்ல நம்ம கையில வாங்கக்கூடிய பொருட்கள் பரிசா தெரியறது கிடையாது. அதாவது நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாராட்டும், அதை மற்றவங்க எப்படி அங்கீகரிக்கிறாங்க அப்படின்ற அந்த அங்கீகாரமும் தான் நம்ம கொண்டாடக்கூடிய பரிசுகளாக சில சமயம் அமையும். ஸோ நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வெயில் திரைப்படத்திலிருந்து வெயிலோடு விளையாடி அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் இசையமைத்து கவிஞர் நாமுத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுதிய பாடல். இந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 விவித் பாரதி தமிழகமில் இன்று இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
1: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். குழந்தை அப்சர்வ் பண்ணும்போது 2 இயர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஜாக் ஆஃப் ஆல் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் எடுப்பாங்க. அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் நீங்க கொடுத்துருங்க. இன்ஃபேக்ட் வந்து குழந்தைங்க வரைவாங்க சவுத்துல, நீங்க அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு பேப்பருக்குள்ள நீங்க வரைஞ்சீங்கன்னா சுருங்கிடுது. அந்த ஸ்பேஸ் நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 14-15 இயர்ஸ்ல அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை பத்தி அவங்க ஃபோக்கஸ் போகும். அந்த டைம்ல வந்து நீங்க அதுக்கு வேண்டிய இன்ட்ரடக்ஷன் நீங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம்.
0: கேட்க மறக்காதீங்க.

0: in human hearts. The unknown can be daunting and the prospect of leaving behind the familiar can be unsettling. However, it is in these moments of discomfort that the greatest potential for personal and collective growth lies. In the words of Greek philosopher Heraclitus, change is the only constant in life. To resist change is to resist life itself, for it is through change that we find meaning, purpose and fulfillment. By embracing change with an open heart and curious mind, we unlock the door to endless possibilities and embark on a journey of growth and discovery that knows no bounds. Wow! I never knew I was capable of speaking a monologue in this manner. Well, it seems that I have changed and learned something new as well. I want to thank each one of you for tuning in. The only change that I will probably not appreciate is you missing out on tuning into us. And yes, changing is not the end of the road. It's the beginning of a new chapter in your journey. Please share your valuable insights with us. Call or message us on 095-15-227039. That's 095-15-227039 or write to us at feedbackamc1@gmail.com. That's feedbackamc1@gmail.com. Join us next time for another thought-provoking discussion on Spice, the Voice of Hope. Until then, stay informed and stay inspired.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது ஸ்பைஸ் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. விவத் பாரதி தமிழ் ஃபேமனா 2.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரி 5:54 ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில நேயர்கள் கிட்ட அவங்க பள்ளி பருவத்தில் வாங்கின முதல் பரிசுகள் என்ன அப்படின்றத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய நேயர்கள் ஃபோன் பண்ணி அவங்க வாங்கின பரிசுகள் எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒரு சில பேர் வந்து பேனா பரிசு வாங்கினதா சொன்னாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து புத்தகங்கள் பரிசா வாங்கினதா சொன்னாங்க. ஆனால் நிறைய பேர் சொன்ன காமனான பரிசுகள் என்னவா இருந்ததுன்னா, அது என்றைக்கும் மாறாத, அன்றைக்கும் சரி இன்றும் சரி என்றும் சரி, பரிசுகள் அப்படின்னு வந்துட்டா சின்ன பசங்களுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு பென்சில் பாக்ஸ் கட்டாயம் கொடுக்கும், ஒரு சோப்பு டப்பா கட்டாயம் கொடுக்கணும், ஒரு டிஃபன் பாக்ஸ் கட்டாயம் கொடுக்கணும் அப்படின்றது எழுதப்படாத ஒரு விதியா இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய பரிசுகள் சின்ன பசங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு ஒரு பரிசு, அதாவது ஒரு ஓவிய போட்டியில் எல்லாருக்குமே அந்த வகுப்பில் கலந்துக்கிட்ட, அந்த போட்டியில் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே பரிசு கொடுத்தாங்க. ஆனால் ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு. என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரே கலரில் இருக்கக்கூடிய பென்சில் பாக்ஸை பிரைஸாக கொடுத்துட்டாங்க. அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லாருமே அந்த பென்சில் பாக்ஸை தான் எடுத்துட்டு வர ஆரம்பிச்சோமா, திடீர்னு வகுப்பில் யாராவது ஒருத்தருடைய பென்சில் பாக்ஸ் காணாமல் போயிட்டாலோ, இதை வேற எங்கேயாவது ஒருத்தர் தவறுதலாக வச்சுட்டாலோ, இதுதான் என் பென்சில் பாக்ஸ், நீ தான் அதை எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தோம். இன்னும் சொல்ல போனால், வகுப்பு முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போகும்பொழுது என்னுடைய பென்சில் பாக்ஸை பக்கத்தில் இருந்த ஒருத்தரும் பக்கத்தில் இருந்தவருடைய பென்சில் பாக்ஸை நானும் மாற்றிட்டு எடுத்துகிட்டு போன தருணங்கள்லாம் எனக்கு இப்போ தான் ஞாபகம் இருந்தது. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் கிளாஸ் டீச்சரே கூப்பிட்டு எல்லாருடைய பென்சில் பாக்ஸ்லையும் பேர் எழுதி விட்டாங்க. இதுதான் நடந்த ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் எல்லாருடைய நினைவுகளும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். மகிழ்ச்சியாக இருந்தது. தொடர்ந்து இணைந்தர்கள், இது பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலா தங்க மீன்கள் திரைப்படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் லாஸ்ட் அப்படின்ற பாடலாம் கேட்டு மகிழ போகிறோம். யுவன் சங்கராஜ் அவர்களுடைய இசையில கவிஞர் நா முத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுதிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 2.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: அப்பாக்களும் பிள்ளைகளும் போக மாட்டேன் என்று அடம் பிடிக்கிற ஒரே இடம் பள்ளிக்கூடம் மட்டும்தான்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.
2: நேரம் 6:02 பாரதி தமிழ் பண்பலையில் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. திரை இசையில் வந்த பக்தி பாடல்கள் கேட்கும் இந்த நிகழ்ச்சியில் முதல் பாடல் அறுபடை வீடு கொண்ட திருமுருகா பாடல், கந்தன் கருணை படத்திலிருந்து. கே வி மகாதேவன் இசையில், சீர்காழி கோவிந்தராஜன் குரலில்.

0: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: பக்தி மாலையில் தொடரும் பாடல் கே ஜே ஏசுதாஸ் குரலில் தசரதன் எழுதி, சந்திர போஸ் இசையில் சரணமையப்பா படப்பாடல்.

102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.

0: பக்தி மாலை
1: 6:13 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பக்தி மாலை திரை இசையில் வந்த பக்தி பாடல்கள். அந்த வரிசையில் அடுத்து வாணி ஜெயராம் குரலில் கண்ணதாசன் அவர்கள் எழுதி எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையில் இந்த பாடல் திசை மாறிய பறவைகள் திரைப்படத்திலிருந்து.

0: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: பக்தி மாலையின் அடுத்த பாடல் 6:18 ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் பக்தி மாலையில் சித்ரா, சுவர்ணலதா, ஜெயஸ்ரீ குரல்களில் பெரிசூடன் எழுதி எஸ் டி சாந்தகுமார் இசையில் பொட்டு அம்மன் திரைப்பட பாடல்.

இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவ பாரதி தமிழ் பண்பலை.

வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி.

0: தெய்வீக மனம் கமழ ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிம வள உற்பத்தி தொழில்நுட்பத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். விவசாய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் வரும் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். லித்தியம் பேட்டரி மற்றும் நிலையான மின்காந்த சக்தி தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக மின்னணு தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா அருகே சூரஜ்பூரில் அரிய வகை கனிம வள உற்பத்தி தொழிற்சாலையை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்நாட்டிலேயே இந்த தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். லோகம் என்ற புத்தாக்க தொழில் முயற்சியின் மூலம் கனிம வள உற்பத்தி துறையில் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து மாநில அரசு பரிசீலித்து வருவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நாகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாய கடன் தள்ளுபடியில் இந்திய ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என்றும் கூறினார். மகளிருக்கு 2500 ரூபாய் உரிமைத்தொகை குறித்த அறிவிப்பு நிதிநிலை அறிக்கையில் வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை 2 வாரத்தில் வெளியிடப்படும் என்றும் திரு மரிய வில்சன் கூறினார்.

0: மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கும் நீரேற்று நிலையத்தை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேளாண் பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தில் உள்ள குறைபாடுகள் குறித்த விவசாயிகளின் கோரிக்கைகள் முதலமைச்சரிடம் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அவை பரிசீலிக்கப்பட்டு அது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். கும்பகோணம் நகருக்கு நாளொன்றுக்கு 20 மில்லியன் லிட்டர் குடிநீர் தேவைப்படும் நிலையில் தற்போது 16 முதல் 17 மில்லியன் லிட்டர் வரை மட்டுமே குடிநீர் கிடைப்பதாக அவர் கூறினார். இந்த பற்றாக்குறையை விரைவில் சரிசெய்து தேவையான அளவு குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தில்லியில் அண்மையில் நடைபெற்ற வேளாண்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்றது பயனுள்ளதாக அமைந்ததாக கூறிய திரு வினோத், விதை நெல், உரம், யூரியா மற்றும் விவசாயத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து மத்திய அரசு ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார். அரசு கல்லூரி மாணவர் மாணவியர் விடுதிகளில் தரமற்ற உணவு வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை மாவட்டத்தில் உள்ள சமூக நீதி மற்றும் பழங்குடியினர் நல மாணவியர் விடுதியில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உணவின் தரம் குறித்து மாணவியரிடமிருந்து வந்துள்ள புகாரின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். மாணவியர் விடுதியிலிருந்து கல்லூரிக்கு செல்ல பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், அவர்கள் பயன்படுத்தும் சாலையில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு வன்னியரசு கூறினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் இன்று நடைபெற்ற மாவட்ட அளவிலான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், தொழில் நிறுவனங்களின் தற்போதைய நிலை, தொழில் முனைவோர் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் அரசின் திட்டங்கள் குறித்து கேட்டறிந்ததாக தெரிவித்தார். மாணவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து அவற்றை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை மாநில அரசு மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். திருப்பூரில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கோடைக்கால சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வியுடன் ஒழுக்கமும் இணைந்தால் மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று குறிப்பிட்டார். இலக்கை நோக்கிய பயணத்தை மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திருமதி கமலி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்களிடம் புகார் மனு அளித்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம் தனபால் ஆகியோர் சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநரை சந்தித்து அளித்த மனுவில் திருமதி மரகதம் குமரவேல், திரு ஜெயக்குமார், திருமதி பி சத்யபாமா, திரு எஸ் கே சுப்பையா ஆகியோர் ராஜினாமா கடிதங்களை சட்டப்பேரவைத் தலைவர் அளித்தவுடனேயே அவர்கள் தாவேகாவில் இணைந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஜனநாயக மற்றும் அரசியல் சாசன நடைமுறைகளை பாதுகாக்கும் வகையில் இப்பிரச்சினை தொடர்பாக ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தாவேகா அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்ததாக ஆளுநரிடம் அளிக்கப்பட்ட புகாரில் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதாகவும் கூறினார். சட்டமன்ற செயலகம் தாவேகாவின் கட்சி அலுவலகமாக மாறி வருவதாகவும் இதனை தடுக்க ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாங்கள் வலியுறுத்தியிருப்பதாகவும் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள முருகப்பெருமான் ஆலயங்களில் வைகாசி விசாக திருவிழா இன்று கொண்டாடப்பட்டது. மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவை ஒட்டி விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் முருகப்பெருமானின் ஜென்ம நட்சத்திர திருவிழாவான வைகாசி விசாக திருவிழா ஆண்டுதோறும் வசந்த விழாவாக 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது.

0: பத்தாம் நாளான இன்று வைகாசி விசாக திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை ஒரு மணிக்கு திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் உதயமார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டத்தின் பல பகுதியிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதனால் அதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. சிறப்பு பேருந்து இயக்கப்பட்டன. இதுபோல் திருநெல்வேலி, திருச்செந்தூர் இடையே சிறப்பு ரயிலும் இயக்கப்பட்டது. சுமார் 800 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வரும் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய கிழக்கு வங்கக்கடல் முதல் லட்சத்தீவு வரை குமரிக்கடல் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்கள் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். சென்னை திருவான்மியூர் பகுதியில் உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு பிரம்மகுமாரிகள் மருத்துவத்துறை சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாதவரம் ஏரி படகு குழாம் பகுதியில் சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டு பணிகளை சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு செய்தார். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்டராமன் கோவில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-18 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் வான் ஹோ கிம், ஜியூங் ஜோ சியூ இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பிரிஸ்டாலில் இப்போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரிய வகை கனிமவள உற்பத்தி தொழில்நுட்பத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். விவசாய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். அதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி, கோவை, சேலம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் வரும் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: இன்று இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
4: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். குழந்தை அப்சர்வ் பண்ணும்போது 2 இயர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஜாக் ஆஃப் ஆல் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் எடுப்பாங்க. அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் நீங்க கொடுத்துருங்க. இன்ஃபேக்ட் வந்து குழந்தைங்க வரைவாங்க சவுத்துல, நீங்க அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு பேப்பருக்குள்ள நீங்க வரைஞ்சீங்கன்னா சுருங்கிடுது. அந்த ஸ்பேஸ் நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 14-15 இயர்ஸ்ல அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை பத்தி அவங்க ஃபோக்கஸ் போகும். அந்த டைம்ல வந்து நீங்க அதுக்கு வேண்டிய இன்ட்ரடக்ஷன் நீங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம்.
3: கேட்க மறக்காதீங்க.
5: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை

தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம், நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: 6:43 சாட்டர்டே மியூசிக் டே என்பா கூட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, தமிழ் எஃப்எம்ல கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ கேட்க போற இந்த மூணு பாடல்கள் குரு படத்துல இருந்து, அதை தொடர்ந்து
1: பொன்னணிஞ்சு வசந்த மாசம் மலநாட்டில்
0: நரசிம்மா படத்துல இருந்து, அண்ட் இந்த பாட்டை தொடர்ந்து சாமுராய் படத்துல இருந்து, இந்த மூன்று பாடல்களும் இப்போ தமிழ் எஃப்எம்ல. ஸ்டே டியூன்ட் இருங்க. இந்த பாட்டு மொத பாட்டு சின்மை மரியம் டோலா கீர்த்தி பண்ணது, வைரமுத்து எழுதினது, ஏ ரஹ்மான் இசையில குரு படத்துல இருந்து.

0: தொட்டு இழுக்க
1: 102.3 பாட்டுக்கு
2: ஹரிஜராஜ் மியூசிக்ல நித்யஸ்ரீ மற்றும் தஸ்ரா குரல்களில் இந்த பாட்டு சாம்ராய் படத்துல இருந்து

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நிலையத்தில் நேரம் 7 மணி.
2: ஆகாஷ்வாணி
3: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. புத்தம் புது பாடல்களின் வழியே இளையோரை கவர்ந்து பயணத்தின் போது தோழமையாய் தொடர்ந்து இளையோரின் இனிய கனவுகளை நினைவுகளை மெல்ல அசை போட்டு இன்பத்தை இதமாய்த் தந்திடும் தங்கள் பாசப்பண்பலையில் பயணம் செய்த அனுபவங்களை பகிர்கின்றனர் நம் இளம் நேயர்கள். இளையோர் நாடும் இனிய வானொலி.
4: ஹாய், ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
5: ஹாய் மேம், என் பேரு ராபின், நான் குன்னூர்ல இருந்து
4: வரேன். சொல்லுங்க ராபின், உங்களோட ரேடியோ அனுபவம், நீங்க எந்த அளவுக்கு ரேடியோ கேக்குறீங்க, என்னெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ரேடியோல?
5: நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் ரேடியோ அவ்வளவு கேட்க மாட்டேன் மேம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ரேடியோ நார்மலா இந்த கார் டிராவல் அப்ப கேட்க ஆரம்பிச்சேன். கேட்க ஆரம்பிக்கிறப்ப எனக்கு மைண்ட்ல நிறைய ரிலாக்ஸேஷன் கிடைச்சு. சாங்ஸா இருக்கட்டும், நியூ சாங்ஸ் போடுறாங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்றாங்க, நம்ம ஜென்ரல் நாலேஜ் நிறைய இருக்கு, அப்டேட்டட் நிறைய இருக்கு. நம்ம எதுனாலும் ஒரு ரோட்ல போறோம், ஒரு டிராஃபிக் இருக்குன்னா கூட ரேடியோவில் அப்டேட் பண்றாங்க. அந்த அளவுக்கு வந்து நமக்கு ரேடியோ வந்து நமக்கு ஃப்ரெண்ட் மாதிரி எல்லா இடத்துலையும் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காங்க. அதுலயும் நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் கேட்பேன், நிறைய சாங்ஸ் கேட்பேன். ஸ்பெஷலி நான் ஊட்டியில இருக்கிறனால ஊட்டியில ஆகாஷ்வாணி ஊட்டி இருக்கு. அந்த சாங்ஸா இருக்கட்டும், ப்ரோக்ராம்ஸா இருக்கட்டும், பர்சனலா அவங்க நீலகிரிக்காக போடுற ப்ரோக்ராம்ஸா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்குங்க.
4: என்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்க ரொம்ப விரும்பி கேட்பீங்க
5: மேம்? அதுல யங்ஸ்டர்ஸ்க்காகவே ப்ரோக்ராம்ஸ் பண்றாங்க, இளமை உலகம் பண்றாங்க. முதல்லாம் வந்து ஊட்டி பீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் போடுவாங்க, நம்ம கார்லயே அப்படியே டான்ஸ் ஆடிட்டே போலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். அந்த அளவுக்கு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அது நல்லா இருக்கும். நானும் நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன், ஹாப்பியா இருக்கும். அதுல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நமக்கும் ஏன்னா நம்ம கேட்கற சாங்ஸ் வந்து ஒரு 1000 பேர் கேட்கும் போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கு இல்லைங்களா? நம்ம பர்சனலா கேட்ட சாங்ஸ் அந்த மாதிரி நான் நீங்கள் கேட்டவையா இருக்கட்டும், இசை மழையா இருக்கட்டும், நேர் விருப்பமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல வந்து நானும் பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்பவே ஹாப்பியா இருந்திருக்கேன்.
4: இந்த ப்ரோக்ராம்ஸ் இன்னும் கொஞ்சம் இந்துவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் திங்க் பண்றீங்களா?
5: இப்போதைக்கு அந்த மாதிரி உண்மையாவே சொல்றேன், எது

0: ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லாமே நமக்கு அப்டேட்டடாக தான் கொடுக்குறாங்க, எல்லாமே நல்ல விஷயங்கள் மட்டும் தான் சொல்கிறாங்க. சோஷியல் மீடியான்னு போனீங்கனாக்கா எல்லாமே நமக்கு வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். அதில் நல்லதும் வரும் கெட்டதும் வரும், எல்லாமே நம்ம குழந்தைங்க கூட எது கேட்பாங்க எது பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ரேடியோ பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. குழந்தைங்களுக்கு ரேடியோ போட்டு கொடுத்தீங்கன்னா கூட அவங்க கேட்கறதுல வெறும் நல்ல விஷயம் மட்டும்தான் இருக்கும். ஒரு சாங்ஸ் கேட்கறது உங்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கும் அது பிடிக்கும். யாராக இருந்தாலுமே ஒரு சாங்ஸ் கேட்டோம்னா அதோட ரிலாக்ஸ் இருக்கு பாருங்க, அது அனுபவிச்சாதாங்க அந்த ஃபீல் தெரியும். நீங்கள் வீடியோ பார்த்து அதை என்ஜாய் பண்ணுறதை விட காதில் ஹெட்செட் போட்டு கேட்கறதோ நார்மலாக கேட்கறதோ டீ கடையில் டீ குடிக்கும் போது கேட்கறதோ அந்த அனுபவமே சூப்பராக இருக்குங்க. அனுபவிச்சு பாருங்க, அது அப்போ தான் அதோட ஃபீல் நல்லாவே தெரியும்.
1: ஓகே, இப்போ அடுத்த ஜென்ரேஷன் ரேடியோ எந்த அளவுக்கு கொண்டு போகலாம், அதுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன?
0: கண்டிப்பா ஆனா அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போகணும். ஏன்னா ரேடியோவில் நமக்கு எல்லாமே நல்ல விஷயங்கள் மட்டும்தான் செய்கிறாங்க அப்படிங்கிறது முத விஷயம். ரெண்டாவது விஷயம், நமக்கு எல்லாமே ஜென்ரல் நாலேஜான விஷயம் எல்லாமே சொல்லித்தராங்க. மூணாவது விஷயம், நல்ல சாங்ஸ் போடுறாங்க, பாஸ்பீட்டாக இருக்கட்டும் இல்லை சோகமான நம்ம மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சாங்ஸ் கொடுத்து நம்மளை எப்பயுமே ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க, ரிலாக்ஸாக வச்சுக்கிறாங்க. அதனால எப்பயுமே யங்ஸ்டர்ஸ்க்கு ஏன் எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன்னா, அவங்க எஜுகேஷனுக்காக ஃபியூச்சரில் அவங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் நிறைய படிக்கணும் அப்படின்னா ரேடியோ எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும். ஃபோன் சிக்னல் கிடைக்காத இடத்துல கூட ரேடியோ ஒர்க் ஆகும். அந்த இடத்துல கூட ஒரு நமக்கு அப்டேட்டடான விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா ரேடியோ கண்டிப்பாக வேணும். நீங்கள் சோசியல் மீடியாவை ரொம்ப யூஸ் பண்ணுற மாதிரி ரேடியோவும் கேட்டு பாருங்க. கேட்டு பார்த்தீங்கன்னா தான் அதில் உங்களுக்கு எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குங்கிறது உங்களுக்கு கேட்க கேட்க தான் புரியும். ஏஐ வந்ததுனால உங்களுக்கு விஷுவல் எல்லாமே மாறிடுச்சு, எதுவுமே உங்களுக்கு நம்புற மாதிரியே கிடையாது. நம்ம பாக்குற விஷயம் நம்பலாமா வேணாமே தெரியல. இதே ரேடியோல அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அவங்க டைரக்டா லைவ் பண்றாங்க, டைரக்டா நம்ம கேக்குறோம், அதுல எந்த ஒரு ஃபேக்கான விஷயமும் கிடையாது. அதை யூஸ் பண்ண பழகுங்க, யூஸ் பண்றதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அவங்க நல்லது மட்டுமே கேட்கணும் நல்லது மட்டுமே யோசிக்கணுங்கிறதுக்காக நான் இதை வந்து சொல்றேன்.
1: ஸோ நல்ல விஷயங்களை மட்டுமே அவங்க வந்து கேட்கறதுக்கு ரேடியோ வந்து நிச்சயமா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரேடியோ கேட்க வச்சிங்க குழந்தைங்களை அப்படின்னா நிச்சயமா நல்ல விஷயங்கள் மட்டும் அவங்களுக்கு போய் சேரும், அவங்களும் அதுல அப்படியே என்கேஜ் ஆயிடுவாங்க. அந்த வீடியோ அந்த ஸ்கிரீன் டைம் எல்லாம் கம்மியாயிடும். ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச்.
0: தேங்க்யூ சோ மச் மேம்.
1: ஹாய், வணக்கம். உங்க பேரு, உங்களை பத்தி சொல்லுங்க.
2: ஹாய், வணக்கம். என் பேர் லிவ்யா.
1: என்ன பண்றீங்கப்பா?
2: நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அட்வொகேட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
1: ஓகே, நீங்க ரேடியோ கேக்குறீங்களா?
2: ரேடியோ கேட்பேன்.
1: யங்ஸ்டர்ஸ் டிராவல் பண்ணும்போது நிறைய கேட்பாங்க, சோ உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா?
2: டிராவல் பண்றப்ப கண்டிப்பா சாங்ஸ் கேட்டிருக்கோம், ரேடியோ கேட்டிருக்கேன்.
1: என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய கேட்டிருக்கீங்க, என்னென்ன விரும்பி கேட்டிருக்கீங்க, இத பத்தி சொல்லுங்க.
2: விரும்பி கேட்டதுன்னு பாத்தீங்கன்னா இந்த சாய்ஸ் ப்ரோக்ராம்ஸ் நல்லா இருக்கும். இந்த லிசனர்ஸ் சாய்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸ், டூரிஸ்ட் சாய்ஸ், உழவர் மனம், இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். கேட்டிருக்கேன் இதெல்லாம். அப்புறம் ஒரு பட பாடல்கள், இந்த காலத்துக்கு வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப தேவையானது வந்து இந்த சாங்ஸ் தான். சாங்ஸ் இல்லாம நாங்க இருக்க மாட்டோம். சோ அப்படி இருக்கப்போ ஒரு பட பாடல்கள் கேக்குறப்போ ஒரு மூவிய பார்த்த மாதிரி இருக்கும், அது பிடிக்கும் ரொம்ப.
1: ஓகே, இந்த ஃபிலிம் ரிவ்யூஸ் எல்லாம் போடுறோமே, அதெல்லாம் கேக்குறீங்களா?
2: கேப்போம். அதுவும் மூவி பாக்குற மாதிரி தானே. நம்ம மூவி போனை எடுத்து பாக்குறதுக்கு பதிலா நம்மளுக்கு வந்து இப்படி காதால கேட்டுட்டு நம்ம போறப்போ வரப்போ கேட்டுட்டு இருக்கிறது ஒரு மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல், சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் அது கேக்குறப்போ.
1: அப்படியே ரிவ்யூஸ் எல்லாம் கேட்டுட்டே வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க.
2: ஆமா, அதுலயும் ரொம்ப ரிவ்யூஸ் அவங்க கேட்டு நம்மளுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த மூவி பாத்துடணும் எப்படியாச்சும். அன்னைக்கு அந்த மூவி எல்லாம் பாத்துறதுதான். ரேடியோ கேட்கறதுனால நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு.
1: சரி, ஓகே, உங்க லைஃப்ல உங்களை வந்து ரேடியோ எஃபெக்ட் பண்ண விஷயம், உங்களை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க?
2: ஆனா இளமை உலகம் எங்க அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி பேசுவாங்க இல்லைங்களா, அது கேக்குறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாவும் இருக்கும். அது இந்த ஏஜ்ல எல்லாருமே வந்து ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது கேக்குறப்போ நம்மளுக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஆகும், நம்மளும் ஏதாவது ஒண்ணு அச்சீவ் பண்ணணும், இந்த மாதிரி நம்மளை பத்தியும் பேசணும்ன்ற ஆசை வருது அது கேக்குறப்போ.
1: ஓகே, சூப்பர். சொல்லுங்க உங்களோட ஃபேவரட் ப்ரோக்ராம். இப்ப நிறைய ப்ரோக்ராம்ஸ் நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க, அதுல ஒரு மோஸ்ட் ஃபேவரட் ப்ரோக்ராம், நான் வந்து இதை மிஸ் பண்ணாம கேட்பேன் அப்படின்ற மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்கா?
2: வானவில் ப்ரோக்ராம் ரொம்ப விரும்பி கேட்டிருக்கேங்க. அந்த டைம்க்குன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கேட்கறதுனா இந்த ப்ரோக்ராம் கேட்பேன். அது அந்த சாங் கூட கம்பேரிங் பண்ணி பண்றதுனால இப்ப கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதனால அது வந்து கேட்பேன். லிசனர்ஸ் சாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது வந்து ஒவ்வொருத்தரோட தாட்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவங்க ஒரு சாங் கேட்கற விதத்துல நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுவும் விதவிதமான சாங்ஸ் நம்ம இப்போ கேட்டோம்னாக்கா நார்மலா ஒன்னு ரெண்டு சாங்ஸ் தான் கண்டினியூவா கேட்போம். அதுவே லிசனர்ஸ் சாய்ஸ்ன்றப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாங்ஸ் கேட்பாங்க, நம்ம கேட்காத சாங்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். சோ லிசனர்ஸ் சாய்ஸ் நானுமே கேட்டிருக்கேன், ரெண்டு மூணு டைம் நானுமே கேட்டிருக்கேன். சோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, சொல்லுங்க யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்ல போறீங்க?
2: கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இது கேட்கணும். அந்த காலத்துல வந்து ரேடியோ இல்லாம இருந்ததே இல்ல, இப்போ மொபைல் இல்லாம யாரும் இல்ல. சோ நம்ம குரோம்ல கூட யூஸ் பண்ணி நம்ம ரேடியோ வந்து கேட்டுக்கலாம், எந்த பிளேஸ்லனாலும் கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கூட ஹெட்போன்ஸ் யூஸ் பண்ணணும்னு இருந்துச்சு, இப்ப அதெல்லாம் எதுவுமே இல்ல. சோ நம்ம டிராவல் பண்றப்போ இல்ல எங்க வீட்டுல வேலை செய்யறப்போ எப்பனாலுமே வந்து நம்ம வந்து ரேடியோ கேட்கலாம். யங்ஸ்டர்ஸ் வந்து மோஸ்ட்லி இது கேட்கறது வந்து ரொம்ப நல்லது, இதுல வந்து பேட் திங்ஸ் எதுவுமே கிடையாது. சோ நம்மளுக்கு இந்த காலகட்டத்துக்கு நீடடான விஷயங்கள் குட் திங்ஸ் மட்டும்தான் இதுல இருக்கு. சோ இத கண்டிப்பா எல்லாருமே வந்து யூஸ்ஃபுல்லா எடுத்துக்கணும், அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இதை வந்து கொண்டுட்டு போகணும், அதிகமான பேர் கேட்கணும் யங்ஸ்டர்ஸ்.
1: தேங்க்யூ சோ மச்.
2: தேங்க்யூ.

0: ஹலோ, வணக்கம். உங்க பேர், உங்களை பத்தி சொல்லுங்க.
1: என் பேர் டேனியல். நான் வந்துட்டு குன்னூர்ல இருக்கேங்க.
0: ஓகே, என்ன பண்றீங்க நீங்க?
1: நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கேன்.
0: ரேடியோ கேட்கிற பழக்கம் இருக்கா? வானொலி கேக்குறீங்களா?
1: கேப்பேன். நான் டீ கடையில் இருக்கும்போது கார்ல டிராவல் பண்ண டைம் எல்லாம் கேட்டுட்டு இருப்பேன்.
0: ஓகே, எந்த எஃப்எம் நீங்க அதிகமா விரும்பி கேக்குறீங்க? என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் பிடிச்சிருக்கு?
1: ஸ்டார்டிங் வந்து கோயம்புத்தூர் எஃப்எம் எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். இப்போ கரண்ட் டைம்ல வந்துட்டு இப்போ நம்ம ஊட்டி இருக்கிறனால ஊட்டி எஃப்எம் வந்து கொஞ்சம் விரும்பி கேட்பாங்க.
0: ஓகே, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் உங்களோட ஃபேவரட் ப்ரோக்ராம்ஸ்லாம் என்ன சொல்வீங்க? என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் அதிகமாக நீங்கள் கேட்குறீங்க?
1: டூரிஸ்ட் சாய்ஸ் நல்லா இருக்கும். பின்ன மகளிர் மட்டும் அந்த விமன்ஸ்க்கான ப்ரோக்ராம்ஸ் சூப்பராக பண்ணுறாங்க. அது போக வந்துட்டு நிறைய பேர் நோட் பண்ணதில்லை, ஆனாலும் இந்த மார்னிங் ஃபிலிம் ரிவ்யூலாம் ஒன்று வரும் பாருங்க, திரைப்பார்வைன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம். ஐ திங்க் இட்ஸ் குட் ப்ரோக்ராம், நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுவாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, ஒரு புது டோனப்பில் பண்ணியிருப்பாங்க, நல்லாயிருக்கும். நான் அது கொஞ்சம் விரும்பி கேட்பேன்.
0: ஓகே, நீங்க வந்து பாடல் கேட்ட அனுபவம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? உங்களுக்கு ரேடியோட பேசின அனுபவம், ரேடியோல பேசின எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணுங்க.
1: யா, ஒரே ஒரு டைம் கால் பண்ணி பார்த்தேன், பட் அப்போ கிடைக்கல. அப்புறம் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ட்ரை பண்ணும்போது ஒரு டைம் ஒரு கால் வந்துச்சு, எனக்கு அட்டன் பண்ணாங்க. எனக்கு ஒரு ரெட்ரோ சாங் ஒன்று பிடிச்சி அப்போ கேட்டிருந்தேன், அந்த மாதிரி சாங் கொடுங்க.
0: அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது?
1: எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா இட்ஸ் குட், நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது இந்த மாதிரிலாம். அது நல்லா இருந்துச்சு.
0: ஓகே, அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த ரேடியோவை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் நினைக்கிறீங்க?
1: மீடியாஸ் மூழ்கி போன யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அதிகமாக வந்து இந்த ரீல்ஸ் பார்க்கறதுலையும் நீங்கள் செலவு பண்ணுறதை விட ஒரு ரேடியோ கேட்கறது மூலமாகவும் நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது மூலமாகவும் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம்னு சொல்லுவேன் நான். அதாவது நீ ஃபோன்லேயே நல்ல விஷயம் கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது, பட் அதை சூஸ் பண்ணுறது இல்லை நிறைய பேர். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து தேவையில்லாத ரீல்ஸ் கண்டென்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க. அது வந்து தேவையில்லாத விஷயம். நல்ல விஷயம் பார்க்கணும்னா கம்பல்சரி வந்து ரேடியோ கேளுங்க. ரேடியோவில் வந்து நிறைய நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிக்கலாம், நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து இந்த ரேடியோ உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ ரேடியோ வந்து கேட்கறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு இப்போ கூடிய யங்ஸ்டர்ஸ் ட்ரை பண்ணுங்க. கீப் லிசனிங். தேங்க்யூ.
0: ஹலோ, வணக்கம். உங்க பேரு, உங்களை பத்தி சொல்லுங்க.
2: வணக்கம், என்னோட பேர் வந்து காவியா. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஐடி செக்டரா?
2: ஆமாங்க.
0: வானொலி கேட்கிற பழக்கம் இருக்கா?
2: இருக்கு, கண்டிப்பா இருக்கு. நாங்க ஒர்க் ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும் போது வானொலியை கேட்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலாக்ஸா இருக்கு. அந்த நிகழ்ச்சிகள் வந்து அது மாத்திரம் இல்ல, நிறைய பயனுள்ள தகவல்கள் கொடுக்கறாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய ஹெல்த் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கேட்கும் போது எங்களுக்கு வந்து நாங்க அதை கேட்டு அதன்படி நாங்க அதை நாங்க பயன்படுத்திக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, மகளிர் மட்டும் அந்த ப்ரோக்ராம் வந்து பெண்களுக்கு வந்து அவங்களுடைய அனுபவங்களை அதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஷேர் பண்ணிக்கிறாங்க. பெண்கள் வந்து அது மூலமா நிறைய பயனடைகிறாங்க.
0: நீங்க வந்து ஒரு ஹோம் மேக்கராவும் இருக்கீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமும் ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா வானொலி?
2: கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுங்க. இந்த மாதிரி டைம்ல வந்து ரொம்ப பிரஷரா இருக்கும் போது பொன்மாளி பொழுது அந்த மாதிரி பாடல்களை கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு, பாடல்களும் ரொம்ப நல்லா இருக்கு.
0: ஹாப்பியா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. எத்தனை மணில இருந்து நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க? எவ்வளவு நேரம் நீங்க கேட்பீங்க?
2: நான் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா லேப்டாப்பையும் ஆன் பண்ணிருவேன், எஃப்எம்மையும் ஆன் பண்ணிருவேன். அப்படி கேட்கறதுனால எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிரஷர் இருக்காது, ஒர்க் பிரஷர் வந்து அதிகமா இருக்காது. கேட்டுட்டே வந்து அந்த பாடலை கேட்டுட்டே வந்து
0: பாதிப்படையுது.
2: Walking slow-mo, மனசுல சோகம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார், அமைப்பில் உதவி எம் ராஜேஸ்வரி, படைப்பு உதகமண்டலம் வானொலி நிலையம்.
1: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் வரும் 3ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் மற்றும் தமிழகத்தில் வரும் 4 நாட்களில் தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று பிரிஸ்டோலில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கோவா போன்ற மாநிலங்களின் வளர்ச்சி முக்கியமானது என குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவாவின் பனாஜியில் 40வது நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், வளர்ச்சியையும் கலாச்சாரத்தையும் சமமாக கொண்டு கோவா மாநிலம் செயல்படுவதாக தெரிவித்தார். சிறந்த சுற்றுலா தளமாக விளங்கும் கோவா மாநிலம் கலாச்சார பாரம்பரியத்திலும் சமூக நல்லிணக்கத்திலும் இலக்கியத்திலும் சிறப்பாக விளங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கல்வி, சுகாதாரம், டிஜிட்டல் நிர்வாகம் உள்ளிட்டவைகளின் கட்டமைப்புகளை மேம்படுத்தியதற்கு முதலமைச்சர் டாக்டர் பிரமோத் சாவந்தை அவர் பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் தீன்தயாள் சுகாதார திட்டத்தை திரு சி பி ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. ஜவுளித்துறை அமைச்சகம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை இது நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜவுளித்துறைக்கு தேவையான பருத்தி குறைந்த விலையில் தடையின்றி கிடைக்க ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய ஜவுளி நிறுவனங்கள் உலகளாவிய போட்டியை எதிர்கொள்வதற்கும் இந்த நடவடிக்கை உதவிகரமாக இருக்கும் என மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் விவசாய பண்ணை பாதுகாப்பு விழிப்புணர்வு இயக்கம் நாளை முதல் 1 மாத காலம் நடைபெறவுள்ளது. இந்த இயக்கத்திற்கான ஆயத்தப் பணிகள் குறித்து மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் புதுதில்லியில் இன்று உயர்மட்ட கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய அமைச்சர், கேத் பச்சாவோ அபியான் என்ற இந்த இயக்கம் பஞ்சாயத்து முதல் அனைத்து பகுதிகளையும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளப்பட

0: உள்ளதாக தெரிவித்தார். குறைந்த அளவில் சரியான உரங்களை பயன்படுத்தி அறிவியல் பூர்வமான ஆலோசனைகளுடன் வேளாண் பணிகளை சிறப்பாக மேற்கொள்வது குறித்து இந்த திட்டத்தின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். வானிலை, மண்ணின் தரம், விளைபொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகள் ஆகியவை குறித்து இந்த விழிப்புணர்வு முகாம்களில் விவசாயிகளுக்கு நேரடி ஆலோசனைகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில், இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் உள்ளிட்ட அமைப்புகள் மூலம் அறிவியல் பூர்வமான ஆலோசனைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மாநில முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் இந்த இயக்கத்தில் பங்கேற்று தேசிய அளவில் இதனை வெற்றி பெறச் செய்ய ஒத்துழைப்பு தருமாறும் திரு சிவராஜ் சிங் சௌகான் கேட்டுக் கொண்டார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்ட சமாதான் தீதி பொதுமக்கள் குறைதீர் கட்டமைப்பை இன்று மத்திய பணியாளர் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொதுமக்கள் குறைகளை தங்கள் குரலிலேயே பதிவு செய்து விரைந்து நிவாரணம் பெறுவதற்கு இந்த கட்டமைப்பு உதவிடும் என கூறினார். 22 இந்திய மொழிகளில் குறைகளை தெரிவித்து விரைந்து தகவல் பெறுவதற்கும் வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார். நாட்டில் அரசியல் சாசனம் மற்றும் சட்ட நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தல்கள் நடத்தப்படுவதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், தேர்தல் ஆணையத்தின் வெளிப்படையான சட்டங்களுக்கு உட்பட்டு தேர்தல்களை நேர்மையாக நடத்துவதாக கூறினார். மக்களவைத் தேர்தலின் போது 1,80,00,000 பேர் தேர்தல் பணியில் ஈடுபட்டதாகவும் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். தேர்தலை நேர்மையாக நடத்துவதற்கான நெறிமுறைகள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவகுமார் வரும் 3 பதவியேற்க உள்ளார். பெங்களூருவில் இன்று நடைபெற்ற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அவர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட்டை சந்தித்து தாம் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான கடிதத்தை வழங்கி ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறும் கேட்டுக் கொண்டார். மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குடிமைப்பணி தேர்வு முடிவுகள் குறித்து தவறான விளம்பரம் வெளியிட்ட தனியார் பயிற்சி மையம் மீது 7,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2023 வெளியான தேர்வு முடிவுகள் தொடர்பான விளம்பரத்திற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறியுள்ளார். பயிற்சி மையங்கள் வெளிப்படைத்தன்மையாகவும் பொறுப்புடனும் நேர்மையாகவும் செயல்படுவதை உறுதிப்படுத்த இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் பல்வேறு பயிற்சி மையங்களுக்கு 1,46,00,000 ரூபாய் மதிப்பிலான அபராதம் தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக அவர் கூறியிருக்கிறார். மாணவர்களின் நலனை பாதுகாக்க நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கேரளத்தின் பல்வேறு இடங்களில் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை நடத்திய சோதனையில் 24 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவனந்தபுரம், கொச்சி, மலப்புரம் உள்ளிட்ட நகரங்களில் இந்த சோதனை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஈரானுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்வது குறித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகையில் ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிரம்ப், ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் திறந்துவிட்ட பின்புதான் அந்நாட்டுடன் சண்டை நிறுத்தம் குறித்து ஒப்பந்தம் நிறைவு பெறும் என குறிப்பிட்டார். அணு ஆயுதத்தை அந்நாடு முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்றும், அங்குள்ள யுரேனியத்தை முற்றிலுமாக அகற்றுவதற்கு அமெரிக்காவை அனுமதிக்க வேண்டும் என்றும் கூறினார். இருப்பினும் ஈரான் அணுசக்தியை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்வதில் எவ்வித தடையும் இல்லை என்றும் திரு டொனால்டு டிரம்ப் கூறினார்.

0: மியான்மர் அதிபர் யூ மிங் ஆங் 5 நாள் பயணமாக புதுதில்லி வந்துள்ளார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் விமான நிலையத்தில் அவரை வரவேற்றார். இன்று காலை பீகார் மாநிலம் கயாவில் உள்ள மகாபோதி கோவிலில் அவர் வழிபட்டார். மியான்மர் அதிபர் நாளை மறுநாள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசவுள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் மற்றும் தமிழகத்தில் வரும் 4 நாட்களில் தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடா பகுதியிலும் லட்சத்தீவுகள் மற்றும் கன்னியாகுமரி பகுதியிலும் பருவமழை நெருங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் 8 மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரளம் மற்றும் லட்சத்தீவு கடலோரப் பகுதிகளில் உள்ள மீனவர்கள் வரும் 3ஆம் தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி பிரிஸ்டலில் தற்போது நடைபெற்று வருகிறது. டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன்வரை 4.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்துள்ளது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-18 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் வாங் ஹோ கிம் சுவாங் ஜே சியோ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவகுமார் வரும் 3ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். தென்மேற்கு பருவமழை கேரளம் மற்றும் தமிழகத்தில் வரும் 4 நாட்களில் தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரிஸ்டலில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதலில் பேட் செய்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: செவியோரம் சுகராகம். இது விவத்பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாடு.

0: நிலையத்தில் நேரம் 7:30. நேயர்கள் அடுத்து கேட்கவிருப்பது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ளம் கொண்ட சந்திரசேகரன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். வாழ்க்கையே கொஞ்ச காலம்தான், அதில் வாலிபம் கொஞ்ச நேரம்தான்னு ஒரு பட பாடல் உண்டு. மனிதனுக்கு ஓர் ஆசை, எப்பவும் தன்னை இளமையா காமிச்சுக்கணும்னு. நமது சான்றோர்கள் இதற்கும் வழி சொல்லி வச்சிருக்காங்க. மிகவும் எளிமையான வழிமுறைகள் தான். ஓரடி நடவேன், ஈரடி கடவேன், இருந்து உண்ணேன், படுத்து உறங்கேன் என்பதே அந்த நாலு. அப்படின்னா என்ன? ஓரடி நடவேன். நமது உடம்பின் நிழல் கால் அளவில் ஓர் அடியாக இருக்கும்போது, அதாவது உச்சி வெயில் நேரத்தில் நான் வெளியில் நடக்க மாட்டேன்னு ஓர் உறுதி எடுத்துக்கணும். உச்சி வெயில் ஆகாது, நல்லா வெயில் அடிக்கும் நேரத்தில் தான் நடக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. காலை நேரம் மாலை நேரத்தில் தாராளமாக நடக்கலாம், ஓடலாம், பயிற்சி மேற்கொள்ளலாம். சந்திரசேகர் சார், ஈரடி கடவேன், அதாவது ஈர அடி கடவேன், ஈரமான இடங்களில் ரொம்ப நேரம் நிற்பதோ நடப்பதோ கூடாது. இப்போல்லாம் பெரும்பாலும் எல்லாரும் காலில் காலணி போட்டுக்கிட்டு தான் நிற்கிறாங்க, நடக்கிறாங்க. வெறுங்காலோட ஈரத்தில் நிற்கக்கூடாது, கவனமாக இருக்கணும். அந்த காலத்திலெல்லாம் சேத்துல வெறுங்காலோட வேலை செய்வாங்க, சேத்து புண்ணே வரும். இப்போ யாருக்காவது சேத்து புண் வருதா? எங்கேயாவது யாரையாவது பார்த்துருக்கீங்களா? நம்ம கண்ணில் படல. என்னது, சேத்துல யார் இறங்கி வேலை செய்கிறாங்களா? இதுவும் சரியான கேள்விதான். அடுத்தது 3வது, இருந்து உண்ணேன். ஏற்கனவே சாப்பிட்ட உணவு செரிமானமான பிறகுதான் அடுத்த வேளை உணவு உட்கொள்ளணும். மேலே மேலே ஏற்றிக்கிட்டே போகக்கூடாது, நல்லா செரிமானமான பின்தான் மறுபடியும் சாப்பிடணும். 4வதா, படுத்து உறங்கேன். தூக்கம் வந்த பிறகுதான் படுக்கைக்கு போகணும். படுத்து கொண்டு தூக்கம் வரலையேன்னு எதையாவது நினச்சிக்கிட்டு படுக்கையில் கிடக்கக்கூடாது. ஓரடி நடவேன், ஈரடி கடவேன், இருந்து உண்ணேன், படுத்து உறங்கேன். இவையே நீண்ட நாள் வாழும் ரகசியம் என சான்றோர் குறிப்பிடுகின்றனர். அந்த காலத்தில் சொல்லப்பட்ட அறிவுரை ஆலோசனை இவை. இதில் இப்போ நாம் மாறுதல்கள் செய்து கொள்ளலாம். விடலை பருவத்துக்கு அடுத்து வரும் பருவம் இளமை பருவம். பொதுவாக 18-24 அல்லது 29 வயது வரை இளமை பருவம். இவர்களை இளையோர் அல்லது வாலிபர் என்பர். பிற பருவத்தினருடன் ஒப்பிடும்போது இளையோரிடம் குறிப்பிடத்தக்க சில பண்புகள் உண்டு. மாற்றத்தை லகுவில் ஏற்று தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய பருவம் இளமை பருவம்.

0: துணிவு மிக்கது. சந்திரசேகர் சார், நம்ம நாட்டின் இரண்டு மிகப்பெரிய பலமே இளையோர் பட்டாளமும் நமக்கு கிடைக்கிற வெயில் வெப்பமும் தான். இவற்றை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டா எந்த ஒரு நாட்டின் வளர்ச்சியையும் தடுத்து நிறுத்த முடியாது. இளமை என்பது வாழ்வில் ஒரு கட்டம் அல்ல, அது ஒரு மனநிலை, உணர்ச்சிகளின் இயல்பு, ஆன்மாவின் பண்பு, இதெல்லாம் இயல்பா இருப்பது இருக்கணும். நாம செயற்கையா வெளித்தோற்ற மாற்றங்களை மறைக்க முயன்றால் அது தற்காலிகமாக மட்டுமே அமையும். அகத்தில் மாற்றினால் மட்டுமே அது நிலையான இளமையை கொடுக்கும். கவலையை களைந்தால் அது இளமையை நமது முகத்தில் என்றும் நிலைத்திருக்கச் செய்யும். இதற்கு நமது வாழ்க்கை முறை, உணவு பழக்க வழக்கம், மனோநிலை எல்லாம் முறையா இருக்கணும். இருக்குதா? கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: 102.3 விவித் பாரதி தமிழகமில் இன்று இரவு 8:05 எனக்குள் நாள் நிகழ்ச்சியில் சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூயிஸுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு.
3: வணக்கம், என்னுடைய பெயர் பிரவீன் லூயிஸ். குழந்தைய அப்சர்வ் பண்ணும்போது 2 இயர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஜாக் ஆஃப் ஆல் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் எடுப்பாங்க. அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் நீங்க கொடுத்துருங்க. இன்ஃபேக்ட் வந்து குழந்தைங்க வரைவாங்க சவுத்துல, நீங்க அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு பேப்பருக்குள்ள நீங்க வரைஞ்சீங்கன்னா சுருங்கிடுது அது. அந்த ஸ்பேஸ் நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 14-15 இயர்ஸ்ல அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை பத்தி அவங்க ஃபோக்கஸ் போகும். அந்த டைம்ல வந்து நீங்க அதுக்கு வேண்டிய இன்ட்ரடக்ஷன் நீங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம்.
2: கேட்க மறக்காதீங்க.
4: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: பாட்டும் பயணமும்
1: தாளம் தந்த இதயங்கள் நினைவில் நிற்குமே. காற்றில் தவழ்ந்து தனிந்து நெஞ்சில் புதைந்ததே ஒரு பாடல்.
0: பாட்டும் பயணமும்

எஸ் இட் இஸ் 7:37 ஃப்ரைடே மியூசிக் டே, சாட்டர்டே மியூசிக் டே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நாளைக்கு சண்டே மியூசிக் டே. அது என்ன ஃப்ரைடே சாட்டர்டே ரெண்டும் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா, நேற்று கேட்டவனுடைய கண்டினியூஷன் தானே அதனுடைய. அந்த இந்த டைமில் என்ன மாதிரியான பாடல்கள் இருந்தால் அதே தான். ஓகே, இந்த மாதிரி லாஜிக்கெல்லாம் ஓடாதப்பா, பசிடுச்சுன்னா போய் சாப்பிட்டு வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. தயவு செஞ்சு பாட்டை போடு என்பதும் கேட்கிறது. 7:37 இந்த நேரத்துக்கு கேட்க வேண்டிய பாடல்கள் அப்படின்னு ஒரு செட் இருக்குது. இந்த டைமுக்கெல்லாம் இந்த மாதிரி பாட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சில பேர்த்துக்கு இதில் ரசனை இருக்குது. ஓகே, அண்ட் இந்த பாட்டு வந்து ரெண்டு வெர்ஷன் இருக்குது இதயம் படத்தில். அண்ட் அந்த வெர்ஷன், ஒரு வெர்ஷன் கேஜே யேசுதாஸ் பாடுவார், இந்த வெர்ஷன் இசை ராஜா இளையராஜா வெர்ஷன்.

7:42 அடுத்து மிதக்க வருகிற ஒரு பாட்டு உங்க கூட ஸ்ரீனிவாஸ் குரல்ல வைரம் தெழுத்தின ஏஆர் ரஹ்மான் இசையில் வர ரட்சகன் பட பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சாட்டர்டே மியூசிக் டே என்பா கூட உங்க ஃபேவரட் 102.3 பாரதி தமிழ் பண்பலை.

ஏழு மணி 47 நிமிடங்களுக்கு கேட்க போற அடுத்த பாட்டு சந்தோஷ் நாராயணன் இசைத ஆர் ஆர் பாடின இந்த பாட்டு, கூப்பிட பாட்டு, வண்ணதாசன், கண்ணதாசன், இளையராஜா, இந்த மூன்று பேர்கள் இந்த பாட்டில் வரும். இந்த பேர்கள் நம்ம நிறைய பாடல்களில் பண்ணதான், வண்ணதாசன் தான் முத முறை ஒரு பாட்டில் வருது. ஓகே, அது விஷயம் இல்லை. யுகபாரதி அந்த பேர்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எழுதியிருக்கிற வார்த்தைகள் ரொம்ப சூப்பராக இருக்கும். குக்கு பட பாட்டு, சாட்டர்டே மியூசிக் டே இன்பா கூட.

இசையோடு வந்தோம், இசையோடு வாழ்வோம், இசையாவோம். இசை இந்த பூமியை ஆளட்டும். அண்ட் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள் பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி. இதே மாதிரி இசையோடு, இதே மாதிரி பாடல்களோடு நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அண்ட் லெட்ஸ் பை ஃப்ரம் மியான்மர். நிறைவு பாடல்களாக பாடு நிலாவே அண்ட் பொம்முக்குட்டி அம்மா, ரெண்டு படங்களில் இருந்து சித்ரா வாய்ஸில் ரெண்டு குட்டி பாடல்கள். மீண்டும் சந்திக்கலாம். அண்ட் லெட்ஸ் பை ஃப்ரம் மியான்மர்.

0: 102.3 FM. தொடர்வது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு நாள் ஒரு 10-15 பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க தேடிட்டு வந்தாங்க. உங்களை பார்த்துட்டு தான் போகணும், அதுக்காக தான் வந்திருக்கோம்னாங்க. என்ன விஷயம்னு கேட்டோம். நாங்கள்லாம் கூடி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம், அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னாங்க. அதுவும் ஒரு வாண்டு பையன் அதை சொன்னான். என்ன முடிவு அது அப்படின்னு கேட்டோம் ரொம்ப ஆர்வமாக. அதை இப்போ சொல்ல மாட்டோம், எங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு தகவல் சொன்னால் அதை அதுக்கப்புறம் நாங்கள் அதை சொல்கிறோம் அப்படின்னா அந்த வாண்டு பையன். சரி, சின்ன பையன்கிட்ட இன்றைக்கி வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தோம். அது என்ன கதைன்னா, ஒரு பெரிய காடு, அதில் பலவிதமான மிருகங்கள். அந்த காட்டுக்கு ஒரு சிங்கம்தான் ராஜா. எப்பவும் காட்டுக்கு அது தானே ராஜா. ஒரு பெரிய யானைக்கு இது பொறுக்கலை. என்ன இது, எப்போ பார்த்தாலும் இங்கே சிங்கத்துக்கே ராஜா பதவி கிடைக்குது, நான்லாம் எவ்வளவு பலசாலியாக இருக்கிறேன், அப்படி இருந்தும் எனக்கு அந்த பதவி கிடைக்கலையே அப்படின்னு தனக்குள்ளே பொறுமிக்கிட்டே இருந்தது. ராஜா பதவியை நினச்சி ரொம்ப ஏக்கம் அதுக்கு, பதவி மோகம். இந்த சமயம் பார்த்து ஒரு குள்ள நரி கூட்டம் அதை தேடிட்டு வந்தது. ஐயா பெரியவங்களே, நீங்கள் இந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்க ஆசைப்படுறீங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் கூட்டத்துக்கு கொஞ்ச நாள் தலைவராக இருங்க, அதாவது ராஜாவாக இருங்களேன், உங்களுக்கும் ஒரு ட்ரைனிங் கிடைச்சது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது இந்த கூட்டம், குள்ள நரி கூட்டம். இதை கேட்ட உடனே யானைக்கு ரொம்ப சந்தோஷம், சந்தோஷம் தாங்கலை. அதுதான் எப்போ எப்போன்னு பதவிக்காக காத்துக்கிட்டு இருக்குதே. இருந்தாலும் கொஞ்சம் பிகுவோட, சரி நீங்கள்லாம் இவ்வளோ தூரம் என்னை தேடிட்டு வந்து கேட்குறதுனால மறுக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஏதோ அவளுக்கு சிரமப்பட்டு ஒத்துக்கிறது மாதிரி ஒத்துக்கிட்டது. ஏதோ உங்கள் ஆசைக்கு கட்டுப்படுறேன், கொஞ்ச நாள் உங்கள் கூட்டத்துக்கு ராஜாவாக இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னுது. உடனே அந்த யானை வந்து ராஜா நட போட ஆரம்பிச்சிட்டது. யானை வந்து சாதாரணமாக நடந்தாவே எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும், அதுவே ராஜா நட நடந்தால் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்கள். யானை முன்னாடி கம்பீரமாக போய்கிட்டு இருக்குது, தலைவர் இல்லையா, அதனால் குள்ள நரிகள்லாம் ரொம்ப அடக்கமாக அது பின்னாடி அணிவகுத்து போயிட்டுருக்குது. ராஜா வாழ்க, மன்னர் வாழ்க அப்படின்னு கோஷம் வேறு. யானைக்கு தலைகால் புரியல, அவ்வளவு சந்தோஷம். அந்த யானைக்கு செருக்கு ஆணவம் எல்லாம் ஏற்பட்டு போச்சு. அதுக்கப்புறம் அது தரையை பார்க்குமா நிமிந்து நடக்க ஆரம்பிச்சுட்டுது. தரையை பார்க்குறதே இல்லை. அப்படி போயிட்டுருக்கிறப்போ ஒரு சதுப்பு நிலத்தில் திடீர்னு காலை வச்சுட்டுது. அவ்வளவுதான், கால் உள்ளே போட்டுது. இன்னொரு காலை எடுத்து வச்சுது, அதுவும் உள்ளே போட்டுது. அந்த ரெண்டு காலையும் எடுக்கிறதுக்காக அடுத்த ரெண்டு காலையும் அழுத்துச்சு, அதுவும் உள்ளே போக ஆரம்பிச்சுட்டுது. இப்போ நாலு காலம் வசமாக சேத்தில் அழுந்தி போச்சு, எடுக்க முடியல. குள்ள நரிகள்லாம் அதை சுற்றி சுற்றி வந்தது. சிலது சுற்றி நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டுது யானையை பார்த்துட்டு. இதை யானை பார்த்தது, என்ன இது தலைவர், நான் தவிச்சிக்கிட்டு இருக்கிறேன், தொண்டர்கள்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு கேட்டு தான். தொண்டர்களே, தலைவர் நான் தவிச்சிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா, இப்போ உடனே உங்கள் தலைவரை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை இல்லையா அப்படின்னு கத்துச்சான் அந்த யானை. குள்ள நரிகளில் ஒன்று முன்னாடி வந்து நின்று அந்த யானையை பார்த்து தான், தலைவரே எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக தான் உங்களை எங்கள் தலைவராக ஏற்றுக்கிறோம்னு சொன்னோம் அப்படின்னு தான். என்ன ஆசைன்னு கேட்டிருக்கு யானை. யானை கறி சாப்பிட்டு பார்க்கணுங்கிறது எங்களுக்கு ரொம்ப நாளாக ஆசை, அது இன்றைக்கி தான் நிறைவேற போகுது அப்படின்னு தான் அந்த நரி. இதை கேட்ட உடனே அந்த யானை அப்படியே மூர்ச்சையாயிட்டு தான். நரிகள்லாம் அது மேலே ஏறி குதற ஆரம்பிச்சுட்டு தான். பதவி மேலே இருந்த பேராசை அந்த பலசாலியான யானையையே மாட்டி விட்டுட்டுது பார்த்தீங்களா.

0: அப்படின்னு சொல்லி முடித்தோம் இந்த கதையை அந்த சின்ன பிள்ளைங்கக்கிட்ட. சரிங்க, இப்போ நாங்கள் உங்களை தேடி வந்த விஷயம் என்னங்கிறத சொல்லவா அப்படின்னா, ஒரு வாண்டு பையன், சீக்கிரம் சொல்லு தம்பி, சஸ்பென்ஸ் தாங்கலை அப்படின்னும். அவன் மெதுவாக எங்களை பார்த்து சொல்கிறான், எங்களுக்கு கொஞ்ச நாள் நீங்கள் தலைவராக இருந்தால் தேவலை அப்படின்னா.
1: இனிய ராகங்களின் சங்கமம், இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: மணி தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பருத்திக்கான இறக்குமதி வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. ஜவுளித்துறை அமைச்சகம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரும் ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 வரை இது நடைமுறையில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜவுளித்துறைக்கு தேவையான பருத்தி குறைந்த விலையில் தடையின்றி கிடைக்க ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய ஜவுளி நிறுவனங்கள் உலகளாவிய போட்டியை எதிர்கொள்வதற்கு இந்த நடவடிக்கை உதவிகரமாக இருக்கும் என்றும் மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்களை வரம்புகள் ஏதுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்வது குறித்து மாநில அரசு பரிசீலித்து வருவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நாகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாய கடன் தள்ளுபடியில் இந்திய ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என்றும் கூறினார். மகளிருக்கு 2500 ரூபாய் உரிமைத்தொகை குறித்த அறிவிப்பு நிதிநிலை அறிக்கையில் வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை 2 வாரங்களுக்குள் வெளியிடப்படும் என்றும் திரு மரிய வில்சன் கூறினார். அரசு கல்லூரி மாணவர் மாணவியர் விடுதிகளில் தரமற்ற உணவு வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை மாவட்டத்தில் உள்ள சமூக நீதி மற்றும் பழங்குடியினர் நல மாணவியர் விடுதியில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உணவின் தரம் குறித்து மாணவியரிடமிருந்து வந்துள்ள புகாரின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். மாணவியர் விடுதியிலிருந்து கல்லூரிக்கு செல்ல பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், அவர்கள் பயன்படுத்தும் சாலையில் உள்ள டாஸ்மாக் மதுபானக் கடையை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு வன்னியரசு கூறினார். மாணவர்களின் தனித்திறமையை கண்டறிந்து அவற்றை வெளிக்கொண்டுவதற்கான முயற்சியை மாநில அரசு மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். திருப்பூரில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கோடைக்கால சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு பேசிய அவர், கல்வியுடன் ஒழுக்கமும் இணைந்தால் மாணவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று குறிப்பிட்டார். இலக்கை நோக்கிய பயணத்தை மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திருமதி கமலி கூறினார். அஇஅதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கட்சி ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரிடம் புகார் மனு அளித்துள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம் தனபால் ஆகியோர் சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநரை சந்தித்து அளித்த மனுவில் திருமதி மரகதம் குமரவேல், திரு ஜெயக்குமார், திருமதி பி சத்யபாமா, திரு எஸ் கே சுப்பையா ஆகியோர் ராஜினாமா கடிதங்களை சட்டப்பேரவைத் தலைவரிடம் அளித்த உடனேயே அவர்கள் தாவேக்காவில் இணைந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஜனநாயக மற்றும் அரசியல் சாசன நடைமுறைகளை

0: பாதுகாக்கும் வகையில் இப்பிரச்சினை தொடர்பாக ஆளுநர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தாவேக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் வாக்களித்ததாக ஆளுநரிடம் அளிக்கப்பட்ட புகாரில் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதாகவும் கூறினார். சட்டமன்ற செயலகம் தாவேக்காவின் கட்சி அலுவலகமாக மாறி வருவதாகவும் இதனை தடுக்க ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாங்கள் வலியுறுத்தியிருப்பதாகவும் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார். சென்னை ரயில்வே கோட்டத்தில் உள்ள 37 ரயில் நிலையங்களில் 81 தானியங்கி குடிநீர் வழங்கும் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அரக்கோணம், தாம்பரம், காட்பாடி, சேப்பாக்கம், பெரம்பூர் உள்ளிட்ட 81 ரயில் நிலையங்களில் குறைந்த விலையில் குடிநீர் வழங்குவதற்கான கருவிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. 5 லிட்டர் குடிநீருக்கு 25 ரூபாயும், 2 லிட்டருக்கு 12 ரூபாயும், 1 லிட்டருக்கு 8 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன் வரை 13 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 88 ரன் எடுத்துள்ளது. பிரிஸ்டாலில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-18 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் வான் ஹோ கிம் ஜிங் ஜே சியூ இணையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எனக்குள் நாள் நிகழ்ச்சி 102.3 விவத் பாரதி தமிழகம்ல. உங்க கூட மீண்டும் இணையிறது நான் உங்க மகி விஜயகுமார். எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கறது வேறங்க, ஆனா இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறதே பெரிய விஷயம் இல்ல. அப்ப பாத்தீங்கன்னா நிறைய லேர்ன் பண்ணிட்டே இருப்போம். அப்படி ஒரு பர்சன்னா இன்னைக்கு எனக்குள் நாள் நிகழ்ச்சியில இருக்காங்க. அவரை பார்த்ததுமே இன்னும் நமக்கும் ஒண்ணுமே தெரியாதுங்க. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி சொல்லிட்டே இருக்காங்க. சவுண்ட் இன்ஜினியரிங் ட்ரெய்னர் மற்றும் சோசியோ ஒர்க்கர் பிரவீன் லூயிஸ் அவர்கள் நம்ம கூட இருந்தாங்க, நிறைய விஷயங்களை பேசினாரு. இந்த வாரமும் நிறைய விஷயங்களை சொல்றதுக்காக, நிறைய கைட் பண்றதுக்காகவும் பேச போறாரு. வணக்கம் சார், வெல்கம் பேக்.
1: வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களுக்கு மற்றொரு முறை வணக்கங்கள். உங்களை திருப்பி சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி.
0: நீங்க வந்து ஒரு அகாடமி நடத்திட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களை வந்து ரீச் பண்ணோம்னா என்ன மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களை ரீச் பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், இதை பத்தி சொல்லுங்க.
1: இப்போ வந்து டெக்னிக்கல் சைட், இப்போ சவுண்ட் இன்ஜினியரிங், மியூசிக் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இசையை வந்து கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க, இல்லை கற்றுக்கணும்னு ரொம்ப ஆர்வம் இருக்கும். கிராமப்புற குழந்தைங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், பட் அந்த ஆர்வம் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நம்மக்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இசை கருவியோ இல்லை வாய்ப்பாட்டோ வந்து பாடுறவங்களா இருப்பாங்க. அதை வந்து தொழில்நுட்பத்தோட கலந்து எப்படி வந்து நம்ம ஒரு கேட்குற ஒரு இன்னிசையாக மாற்றுறது அப்படின்றது தான் இந்த சவுண்ட் இன்ஜினியரிங் தான். இப்போ எப்படி நம்ம சமைக்கிற மாதிரி நிறைய வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காய்கறிகள்லாம் எடுத்து போட்டு சமைச்சு அழகான ஒரு பிரியாணியை நம்ம பரிமாறுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து சவுண்ட் இன்ஜினியரிங்ன்றது நிறைய சவுண்ட்ஸு, ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், இசை கோர்வை எல்லாம் சேர்த்து அதை கேட்கும் போது காதுக்கு இனிமையாக மாற்றி கொடுக்கறது. இது படிக்கிறதுக்கு வரவங்க வந்து எப்படியோ ஒரு விதத்தில் வந்து ஒரு மியூசிஷியனாக இருந்திருப்பாங்க, இல்லை அது செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து இது ஒரு நீங்கள் டிப்ளமோ அப்படின்னு படிக்கும் போது வந்து நமக்கு வந்து மினிமம் வந்து 10th முடிச்சிருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து நம்ம நேஷனல் கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷனோட சான்றிதழோ தான் இதை படிக்க வைக்கிறோம், ஒரு கவர்மெண்ட் அப்ரூவ்டு டிப்ளமோ. அப்போ வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th. இல்லை நான் வந்து சம்டைம்ஸ் வந்து ஃபேமிலி பிஸ்னஸில் இருப்பாங்க, ஆடியோ சிஸ்டம் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி வந்து எனக்கு டிப்ளமோ வேண்டாம் நான் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு போது நமக்கு வந்து ஒரு மாணவரை பற்றி நான் அப்படி சொல்லணும், ஸ்ரீகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவர். அவர் வந்து வரும்போது வந்து 7th ஸ்டாண்டர்டில் வந்து படித்தார். ஏன் அவர் வந்து தங்கி தான் படித்தார், அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஹோம் ஸ்கூலிங் பண்ணாங்க, அவர் வந்து அந்த சிங்கர்னு ஒரு நிகழ்ச்சி வரும் அதில் வந்து டைட்டில் வின்னர் அவர் வந்து வந்து படித்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான பேரண்டிங்லேயும் டிஃப்ரெண்டான ஒரு க்ரூமிங்லேயும் இருந்து வந்து படிக்கிற குழந்தை, அப்போ அவர் 10th நம்ம டிமாண்ட் பண்ண முடியாது. இப்போ அவர் அதை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மியூசிக் கம்போசிஷனும் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி நம்ம வந்து 7th ஸ்டாண்டர்டில் பார்த்த குழந்தை இன்னைக்கு வந்து இப்போ

0: என்னோட போன்ல எல்லாம் குட்டி ஸ்ரீகாந்த் தான் சேவ் பண்ணி வச்சிருப்பேன். அவர் குட்டி தான், எவ்வளவு நாள் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தாலும் அவரோட பேர் குட்டி ஸ்ரீகாந்த் தான். ஸோ அப்படி வந்து அந்த திறமை, அந்த உத்வேகம், அதுதான் இந்த ஃபீல்டு வரணும். உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் நீங்க இதுதான் படிச்சுட்டு வந்தாதான் அப்படின்றது கிடையாது. கவர்மெண்ட் ரெகனைஸ் டிப்ளமோ பண்ணோம்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 10th, இல்ல அது இல்லாம கூட இந்த மாதிரி குழந்தைகள் நம்ம சம்மர் கேம்ப் மாதிரி வந்து படிக்கலாம், நான் அதுல தெரிஞ்சுக்கிறேன், அடுத்து நான் வந்து 12th முடிச்சுட்டோ இல்ல காலேஜ் முடிச்சுட்டு கூட வரேன் அப்படின்றவங்களும் வரலாம். அதை தவிர்த்து நான் டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வரவங்களுக்கு நம்ம கரியர் கவுன்சிலிங் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஃபேஷன் டிசைனிங் பண்ணணும் பட் வந்து எங்க பேரண்ட்ஸ் விட மாட்டுறாங்க, அவங்களுக்கு நீங்க கரியர் கைடன்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மள அப்ரோச் பண்ணுவாங்க. நான் வந்து ரைட்டர் ஆகணும் இல்ல சினிமா டைரக்டர் ஆகணும் பட் எங்களோட பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து கம்ப்ளீட்லி நோ சப்போர்ட் அப்படின்னு வராங்க. அப்ப அந்த பேரண்ட்ஸ்க்கு நம்ம போன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் திட்டுவாங்க, நீங்க எதுக்கு இதெல்லாம் தலையிடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம ப்ரொஃபைல அவங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி உங்க குழந்தை ஃபீல் பண்றாங்க, இதுதான் அவங்களோட லட்சியமா இருக்கு அப்படின்னு பேரண்ட்ஸ் எஜுகேட் பண்ணும்போது சில பேரண்ட்ஸ் யோசிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி தேனியில இருந்து ஒருத்தர் பொன் கணபதினு நினைக்கிறேன், அவர் அவங்களோட குழந்தை பேசும்போது நம்ம இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு தெரியாம நம்பர் எடுத்து உங்ககிட்ட பேசி இவ்வளவு பண்றானா, அப்ப அவங்களுக்கு நிஜமாவே அந்த கெப்பாசிட்டி இருக்கு, இப்ப நான் நம்புறேன், சும்மா வெறும் வாயிலே அவங்க சொல்லலை, அவங்க இருக்கிறது தேனியில, நம்ம எங்கேயோ யூடியூப்ல போட்ட வீடியோவை பார்த்து நம்பர் எடுத்து பேசி எங்க அப்பா கிட்ட நீங்க பேசுங்கன்னு சொல்லி பண்றானா, ஒரு கரெக்டான ட்ராக்ல தான் இருக்காங்கன்னு ஒரு நம்பிக்கை வருது. ஸோ நீங்க எடுக்க வேண்டிய முதல் ஸ்டெப் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கணும், அது எடுத்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுதான் திறமை, அந்த திறமை, அந்த ஆர்வம், அதுதான் உங்களோட தகுதி அப்படின்னு நான் பாக்குறது.
1: இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, பட் அந்த நம்பிக்கையோட வந்து உங்களை அப்ரோச் பண்ணணும், நீங்க வந்து கரெக்டா வந்து கைட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ரீச் பண்றாங்க பாருங்க. இதுதான் நீங்க அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸை கொடுத்துருக்கீங்க, அண்ட் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து நிறைய ஒர்க் பண்றாங்க, அதனாலதான் உங்களை நம்பி வந்திருக்காங்க. இப்போ உங்களோட அகாடமியில வந்து மியூசிக் தெரிஞ்சு வந்து ஜாயின் பண்றவங்க இருக்காங்க. இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா இந்த எடிட்டிங் மட்டும் பண்ணுவாங்க இல்லையா, இப்போ டப்பிங் எடிட்டிங் இருக்கு, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அங்க வந்து சவுண்ட் இன்ஜினியரா ஒர்க் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு மியூசிக் நாலேஜ் தேவையா இல்ல வெறும் இந்த டெக்னிக்கல் பேஸ் மட்டும் சொல்லி தருவீங்களா?
0: இப்ப வந்து நம்ம எடிட்டிங் எது பண்ணாலுமே பாத்தீங்கன்னா ஒரு படத்துக்கு எடிட்டிங் பண்ண போறாங்க, அப்ப அதுல வந்து மியூசிக் இருக்கு. பேசிக்கலி அந்த எமோஷன்ஸ் வந்து அவங்க புரிஞ்சுக்கிற ஒரு பர்சனா இருந்தாலே போதும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இசை எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்ப நம்ம பேலன்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, இப்ப நீங்க வந்து பேலன்ஸ் பண்றீங்க மிக்சர்ல என்ன பண்றோம் பேலன்ஸ், இப்ப நம்மளோட வாழ்க்கையில எமோஷன்ஸ் நம்ம பேலன்ஸ் பண்றோம், அதே விஷயம் தான் அவங்க பண்றாங்க. ஒரு படம் பார்க்கும் போது அந்த எமோஷன்ஸ் அவங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சாலே அவங்க எடிட்டிங் நல்லா பண்ணுவாங்க. அந்த ஒரு கிரியேட்டிவ் ஸ்பார்க் வந்து நம்ம வந்து அந்த குழந்தைங்க கிட்ட அது இருக்கான்னு பார்ப்போம். நிறைய பேர் இசையெல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆனா அந்த இடத்துல அந்த இசை கோர்வை தேவைப்படாது, பட் அவங்க ஆட் பண்ணுவாங்க அவங்களோட முழு திறமையை. அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ட்ரைபிள் பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறான்னு வச்சிங்களா, அங்க நீங்க பியானோலாம் வாசிச்சு ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் வாசிச்சிங்கன்னா அது அந்த இடத்துல எடுப்படாது. ஒரு ட்ரைபிள் மக்கள் பழக்குடி மக்கள் இருக்காங்கன்னா அங்கே வெறும் ஒரு டேபிள் தட்டுறதோ இல்ல ஒரு உடஞ்சு போன ஒரு புல்லாங்குழல் சத்தத்தை தான் நீங்க அப்படி கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதுக்கு வந்து அவங்க ஒரு மியூசிஷியனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அந்த சென்ஸ் இருந்தா போதும். இந்த மீடியாக்கு வேண்டிய அந்த சென்ஸை புரிஞ்சுக்கிற தன்மை அவங்களுக்கு இருந்தா போதும். எடிட்டிங் உங்களுக்கு டப்பிங் எடுத்தாலும் எமோஷன், நீங்க ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா அந்த எமோஷன் வந்து வருதா அப்படின்றது இந்த டெக்னீஷியன் தான் சொல்லணும். இல்ல மேடம் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நீங்க ஆடுற மாதிரி பேசலாம் அப்படின்னு நீங்க சொன்னாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு அவங்க பேசுவாங்க. ஸோ இட்ஸ் அ டீம் ஒர்க், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இங்க வேணும். அதே மாதிரி நேரத்தில் சொன்ன மாதிரி பேலன்சிங் சொல்லிட்டோம், ஹார்மனின்னு சொல்லுவோம். ஹார்மனின்றது நானும் நீங்க மற்றவங்க எல்லாருமே வந்து ஒன்னா நம்மளோட வேலை பண்ண முடியும், இல்ல உன்னோட இப்போ இந்த டாலரன்ஸ் அண்ட் அக்செப்டன்ஸ் இருக்குல்ல, டாலரன்ஸ்னா நான் உங்களை சகிச்சுக்கிட்டு வேலை செய்யறேன், ஐயோ பல்லு கடிச்சிட்டு வேலை செய்யறது டாலரன்ஸ், அக்செப்ட் பண்ணிட்டு வேலை செய்யறன்றது வேற, என்னுடைய டீமா மாறிடுறோம். ஸோ அந்த மாதிரி அந்த டீம் பில்டிங் ஸ்பிரிட் இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் நாங்கள் சின்ன சின்ன கேம்ஸ் வைப்போம். ஆக்சுவலாக நாங்கள் முதல் ஜாயின் பண்ண வரும்போது சின்ன கேம்ஸ் வைப்போம், அந்த கேம்லயே வந்து அவங்களோட அந்த டீம் பில்டிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு. ஏன்னா இது வந்து நான் மட்டும் அப்படின்னு நினைக்க முடியாது, மீடியாவை பொறுத்திருக்கு எல்லாம் ஒரு டீம். அந்த டீம் ஸ்பிரிட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களால சக்சஸ் பண்ணிவிடும். இந்த குவாலிட்டிஸை நம்ம முதல்ல அவங்க இருக்கான்னு பார்ப்போம். நிறைய பேர் நம்ம வந்து கரியர் கவுன்சிலிங் கொடுக்கும்போது இந்த குவாலிட்டிஸ் நீங்கள் வளர்த்துக்கணும், மேபி இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் என்னவோ மேபி அந்த ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கலாம். ஏன்னா பேரண்ட்ஸ் வந்தாலே இவங்க ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு இல்லாமல் அந்த குழந்தைகிட்ட திறமை இருக்கு இல்லை அந்த குழந்தைக்கு நம்ம புரிய வைக்கணும், பாருமா இந்த விஷயத்தை நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாம் பட் நீங்கள் அப்படி பண்ணலை, அதனால வந்து இன்னும் கூட கொஞ்சம் டைம் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் ஆழமா படிச்சுட்டு நீங்க வாங்கன்னு சொல்லி அவங்களை அனுப்பி வச்சிருவோம். ஸோ அதுவுமே ஒரு சக்சஸா தான் நம்ம வந்து பாக்கிறோம்.
1: நிச்சயமா நிச்சயமா.
0: மலேசியால இருந்து வந்தாங்க சொன்னாங்களே, அவங்க முதல் தடவை மலேசியால இருந்து வரும்போது அந்த குழந்தை சின்ன பையனா இருந்தா, அப்ப அந்த பேரண்ட்ஸ் கிட்ட வந்து அவங்க சொல்லி அனுப்பிட்டோம். இன்ஃபேக்ட் அவங்க லாஸ்ட் இதுல வந்து எப்படியாவது பசங்க சேர்த்துக்குன்னு சொன்னாங்க. இப்ப குழந்தை கொஞ்சம் சின்ன பையனாவும் இருக்கிறான், இன்னும் வந்து மியூசிக் தெரியல, கொஞ்சம் படிச்சுட்டு கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னும் போது போயிட்டு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அவங்க திருப்பி வந்தாங்க. அந்த குழந்தையோட பேர் வந்து நரேஷ், இப்ப வந்து அவர் மலேசியால படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணிட்டு இருக்காங்க, அப்பா பையனா டியோ வந்து படிச்சாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு பார்க்கும்போது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். பேரண்டிங் பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு இறங்கி வராங்க பாருங்க, அந்த குழந்தைக்காக எல்லாமே சேரத்துக்கு வந்து பேரண்ட்ஸும் ரெடியா இருக்காங்க. இப்போ அந்த சமூகம் மாறிட்டே வருது.
1: ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா வந்து பேரண்ட்ஸ் வந்து இப்படிதான் உன்னோட ஃபீல் நீயே சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றவங்க போய்

0: இப்ப வந்து உன் ஃபீல்ட் இது வா, நானும் வரேன் வா அப்படின்னு கூடவே ஜேர்னி பண்றாங்க பாருங்க.
1: அவங்க தொலைஞ்ச விஷயங்கள்லாம் வந்து பாருங்க, நிறைய குழந்தைங்க பரதநாட்டிய கிளாஸ்க்கு அனுப்பிச்சுட்டு அம்மாக்கு எல்லாம் ஆடணும்னு ஆசை, அவங்களும் வந்து ஆடுறாங்க, சோசியல் மீடியால போடுறாங்க, இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள், ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம்.
0: ஒரு பேரண்ட் வந்து ஜாயின் பண்ணாங்கன்னு சொல்லும் போது எனக்கே நீங்க சொல்ற அந்த அகாடமில வந்துதான் பாக்கலாமே என்னதான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வமே வருது. ஏஜ் ஏதாவது இருக்குங்களா சார் அதுல ஜாயின் பண்ண?
1: ஏஜ் ஃபேக்டர் நம்ம இது பாக்குறது அந்த தகுதி உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம பாக்குறது. ஏஜ் ஃபேக்டர் கிடையாது. பட் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ஒரு அகாடமிக் ஓரியன்டா நீங்க ஒரு டிப்ளமோ பண்ணணும் இல்ல வந்து ஒரு ஜாப்க்கு போகணும் அப்படின்ற ஒரு இது இருந்துக்கும் போது வந்து வர மாட்டேங்க. இல்ல நான் எனக்கான ஒரு விஷயமா பண்றேன், நான் எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா பண்றேன். அப்போ ஒரு SBI மேனேஜர் ரிட்டையர்ட் ஆன பிறகு அவரோட டாக்டர் படிக்க வச்சாரு, பிளஸ் அவருமே என்ன பண்ணாருன்னா சில சில விஷயங்கள் வந்து கத்துக்கிட்டாரு. அப்படி நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. போயிட்டு வந்து அவர் ரிட்டையர்டான பணத்தை வச்சு ஒரு ஸ்டுடியோ போட்டுட்டு ஸ்மால் ஸ்மால் ரெக்கார்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மியூசிஷியன் இந்த மாதிரி மீடியால இன்ட்ரெஸ்டட் பர்சனை நீங்க எங்கேயாவது பிடிச்சி அடைச்சி வச்சாலும் அவங்க ஒரு நாள் திருப்பி அதை தான் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி விட்டுடலாம் குழந்தைங்களை, அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். இல்லைனாலும் அவங்க ரிட்டையர்ட் ஆன பிறகும் இந்த துறையில தான் அவங்க வரப்போறாங்க, அது வந்து மாற்ற முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த மைண்ட் வந்து அப்படி டியூன் ஆகிடும், நான் பண்ணணும், நான் சாதிக்கணும், நான் ஜெயிக்கணும் அப்படின்போது அப்படி அவங்களால ஒருவேளை பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக அது ஒரு குற்றநேச்சியாக இருந்துட்டு இருக்கும். அதுக்கு முன்னாடியே டைம் இருக்கும் போது படிக்கிற டைம்லேயே அவங்களை அட்டம் பண்ண வச்சுட்டு அவங்களே தெரிஞ்சுப்பாங்க, ஓகே இந்த இடத்துல நான் வந்து எனக்கு இந்த திறமையை வளர்க்கணும், மேபி ஐ வில் டேக் லிட்டில் மோர் டைம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு திங்க் பண்ணுறதுக்கான ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும். அதை வந்து பேரண்ட்ஸ் அண்ட் அகாடமிஸ் முன்னாடியே பண்ணிட்டாங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஸோ நமக்கு ஒரு குழந்தை வந்துச்சுன்னா ஒரு அட்மிஷன் அப்படின்னு பார்க்காம அது ஒரு ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தெம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே நல்லாயிருக்கும்.

0: ஒரு பேரண்ட் வந்து எப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம் என்னோட ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஃபீல்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கான் அப்படிங்கறத? இப்ப பசங்க வந்து சொல்றது வேற, நிறைய அவங்களுக்கு ஆர்வங்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, எனக்கு இதை கத்துக்கணும் அதை கத்துக்கணும். பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நீயும் இதை கத்துக்கடா அதை கத்துக்கூடா எல்லாமே கத்துக்கும் தான் சொல்லுவாங்க. பட் எந்த ஒரு பீரியட்ல வந்து பேரண்ட்ஸ் வந்து நோட் பண்ணணும், இவனுக்கு வந்து இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இதுல ஜாயின் பண்ணி விடலாம் அப்படிங்கறத?
1: நீங்க சொன்னது ரொம்ப ஒரு கரெக்டான விஷயம், நல்ல ஒரு கேள்வியும் கூட. நானுமே என்னோட குழந்தைய அப்சர்வ் பண்ணும்போது திடீர்னு வந்து அது ஒரு 2 இயர்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒரு டைம் ஃபுல்லா ஃபேன் மோட்டர்ஸ் எடுத்துட்டு அதை கழட்டி வச்சுட்டு வித்தியாசமான ஃபேன், இந்த ஃபேனோட விங்ஸ் எடுத்து அந்த ஃபேனுக்கு போடுறது இப்படிதான். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க பெரிய இன்ஜினியரா வருவாங்க அப்படின்னு, நாங்க அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ரோட்ல சோலக்குள்ள பொம்மைலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்து அதுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சுட்டு இருப்போம். இந்த பொம்மை இப்படி இருக்கு, இந்த பொம்மை அது ஒரு 2 வருஷம் அப்படியே போச்சு. அடுத்து ஃபிஷ் ஹாபி, நிறைய அக்யூரியம் இதுவா வாங்கி நமக்கு தெரியாத மீன்களோட பேரெல்லாம் வந்து அவன் சொல்லுவான். ஒரு தடவை இங்க ஈசிஆர்ல வந்து ஒரு செமினார் மாதிரி வச்சாங்க, அந்த அக்யூரியம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் பத்தி கிளாஸ் எடுத்தாங்க. இப்போ இவன் அங்க கூட்டு போயிருந்தான். அப்ப அவனுக்கு வந்து மேபி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கும். அங்க போய் இவன் புது புது ஃபிஷ் பேர்லாம் சொன்னே, அங்க இருக்கவங்க வந்து நான் இந்த குழந்தை கூட போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அவனுக்கு இந்த பேர்லாம் தெரிஞ்சு எடுத்துருவாங்க. இப்ப அது கம்ப்ளீட்டா மறந்துச்சு. நாங்க அதை அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கிறோம். இப்ப அந்த ஒரு ஏஜ்ல வந்து குழந்தைங்க வந்து ஜாக் ஆஃப் ஆல் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் எடுப்பாங்க. அந்த ஃப்ரீடம் ஸ்பேஸ் நீங்க கொடுத்துருங்க. இன்ஃபேக்ட் வந்து குழந்தைங்க வரைவாங்க சவுத்ல, நீங்க அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு பேப்பருக்குள்ள நீங்க வரைஞ்சீங்கன்னா சுருங்கிடுது அது, இந்த ஸ்கோப்புக்குள்ள தான் நீங்க வரையும். அவனை உங்க சுவர்ல வரைய விடுங்க, ஃபுல்லா பெருசா கையை நீட்டி பெருசா வரையட்டும், அப்புறமா பெயிண்ட் அடிச்சுக்கலாம் நம்ம. இல்ல அடிக்கலனா கூட அது அதுவே ஒரு ஓவியம் தான், உங்க குழந்தை பண்ண ஒரு ஓவியம் தானே, அது அப்படியே விட்டுருங்க. அந்த ஸ்பேஸ் நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 14-15 இயர்ஸ்ல அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா பண்ண ஆரம்பிப்பாங்க, அதை பத்தி அவங்க ஃபோக்கஸ் போகும். அந்த டைம்ல வந்து நீங்க அதுக்கு வேண்டிய இன்ட்ரடக்ஷன் நீங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மியூசிக் ஃபீல்ட்ல போறாங்க அப்படின்னா நிறைய மியூசிக் ஷாப்புக்கு கூட்டு போங்க. நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, கிட்டார், வயலின், ஃப்ளூட், ட்ரம்ஸ், வயலின்ல ஒரு 4 விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்க்க வைங்க. உடனே ஒரு கிளாஸ்ல போட்டு உடனே வாசிச்சு கத்துக்கோ, அதுல உடனே கிரேட் எக்ஸாம் போ அப்படின்லாம் எதுவுமே பண்ணாம லெட் தம் எக்ஸ்ப்ளோர். ஏன்னா முன்னாடி அந்த மாதிரி இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இப்படிதான் இருந்தது, அதுதான் நம்ம என்ன பண்றோம், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம். கிரேட் 1-8 அப்படின்னு இருக்கு, இதை நீ பண்ணியே தான் ஆகணும் அப்படிலாம் முன்னாடி கிடையாது. யூ ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர். ஆடு மாடை பார்த்து அவங்க கம்போஸ் பண்ணுவாங்க, காற்றை கேட்டு அவங்க கம்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் காட்டலாம் முதல். இப்போ அதுல இருந்து ஒரு ஸ்பார்க் கிடைச்சிட்ட பிறகு அந்த குழந்தைய வந்து கரெக்டான ட்ரைனர், இப்போ அவங்க ஃபேஷன் டிசைனிங்ல இருந்தாங்கன்னா ஃபேஷன் டிசைனிங் ஒரு ரெண்டு ட்ரைனர் யாருன்னு பார்த்து அவங்க கிட்ட ஒரு கவுன்சிலிங் கொண்டு போங்க. உடனே அட்மிஷன் போடணும்னு அவசியம் இல்லை. அவங்க வந்து ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் படிக்க போறாங்கன்னா இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கவுன்சிலிங் போங்க. நிறைய பீப்பிள் ஆர் வில்லிங் டு ஹெல்ப். நம்ம தான் தேடுறது கிடையாது. அந்த 4வது வருஷத்துல நம்ம என்ன பண்ணுவோம், காலேஜ் மட்டும் தேட ஆரம்பிப்போம், இந்த காலேஜ் அந்த காலேஜ் அப்படின்னு தேட ஆரம்பிப்போம். ஸோ இட்ஸ் அ ப்ராசஸ். நம்ம குழந்தை வளர்ப்புன்றது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸை நம்ம என்ன பண்றோம், மொத்தமா ஸ்கூலே டிபெண்ட் பண்ணிடுறோம். அங்க கொடுத்துட்டு 8 மணி நேரம் குழந்தை அங்க என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியல. ரிட்டர்ன் வந்தோடனே ஹோம்ஒர்க் பாக்குறோம், அடுத்த நாள் ஸ்கூலுக்கு பேக் பண்ணி அனுப்பி விட்டுறோம். அப்புறம் வந்து எல்லாரும் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா நம்மளும் நீட் ப்ரிப்பேர் பண்றோம். எல்லாரும் இன்ஜினியரிங் போடவே இன்ஜினியர் என்ன சொல்றோமோ ஒரு ரேஸ் மாதிரி நம்ம அனுப்பிட்டு அந்த குழந்தை கிட்ட நம்ம தனித்துவத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும். அதனால பேரண்ட்ஸ் கண்டிப்பா பேரண்டிங் அப்படின்னாலே உங்க கமிட்மெண்ட் இல்லைன்னா நீங்க கல்யாணமே பண்ணிக்காதீங்கன்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். அந்த கமிட்மெண்ட் வேணும், நம்ம குடும்பம் நம்ம தான் அந்த குழந்தைய வளர்க்கணும்.
0: இப்ப பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து தன்னோட ஆசைகளை குழந்தைங்க மேல திணிக்கிறாங்க, அது வேற விஷயம். பட் இதை கத்துக்கோ, நீ எல்லாமே கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 2ஆம் கிளாஸ் தான் படிப்பாங்க, யோகா இன்ட்ரெஸ்டட் தான் அவங்களுக்கு. பட் நீ இதை கத்துக்கோ, இன்னும் நிறைய சாதிக்கணும் அதுல, போ போ பிரஷர் கொடுக்குறாங்க பசங்களுக்கு, ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணலாமா?
1: கண்டிப்பா அதை பண்ணக்கூடாது. நிறைய விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த சைல்ட் ப்ராடஜின்னு சொன்னவங்க பிற்காலத்துல பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருந்தது இல்ல. சின்ன வயசுல இவர் இவ்வளவு பண்ணாரு அவ்வளவு பண்ணாரு, இங்க இருந்து அங்க வரைக்கும் நீந்து போனாரு, எவ்வளவு ஹைலைட் ஹோப் கொடுக்குறோமோ பிற்காலத்துல குழந்தைங்க வந்து அந்த அளவுக்கு இருக்கிறது இல்ல. நம்ம வந்து குழந்தைங்களை நீ இது படி இது பண்ணு திணிக்கிறது, அதாவது இது எப்படி நான் பாக்குறேன்னா பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்கிறது இல்ல. குழந்தை எங்கேயாவது அனுப்பிச்சிட்டா நம்ம கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்ற 8 மணி நேரம் ஸ்கூல் எப்படிதான் லீவ் விட்டா பேரண்ட்ஸ் பாருங்க, அப்போ அந்த லீவ்ல வந்து ஏதாவது ஒரு சம்மர் கேம்ப் ஏதாவது அந்த குழந்தை லீவ்ல விளையாடட்டும், அந்த விளையாட்டுக்கு திருப்பி ஒரு சம்மர் கேம்ப் போட்டு அது ஒரு பிசினஸ் மாத்தி இப்படி அந்த குழந்தைய 24 hours ஒரு பிரிசன்ல நம்ம வச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு சரியில்லை, அது ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ஸ்ட்ரெஸ்ல ஒரு தப்பான முடிவு ஒரு தப்பான பழக்க வழக்கங்கள் போனா முழு காரணம் பேரண்ட்ஸ் தான். நீங்க அதை கொண்டு போய் கவர்மெண்ட் மேலேயோ இல்ல சமூக விரோதிகள் மேல போடுறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அது நம்ம வளர்ப்பு நமக்கு சரியில்லை அப்படின்றதா நீங்க ப்ரெஷர் பண்ணிட்டீங்க அந்த குழந்தைய. ஸோ அந்த ப்ரெஷர் பண்ண வேண்டாம், எல்லாமே என்ஜாயபிளா இருக்கணும். அந்த ஒரு விஷயம் தான் நம்ம எப்பவுமே சொல்றது. நம்ம இவங்க சொல்லுவாங்கல்ல, நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் அவரோட வாழ்க்கையில படிக்கும் போது அவருக்கு இஸ் அ ஸ்பெஷல் சைல்டு ஆக்சுவலா. அப்போ அவங்க ஸ்கூல்ல வந்து இந்த குழந்தை வந்து வேற ஸ்கூல்ல சேர்த்துருங்க அப்படின்னு ஒரு நோட்

0: எழுதி, இது நிறைய தெரியும், நிறைய பேர் சொன்ன கதை தான் இது. அம்மாவுக்கு வந்து ஒரு நோட் எழுதி வந்து கொடுத்துருங்க, இது அம்மாட்ட கொடுத்துரு அப்படின்னு கொடுத்துட்றாங்க. வாங்கி அந்த அம்மா வந்து படித்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் மேரின் அவங்க நேம், ஒரு 9 வருஷம் அம்மா தான் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க, எடிசன் வந்து அம்மா ட்ரெயின் பண்ணுறாங்க. கடைசியில் அவர் பெரிய சயின்டிஸ்ட் ஆன பிறகு அந்த பேப்பர் திருப்பி அவங்க அம்மா ஒரு நாள் காட்டுறாங்க, இல்லை அந்த குழந்தைய எடுத்து படிக்கிறாங்க. பார்க்கும்போது அதில் வந்து இவனுக்கும் திறமை கிடையாது, இவன் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் இருக்க வேண்டிய குழந்தை, இந்த குழந்தைய கொண்டு வந்து இங்கே போடாதீங்கன்னு எழுதியிருக்காங்க. அதை அன்னைக்கு வந்து அவங்க அம்மா வந்து சொல்லலை, சொல்லியிருந்தா ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டாக நம்ம இழந்திருப்போம். அவங்க வந்து நீ ரொம்ப அறிவாளியாக இருக்க, உனக்கு வந்து அவங்களுக்கு சொல்லித்தர தெரியலையா, அதனால நான் உனக்கு சொல்லித்தரேன்னு ஆரம்பித்த ஒரு விஷயம். இதெல்லாம் நம்ம கண் முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள், இது வந்து எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லதில்லை, நம்ம முன்னாடி வாழ்ந்த ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் இருந்து இப்படிலாம் இருந்திருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும், இதுதான் வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறையை நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும், அடுத்த தலைமுறையும் இதே ஒரு வேலை படிப்பு ஓட்டம் கல்யாணம் திருப்பி வேலை படிப்பு ஓட்டம்னு நம்ம வாழ்க்கையில் இவ்வளவுதான் நம்மளோட வாழ்க்கையா அப்படின்ற ஒரு கேள்வி. இந்த கேள்விகள்லாம் இசைனாலதான் வந்தது. இசை நீங்க கேட்கும் போது இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, ஒரு பாட்டு கேட்டா நம்ம அழுதுறோம் சில டைம், அது ஏன் அழறோம், அப்ப என்ன நடக்குது, அந்த சத்தம் எப்படி நம்மளை மாத்துது இப்படின்னா கொஞ்சம் நம்ம ஆழமா பார்த்தோம்னா, இது டெக்னாலஜி தாண்டி இட் வில் டேக் யூ டு ஃபிலாசபி, அந்த மாதிரி விஷயங்கள் தான். இதை தான் நம்ம குழந்தைங்க பேரண்ட்ஸ்க்கு நம்ம சொல்கிறோம், அனுபவமாக அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழணும். யோகா பண்ணால் கூட வளைஞ்சு நிலைஞ்சு யோகா பண்ணுறதுக்கும், அதை ரசித்து பண்ணால் உங்களோட ரத்த ஓட்டம்லாம் எப்படி போகுது, அதில் என்ன மாற்றம்னு அந்த குழந்தை தெரிஞ்சு ஒரு யோகாவை ஒழுங்காக பண்ணால் போதும். 1000 யோகாவை தப்பு தப்பாக கற்றுக்கிறதுக்கு பதிலாக அந்த ஒரு ஏதோ ஒரு யோகா போஸை ஒழுங்காக பண்ணாலே நல்ல விஷயமா இருக்கும். குழந்தைங்க மேலே எதையும் திணிக்காதீங்க, அப்சர்வ் பண்ணுங்க, நீங்கள் வாழ்ந்து காட்டணும் அதுக்கேற்ற மாதிரி. நம்மளே பேரண்ட்ஸே வந்து மொபைல் வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம்னா நம்மளை பார்த்து தான் அவங்க கற்றுக்க போகிறாங்க. ஸோ நம்ம தான் எல்லாமே, அவங்க கெட்ட வார்த்தை பேசுகிறாங்கன்னா அது வந்து நம்ம பேசுனது தான், அவங்க கேட்ட வார்த்தையே தான் அது.
1: நம்ம வந்து பேரண்டிங் இதெல்லாம் பார்த்தோம், நீங்கள் அந்த ஹோம் ஸ்கூலிங் பற்றி சொன்னீங்க இல்லையா, ஸோ அதை பற்றின ஒரு கிளியர் விஷன் கொடுங்களேன், எனக்குமே அதை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்ட், எப்படி படிக்க வைக்கலாம். ஏன்னா இப்போ டெய்லி வந்து 8 மணி நேரம் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க, என்ன பண்ணுறாங்க எப்படி படிக்கிறாங்க தெரியறதே இல்லை பேரண்ட்ஸ்க்கு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த ரிப்போர்ட் கார்டு வரும்போது தான், இதுதான் படிச்சியா, 1 மாதம் ஃபுல்லாக இவ்வளோதான் படிச்சியா, நீ
0: ரெண்டு மார்க் எங்கே போச்சு, ஒன்று தெட்டு வாங்கியிருக்கேன், அந்த ரெண்டு
1: அவ்வளோ நம்ம சண்டை போடுறோம், பட் 8 மணி நேரம் என்ன பண்ணாங்க, எப்படி ஏன் இது ஆச்சு, பசங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, இதெல்லாம் நமக்கு வந்து தெரியவே தெரியாது. நான் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டா போதும், நான் ஃப்ரீயா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் இருக்காங்க. பட் இந்த ஹோம் ஸ்கூலிங் எப்படி என்ன பண்ணலாம், பேரண்ட்ஸ் எப்படி அதை வந்து ஃபாலோ பண்ணலாம்.
0: இந்த ஹோம் ஸ்கூலிங் அப்படின்றது நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஸ்கீம், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அடியில் வர ஒரு ஸ்கீம் அது. இதுல வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம், சின்ன பசங்களுக்கு வந்து ஓபிஇ அப்படின்னு சொல்லுவோம், ஓபன் பேசிக் எஜுகேஷன். இதை வந்து 3ஆம் வகுப்பு ஓபிஇ ஏ லெவல், ஓபிஇ பி லெவல் வந்து 5ஆம் வகுப்பு, ஓபிஇ சி லெவல் வந்து 8ஆம் வகுப்பு. இதுக்கான புக்ஸ் வந்து ரொம்ப நீங்க வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் இப்போ நம்ம எங்க இருக்கும், பீச் பக்கத்தில் இருக்கும் இல்லையா, ஆல் இண்டியா ரேடியோ பக்கத்தில் காலேஜ் இருக்கு இல்லையா, அதுல பேக் சைட்ல தான் அவங்களோட ஆஃபீஸ் இருக்கு. நிறைய பேருக்கு அது தெரியாது, நம்ம பெரிய பெரிய ஆஃபீஸஸ் பார்ப்போம், இந்த இங்கேயே தான் வந்து என்ஓஎஸோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. அங்கே நீங்கள் போனீங்கனாலே ரொம்ப கம்மியான ஃபீஸ், ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் அப்படி தான் இருக்கும் ஒரு வருஷத்துக்கான கோர்ஸ் ஃபீஸே உங்களுக்கு. அது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், அது அந்த ப்ராசஸும் நீங்கள் பண்ணிவிட்டு புக்ஸ் எல்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். நீங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு போய் நிறைய சென்டர்ஸ் இருக்குது, அந்த சென்டர்ஸில் நீங்கள் ஒரு மினிமம் அமௌண்ட் பே பண்ணி வீக்லி 2x 3x போய் நீங்கள் கற்றுக்கலாம், இல்லை பேரண்ட்ஸாலேயே சொல்லி கொடுக்க முடியும்னா சொல்லி கொடுத்துக்கலாம், இல்லை குழந்தைங்களே படிச்சுப்பாங்க. சில டைம்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் பீப்புளாக இருப்பாங்க, அவங்க நிறைய ஸ்போர்ட்ஸில் போயிட்டே இருப்பாங்க, மார்னிங் ஈவினிங்லாம் போகும். ஸோ மீன் வயல் அவங்களே படிச்சுக்கலாம். அதோட சிலபஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லிவிங் மேத்தமெட்டிக்ஸ் லிவிங் சயின்ஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துகிற மேக்ஸ் தான் உங்களுக்கு தேவை இல்லையா. நான் வந்து டோ ஏ பை டோ எக்ஸை நான் பயன்படுத்தாதது நான் படிக்க தேவையில்லை, நான் வாழ்க்கையில் என்ன பயன்படுத்துவேன், என்னுடைய ஸ்போர்ட்ஸ்க்கு என்ன மேக்ஸ் தேவைப்படுது, என்னுடைய மியூசிக்கு என்ன மேக்ஸ் தேவைப்படுது, அந்த மாதிரி தான் அந்த சிலபஸே இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சிலபஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நியூ எஜுகேஷன் பாலிசியோட சிலபஸ் நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு குழந்தையே படிச்சுக்க முடியும், எல்லாம் ஆக்டிவிட்டி பேஸ்டாக இருக்கும். படிச்சுட்டு அவங்க வந்து ஏ லெவல் எழுதலாம், ஏ லெவல் இஸ் ஈக்குவல் டு 3rd ஸ்டாண்டர்ட், ஏற்கனவே சொன்ன மாதிரி பி லெவல் 5th அண்ட் வந்து 8th ஸ்டாண்டர்ட். இது முடிச்ச உடனே அந்த ஓப்பன் பேசிக் எஜுகேஷன் முடிஞ்சிருது, தென் தே கோ ஃபார் என்ஓஎஸ் நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் ஓப்பன் எஜுகேஷன், அதுல வந்து அவங்க 10th 12th வந்து பண்ணலாம். சோ இதுவும் அதே மாதிரி தான், புக்ஸ் வந்துரும் உங்களுக்கு, அந்த புக்ஸ்ல இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கில் ஓரியன்டா இருக்கும், இங்க வந்து பிளம்பிங்கும் இல்ல வந்து கார்டனிங் குக்கிங் போட்டோகிராஃபி இதெல்லாம் இருக்கு. சோ ஒரு குழந்தைக்கு குக்கிங் பிடிக்கும்னா அது ஒரு சப்ஜெக்ட், அது எப்படி அது படிக்காம இருக்கும், அதுதான் ஃபர்ஸ்ட் மார்க்காக இருக்கும். ஓகே, கார்டனிங் அது வந்து படிக்கும், ஸோ அந்த கார்டனிங் டூல்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த புக்கில். அப்புறம் ஃபினான்ஷியல் லிட்ரஸி மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் கோர்ஸ், இதெல்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கும், நம்ம அதே படித்த விஷயங்களே படிச்சுக்கிட்டு இருக்கமால இது வந்து அந்த குழந்தைய ஒரு செல்ஃப் சஸ்டைனபிள் ஒரு மனிதனை வந்து உருவாக்கும். இதை நீங்கள் வந்து ஸ்கூல்ஸ்லேயும் போய் படிக்கலாம், இல்லை வந்து வீட்டில இருந்து படிக்கலாம், இல்லை டியூஷன் மாடலில் வச்சு படிக்கலாம். பேரண்ட்ஸோட டைம் எப்படி பண்ணுறாங்கன்னு இது நிறைய, இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஸ்பெஷல் சைல்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் மட்டும்தான் அப்படின்ற ஒரு தோற்றம் வந்து மக்கள்கிட்ட இருக்கு. இருக்கு. ஸோ நார்மலாக யாராவது இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக பண்ணணும்னு ஆப்ட் பண்ணால் முதல்ல வந்து

0: உங்கள் சைல்டு வந்து ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு கேட்டுருவாங்கன்ற பயத்திலேயே நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. எல்லாமே பயம் பயம் பயம், வேறு ஒன்றுமே கிடையாது. இது வந்து ஸ்பெஷல் சைல்ட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க தெரப்பிக்கு போவாங்க வருவாங்க. ஸோ பேரண்ட் கூண்டே இருக்கும்போது இட்ஸ் அ ப்ரூவன் மாடல். ஒரு ஸ்பெஷல் சைல்டே உருவாக்கி கொண்டு வரும்போது ஒரு நார்மல் சைல்டை இன்னும் பெட்டராக உருவாக்க முடியும் இல்லையா? ஸோ இந்த விஷயம்லாம் இருக்குன்னு நமக்கு வந்து தெரியாது. ஏன்னா நம்ம வி ஆர் ஜஸ்ட் அடாப்டட் டு த ரொட்டீன் சிஸ்டம். ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம். இதில் முடிக்கிற குழந்தைங்க வந்து ஈவன் யூ கேன் கோ ஃபார் நீட், ஐஏஎஸ், ஐபிஎஸ் என்ன வேணா சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் பண்ணலாம்.
1: எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் சார்?
0: எக்ஸாம்ஸ் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி இந்த பேசிக் லெவல்ல 3, 5, 8, என்ஓஎஸ் லெவல்ல வந்து உங்களுக்கு 10, 12 முடிச்ச உடனே இதே யூ வில் பி சர்டிஃபைட். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போய் படித்த மாதிரி யூ வில் ஹாவ் த மார்க் ஷீட்ஸ். இதெல்லாமே ஆல் த காலேஜஸ் அக்ராஸ் இந்தியா வந்து தே ஹாவ் டு பி சீட்ஸ் அலாட்டட் ஃபார் என்ஓஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து அங்கேயும் உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். தமிழ்நாட்டில் மட்டும் முதல்ல வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நாங்கள் என்ஓஎஸ் சிஸ்டமை ஏற்றுக்கல அப்படின்னு ஒரு இருந்தாங்க. பட் அப்பவும் பேரண்ட்ஸ் நிறைய பேர் கேஸ் போட்டு ஐ திங்க் மதுரை பெஞ்சில் வந்து இட் இஸ் பீன் அப்ரூவ்ட் 2-3 இயர்ஸ் முன்னாடி. தே ஆல்சோ இன்க்ளூட். ஸோ உங்களுக்கு வந்து டிஎன்பிசி தெரியல, தமிழ்நாடு சர்வீஸ் இதில் தெரியல, பட் அதர் தேன் தட் வந்து ஆல் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ், நீட் ஆர் இது எல்லாத்துலேயுமே வந்து என்ஓஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் பார்ட்டிசிபேட். ஸோ இதுதான் வந்து அந்த சிஸ்டம். அந்த சிஸ்டம் வந்து பட் நான் என்ன சொல்லுவேன்னா பேரண்ட்ஸ் முதல் அவேராக இருக்கணும். பேரண்ட்ஸ்க்கு ஒரு கைடன்ஸ் வரும். நீங்கள் ஒரு 2-3 செஷன்ஸ் வந்து போங்க, ஏதாவது ஒரு கவுன்சிலர்கிட்ட போயிட்டு ஒரு 1 hour 2 hour ஸ்பெண்ட் பண்ணி வாட் இஸ் ஹோம் ஸ்கூலிங் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து குழந்தை மேலே ஸ்ட்ரெஸ் போடுறது, ஐயோ நம்ம தப்பாக முடிவு எடுத்துட்டு பாதி வரைக்கும் கொண்டு போயிட்டு பாதி கடலில் தாண்டியாச்சு, இப்போ கொண்டு போய் திருப்பி ஒரு ஸ்கூலில் போட்டு அந்த குழந்தைக்கு இங்கேயும் படிக்க முடியாது அங்கேயும் படிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ ரொம்ப ஹோப்ஸ் உங்கள் குழந்தை தான் வளர்ந்து வேலைக்கு போய் உங்களை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி அவங்க மேலே ப்ரெஷர் போடாதீங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் கிராஜுவலாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா பேரண்ட்ஸ் ஒரு 2-3 செஷன்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு அப்புறம் உங்களால் முடியும் அப்படின்னா இந்த மாதிரி வீர சாகசங்கள்லாம் பண்ணலாம். நிறைய ஸ்கூல்ஸே இப்போ இந்த மாதிரி அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே வந்து பழைய சிலபஸ்லாம் வேண்டாம், நம்ம எல்லாம் ப்ளே வே மெத்தட்ல சொல்லி கொடுக்கலாம் அப்படினு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. தட் இஸ் ஆல்சோ மோஸ்ட் வெல்கம்ட்.
1: பட் இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து இது வந்து வெல்கம் பண்றாங்களா? நிறைய பேர்
0: பண்றாங்க. அத அந்த இஸ்னு சொன்ன மாதிரி அந்த கைடன்ஸ் அவேர்னஸ் கிரியேட் பண்ணனும். இந்த அவேர்னஸ் இல்லனா அவங்களுக்கு பண்ண முடியாது.
1: ஏனா இப்போ
0: டைம் அவங்களுக்கும் கிடையாது. சோ அவங்கள கம்ப்ளீட்டா வந்து அன்அவேர் இக்னோரன்ட் சொல்லல, டைம் ஃபேக்டர். அவங்கள வந்து ஹஸ்பண்ட் வைஃப் ரெண்டு பேருமே ஓடுறாங்க. அப்ப வீட்ல குழந்தை வந்து உட்கார்னா அட்லீஸ்ட் பாட்டி தாத்தா இருக்கணும், நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிட்டாங்க, அதுவும் இல்ல. அப்ப நீங்க ஸ்கூலுக்கு அனுப்புறது மட்டும் தான் ஒரே ஆப்ஷன். இல்ல நான் டிஃபரெண்டா பண்ணணும், எனக்கு டைம் இருக்கு, நான் பிசினஸ்ல இருக்கிறேன் அப்படின்றவங்க, இல்ல குழந்தை ஒரு ஸ்பெஷல் சைல்டா இருக்கலாம், அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இஸ் பெட்டர்.
1: உங்க பையன் இதை சூஸ் பண்ணதுனால நீங்க இவ்வளவு டீடைலா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.
0: எஸ், நாங்க முதல்ல நாங்க சூஸ் பண்ணோம். அதுக்கு எல்லாமே சொல்றேன், இப்ப கோவிட நெகட்டிவா பாக்கலாம், பாசிட்டிவா பாக்கலாம். கோவிட்ல ஆரம்பிச்ச விஷயங்கள் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நிறைய விஷயம் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கு, தேடும் போது நிறைய இருக்கு. தென் வி வென்ட் ஃபார் கவுன்சிலிங். அப்ப வந்து நான் இப்ப நான் இன்னைக்கு இவ்வளவு பேசுறேன்னா எனக்கு சம்படி ஹவ் டாட். இப்ப வந்து சேலத்துல ஒரு அகாடமி, அந்த அகாடமி மூலமா நாங்க பேசி இந்த விஷயங்கள்லாம் பேரண்டா டைம் ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நாங்க சேலத்துக்கு போனோம். வி வென்ட் டு மீட் அ பர்சன், வி சாட் வித் ஹிம் அண்ட் ஸ்போக் அபவுட் வாட் இஸ் ஹோம் ஸ்கூலிங், அது எப்படி கொண்டு போகலாம் இந்த இன்ஃபர்மேஷன். அப்புறம் வி கேம் டு குயின் மேரிஸ்க்கு வந்து இங்க பியூட்டிஃபுல் பீப்புள் இருக்காங்க, யூ கேன் ஸ்பீக் டு தம் அண்ட் கெட் இன்ஃபர்மேஷன்ஸ். பட் நம்ம அதான் நம்ம பண்றது இல்லை. அதுக்கப்புறம் தைரியமா எடுத்தோம். பேரண்ட்ஸ் நிறைய பேர் இது பண்ணுவாங்க, ஐயோ ஸ்கூலுக்கு கூட அனுப்ப மாட்டேன், ஸ்கூலுக்கு கூட அனுப்ப மாட்டேன்னு வரும். இனிஷியலி கிராண்ட் பேரண்ட்ஸே அப்படி சொல்லுவாங்க. ஆனா வந்து வென் தே சி வாட் ஹேப்பன்ஸ், அதுல இருக்க சேஞ்ச் அவங்க பார்க்கும் போது கரெக்டாக தானே இருக்கு, கரெக்டாக தானே படிக்கிறான் அப்படின்னும் போது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் இட் வில் டேக் லிட்டில் மோர் டைம். இந்த ஒரு கான்செப்ட்லாம் வந்து ரொம்ப புது விஷயங்களே. நம்ம ஊர்லேயே நிறைய விஷயங்கள் இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசி வேண்டாம்னு சொல்கிறாங்க. அதில் அதுக்குள்ளே நிறைய சோஷியல் ஆர் பாலிட்டிக்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. பட் அதெல்லாம் தவிர்த்து நீங்கள் பேரண்ட்டாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதில் என்ன இருக்குது. தேவையில்லாத விஷயத்தை விட்டுடலாம், தேவைன்னா நம்ம கற்றுக்கலாம்.
1: ஸோ நம்ம பசங்களுக்கு பிடிச்சதை நம்ம சொல்லித்தரலாம், அந்த பாதையில் கொண்டு போகலாம் அப்படிங்கிறது.
0: நம்ம வாழ்வியலுக்கு வேண்டியது, நம்ம வாழறதுக்கு என்ன வேணுமோ அந்த ஸ்கில்லை முதல்ல நம்ம சொல்லி கொடுத்துட்றோம். அதுதான் லிவிங் சயின்ஸாக இருக்கணும், இல்லை லிவிங் மேக்ஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், அட்வான்ஸ்டு மேக்ஸ்க்கும் அட்வான்ஸ் சயின்ஸ்க்கும் நம்ம போகலாம். அந்த லிவிங்ன்ற கான்செப்டில் அவங்களுக்கு புரிஞ்சாதான் அவங்க அட்வான்ஸில் எடுத்துகிட்டு போக முடியும். அதுலேயே அவங்க வந்து ஒரு வெறுப்பு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், லிவிங் மேத்தமெட்டிக்ஸில் வெறுப்பே வரமாட்டேங்குது. அது வந்து சொல்லி கொடுக்குறது என்னென்னா, ஒரு பணம், நீ உன் ஃப்ரெண்டுக்கு ஒரு கடன் கொடுக்குற, அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வாங்குவேன், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஃப்ராக்ஷன்ஸில் கொடுத்தாங்க, அது எப்படி நீ கால்குலேட் பண்ணுவேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு வர விஷயங்கள், அது வந்து பெஸ்ட்டாக இருக்குது.
1: இப்போ எல்லா மக்களும் வந்து மெக்கானிக்கல் லைஃப் தான் வாழ்றாங்க.
0: எக்ஸாக்ட்,
1: அப்படியே ஓடிட்டு இருக்காங்க. நைஸ் நைஸ் ரோம், நிறைய நிறைய கிளியர் விஷன் கிடைக்குது சார் எனக்கு. ஆக்சுவலி நான் கூட யோசிச்சேன் இந்த ஹோம் ஸ்கூலிங்லாம் என்ன இருக்கும், எப்படி படிப்பாங்க, என்ன ஏதுன்ட்டு. இப்போ ஒரு நல்ல ஒரு இது கிடைச்சிருக்கு எனக்கு.
0: வெப்சைட் இருக்கு, நீங்க என்ஓஎஸ்ஓட வெப்சைட் பார்த்தீங்கன்னா நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும். புக்ஸ் எல்லாம் அங்கேயே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சில டெலிவிஷன் சேனல்ஸ் அவங்களாம் வந்து இதுக்கு வேண்டிய சிலபஸ்லாம் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இதோட வீடியோஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ அந்த வீடியோஸை வச்சு நம்மளே வந்து வீட்டில் வந்து ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ சொசைட்டில எல்லாம் இருக்கு, சிஸ்டம்ஸ் இருக்கு, பட் நமக்கு தெரியல.
1: பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணனும். எக்ஸாக்ட், பசங்களுக்கு
0: டிசைட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம வந்து முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு டெஃபினெட்லி யூ கேன் கோ ஃபார் இட்.
1: ரொம்ப நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கீங்க.

0: சூப்பர். நூத்தி ரெண்டு புள்ளி மூணு விவித் பாரதி தமிழகம்ல எனக்குள் நான் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு இருக்கு. சோ ஸ்டே டியூன் இருங்க. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளும் நம்மள மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து ஏஐ தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேர் சொல்றது என்னன்னா, இந்த ஏஐ வந்ததுனால என்ன வந்து வேலையில இருந்து தூக்கிட்டாங்க, ஏஐ வந்து என்னோட வேலையை பாக்குது அப்படிங்கலாம் சொல்றாங்க. சோ இந்த ஏஐயோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன?
1: ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி நான் இருக்கேன் சொன்னது, ஏஐலேருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர போகும். நம்ம வந்து என்லைட்மெண்ட் ஏஜ் அப்படின்ற இடத்துக்கு போக போகிறோம். சமீபமாக நம்ம அந்த ஒரு காலகட்டத்துக்கு நகர போகிறோம். ஏஐ வந்து பாசிட்டிவான விஷயங்கள் தான் இருக்குது. இப்போ எப்படின்னா, அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்றது பொறுத்து. இப்போ நான் வந்து ஒரு கிரியேட்டர், நான் அதுக்கு ஒரு இன்புட் கொடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ண மட்டும் நான் வைக்கிறேன். ஸோ ஐ எம் த கிரியேட்டர், ஐ எம் தி கண்டென்ட் டெவலப்பர், பட் ஏஐ எக்ஸிக்யூட்ஸ் ஃபார் மீ அப்படின்ற லெவலில் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் கம்ப்ளீட்டாக ஏஐ டிபெண்ட் பண்ணி தான் இருப்பேன். நான் ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்துக்கு கூட நான் ஏஐ கேட்பேன் தான் that becomes a problem. So how you use the tool அப்படின்றது தான் இங்க விஷயம். இப்போ உங்களோட ஃபீல்டில் பார்த்தா ஆக்சுவலாக ஏஐ ஃபர்ஸ்ட் வந்ததே வந்து இந்த வாய்ஸ் ஓவர் டப்பிங். இப்போ பார்த்தீங்கன்னா மோடிஜிலாம் பாடுற மாதிரிலாம் பாட்டு பண்ணி போட்டிருந்தாங்க இல்லை, அப்படி தான் அந்த மொமெண்டமே அப்படி தான் கிரியேட் ஆச்சு. டிசைனிங், அதே மாதிரி கிராஃபிக் டிசைனிங், நிறைய விஷயம், நீங்கள் புலி கூட ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க, அதெல்லாம் தான் அந்த ஏஐயோட மொமெண்டமே. பட் ஏ இட் கோஸ் மச் டீப்பர் தேன் தட். இப்போ நமக்கே பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட ஃபீல்டில் ஆர்ஜேவாக இருக்கீங்க அப்படின்னும் போது ஆர்விசி அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது, ரிட்ரைவல் பேஸ்ட் வாய்ஸ் ப்ராசஸிங், அது ஆர்விசி, ரிட்ரைவல் பேஸ்ட் வாய்ஸ் கன்வர்ஷன். நீங்கள் வந்து அந்த ஏஐ டூல யூஸ் பண்ணி உங்கள் இன்புட் கொடுத்து உங்கள் வாய்ஸை ட்ரெயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் அது உங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி உங்களை மாதிரி அது பேசும். நீங்கள் டெக்ஸ்ட் மட்டும் டைப் பண்ணி கொடுத்துட்டா போதும். நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ, நீங்கள் எப்படி வெல்கம் பண்ணீங்களே, அந்த இனிமையாக சிரித்து பேசுகிறீங்களே, அதே மாதிரி அது பேச கற்றுக்கும். அப்போ நீங்கள் கற்றுக்க வேண்டியது உங்களோட வாய்ஸை க்ளோன் பண்ணி அது எப்படி நீங்கள் உங்களோட டைம் சேவ் ஆகும். நீங்களே வந்து எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் இங்கே இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருப்பீங்க, நாளைக்கு அங்கே வேறு ஒரு உங்களுக்கு வந்து யூ வாண்ட் டு டூ இன்ஸ்டாகிராம் வீடியோ அப்படின்னும் போது உங்கள் வாய்ஸில் ஏஐ அதை பண்ணிட்டு இருந்திருக்கும். நீங்கள் என்ன இங்கே இன்டர்வியூ எடுத்திருப்பீங்க, அதை அந்த டூலை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோன்றது தான் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதை நம்ம கன்சியூமராக மட்டுமே இருந்துட்டோம், இப்போ ஏஐயில் பார்த்துருக்காங்க, நம்ம பார்க்குறேன் நான் பார்க்குறேன் நான் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டே அந்த டூம் ஸ்க்ரோலிங் சொல்கிற மாதிரி இப்படி தள்ளிக்கிட்டே நம்ம இருந்தோம்னா நம்ம தப்பாக இருக்கும். ஏஐ உங்களை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிவிடும். ஏஐ நம்ம ரீப்ளேஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் அதுக்கு இன்புட் கொடுத்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். சமீபமாக இளையராஜா சார் வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்கள் ஏஐ வந்து உங்களுக்கு காம்பிடேட்டராக பார்த்துக்குங்க, நீங்கள் ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணுங்கள், அது ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணிட்டோம், யார் இது பெஸ்ட்டுன்னு பார்க்கலாம். அது என்ன ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் பாருங்களேன். நான் வந்து ஏன் யாருக்கிட்டே போட்டி போடணும், யாரோ ஒருத்தர் கூட போட்டி போட்டு அவர் மாதிரி பண்ண, நான் வந்து ஏஐ கிட்ட ஒரு டியூன் கொடுத்துருவேன், நானும் ஒரு டியூன் சண்டை போடுவோம், நீ நானும் சண்டை போடுவோம், செம்மையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து யூ ஹவ் டு ஸ்டார்ட் யூசிங் த ஏஐ டூல். இட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் ஸ்கோப் ஃபார் டெவலப்மெண்ட். அதனால ஏஐ வந்து பிளேம் கேம் மாதிரி தான். இது ஏஐக்கு மட்டும் இல்லை, ரேடியோ வரும்போது அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, ஐயோ இனிமேட்டு யார் பாட்டு கேட்பாங்க, லைவ் கான்சர்ட்ஸ்லாம் போயிடும், ரெக்கார்டிங் பண்ணி எல்லாமே ரேடியோவில் போட்டுருவாங்க அப்படின்னு அப்போ எதிர்த்த மக்கள் இருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு டெக்னாலஜி வரும்போது அப்படி தான் இருந்தது. ஆனால் ஆர்ட் வந்து அழியாது. இப்போ இந்த ஃபோட்டோஷாப் கொரல்டெல்லாம் வரப்போ எல்லாரும் அது கற்றுக்கிட்டாங்க, நிறைய மல்டிமீடியா கம்பெனிஸ் வந்து ட்ரெயின் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்களேன், ஒரு பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு போறீங்கனாலும் ஒரு ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா ஒருத்தர் உட்காந்து தத்ரூபமாக ஒருத்தர் வளைஞ்சிட்டு இருக்கா, அங்கே தான் கூட்டம் நிற்குது. இதுதான் முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நடுவில் ஒரு சேஞ்ச் ஆச்சு, இன்னைக்கும் அந்த திறமை அவர்கிட்ட இருக்கனால இஸ் ஸ்டில் டூயிங் இட், அதை வியந்து பார்க்குறாங்க. அதே தான் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ யூ ஹேவ் டு பி இன் எ பொசிஷன் டு கிவ் கமாண்ட் அண்ட் லெட் த ஏ எக்ஸிக்யூட் இட். ஏ நீங்கள் கம்ப்ளீட்டாக டிபெண்ட் பண்ணியிருக்க கூடாது. பட் ஆனால் டூல்ஸ் எல்லாம் இல்லை. இப்போ நம்ம ஓடிடி ஓடிடி நிறைய பேர் சொல்கிறோம், இந்த ஓடிடிக்கு ஃபுல் ஃபார்ம் கிடையாது, யாருக்குமே தெரியாது. ஓடிடியில் பார்த்தா இந்த ஓடிடி ஓடிடி ஓடிடின்றது ஓவர் த டாப், இப்போ ஓப்பன் தியேட்டர் அப்படிலாம் ஏதாவது ஒன்று சொல்லுவோம், பட் அது கிடையாது. ஓடிடின்றது ஓவர் த டாப். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பயன்படுத்துகிற விஷயம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டாலே போதும். டெய்லி நம்ம வந்து சார்ஜ் ஃபோன் போடுறோம், அப்போ கரண்ட் வோல்டேஜ் இருக்குது, 32 வாட் சார்ஜர்னு சொல்கிறோம். அப்போ அந்த வோல்டேஜ் கரண்ட்டு 32 வாட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அவன் வாழ்க்கைக்கான எலக்ட்ரிசிட்டி பேசிக் இன்ஜினியரிங் கற்றுக்குறான். அதை தான் நம்ம முதல் சொல்லி கொடுக்கணும். ஸோ அப்படி தான் நம்ம வந்து குழந்தைங்களை வந்து ட்ரெயின் பண்ணோம். அவன் பயன்படுத்துறதுல இருக்கிற நுணுக்கங்களை சொல்லி கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட், அதுவே போதுமானது.
0: ஸோ இந்த நுணுக்கங்களை கற்றுக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் தான் வரணும்.
1: எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. அப்போ நம்ம எல்லாருமே இப்போ இந்த பதிவை கேட்டுட்டு இருக்க எல்லா மக்களுமே நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்கிற விஷயம், அந்த விஷயத்தில் என்ன சயின்ஸ் இருக்குது? காரை நான் ஓட்டுறேன் அப்படின்னும் போது ஸ்பீட் அப்படின்னு இருக்கு. ஒரு மணி நேரத்தில் நான் வந்து வேலூர் போய் சேர்ந்துடுறேன் அப்படின்னா என்ன ஸ்பீடில் நீங்கள் ஓட்டு போனால் ஒரு மணி நேரத்தில் போய் சேர்றீங்க. இப்போ ஸ்லோவாக ஓட்டினீங்கன்னா 2 மணி நேரம் ஆகும், அவ்வளோதான். அதுதான் அந்த ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன்ற ஒரு ஃபார்முலா. இது நீங்கள் ஒரு ஊருக்கு போகும்போது ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருவேன், நான் இப்போ 80 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறப்போ எவ்வளோ நேரத்தில் போகலாம், ரிட்டர்ன் திருப்பி வீட்டுக்கு வரும்போது கம்மி ஸ்பீடில் வந்து பாருங்கள். இப்போ என்ன நடந்துச்சு வாழ்க்கையில் அது இந்த ஃபார்முலா மறக்கவே மறக்காது. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அது வந்து தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லும். ஃபோன் டெய்லி சார்ஜ் போடுறாங்களே, கேம் விளையாடுவாங்க, PS5 சம்திங் வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் இந்த கரண்ட் வோல்டேஜ் என்ன அப்படின்றத அந்த கேம் மூலமா சொல்லி கொடுத்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு. தே வில் டெவலப் தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட்.
0: ஸோ பேசிக்காக இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான்

0: ஜென்ரல் நாலேஜ்
1: எக்ஸாக்ட்லி, காமன் சென்ஸ்.
0: காமன் சென்ஸ் படிக்கிறது மட்டும் இல்ல, சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பாக்குற விஷயத்தை கத்துக்கிட்டாவே இதெல்லாம் வந்து ஈஸியா வந்து
1: பாக்குற விஷயம், பழகிற விஷயம், நம்ம அன்றாட வாழ்க்கையில செய்யற ஒவ்வொரு விஷயத்திலயும் இருக்கிற சயின்ஸ் அந்த வேல்யூ சிஸ்டம்ஸ் நம்ம படிச்சாலே போதும். அதை நம்ம விட்டுறோம், விட்டுட்டு ஏதோ ஒரு பெரிய விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ன்றதுதான் நமக்கு எல்லாமே பெருசா தெரியுது. இல்லைன்னா எல்லாமே வாழ்க்கையே ரொம்ப சிம்பிள் சுவாரஸ்யமா இருக்கும்.
0: நீங்க இப்பவும் வந்து ட்ரெய்னரா மட்டும் இல்ல, லேர்னராகவும் இருக்கீங்க, இன்னும் நிறைய கத்துக்கணும் ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கா உங்களுக்கு?
1: கண்டிப்பா, நமக்கு நேரம் இல்லை. அதுவே சம்டைம்ஸ் நானே யோசிப்பேன், இதுவே நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடுமோ அப்படின்றது ஒரு விஷயமா இருக்கும். ஏஜ் ஃபேக்டர்னால நமக்கு வந்து விஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அப்போ புக்ஸ் படிக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே 15-20 மினிட்ஸ்க்குள்ளே டயர்ட் ஆகிடுற மாதிரி இருக்குது, பெரிய வேலை பண்ண மாதிரி ஆயிடுது. பட் அது படிக்க முடியலன்றதும் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கு. அதனால தான் நான் இப்போ என்ன பண்ணும், சரி ஓகே லெட்ஸ் ஜாயின் வித் சம் அதர் கம்யூனிட்டி மாதிரி போயிட்டு ஒரு பீப்புள் ஒரு 10 பேரை பார்க்கும்போது நம்ம புக்கில் தெரிஞ்ச விஷயத்த இன்னும் கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சுப்போம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறோம். இப்போ சமீபமாக நான் வந்து இண்டிகா நம்ம மெகஸ்தனிஸ் எழுதின புக், அதாவது இயேசுநாதர்லாம் பிறக்கிறதுக்கு ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்து மெகஸ்தனிஸ் கிரேக்க இவர் வந்து இந்தியாவில் இருந்த பழக்க வழக்கங்கள்லாம் எழுதி வச்சிருக்காரு. அந்த புக்கெல்லாம் படிக்கும்போது இதெல்லாம் நம்ம எப்போ படித்து முடிப்போம், ஏன் இவ்வளோ நாள் படிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, தேடி தேடி படிக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு பிளெஸ்ஸிங்காக இன்டர்நெட் யூடியூப்லாம் வந்து ஆடியோ புக்ஸாகவும் நீங்கள் கேட்டுக்கலாம். அதில் உங்களை மாதிரி ஆர்ஜிஎஸ் தான் தி பிளே அ மேஜர் ரோல். இப்போ படிக்க முடியலன்றவங்க ஆடியோ புக்காக கேட்டுக்கலாம். ஆடியோ புக்குன்றது பிகம்ஸ் இட்ஸ் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி. எனக்கு தெரிஞ்ச நான் சவுண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸே கிட்டத்தட்ட 30-40 பேர் வந்து ஆடியோ புக் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, விச் இஸ் அ பூன். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்த கார் ஓட்டும் போது ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் பேஸ் லைஃப்ல இருக்கவங்க கடைசியாக அவங்க மியூசிக் எப்போ கேட்டாங்கன்னு பாருங்களேன், காரில் ட்ராவல் பண்ணும்போது தான் அவங்க மியூசிக் கேட்கறதுக்கு ஒரு டைமே இருக்குது. அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆடியோ புக்கை கேட்கலாம், நீங்கள் படிக்கணும்னு நினச்ச புக்கை உங்களுக்கு ஆடியோ ஃபார்மேட்டில் வருது. ஸோ இதெல்லாம் வந்து வரப்பிரசாதம், இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸாக தான் இருக்குது.

0: புதுசா வர விஷயங்களை அடாப்ட் பண்ற நிறைய பீப்புள் இருக்காங்க, அடாப்ட் பண்ணிட்டும் போயிட்டு தான் இருக்காங்க. பட் நம்ம தான் அதை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும்.
1: நம்மளும் போறோம், அது நமக்கு வந்து போறோம் அப்படின்றது நம்ம உணர்றது இல்லை, அவ்வளவுதான். ஏன்னா மனித இனமே வந்து ஒரு டார்வின்ஸ் தியரி மாதிரி தான், ஒரு பரிணாம வளர்ச்சி இருந்துகிட்டே தான் இருக்கும், மாறுதல் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை நோக்கி தான் நம்ம போறோம், அதை நம்ம உணர்றோம், அவ்வளவுதான்.
0: எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்ம வளர்த்து விட்டவங்க நம்ம பேரை சொல்லணும் எப்பயாவது ஒரு தடவை. உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, யாராவது நம்ம பேரை சொல்லுவாங்களா அப்படின்னு எனக்காவது ஏங்கியது உண்டா? சொல்லும் போது எப்படி இருந்திருக்கு?
1: ஏங்கியது இல்லை, எப்பவுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு ஃபோன் வரும், இந்த ஃபோன் வந்து எடுத்து பார்த்தா அது வந்து சம்டைம்ஸ் வந்து அனிருத்தாக இருக்கலாம், இல்லை வந்து வேற ஒரு கார்த்திக் அஷாவாக இருக்கலாம், இல்லை வந்து விஸ்வாஸ்னு ஒருத்தர் இருக்கார். யாராவது ஒருத்தர் எனக்கோ ஒரு நாள் திடீர்னு கால் பண்ணுவாங்க, பேசுவாங்க, சார் இன்னைக்கு வந்து நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன், அதில் உங்கள் பேர் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூமெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம், பட் வந்து அவங்க வந்து அதை சொல்லுவாங்க. ஆல்ரெடி எல்லாருமே வந்து நல்லவர்களாகவே தான் இருக்கிறாங்க, அண்ட் வந்து அவங்க அந்த கிரெடிட்ஸையும் நமக்கு வந்து கொடுப்பாங்க. அப்படி வந்து ஒருவேளை சம்டைம்ஸ் வந்து அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட் பேஸ் இன்டர்வியூவில் சம்டைம்ஸ் வந்து மறந்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து பழகப்பட்ட தெரிஞ்ச விஷயம் அப்படின்றதுனால அதை நம்ம வந்து பெருசாகவும் எடுத்துக்கிறது கிடையாது. பேர் சொன்னாலும் வந்து நம்ம வந்து ஆஹா சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறது இல்லை, சொல்லலாம் நம்ம வந்து சொல்லலையே அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. ஏன்னா நம்மளோட வேலை அவங்கள உருவாக்கி விடுறது, அவங்க அடுத்தடுத்து வேற பரிணாமத்துக்கு அவங்க போகும்போது வளர்ச்சி அடையும் போது அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறது வந்து ஒரு பெரிய விஷயம். இன்ஃபேக்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களோட திருமணத்துக்கு கூப்பிடுவாங்க, அப்புறம் அவங்க குழந்தைங்களுக்கு, அதெல்லாம் தான் ரொம்ப ஒரு, ஏன்னா அவங்களே நம்ம சின்ன பிள்ளையா பார்த்துருப்போம், அவங்களோட மேரேஜ்க்கு நம்ம வந்து கைடன்ஸ் கொடுத்துருப்போம், அதுக்கப்புறம் அவங்க கையில் ஒரு குழந்தை இருக்கும்போது நம்மளால சம்டைம்ஸ் டைஜஸ்ட் பண்ண முடியாது, என்ன நடக்குது நானும் நினச்சிப்போம், நம்ம வந்து ரொம்ப எங்கா இருக்குமா, இல்லை என்ன நடக்குது, டைம் ஸ்லோவாக ஓடுதா, நமக்கான ஹார்ட்குள்ள இன்னும் நம்ம எங்கே இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் டைம் ஓடி இருக்கிறது பார்த்தா ஓ சின்ன குழந்தையா வந்தது, ஏழாம் கிளாஸ்ல வந்தது, இப்போ இவனுக்கு கல்யாணம் ஆகி இவன்கிட்ட குழந்தை இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது காலையும் எவ்வளோ ஓடிச்சு, இன்னும் நம்மகிட்ட எவ்வளோ டைம் இல்லை, இன்னும் நம்ம எவ்வளோ அதை துரிதப்படுத்தணும் அப்படின்றதே நமக்கு தெரியும். எவ்வளோ பீப்புளை நம்ம முடியுமோ அவ்வளோ பீப்புளை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரீச் பண்ணணும். அதுக்கு இந்த சோஷியல் மீடியா அவங்கள மாதிரி ஸ்டேஷன்ஸ் இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால இட் இஸ் அ பிளெஸட் திங். ஸோ அதுதான் சொல்லணும்.
0: ட்ரெயினர்லேருந்து சோஷியல் ஒர்க்கராக போயிட்டீங்க, அடுத்த கட்டம் ஏதாவது பிளான் இருக்கா?
1: அடுத்த கட்டம்னு எதுவும் இல்லை, அதை நான் இருக்குன்னு சொன்ன மாதிரி நிறைய பீப்புள் வந்து உருவாக்கணும், நிறைய டேலண்ட்ஸ் உருவாக்கி அவங்கவுங்க அவங்க இடத்துல வந்து குழந்தைங்களுக்கு, எந்த குழந்தையும் வந்து எனக்கு இது கிடைக்கலன்னு ஏங்கிடக்கூடாது, அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு குழந்தைக்கு ஆர்வம் ரொம்ப ஆர்வமாக இருக்கும், கவிதான்னு ஒரு குழந்தை, பட் அவங்களோட தாட் என்னன்னா அவங்க கிட்ட முதல் பேசும்போது ஒரு நம்ம பழவேற்காடை தாண்டி ஒரு சின்ன குக்கிரம், அதாவது இருளரிடம்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே இருக்க ஒரு குழந்தைகள் அவங்க கிட்ட பேசும்போது அவ்வளோ ஆர்வம், என்னாலலாம் சயின்ஸ் பண்ண முடியுமா, அதெல்லாம் பெரிய விஷயம் தானே அப்படின்றது அவங்களோட இது. அதை கேட்கும்போது நமக்கு முதல் கஷ்டமாயிடுது, எப்படி ஏன் இப்படி நினைக்கிறாங்க, இல்லைம்மா மஞ்சள் கொஞ்சம் எடுத்துக்கோ, அந்த மஞ்சள் வந்து பேப்பரில் போட்டுட்டு, இது வந்து இண்டிகேட்டர், சோப்பு இருக்கா அவங்ககிட்ட, சோப்பு இருக்குது, சோப்பில் எடுத்து சும்மா ஒரு வரை, அந்த மஞ்சளில் சோப்பு தண்ணி பட்டோன்னே அது ரெட் கலராக மாறிடும், அப்போ அது வந்து ஆசிடா பேஸாக நம்ம கண்டுபிடிச்சு, இல்லை லைம் ஜூஸ் இருக்கா, அந்த லைம் ஜூஸ் எடுத்து அந்த திருப்பி நீ போட்ட ரெட் மேலே போட்டீங்கன்னா திருப்பி மஞ்சள் கலராக மாறிடும். சயின்ஸ்ன்றது எங்கேயோலாம் இல்லை, உன் வாழ்க்கைக்குள்ளே இருக்கு, தினமும் இருக்கு, வீட்டில் இருக்க பொருள் வச்சு பண்ணலாம், யார் உனக்கு வந்து இதெல்லாம் பணம் படித்தவங்க தான் படிப்பாங்க, இதெல்லாம் பெரிய ஸ்கூலில் தான் சொல்லி கொடுப்பாங்க, யார் உனக்கு சொல்லி கொடுத்தா, அப்படி எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லுவோம். நிஜமாவானா, ஆமாம்பா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு முதல்ல அவங்களுக்கு அந்த நம்பிக்கையை நம்ம கொடுக்கணும். அதை நான் மட்டுமே பண்ண முடியாது, இல்லை மாதிரி ஒரு 100 பேரும் சேர்ந்து பண்ண முடியாது, எல்லாருமே இதை வந்து அவங்கவுங்க இடத்துல, அந்த குழந்தைய வந்து படிப்பு இல்லை அப்படின்னு வந்து எந்த குழந்தையும் வந்து ஏங்கிடக்கூடாது. பணம் இல்லை, ஆனால் அந்த பணத்தை ஒரு நாள் அவங்களால சம்பாதிக்க முடியும், அந்த திறமை அவங்களுக்கு வந்து கொடுத்துடணும். நம்ம முதல்ல ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் கொடுக்கலாம், அந்த பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துடணும். இதை வந்து நம்ம சேரிட்டின்னு அப்படி டொனேஷன் அப்படி கிடையாது, இது வந்து இட் இஸ் டிக்னிட்டி, அவங்கள ஒரு டிக்னிட்டியான ஒரு வாழ்க்கை முறைக்கு கொண்டு போகிறது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அதை ஒவ்வொருத்தரும் செய்யணும், எந்த குழந்தையும் எனக்கு வந்து கல்வி கிடைக்கல அப்படின்னு வந்து ஏங்கிடக்கூடாது. அது

0: பெரிய விஷயம்னு பார்த்துக்கூடாது. இதை கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்குது, ஆனால் இன்னும் வந்து போய் சேர வேண்டிய இடத்துல சரியாக போய் சேரலை. அது வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலாக நிறைய மாற்றிட்டனால அது அப்படி ஆயிடுச்சு. குழந்தைங்க நடுவில் அப்படி தான் ஒரு இது இருக்குது, இதெல்லாம் எனக்கு இல்லை அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அந்த நம்பிக்கை முதல்ல உடைச்சு உன்னால முடியும். நீங்க அப்துல் கலாம் ஐயாவோட எக்ஸாம்பிள்லாம் பாத்தீங்கன்னா, எம்டி டிஃபன் பாக்ஸ் தானே, கவர்மெண்ட் ஸ்கூல் தானே, அவரு அவரோட பெரிய இதுல மாண்டசரியில எல்லாம் படிக்கல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல சாப்பாடே இல்லாத டப்பாவை க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு சாப்பிட்ட மாதிரி நடிச்சிட்டு வரான். ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஓகே இவரை எடுத்துட்டு வந்து சாப்பிட்றான் அப்படின்னு நினைக்கணுன்றது. அப்படிலாம் இருந்து இன்னைக்கு வந்து உலகத்துல ஒரு மா மனிதனாகி இருக்கும் போது அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்ந்து என்னால் முடியும் அப்படின்ற விஷயத்த நம்ம கொடுக்க வேண்டியது. அது ஒவ்வொருத்தரும் பண்ணணும். நம்ம பக்கத்தில் ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி இருந்ததுன்னா போய் ப்ளீஸ் கோ அண்ட் ரீச் அவுட், அங்கே பேரண்ட்ஸ் கிட்ட பேசுங்க. அங்கே நமக்கு முடிஞ்சது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஏதாவது சொல்லி ஒரு டியூஷன் எடுப்போம், ஒரு டியூஷன் சென்டர் மாதிரி நம்ம ஒன்று பண்ணலாம். அந்த மாதிரி வந்து ஒரு கம்யூனிட்டி சென்டர், எஸ்பெஷலி ஈவினிங் டியூஷன் சென்டர்ஸ், அங்கே உட்காந்து படிக்கிறதுக்கான ஸ்பேஸ். மேபி உங்கள் வீட்டில் சிஸ்டம் இருக்கும், ஒரு ஹால் இருக்கும், ஒரு 10 குழந்தைங்க வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி படிச்சுட்டு சும்மா அவங்க ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு போட்டோமே, ஓகே நீங்கள் பாட்டுக்கு சமைச்சிட்டு இருங்க. உங்கள் வீட்டில் உங்கள் ஹாலில் அந்த குழந்தைங்க உட்காந்து போனால் நம்ம சுற்றி அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது. பெரிய சிட்டி பெசன்ட் நகர்னு நினைக்கிறோம், நீங்கள் உள்ளே போய் பார்த்துங்க, பெசன்ட் நகருக்குள்ளேயே ஏழ்மையான மக்கள் வாழற இடம் இருக்குது. யூ ஜஸ்ட் கிவ் தம் லிட்டில் ஸ்பேஸ். ரொம்ப பெரிய டைமோ ரொம்ப பெரிய மணியோ இதுக்கு தேவையே இல்லை. அதுதான் இங்கே விஷயம். யூ டோன்ட் ஹாவ் டு பி பெரிய ஃபிலாந்த்ரஸ்டாக இருக்கணும் கொடுக்கணுன்றதுலாம் எதுவுமே கிடையாது. சும்மா மனசு இருந்தால் போதும். அந்த மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம்ன்ற மாதிரி கிவ் அ லிட்டில் ஸ்பேஸ். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கும் நல்லாயிருக்கும், அந்த குழந்தைங்களுக்கும் நல்லாயிருக்கும்.
1: சரி, நான் உங்ககிட்ட பேசுனது தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, எதுவுமே எனக்காக என்னோட ஃபேமிலிக்காக இல்லாமல் மற்றவங்களுக்கும் கொஞ்சம் செஞ்சு பாருங்கள், செய்யுங்க. அவங்களுக்கு இது கிடைக்கல, நீங்கள் பேசும்போதெல்லாம் வந்து அவங்களுக்கு இது கிடைக்கணும், அவங்களுக்கு இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது நம்மளும் செய்யலாமே, நமக்கு இன்னும் அவ்வளோ ஒன்றும் பெரிய வேலை இல்லையே, நம்ம கூட செய்யலாமே.
0: எக்ஸாக்ட்லி. இது இன்னொரு விஷயம்னா, நம்ம செய்யறதை தாண்டி வெளியில் இருக்க மக்களை நம்ம போய் பார்க்கும் போது அப்படி சொல்கிறோம்ல. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் மிஸ்டர் பிரசாத்னு சொல்லிட்டு, அவர் வீட்டில் குதிரை, மாடு, நாய், கோழி, அலமாதியில் வந்து அவரோட வீடு, எல்லா மிருகங்களும் அந்த இடத்துல இருக்கு. இத்தனைக்கும் வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து பேராலிட்டிக் அட்டாக் வந்த ஒரு பர்சன், அவங்களையும் வச்சுக்கிட்டு இத்தனை அவங்க குழந்தைங்க தான் சொல்லுவார். அவர்கிட்ட இருந்து அந்த இந்த குழந்தை எப்படி இருக்கு, அந்த குழந்தை இருக்கு, நாயின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு கோவம் வந்துடும். எல்லாமே வந்து கம்யூனிட்டி பிரீட்ஸ் தான், எல்லாமே அடிபட்டு ஒரு குதிரை வளர்த்துருப்பாங்க. அன்னைக்கு இது பயன்படாத குதிரை அப்படின்னு ரோட்டில் விட்டு அவர் எடுத்து வந்து வீட்டில் வச்சுப்பார். ஹாலில் இருப்பாங்க எல்லாரும், ஒரே ஹாலில் எல்லாரும் வாழ்வாங்க. இப்படியும் சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது நம்ம பண்ணுறதுலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நமக்கு தோணும். இப்படி மக்கள் வந்து தன் வாழ்க்கையை அதுக்கு அர்ப்பணிச்சிட்டாங்க, அவ்வளோதான். இதுதான் நான் எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு நம்மளை கை காட்டி விட்டுட்டு, எனக்கு எதாவது ஆச்சுன்னா அடுத்து நீங்கள் இதை பாருங்க ஜி அப்படின்றவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிறவங்க மக்கள் இருக்காங்க. அவங்க யாரும் லைம் லைட்டுக்கு வர்றதில்லை, நீங்கள் கூப்பிட்டாலும் அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நான் ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்துட்டோம் அப்படின்னா எனக்கு யார் அங்கே குதிரைக்கு சோறு வைப்பேன், யார் வந்து மாட்டுக்கு வைப்பேன், எதுவுமே அவரோடது கிடையாது. எல்லாமே கைவிடப்பட்ட விலங்குகள், சரணாலயம் மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாழ்க்கை ரொம்ப அற்புதமானது, நம்ம வந்து தேடி இதெல்லாம் பார்க்கணும், நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணாலே போதும், இதுதான் சமூகம்ன்றது.
1: நம்மளோட உலகம் வந்து நம்ம குடும்பம் மட்டும் இல்லாம அது ரொம்ப பெருசு, வந்து பார்க்கணும். பார்க்கும் போது நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய பேர் நிறைய தியாகங்கள் செய்யறாங்க, நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க, நம்ம பண்றதுல விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது.
0: நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றவங்களை கூப்பிட்டு ஆல் இண்டியா ரேடியோ ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க, நீங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னா இட் ஷோஸ் யுவர் விஷன். ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் மூலமா தான் வி கேன் ரீச் அவுட் டு மோர் பீப்புள். அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி, ஆல் இண்டியா ரேடியோ டீமுக்கு ஒரு நன்றி. ஒரு டீம் ஒர்க், ஒரு ஜாய்ஃபுல் மூமெண்ட் இல்லையா இது? ஒரு இது அப்படியே வந்து அடுத்தடுத்து போகும்போது இட்ஸ் அ எவர் லாஸ்டிங் மெமரி டு பி செரிஷ்ட். ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில நல்ல மனிதர்களை சந்திச்ச ஒரு திருப்தி. இதை கேட்ட மக்கள் எவ்வளோ பேர் இந்த ரேடியோவில் இதை கேட்டுட்டு இருக்காங்க, அவங்க கூட நம்ம கனெக்ட் ஆகிருக்க முடியும் அப்படின்லாம் நினைக்கும் போது இது எல்லாமே ஒரே குடும்பம் தானே.
1: நிச்சயமா நிச்சயமா, ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்க கூட பேசும்போது எனக்கு ரொம்ப பாசிட்டிவ் வைப் இருக்கு. ஸோ மக்களை கேட்குற உங்களுக்குமே வந்து நிறைய ஒரு கிளியர் விஷன் கிடைச்சிருக்கும், அண்ட் பாசிட்டிவ் வைப் நிறைய கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ தேங்க் பண்ணிடுறேன், பட் நீங்கள் இந்த ஷோவை கேட்ட பிறகு நீங்கள் அவருக்கும் தேங்க் பண்ணுவீங்க, எஃப்எம்க்கும் தேங்க் பண்ணுவீங்க, உங்களுக்கு நீங்களே தேங்க்ஸும் பண்ணிப்பீங்க. ஏன்னா நீங்க அடுத்த ஸ்டெப்பை வந்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ வந்து ஓகே நம்ம பண்ணிருக்கோம்ல, சூப்பர், கண்டிப்பா அதை ரியலைஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
0: இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்தாலே அது அவங்களுக்கு ஒரு பிளெஸிங்ஸ், அதுவே அவங்களோட முதல் படியாக இருக்கும். ஸோ மாற்றங்கள் வந்து நம்மள தான் நிகழும்.
1: நிச்சயமா, ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு நாங்க ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம். எனக்கு ரொம்ப இந்த டே வந்து இவ்வளோ ஃபுல்ஃபில் ஆகும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நான் ஸ்டார்ட் பண்ணோம், இன்னும் நிறைய வேலை இருக்கு எனக்கு அப்படிங்கிற ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரி இருந்திருக்கு. ஸோ மக்களுக்கும் அதே மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரியலி தேங்க்யூ ஸோ மச் சார்.
0: மிக்க நன்றி. 102.3 தமிழ் விவித் பாரதி எஃப்எம்க்கும், நேர்காணல் கண்ட ஆர்ஜே மகி அவர்களுக்கும், டீமுக்கும் ரொம்ப நன்றி. கேட்ட அனைத்து மக்களுக்கும் உளமார்ந்த நன்றிகள், வணக்கம்.

0: ஓகே மக்களே, இவ்வளவு நேரம் எனக்குள் நாள் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சீங்க. இன்னைக்கு நம்ம கூட சவுண்ட் இன்ஜினியரிங் டியூட்டர் மற்றும் சோசியல் ஒர்க்கர் பிரவீன் லூவிஸ் அவர்கள் பங்கு பெற்றாங்க. இதே மாதிரி அடுத்த வாரமும் சூப்பர் செலிபிரிட்டியோட எனக்குள் நாள் நிகழ்ச்சியை கேட்க மறக்காதீங்க. அது வரைக்கும் ஸ்டேட்டுனா இருங்க. இது 102.3 விவித் பாரதி, தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது பௌர்ணமி புக்கள். தொடர்வது திரைகாணம் அவனிவன் திரைப்படத்திலிருந்து ராசாத்தின தொடங்கும் பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: சைன்யபலம் எத்தனை பெரியதாக சுந்தர சோழரின் புதல்வர்கள் தரப்பில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சோழ நாட்டு மக்கள் சுந்தர சோழரின் புதல்வர்களிடம் எவ்வளவு அபிமானம் கொண்டவர்கள் போன்ற யதார்த்தமான விஷயங்களை பற்றியெல்லாம் தன் மகனிடம் உரையாடி கொண்டிருந்தார் செம்பியன் மாதேவி. மேலும் அவர் கூறுகையில், பழுவேட்டரையர்களுடன் உறவு பூண்டதிலிருந்து மதுராந்தகனை மக்கள் வெறுக்கத் தொடங்கிவிட்டார்கள் என்றும் கூறினாள். மேலும்,
1: தாயே, மக்களின் அபிமானத்தை பற்றி நான் சிறிதும் கவலைப்படவில்லை. மக்களின் அபிமானம் என்னத்துக்காகும்? மக்கள் ஆளப்பட வேண்டியவர்கள். சிம்மாசனத்தில் யார் வீட்டிலிருந்து அரசு செலுத்துகிறார்களோ அவர்களிடம் மக்கள் பக்தி செலுத்த வேண்டியவர்கள்.
2: அகனே, உனக்கு போதனை செய்திருப்பவர்கள் அரசியல் நீதியின் ஆரம்ப தத்துவத்தை கூட உனக்கு உணர்த்தவில்லை. மக்களின் அபிமானம் இல்லாமல் எந்த அரசனும் நீடித்து அரசு செலுத்த முடியாது. அப்படி அரசு புரிவதில் புண்ணியமும் இல்லை.
0: இவ்வாறு அந்த பெருமூதாட்டி சொல்லிக் கொண்டிருந்த போது அரண்மனை வாசலில் ஒரு பெரும் ஆரவாரம் கேட்டது. ஓலக்குரலும் சாபக்குரலும் கோபக்குரலும் கேள்விக்குரலும் ஆயிரக்கணக்கான மனித கண்டங்களிலிருந்து எழுந்து பெருங்காற்று அடிக்கும் போது சமுத்திரத்தில் உண்டாகும் பயங்கர பேரொலியாக கேட்டது.
2: மகனே, சோழ சாம்ராஜ்யத்துக்கு ஏதோ பெரும் விபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் முதல் அறிகுறி இது. தான் அரண்மனைக்கு வெளியே சென்று என்ன விஷயம் என்று தெரிந்து வருகிறேன். அதுவரையில் நீ இங்கேயே இரு
0: என்றாள் அன்னை. ஓடையருகில் வந்ததும் படகில் வீற்றிருந்த அரசலங்குமாரி குந்தவைதான் என்பதை வந்தியத்தேவன் நன்கு தெரிந்து கொண்டான். ஆழ்வார்க்கடியான் அவ்விடத்தில் நிற்கவே வந்தியத்தேவனும் தயங்கி நின்றான்.
3: அப்பனே, ஏன் நிற்கிறாய்? இளைய பிராட்டி வெகு நேரமாக உனக்காக காத்திருக்கிறார். படகில் ஏறியதும் இளவரசர் வந்துவிட்டார், பத்திரமா இருக்கிறார் என்ற சமாச்சாரத்தை முதலில் சொல். உன்னுடைய வீர பிரதாபங்களை அளந்து கொண்டு வீண் பொழுது போக்காதே. நான் திரும்பி போகிறேன். பழையாறையில் இன்றைக்கு நாம் கலவரப்பு சாசை அவிழ்த்து விட்டு விட்டோம். அதை மறுபடியும் பிடித்து கூண்டில் அடைக்க முடியுமா என்று பார்க்கிறேன். உன்னுடைய தடபுடல் சாகசங்களினால் எத்தனை தொந்தரவுகள் நேரிடுகின்றன
0: என்று ஆழ்வார்க்கடியான் சொல்லிவிட்டு வந்த வழியாக விரைந்து திரும்பிச் சென்றார். வந்தியத்தேவன் மனத்தில் ஒரு பெரும் வியப்பு ஏற்பட்டது. இவன் எப்படி எல்லா விவரங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறான்? இத்தனைக்கும் நம்மை ஒரு விவரமும் கேட்கவில்லை. வெறும் ஊகமா அல்லது எல்லாம் அறிவானா? ஆண்டிகளில் பரம்பரை ஆண்டி என்றும் பஞ்சத்துக்கு ஆண்டி என்றும் இரண்டு வகை உண்டு. ஒற்றர்களிலும் இப்படி இருவகை உண்டு போலும். நான் அவசரத்துக்கு ஒற்றனானேன். ஆகையால் அடிக்கடி சங்கடத்தை வருவித்துக் கொள்ளுகிறேன். இந்த வைஷ்ணவன் பரம்பரை ஒற்றன் போலும்.

0: அதனால் ஒருவித பரபரப்பும் இல்லாமல் சாவதானமாக தன் வேலையை செய்து வருகிறான். ஆனால் யாருக்காக இவன் வேலை செய்கிறான்? இவன் தன்னை பற்றி கூறியதெல்லாம் உண்மைதானா? இவ்விதம் யோசித்துக் கொண்டே ஓடை நீர்க்கரைக்கு வந்த வந்தியத்தேவன் ஓடத்திலிருந்த இளவரசியின் முகத்தை பார்த்தான். ஆழ்வார்க்கடியானை மறந்தான், தான் போய் வந்த காரியத்தை மறந்தான், உலகத்தை மறந்தான், தன்னையும் மறந்தான். ஆஹா, இந்த பெண்ணின் முகம் தன்னை விட்டு சிறிது நேரம் கூட பிரிந்திருக்கவில்லை. கனவிலும் நனவிலும் புயலிலும் மலையிலும் காட்டிலும் கடல் நடுவிலும் தன்னுடன் தொடர்ந்து வந்தது. ஆயினும் என்ன விந்தை, நேரில் பார்க்கும்போது இந்த பெண் முகத்தின் அழகு எதனால் அதிகப்பட்டு காண்கிறது? ஏன் தொண்டையை வந்து அடைக்கிறது? நெஞ்சில் ஏன் இந்த படபடப்பு?
1: சுய நினைவு இல்லாமலே வந்தியத்தேவன் தண்ணீரில் சில அடிகள் இறங்கிச் சென்று ஓடத்தில் ஏறிக்கொண்டான். இளவரசி ஓடக்காரனை பார்த்து சமிக்ஞை செய்தாள். ஓடம் நகரத் தொடங்கியது. வந்தியத்தேவனுடைய உள்ளமும் ஊஞ்சலாடத் தொடங்கியது.
0: நிமித்தக்காரா, இளவரசர்களுக்கு மட்டும்தான் நீ நிமித்தம் சொல்வாயா? எனக்கும் சொல்வாயா? நிமித்தம் எப்படி சொல்வாய்? வானத்து கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் பார்த்து சொல்வாயா? அல்லது காக்கை குருவிகளை பார்த்து சொல்வாயா? கைரேகை பார்த்து சொல்வாயா? முகக்குறி பார்த்துத்தான் சொல்வாய் போல் இருக்கிறது. இல்லாவிட்டால் ஏன் என் முகத்தையே வெறித்து கொண்டிருக்கிறாய்? இப்படி செய்தாயானால் உயர்குலத்து பெண்கள் யாரும் உன்னிடம் நிமித்தம் கேட்க முன்வரமாட்டார்கள்
1: என்று அரசளங்குமாரி கூறியது வந்தியத்தேவன் செவிகளில் இனிய கிண்கிணி நாதமாக கேட்டது. அமணி, நிமித்தம் பார்ப்பதற்காக தங்கள் முகத்தை பார்க்கவில்லை, எங்கேயோ எப்போதோ பார்த்த முகம் போல் இருக்கிறதே என்று ஞாபகப்படுத்திக் கொள்ள முயன்றேன்.
0: ஆ, தெரியும் தெரியும், நீ மிக்க மறதிக்காரர் என்பது எனக்கு தெரியும். நான் ஞாபகப்படுத்துகிறேன், ஏறக்குறைய 40 நாளைக்கு முன்னால் குடந்தை ஜோதிடர் வீட்டில் முதன் முதலாக பார்த்தீர். பிறகு அன்றைக்கே அரசலாற்றங்கரையிலும் பார்த்தீர்.
1: அமணி, நிறுத்துங்கள், தங்கள் வார்த்தையை நான் நம்ப முடியவில்லை. 40 நாளைக்கு முன்புதானா தங்களை முதன் முதலாக பார்த்தேன்? 40,000 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்க்கவில்லை? 100 ஜென்மங்களில் 100,000 தடவை தங்களை பார்க்கவில்லையா? மலையடிவாரத்தில் பார்க்கவில்லையா? குன்றின் உச்சியிலே பார்க்கவில்லையா? நீர்ச்சுனையின் ஓரத்தில் பார்க்கவில்லையா? அடர்ந்த காட்டின் மத்தியில் கொடும் புலியினால் துரத்தப்பட்டு ஓடி வந்த தங்களை நான் காப்பாற்றவில்லையா? வேல் எரிந்து அந்த புலியை கொல்லவில்லையா? அப்போது நான் காட்டில் வேட்டையாடி திரிந்த வேடுவனாயிருந்தேன். விதவிதமான வர்ணச் சிறகுகள் உள்ள அழகழகான கிளிகளை வலை போட்டு பிடித்து கொண்டு வந்து கொடுத்தேன். தாங்கள் அந்த கிளிகளை என்னிடமிருந்து வாங்கிக் கொண்டு வானத்தில் பறக்க விட்டுவிட்டு கலகலவென்று சிரித்தீர்களே. ஒரு சமயம் நான் மீன் பிடிக்கும் வலைஞனாயிருந்தேன். தூர தூரங்களில் உள்ள ஏரிகளுக்கும் ஆறுகளுக்கும் சென்று வெள்ளி மீன்கள், தங்க மீன்கள், மரகத மீன்களை பிடித்துக் கொண்டு வந்து கொடுத்தேன். அவற்றை தாங்கள் வாங்கிக் கொண்டு மறுபடியும் ஓடும் தண்ணீரில் விட்டு அவை துள்ளி நீந்திச் செல்வதை பார்த்து மகிழ்ந்தீர்களே. தொலைதூரங்களில் உள்ள கடல்களுக்குச் சென்று கடலின் ஆழத்தில் மூச்சு பிடித்து முழுகி முத்துக்களையும் பவழங்களையும் சேர்த்து கொண்டு வந்து கொடுத்தேனே. தாங்கள் அவற்றை கையினால் அளந்து பார்த்துவிட்டு ஊரில் உள்ள சிறுவர் சிறுமிகளை அழைத்து அவர்களுடைய சின்னஞ்சிறு கைகளிலே முத்துக்களையும் பவழங்களையும் சொரிந்து அனுப்பினீர்கள். 300 வருஷங்கள் வளர்ந்த இலந்தை மரத்திலிருந்து 30 ஆண்டுகளுக்கு ஒருமுறை விளையும் இலந்தை கனியை காத்திருந்து பறித்து வந்து தங்களிடம் சமர்ப்பித்தேன். அதை தாங்கள் வளர்த்த நாகனவாய் பறவைக்கு கொடுத்து அது கனியை கொத்தி கொத்தி தின்னுவதை பார்த்து கழித்தீர்களே. தேவலோகத்துக்கு போய் அங்குள்ள மந்தார மலர்களையும் முன்புழிந்தேன். எங்கள் கொல்லை வேலியில் பூக்கும் முல்லை மலரின் அழகுக்கும் மனத்துக்கும் இவை ஈடாகுமா என்று சொல்லிவிட்டீர்கள். தேவேந்திரனிடமிருந்து அவன் அணியும் ஒப்பில்லார் ரத்னஹாரத்தை வாங்கிக் கொண்டு வந்து கொடுத்தேனே. ஒழுக்கமற்ற இந்திரன் அணிந்த மாலையை நான் கைகளினாலும் தொடுவேனோ என்று சொல்லிவிட்டீர்கள். கைலாசத்துக்குச் சென்று பார்வதி தேவியின் முன்னால் தவங்கிடந்து தேவி பாதத்தில் அணியும் சிலம்பை வாங்கிக் கொண்டு வந்து கொடுத்தேன். தங்கள் பாதங்களில் சூட்டி விடுவதாகச் சொன்னேனே. ஐயையோ, ஜெகன்மாதாவின் பொற்பாத சிலம்பு என் காலிலே படலாமா? என்ன அபச்சாரம்! திரும்ப கொண்டு போய் கொடுத்து விட்டு வா என்றீர்கள். போர்க்களத்துக்குச் சென்று 64 தேசங்களின் அரசர்களையும் வென்று அவர்களுடைய மணிமகுடங்களை எல்லாம் சேகரித்துக் கொண்டு வந்து தங்கள் முன் காணிக்கை செலுத்தினேன். தாங்கள் அந்த மணிமகுடங்களை கால்களால் உதைத்து தள்ளினீர்கள். ஐயோ, தங்கள் மெல்லிய மலர்ப்பாதங்கள் நோகுமே என்று கவலைப்பட்டேன். இளவரசி, இவையெல்லாம் உண்மையா இல்லையா? அல்லது 40 நாளைக்கு முன்பு முதன் முதலாக தங்களை நான் பார்த்ததுதான் உண்மையா என்றான் வந்தியத்தேவன்.

0: மறுபடியும் அவன் பேசி முடித்து விட்டதாக காணப்படவில்லை. தேவி, இன்னொரு ஞாபகம் வருகிறது. ஒரு சமயம் வெள்ளி ஓடத்தில் நாம் ஏறி தங்க பிடிபோட்டு தந்த துடுப்புகளை பிடித்துக் கொண்டு வானக்கடலில் வெண்ணிலா அலைகளை தள்ளிக்கொண்டு பிரயாணம் செய்தோமே என்று ஆரம்பித்தான். ஐயோ, இந்த நிமித்தக்காரனுக்கு நன்றாய் பைத்தியம் பிடித்து விட்டது போல இருக்கிறது. படகை திருப்பி கரைக்கு கொண்டு போக வேண்டியதுதான் என்றாள் இளவரசி. இல்லை தேவி, இல்லை. சற்று முன்னால் இந்த ஓடைக்கரைக்கு வந்து சேரும் வரையில் என் அறிவு தெளிவாகத்தான் இருந்தது. இல்லாவிட்டால் இந்த பழையாறை நகருக்குள் பிரவேசிப்பதற்கு நான் உபாயம் கண்டுபிடித்திருக்க முடியுமா? மதுராந்தகத் தேவரின் நிமித்தக்காரன் என்று சொல்லி அதை நம்பும்படியும் செய்து அரண்மனைக்கு வந்திருக்க முடியுமா? வைத்தியர் மகனிடமிருந்துதான் அவ்வளவு எளிதில் தப்பி வந்திருக்க முடியுமா? இந்த படகில் ஏறி தங்கள் திருமுகத்தை பார்த்தவுடனேதான் மது உண்டவனைப் போல மதிமயங்கி போய்விட்டேன் என்று சொன்னான் வந்தியத்தேவன்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: நேர்களே, இன்றைய பேச்சு வழக்குல மூளை சலவைன்னு நகைச்சுவையா குறிப்பிடப்படுற வன்பிடி போதனை எந்த அளவுக்கு மதுராந்தகரை பாதிச்சுட்டு இருக்குதுன்னு பார்த்தோம். நல்லவேளை அவரை மேலும் பேச விடாம அரண்மனை வாசல்ல பெருத்த ஆரவாரம் கேக்குது. ஓடை நீர்க்கரைக்கு வந்து சேர்ந்த வந்தியத்தேவன் இன்னும் தான் வந்த விஷயத்த சொல்ல தொடக்கல. அதுவரையில சில தொடர்கள், சொற்கள் இவற்றையெல்லாம் குறித்து பார்ப்போம். அபிமானம். இத்தொடர்ல மானம் என்பது அளவு, மதிப்பு, மரியாதை என்பதையெல்லாம் உள்ளடக்கியது. அபி என்ற முன்னூட்டு மேலான என்ற பொருளை கொண்டு இணையது. இந்த பகுதியின் அமைவில தமது மதிப்பிற்குரிய இளவரசர்னு மக்கள் வச்சிருக்கிற பற்றுறுதி இப்படி பொருள் கொள்ளணும். வீர பிரதாபங்கள். இந்த தொடர் வீர பெருஞ்செயல்கள்னு பொருள்படும். பிரதாபம், பெருமை, வீர பராக்கிரமம், செயற்கரிய செயல்கள் இதையெல்லாம் குறிக்கும் சொல். நீர்ச்சுனை. மலைப்பாறைகள்ல இயற்கையா உள்ள நீர் ஊற்று, ரொம்பவும் தூய்மையான நன்னீர் ஊற்று. கலையும் பிணையுமாக, அதாவது ஆணும் பெண்ணுமாக ரெண்டு மான்கள் தாகம் தணிய சுனையை நோக்கி வருகின்றன. ஒரு மானின் தாகத்தை மட்டுமே தீர்க்க முடியும். அவ்வளவு நீர் தான் இருந்தது. தன் இணை அந்த சொற்ப அளவு நீரை அருந்தட்டும் என்பதற்காக தான் குடிப்பது போல பாசாங்கு செய்து, அதாவது நீரை உறிஞ்சாமல் ஒலி மட்டும் எழுப்பிச்சான் ஆண்மான். நெஞ்ச நெகிழ்விக்கிற இந்த தியாக சித்திரத்தை 5x50 என்ற நூல்ல காணறோம். தீட்டின புலவர் மாறன் பொறையனார். பவளம், பவளம் ரெண்டு சொற்களுமே தமிழ் இலக்கியத்துல பயின்று வந்துள்ளன. அகநானூற்று பாடல்கள்ல 3 உட்பிரிவுகள், 120 பாடல்கள் வரை கழிற்று யானை நிறை, 121 240 வரை மணிமிடை பவளம், 241 வரை நித்தில கோவை. மணிமேகலையிலும் பவளம் என்ற சொல் வருது. பவள செஞ்சுடர் திகழொளி மேனியன். பவளம் இதற்கான மேற்கோள் குறுந்தொகையிலிருந்து. பவளத்தன்ன மேனி மந்தார மலர், அழகும் நறுமணமும் கொண்டது. திருவாத்தி என்கிற பெயரை இலக்கியங்கள்ல பார்க்கலாம். மரவகை மந்தாரை வெளிர் மஞ்சள் நிற அல்லது வெண்ணிற பூக்களை தரும். செடி வகை மந்தாரை அந்தி மந்தாரைன்னு குறிப்பிடப்படுது. மாலை பொழுதுல மலர்வது. சிவப்பு, மஞ்சள், வெள்ளை, வெளிர் சிவப்பு இப்படி பல வண்ணங்கள்ல பார்க்கலாம். பாரிஜாத புஷ்பம். இந்த மலருக்கு இன்னொரு பேரு பவழமல்லி. இலக்கியத்துல சேடல் என்ற பெயர்ல குறிப்பிடப்படுது. குறிஞ்சி பாட்டுல வரும் சேடல் செம்மல் இந்த வரிசையில சேடல் பவளமல்லி செம்மல் ஒரு வகை முல்லை. இரவுல பூத்து அதிகாலையில உதிர்ந்து விடும் நறுமணமிக்க மலர் பவளமல்லி. சந்திப்போம் அடுத்த நிகழ்ச்சியில.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்க ஆவலோட இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா,

0: நீ சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் திட்டிப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்க கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர் சென்னை ஆகாஷவாணி நம்பர் 4 காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷவாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமா சென்னை ஆகாஷவாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன, கொண்டாட்டம் தானே?
1: நேயர்கள் இதுவரை கேட்டது பொன்னியின் செல்வங்கள். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: இரவின் அமைதியில்
3: இதயம் எழுதும்
2: இசை கவிதை
3: என் இனிய
2: பொன்னிலாவே.
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். நேரம் சரியா 9:16 ஆயிட்டிருக்கு. என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் அழகழகான இன்னிசை பாடல்கள் உங்களுக்காக சே காத்துட்ருக்கு. அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல், இந்த பாடலை பற்றி சொல்லணும்னா இந்த பாடலினுடைய தொடக்க வரிகள் இருக்கு இல்லையா, அது வந்து கவிதை அப்படின்னு சொல்கிறத விட ஒரு கனவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பல பேருக்கு ஒரு மலையோரம், அங்கே கொஞ்சம் மேகம், அதன் அடிவாரம் ஒரு வீடு அப்படின்ற மாதிரியான கனவு கண்டிப்பாக நம்மளில் பல பேருக்கு இருக்கும். வாழ்க்கையில் எப்பயாவது மனசுக்கு ரொம்ப சங்கடமான ஒரு நிகழ்வுகள் நடக்கும்பொழுது சே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு, ஒரு மலையோரத்தில் இல்லை ஒரு மலை உச்சியில் நம்ம மட்டும் தனியாக இருக்க மாதிரி ஒரு வீடு, சுற்றி வேற எதுவுமே இருக்கக்கூடாது, அந்த மேகம் உரசுற அந்த உயரத்தில் நம்ம மட்டும் தனியாக உட்காந்து ஆழ்ந்து சிந்திச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு தோணும் இல்லையா, அந்த கனவு தான் இந்த பாட்டினுடைய தொடக்க வரி அப்படின்னு சொல்லலாம். யம் சங்கராஜ் அவர்களுடைய இசையில் அமைந்த பாடல் அவனிவன் திரைப்படத்திற்காக. நாமத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத, விஜய் யேசுதாஸ், பேபி பிரியங்கா, பேபி ஸ்ரீனிஷா மற்றும் பேபி நித்யஸ்ரீ அவர்கள் இணைந்து பாடிய பாடல். ஸோ இந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் பாரதிய தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான நேரம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 9:24 ஆயிட்டிருக்கு. என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. 70 ரெயின்போ காலனி திரைப்படத்திலிருந்து நினைத்து நினைத்து பார்த்தேன் அப்படின்ற பாடல். ஸோ இந்த திரைப்படத்தில் இந்த பாடல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. ஏன் அப்படின்னா, இந்த பாட்டு ரெண்டு பெர்ஸ்பெக்டிவில் பாடப்பட்ட ஒரு பாட்டு. அதாவது ஸ்ரேயா கோஷல் அவர்கள் பாடிய பாடல் வந்து ஒரு வெர்ஷன் ஆகவும், கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடிய பாடல் இன்னொரு வெர்ஷன் ஆகவும் அமையும். நம்ம கேட்க போகிற பாடல் வந்து ஸ்ரேயா கோஷல் அவர்கள் பாடிய பாடல் தான். ஸோ நான் முத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத, யுவன் சங்கர் ராஜா அவர்கள் அதுக்கு இசையமைக்க, மூணு பேரும் போட்டி போட்டுட்டு நீ பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறியா நான் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி கட்டி ஒரு பாட்டு பாடினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அமைந்த ஒரு பாடல் தான். ஸோ இந்த பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 9:30 நிமிடம் ஆயிட்டிருக்கு. என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் அழகழகான இன்னிசை பாடல்கள் கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் கெத்து திரைப்படத்திலிருந்து தேன் காற்று வந்தது தேம்பாவணியாய் கொஞ்சது அப்படின்ற பாடல் தான். ஆக்சுவலி நம்ம சின்ன வயசில் நாப்புழற்சி, அதாவது இந்த டங் ட்விஸ்டர்ஸ்லாம் சொல்லி கொடுப்பாங்கள, இந்த பாட்டினுடைய வரிகள் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கோ அப்படின்னு தோணும். என்னென்னா, நான் அலையும் அலையும் அலை கரையை அடைவதில்லை கடலிலும் இடமில்லை. இந்த வரி இருக்கு இல்லையா, இதை வேகமாக சொல்ல முடியுமா அப்படின்னு யோசித்து பார்த்தா எனக்கே ஒரு 2-3 தடவை கொஞ்சம் வேகமாக சொல்லி பார்க்கும்பொழுது நான் பிளறுது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அப்படி அமைந்த இந்த வரிகளை இன்னும் கொஞ்சம் அழகான இசையோடு கேட்கும் பொழுது அந்த இசையோடு அமைந்த அந்த பாடல் வரிகளை வேகமாக பாடி பார்க்க முடியுமா, கேட்கலாமா, கேட்டுகிட்டே பாடி பார்க்க முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கெத்து திரைப்படத்திலிருந்து தான் இந்த பாட்டு கேட்டு மகிழ போகிறோம். தாமரை அவர்கள் வரிகள் எழுத, ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் இசையமைக்க, ஹரிச்சரன் மற்றும் ஷாஷா திருப்பதி அவர்கள் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மடங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் ஃபேமனா 2.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 9:42 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் தாண்டவம் திரைப்படத்திலிருந்து உயிரின் உயிரே அப்படின்ற பாடல் தான். கவிஞர் நா முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமார் அவர்களுடைய இசையில் அமைந்த பாடலாக கேட்டு மகிழ்புறம். சைந்தவி சத்யபிரகாஷ் மற்றும் ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
1: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
0: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மற்ற காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
1: அதோ பாருங்க, தோட்டத்துக்கு கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
0: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு. இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.

0: இருக்கும்.
1: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
0: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்கவுங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
1: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு, இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
2: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. என்னைய பொன்னிலாவே நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஏப்ரல் மாதத்தில் திரைப்படத்திலிருந்து, மே மாதம்தான், மே மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் அப்படின்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் கேட்க போகிறோம். கனவுகள் பூக்கும் அப்படின்ற பாட்டு, எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஷாலினி அவர்கள் இணைந்து பாடிய பாடல். கவிஞனா முத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுத, யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைத்த பாடல். ஸோ இந்த பாடல் தான் இந்த பகுதியினுடைய நிறைவு பாடலாக உங்களுக்காக காத்துட்ருக்கு. கேட்கலாம், கேட்டு மகிழலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பொன்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஒளிபரப்பில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நிலவோடு வளரும் பக்தி பரவசம் உங்கள் மனதோடு வளர்ந்திட
3: பௌர்ணமி பூக்கள் உங்கள் விவித் பாரதி பண்பலையில்.
0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் 10 மணி. நேயர்கள் கேட்கலாம் பௌர்ணமி பூக்கள் திருவண்ணாமலையிலிருந்து சிறப்பு ஒளிபரப்பு.
4: மலை அமைதியாக நிற்கிறது, ஆனால் 1000 ஆன்மீக கதைகளை பேசுகிறது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சிக்காக திருவண்ணாமலையிலிருந்து உங்களோடு இணைந்திருப்பது கௌசல்யா சசிகுமார்.
5: நான் உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேன்.
4: வணக்கம் நேயர்களே. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேலியில் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்று சேக்கிழார் பெருமானால் பாடப்பெற்ற தலத்திலிருந்து உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி, ஆனால் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என்று இத்தலத்தின் மீது பல நூறு தனிப்பாடல்கள் பாடப்பெற்ற சிறப்பினை உடைய திருவண்ணாமலையிலிருந்து இன்று நாம் பௌர்ணமி பூக்களில் இணைந்திருக்கிறோம். நான்முகனும் திருமாலும் தேட தேட சிவபெருமானின் முடிவும் முதலும் இல்லாமல் வளர்ந்து கொண்டே போனார். அஜோதி பிழம்பே திருவண்ணாமலையானது என்பது நம் எல்லோரும் அறிந்த கதையே. ஆணோடு பெண்ணும் சரிநிகர் சமானம் என்பதை உலகிற்கு உணர்த்தவே தன்னுள் சரிபாதியை உமையம்மைக்கு அருளியது இத்தலத்தில்தான். இதனை சிறப்பிக்கும் வகையில் கார்த்திகை தீபம் அன்று சிவபெருமான் மாதொரு பாகனாக அர்த்தநாரீஸ்வரராக அலங்கரிக்கப்பட்டு வெளியில் காட்சி தருகிறார். கடல் வண்ணனும் வேத கிளார் தாமரை மலர் மேலுரை கேடில் புகழோனும் அளவானும் அழலாகிய அண்ணாமலை அண்ணல் என்று சம்பந்தரால் பாடப்பெற்ற தலத்திலிருந்துதான் இன்று உங்களுக்காக பௌர்ணமி பூக்கள் ஒளி உலா வந்து கொண்டிருக்கிறது.
5: திருவண்ணாமலையில் சிவன் கோவிலில் மட்டுமில்லை, மலையாகவே வாழ்கிறார். அருணாச்சலம் அழைக்காமல் யாரும் அங்கே போக முடியாது. கிரிவல பாதையில் கால்கள் நடக்கும், ஆனா மனசு அமைதியாகிறது. அண்ணாமலையை சுற்றும் ஒவ்வொரு அடியிலும் ஒரு ஆன்மீக உணர்வு உள்ளது. பஞ்ச ஸ்தலங்கள் அதாவது காஞ்சியில் நிலம், திருவானைக்காவலில் நீர், காலஹஸ்தியில் காற்று, சிதம்பரத்தில் ஆகாயம், திருவண்ணாமலையில் அக்னி. ஆம், நெருப்பை குறிக்கும் திருவண்ணாமலை திருக்கோவிலில் இருந்து பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சிக்காக நாங்கள் உங்களோடு இணைந்திருக்கோம். திருவண்ணாமலையில் அமர்ந்திருக்கும் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் பஞ்சபூதங்களில் நெருப்பு அம்சத்தை குறிப்பது. இங்கிருக்கும் லிங்கத்தை அக்னிலிங்கம் அல்லது ஜோதிலிங்கம் என குறிப்பிடுகிறார்கள். இங்கிருக்கும் மூலவருக்கு அண்ணாமலையார் என்பது திருப்பெயராகும். இன்றும் சிவ ஆலயங்களில் ஒழிக்கும் புகழ் நிறைந்த திருவெம்பாவையை மாணிக்க வாசகர் இங்கு ஏற்றியிருக்கிறார். பௌர்ணமி தினத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் ஒவ்வொரு மாதமும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு நாங்களும் இன்று இணைந்திருக்கிறோம். நீங்கள் இணைந்திருங்கள் 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலையில்.
0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் 10 மணி 4 நிமிடம். கேட்கலாம் கையிலாய மலையோனின் எனும் பாடல், கே ஜே யேசுதாஸ் அவர்களின் குரலில்.

0: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி சிஎம்ஆரின் ஒளி விளக்கு நம்பர் ஒன் திடம் அரிசி.
1: அழகான தரமான பட்டு சேலைகளை மிக மிக குறைந்த விலையில் வாங்கிட நம்பிக்கையான சிறந்த இடம் காஞ்சிபுரம். எம் லிங்குஷா சில்க்ஸ் காஞ்சிபுரம்.
2: வணக்கம் நேயர்களே, பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சி 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கிரிவல பாதையில் எங்களுடைய பயணம், ஆன்மீக பயணம் தொடங்கி இருக்கிறது. நேயர்கள் பலரோடு சேர்ந்து நாங்களும் கிரிவல பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மளோட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைப்புல இருக்கிறாரு. வணக்கம் சார்.
3: வணக்கம் மேம்.
2: சார், நீங்க எங்கிருந்து வரீங்க?
3: சேலத்துல இருந்து வரோம்.
2: உங்க பேர் சார்?
3: வினோத் மேம்.
2: வினோத் சார், நீங்க எத்தனை வருஷமா கிரிவலம் வந்துட்டு இருக்கீங்க?
3: நான் ஒரு 10-12 வருஷமா வந்துட்டு இருக்கேன்.
2: உங்களுடைய ஆன்மீக பயணம், இந்த கிரிவல பாதையில நீங்க போயிட்டு வர இந்த அனுபவத்தை பத்தி எங்க எஃப்எம் அதாவது 102.3 விவத் பாரதி நேயர்களோட சில விஷயங்களை, உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்குங்க.
3: இங்க வந்துட்டா எல்லா கஷ்டமும் கரைஞ்சிருமா, போகும்போது ஃப்ரீயா போவோம் வீட்டுக்கு, அவ்வளவுதான்.
2: அதாவது சுருங்க சொல்லி விளங்க வைத்தல்ற மாதிரி அழகா ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு. கஷ்டம் போகணுமா, வாங்க திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வினோத் மாதிரியே இன்னும் நிறைய ஆன்மீக அன்பர்கள் இந்த பயணத்துல இணைந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையா தேடி உங்களோடு பேசுறதுக்கு நாங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம். அதுவரை இணைந்திருங்கள். இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் பௌர்ணமி பூக்கள். உங்களோடு நான் உங்கள் தோழி கௌசல்யா.
4: 102.3 விவத் பாரதி தமிழகம் கேட்டுட்டு இருக்கீங்க. பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சியில நாங்க பக்தர்களோட பக்தரா இணைஞ்சு நடந்துட்டு இருக்கோம். சோ அங்கங்க ஓய்வெடுக்க நம்மளுடைய நேயர்கள் வந்து பக்தர்கள் அமர்ந்து இருக்காங்க. அவங்க கிட்ட நாம பேசுவோம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: உங்க பேரு?
5: பிரியதர்ஷினி.
4: பிரியதர்ஷினி, நீங்க இவ்ளோ சைலண்டா அமைதியா இங்க நடைப்பயணம் அதாவது பாத யாத்திரை மாதிரி நீங்க கிரிவலம் வந்ததுனால சைலண்டா பேசுறீங்களா?
5: அப்படின்னா இல்ல, தண்ணி தான் கேட்டுச்சு அதை உட்காந்து.
4: ஓகே, எத்தனை வருஷமா நீங்க கிரிவலம் வர்றீங்க?
5: இது வந்து தேர்ட் டைம் வர.
4: தேர்ட் டைம் வர்றீங்க. உங்களுக்கு முத முதல்ல இங்க கிரிவலம் வரணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்திருக்குல்ல, எதுனால வந்தது?
5: இல்ல, ஆக்சுவலா நாங்க இங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் 2 இயர்ஸ் பேக். அப்ப வந்து இங்க வரத பாத்திருக்கோம். சோ அப்ப வந்து போயிருக்கோம். இப்ப அதோட 2 இயர்ஸ் கழிச்சு இப்ப திருப்பி வர, அப்ப 2 டைம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது தேர்ட் டைம் இப்ப வர, 2 இயர்ஸ் அப்புறம்.
4: ஓகே, நீங்க திருவண்ணாமலையில இதுக்கு முன்னாடி வேலை பாத்துட்டு இருந்தீங்க. மத்தவங்க போறத பார்த்து உங்களுக்கு ஒரு ஆசை வந்ததுனால. ஓகே, சோ வீட்ல நீங்க யாருக்கிட்டயாவது சொல்லி இங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இங்க வந்திருக்காங்களா, இல்ல எப்பவுமே நீங்க தனியா தான் வர்றீங்களா?
5: இவ கூட தான் வருவேன் எப்பயுமே. அப்புறம் நான் சொல்லி அக்கா அவங்க எல்லாம் வருவாங்க. அக்கா இந்த டைம் வந்திருக்காங்க, பட் அவங்க முன்னாடி போயிட்டாங்க, நான் பின்னாடி போயிட்டு இருக்கேன்.
4: எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த அனுபவம்? அதாவது கூட்டங்கள் நாளுக்கு நாள், அதாவது ஒவ்வொரு மாசமும் ஜாஸ்தி ஆகிட்டே தானே போகுது. உங்களுக்கு அந்த கூட்டத்துல நடக்கிறது, இந்த கோவிலுக்கு வர்றது, அந்த அனுபவம் எப்படி இருக்கு?
5: அது ஜாலியா இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸோட வர, அதனால ஜாலியா இருக்கும். இன்னொன்னுமே ஒரு நம்பிக்கை, ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை தான்.
4: உங்க அதாவது நம்பிக்கை, உங்களுக்கு அந்த நம்பிக்கை நடந்து இருக்கா?
5: நடந்திருக்கு.
4: அதனாலதான் நீங்க மறுபடியும் மறுபடியும் வர்றீங்க.
5: ஆமா,
4: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
5: தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.
4: தேங்க்யூ. நேர்களை இணைந்திருங்கள். இது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.
6: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் தவரூபமான சிவனை எனும் பாடல், கே ஜே யேசுதாஸ் அவர்களின் குரலில்.

0: பௌர்ணமி நில ஒளியும் விவத் பாரதி பண்பலை வானொலியும் இணையும் நேரம் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் பௌர்ணமி பூக்கள் திருவண்ணாமலையில் மலை வலம் வரும் பக்தர்களின் மன உணர்வுகள் வானலைகளில் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. இதோ பக்தி பரவசத்தில் பக்தர்களின் மன உணர்வு, இது உங்கள் வசமாய்.
1: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சீயமாறன் ஒளி விளக்கு நம்பர் 1 திடமரசி.
2: வணக்கம் நேர்களே, 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சி திருவண்ணாமலையினுடைய கிரிவல பாதையிலிருந்து அடுத்து நம்மளோடு பேசுவதற்காக ஒரு பக்தர் இணைந்திருக்கிறார். வணக்கம் தம்பி.
3: வணக்கம்.
2: உங்க பேர் என்ன?
3: தருண்.
2: தருண், எத்தனாவது படிக்கிறீங்க? 6th. எந்த ஸ்கூல்?
3: கமலாம்பாடி.
2: கமலாம்பாடி தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா?
3: தமிழ் மீடியம்.
2: சரி, நீங்க திருவண்ணாமலைக்கு எத்தனாவது தடவை வரீங்க?
3: 2nd time.
2: உங்களால இவ்வளவு தூரம் நடக்க முடியுதா? ஜாலியா இருக்குதா? சரி, 2nd தடவை வரீங்கல்ல, உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த ஃபீல்? யார் கூட வந்திருக்கீங்க?
3: அண்ணா கூட
2: வந்திருக்கீங்க. கடைங்கள நிறைய நல்லா வாங்கி சாப்பிட்டு ஜாலியா போறீங்க. அண்ணாமலையார பாத்தீங்களா? பாத்துட்டீங்க, தரிசனம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி, அண்ணாமலையோட அருளால இன்னும் நிறைய நல்லா படிங்க, வாழ்க்கையில் நிறைய சாதனைகளை செய்யுங்க. சரியா? ரொம்ப நன்றி அருண். நன்றி. நேர்களே, நம்மளோட பயணித்தது ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன். மக்களுடைய அலைகள் வந்து கடல் அலையா அப்படின்னு தெரியாத அளவுக்கு மனித தலைகளுடைய கூட்டம் இங்க இருக்குது. இதற்கு மத்தியில ஒரு சின்ன குழந்தையை தேடி கண்டுபிடிச்சு அவரை நமக்காக இன்னைக்கு பௌர்ணமி பூக்கள்ல இணைந்திருக்கிறாரு. தொடர்ந்து நாம நம்முடைய பயணத்தை தொடங்கலாம். இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.
4: ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஒவ்வொரு விதமான வேண்டுதல். இந்த ஆன்மீக பயணத்தை நிறைவு செய்யும் போது அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுதோ இல்லையோ, ஒரு மன திருப்தியோட இங்க இருந்து பயணம் பண்றாங்க. எஸ், பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறீங்க. 102.3 விவத் பாரதி தமிழ் FM. இப்போ நம்ம கூட ஒரு நேயர் இருக்காங்க, பக்தர் இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம்.
5: குட் மார்னிங்.
4: குட் மார்னிங். உங்களுக்கு குட் நைட் ஆயிடுச்சு. ஓகே, வணக்கம், ரொம்ப நன்றி. உங்க பேரு?
5: சதீஷ்குமார்.
4: சதீஷ்குமார், எங்க இருந்து வர்றீங்க சார்?
5: தானிப்படி, திருவண்ணாமலை.
4: திருவண்ணாமலை பக்கத்திலேயே இருக்கிற. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
5: காலேஜ் படிக்கிறேன்.
4: அதான், காலேஜ்ல என்ன பண்றீங்க?
5: செகண்ட் இயர் BSIT படிக்கிறேன்.
4: படிச்சிட்டு இருக்கீங்க. எத்தனை வருஷமா நீங்க இந்த கிரிவல வர்றீங்க?
5: இதோட 6th time.
4: ஆஹா, இப்போ 6ஆவது தடவை நீங்க வந்துட்டு இருக்கீங்க. முதல் தடவை யார் கூட வந்தீங்க?
5: முதல் டைம் அம்மா அப்பா கூட வந்தேன், 4th படிச்சப்ப.
4: ஆஹா, சரி.
5: அப்புறம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட, அப்புறம் ஃபேமிலி. இப்போ ஃபேமிலி கூட வந்திருக்கீங்க?
4: இப்போ ஃபேமிலி கூட தான் வந்திருக்கீங்க. உங்களுக்கு அந்த 4th படிக்கிறப்போ வந்ததுக்கும் இப்ப காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறப்போ வர்றதுக்கும் உள்ள அந்த வேறுபாடு இருக்குல்ல, ஒரு ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு மென்டலி
5: தெரியல? இப்ப நல்லா சாமி பாத்துட்டு, அப்ப சாமினே தெரியல, சும்மா வந்து நடந்த மாதிரி இருந்துச்சு.
4: சரி,
5: இப்ப வந்து கொஞ்சம் பக்தியா நடக்கிறோம், சாமி எல்லாம் கும்பிட்டு நல்லா ப்ரே
4: பண்ணினேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்ப ஃபேமிலியா வந்திருக்கீங்க இல்லையா, நீங்க இந்த மாதிரி கிரிவலம் போறது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் தெரியுமா?
5: தெரியும், அவங்களும் வந்திருக்காங்க. ஆனா நான் ஃபேமிலியோட வந்துட்டேன், அவங்க பின்னாடி
4: வந்து இருக்காங்க. வந்துட்டு இருக்காங்க. ஓகே, உங்களுக்கு இது 6ஆவது தடவை வரும்போது நிறைய வேண்டுதல்கள் வச்சிருப்பீங்க இல்லையா? எல்லா வேண்டுதலுமே நிறைவேறி இருக்கா இல்ல இன்னும் வந்து ஏன் நீங்க நிறைவேற்றாம இருக்கீங்க அப்படின்னு கடவுள் கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்களா?
5: அரியர் கிளியர் ஆனது என்ன? கிளியர் ஆயிடுச்சு.
4: ஓகே, சந்தோஷம், வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
5: தேங்க்யூ
4: சோ மச். நேயர்களே, இணைந்திருங்கள். இது 102.3 விவத் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: எங்கும் நிறைந்த இறையொளியில் எங்கிருந்தும் பயணிக்கலாம். உங்கள் விவத் பாரதி 102.3 பௌர்ணமி பூக்கள். இரவெல்லாம் இறையருள் நிறைத்து இதயமெல்லாம் இன்னருள் பரப்ப இணைந்திருங்கள் பௌர்ணமி பூக்கள்.
4: அடிக்கு ஒரு சித்தர் வாழும் மலை திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலை கிரிவலத்தில் பக்தர்களோடு பக்தர்களாக உலா வந்து கொண்டிருப்பது பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல்,
2: கௌசல்யா சசிகுமார்.
6: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் 10:24 பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சியின் அடுத்ததாக கேட்கலாம் நடராஜா என தொடங்கும் பாடல். SP பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில் கேட்டு மகிழலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேர்களே, 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சியில் திருவண்ணாமலையின் கிரிவல பாதையில் பக்தர்கள் பல பேருடைய கிரிவல பயணத்தில் நாமும் இணைந்திருக்கிறோம். நம்மோடு ஒரு நேயர் பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க காத்திருக்கிறார். வணக்கம்மா.
1: வணக்கம்.
0: நீங்க எங்க இருந்து வரீங்க?
1: ஒசூர்.
0: ஒசூர்ல இருந்து வரீங்க. எத்தனை வருஷமா இங்க வந்துட்டு இருக்கீங்க?
1: ரெண்டாவது
0: தடவை வரீங்களா? உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த கிரிவலம் வர்ற இந்த அனுபவம்?
1: நல்லா இருக்கு.
0: ஏதாவது ஒரு காரணத்துக்காக நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த வேண்டுதல் இருக்குது, இல்ல இதுக்காக வந்தோம் அதுக்காக வந்தோம் சொல்லுவாங்க. நீங்க இங்க கிரிவலம் வந்ததுக்கான காரணம் என்ன?
1: அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சாமி
0: பாக்கறதுக்காக தான் வந்தீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த 14 கிலோமீட்டர் எங்களால நடக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி தோணுது அதெல்லாம்?
1: சாமி பாக்கணும், நடந்துதான்
0: ஆகணும். நடந்துதான் ஆகணும். உங்களோட கூட வந்திருக்கிறது யாரு? அது
1: என் ஹஸ்பண்ட். நாத்தனார்.
0: வணக்கம்மா. உங்க பேரு?
2: மீனாட்சி.
0: மீனாட்சி, என்ன பண்றீங்க? உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த பயணம்?
2: நல்லா இருக்கு.
0: நேர்களே, அதாவது பெருசா எதுவும் வேண்டுதல்லாம் கிடையாது, கடவுளை பாக்கணும் தரிசிக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன விண்ணப்பத்தோட தான் இவங்களுடைய பயணம் தொடங்கி இருக்குது. இன்னும் இவங்களுடைய பயணம் முழுமை அடையில, அதற்கு அந்த இறைவன் துணையா இருப்பாருன்னு சொல்லி இந்த நேரத்துல இவங்களுக்கு நம்மளுடைய நிலையத்தின் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நிலவோடு வளரும் பக்தி பரவசம் உங்கள் மனதோடு வளர்ந்திட
4: பௌர்ணமி பூக்கள் உங்கள் விவத் பாரதி பண்பலையில்.
5: பௌர்ணமி நாளே அன்னைக்கு இருக்கிற கூட்டம் அப்படிங்கறத நினைச்சாலே அப்பா எப்படி போயிட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில இருப்பாங்க. ஆனா அந்த கிரிவல பாதையில மக்களோட மக்களா நடக்கணும், அந்த சாமியை பாக்கிறமோ இல்லையோ, மலையை சுத்தி வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட மக்கள் பல ஊர்களிலிருந்து, பல மாநிலங்களிலிருந்து, ஏன் வெளிநாட்டிலிருந்தே இந்த கிரிவலத்துக்காக வர்றாங்க. அந்த வகையில இப்போ நம்ம நிகழ்ச்சியில இணைகிறாங்க. வணக்கம் சார்.
6: ஹலோ.
5: வணக்கம்.
6: வணக்கம்.
5: எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கும்.
5: நானே டயர்டா நடந்து வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த நேரத்துல என்ன எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எங்க இருந்து வர்றீங்க சார்?
6: ஒசூர்ல இருந்து வரோம் மேடம்.
5: எத்தனை வருஷமா நீங்க இங்க கிரிவல வந்துட்டு இருக்கீங்க?
6: இதோட ரெண்டாவது வருமா வந்துட்டு இருக்கோம்.
5: அதாவது இங்க நிறைய கூட்டம் இருக்கு இல்லையா? இந்த பௌர்ணமி அன்னைக்கு கூட்டம் நிறைய இருக்கு, பஸ் உங்களுக்கு டிராபிக் ஜாஸ்தியா இருக்கு, பல நமக்கு சூழ்நிலைகள் வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. பட் அதையெல்லாம் தாண்டி இந்த கிரிவலம் வரணும் அப்படின்னு ஏன் உங்களுக்கு தோணுது?
6: ஏன் தோணுதுன்னா வந்துட்டு கோடியான கோடி ஜனம் வராங்க, ஒரு நம்பிக்கை தான், கடவுள் நம்பிக்கை நல்லது ஆகுதுன்ட்டு எல்லாம் மக்கள் வராங்க, நாங்களும் அது வரோம், நல்லதா நடக்கும்.
5: சந்தோஷம். சோ இந்த கிரிவலத்தை முடிச்சுட்டு போகும்போது உங்க மனசு எந்த அளவுக்கு லேசா இருக்குது?
6: மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. நம்ம கிரிவலம் மலை சுத்தி வந்தோம், நம்ம கடவுளை பார்த்து, இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
5: இந்த கிரிவலத்துல இந்த 14 கிலோமீட்டர் சாதாரண நாட்கள்ல ஒரு 3 மணி நேரத்துல சுத்திட முடியுது, பட் உங்களால இந்த மாதிரி கூட்டமா இருக்கும் போது எத்தனை மணி நேரம் எடுத்துக்கிறீங்க சுத்துறதுக்கு?
6: எப்படியும் ஒரு 4 மணி நேரம்.
5: இந்த கூட்டத்திலே 4 மணி நேரத்துல முடிச்சிருக்கீங்களா சார்? பட் நாங்கெல்லாம் மினிமம் 6 மணி நேரம் எடுத்துக்கிறோம். அப்ப நீங்க அவ்வளவு ஸ்ட்ரென்த், ரொம்ப சந்தோஷம். சோ 4 மணி நேரத்துல தனியா வந்திருக்கீங்களா ஃபேமிலியோட?
6: வந்திருக்கோம்
5: ஃபேமிலியோடவே. மொத்தமாவே 4 மணி நேரத்துல முடிச்சிருக்கீங்க?
6: முடிச்சிட்டோம்.
5: சாமி பாத்துட்டு போறீங்களா இல்லன்னா?
6: சாமி உள்ள பாக்க முடியாது, கோபுரத்தை வெளியில பாத்துட்டு கும்பிட்டு வந்துட்டோம்.
5: ரொம்ப சந்தோஷம். மீண்டும் மீண்டும் நீங்க வந்து இந்த தரிசனத்திற்கு ஒவ்வொரு மாசமும் நீங்க வர்றதுக்கு கடவுள் அருள் புரியணும், நீங்களும் அதே ஆர்வத்தோட வந்து கலந்துக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்கள்.
6: நன்றி மேடம்.
5: தேங்க்யூ சோ மச். நேரிலே தொடர்ந்து இணைந்திருங்க. இதே மாதிரி நம்ம நிறைய பக்தர்கள் கிட்ட பேசலாம். பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சியில உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல்.
7: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. பௌர்ணமி பூக்கள் உங்களுக்காக ஒளிபரப்பாயிட்டு இருக்கக்கூடிய நேரம் சரியாக 10:34 நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் கிரிவலம் சுற்றி வந்தாலே என தொடங்கும் பாடல் கேஜே இயேசுதாஸ் அவர்களின் குரலில். தொடர்ந்து இணைந்தவர்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி சிஎம்ஆரின் ஒளி விளக்கு நம்பர் 1 திடம் அரிசி.
1: அடிக்கு ஒரு சித்தர் வாழும் மலை திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலை கிரிவலத்தில் பக்தர்களோடு பக்தர்களாக உலா வந்து கொண்டிருப்பது பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல்,
2: கௌசல்யா சசிகுமார். வணக்கம் நேர்களே, பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சியில் இப்பொழுது நாம் கிளி கோபுரத்திற்கு அருகில் இருக்கிறோம். பெயரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. அது என்ன கிளி கோபுரம்? திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கோபுரங்களில் ரொம்பவும், அதாவது காலத்தால் பழமையான கோபுரம் இந்த கிளி கோபுரம். 1053 ராஜேந்திர சோழன் கட்டியுள்ளார். 81 உயரமும் 5 நிலைகளுடன் அமைந்த இந்த கோபுரம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கோபுரங்களிலேயே மிகவும் பழமையானது. இந்த கோபுரத்தினுடைய உச்சியிலே ஒரு கிளி சிற்பம் உள்ளது. இந்த கோபுரத்திற்கு கிளி கோபுரம் என்று பெயர் வர ஒரு காரணம் இருக்கிறது. ஒரு முறை மன்னனுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக தேவலோக மலரை பறித்து வர வேண்டிய சூழல் அருணகிரிநாதருக்கு ஏற்பட்டது. அவர் தன்னுடைய உயிரை கூடுவிட்டு கூடுபாயும் வித்தை மூலமாக ஒரு கிளிக்குள் செலுத்தி விட்டு தேவலோகம் சென்றார். அவரது உடல் மட்டும் கோபுரத்தின் உச்சியிலேயே இருந்தது. இதை அறிந்த அருணகிரிநாதருடைய போட்டியாளர் சம்பந்தாண்டான் அருணகிரிநாதனுடைய உடலை எரித்து விட்டார். இதனால் அருணகிரிநாதர் கிளி உருவத்திலேயே இருக்க வேண்டியதாயிற்று. அவர் கிளி உருவத்திலேயே இருந்து இந்த கோபுரத்தின் மேலிருந்து நிறைய பாடல்களை பாடி உள்ளதால் இந்த கோபுரத்திற்கு பெயர் கிளி கோபுரம் என்று பெயர். இத்தனை பெருமை வாய்ந்த கிளி கோபுரத்திற்கு அருகில்தான் இப்பொழுது நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலையினுடைய கிரிவல பாதை, கிரிவலம் அப்படின்றது வெறும் வார்த்தைகளால் மட்டும் சொல்லி முட முடியாத ஒரு விஷயம். இவ்வளவு பெரிய மனித கூட்டங்கள் எந்த நம்பிக்கையோடு செல்கிறார்கள் என்றால், இறை நம்பிக்கையோடு தங்களுடைய நடைப்பயணத்தை தொடங்கியிருக்கிறார்கள். எல்லாம் மாறும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த நடைப்பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், அண்ணாமலையாரை தரிசித்து பதிகங்கள் பாடி உள்ள இடம் இந்த திருவண்ணாமலை. மாணிக்க வாசகர் பலகாலம் தங்கியிருந்து மார்கழி மாதத்தில் சைவத்திற்காக பாடப்படுகின்ற திருவம்பாவை என்னும் 20 பாடல்களையும் திரு அம்மானை பதிகங்களையும் பாடியுள்ள இடம் இந்த திருவண்ணாமலை. அதனால்தான் கிரிவல பாதையில் அடி அண்ணாமலை என்னும் இடத்தில் மாணிக்க வாசகருக்கு ஒரு கோயிலும் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. கைலாயத்தில் சிவபெருமான் இருக்கிறார். ஆனால் சிவபெருமானே மலையாக இருப்பதால் கைலையை விட சிறந்தது திருவண்ணாமலை என்று கந்தபுராணம் சொல்கிறது. திருவண்ணாமலையை சுற்றினாலே பாவங்கள் ஒழியும் என்பது நம் எல்லோருடைய நம்பிக்கை. நான் முகனின் தான் என்ற ஆணவத்தை அழித்த தலம் இந்த திருவண்ணாமலை. நாமும் தன்னுடைய ஆணவத்தை, அகந்தையை ஒழித்து இறைவனோடு இரண்டர கலக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பயணமாகத்தான் இந்த பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனன் திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே. இந்த மந்திரத்தோடு மக்களுடைய மனங்கள் முழுக்க முழுக்க அண்ணாமலையினுடைய சிந்தனையோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். கிரிவல பாதையில் பக்தர்களோடு நாமும் இணைந்திருக்கிறோம். முயன்றால் அடுத்த மாதமும் பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சியில் நீங்கள்

0: வந்து கலந்து கொள்ள இந்த இறைவன் உங்களுக்கு அருள் செய்யட்டும். நன்றி.
1: பௌர்ணமி பூக்கள் கேட்டு இருக்கீங்க வித் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 நேரம் சரியாய் 10:45 ஆக போகுது. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் கல்லார்க்கும் கற்று அவர்க்கும் என தொடங்கும் பாடல் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில் கேட்கலாம்.

0: வணக்கம் நேர்களே, 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம். பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சியில் பக்தர்களுடைய மலைவள பாதையில் இணைந்திருக்கிறோம். நம்மோடு பயணிக்க ஒரு பக்தர் இருக்கிறார். வணக்கம்மா.
1: வணக்கம்மா.
0: நீங்க எங்க இருந்து வரீங்க?
1: நாங்க காஞ்சிபுரத்துல இருந்தோம்.
0: உங்க பேருமா?
1: எங்க பேர் ரேவதி.
0: ரேவதி, எத்தனை வருஷமா நீங்க வரீங்க ரேவதிமா?
1: நாங்க ஒரு 5 வருஷமா வந்திருக்கோம்.
0: இப்ப எல்லாரும் எப்படி, நீங்க மட்டும் வந்திருக்கீங்களா இல்ல குடும்பத்தோட வந்திருக்கீங்களா?
1: குடும்பத்தோட ஃபேமிலியோட வந்திருக்கோம்.
0: அப்படியா? இந்த குட்டி பாப்பா யாரு?
1: பேரன், தம்பி பையன்.
0: சரி சரி சரி, சொல்லுங்க. இந்த 5 வருஷம் நீங்க இங்க கிரிவலம் வந்துட்டு இருக்கீங்க, உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கு?

0: இங்க இந்த அனுபவம்னா இந்த காத்து, மக்கள், இந்த கோயில், எல்லா இதுவும் பார்த்தனா எல்லா இருக்கிற கஷ்டம் எல்லாமே தீர்ந்து போய் ஏதோ ஒரு ஆகாசத்துல நடக்கிற மாதிரி இருக்கு.
1: சூப்பர் சூப்பர். உங்களுக்கு என்ன வயசு ஆகுது?
0: எனக்கு 46.
1: 46 வயசு ஆகுது. 46 வயசு அம்மாவும் இருக்கிறாங்க, கூட ஒரு 4 வயசு கூட நிரம்பாத ஒரு குட்டி குழந்தையும் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. சரி, இப்ப எல்லாரும் வந்து ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், நம்ம வந்து இந்த வேண்டுதலை முன் வச்சு நம்ம வந்து வரலாம், இல்ல எனக்கு வந்து இதெல்லாம் நடந்துருச்சுன்னா நான் இந்த கிரிவலத்துக்கு வரேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணங்களை வச்சு வந்திருக்கீங்களா?
0: காரணம் இருக்கு, தொடர்ந்து வந்திருக்கேன்.
1: ஆண் பக்தர்கள் அதிகமா இருக்கிறாங்களா இல்ல பெண் பக்தர்கள் அதிகமா இருக்கிறாங்களா?
0: பெண் பக்தர் பெண் பக்தர்கள் தான்
1: அதிகமா இருக்கிறாங்க. ரொம்ப நன்றிமா எங்களோட நீங்க உங்களோட
0: ரொம்ப தேங்க்ஸ்மா. நன்றிமா.
1: நன்றி நன்றி. நேயர்களே, காஞ்சிபுரத்துல இருந்து நம்மளோட நேயர் இணைந்து இருக்கிறாங்க. பக்தர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் அதிகமா இருக்குதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் அனைவருடைய தேடலும் ஆன்மீக பயணமா தான் இருந்திருக்குது. இந்த பயணத்துல நாமளும் இணைந்திருக்கிறோம் அப்படின்றதுதான் ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. இன்னும் நம்மளுடைய பயணம் தொடரும், இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு. இது 102.3 விவக் பாரதி தமிழ் பண்பலையில் பௌர்ணமி பூக்கள்.
2: பச்சை குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க அதாவது வயசானவங்க வரைக்கும் இந்த கிரிவல பாதையில எந்த ஒரு டயர்டே இல்லாம ரொம்ப சுறுசுறுப்பா ஆர்வமா இந்த மலையை சுத்தி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஒரு பக்தர், பேசலாம் வாங்க. வணக்கம் அம்மா.
3: வணக்கம்.
2: எங்க இருந்து வரீங்க?
3: காஞ்சிபுரத்துல இருந்து வரோம்.
2: காஞ்சிபுரம்
3: நாங்க அடுத்தது பல்லாவரம், தூசி பல்லாவரம்ட்டு.
2: சரி, அந்த இடத்துல இருந்து வர்றீங்க?
3: எல்லாமே எங்க தங்கச்சி எல்லாமே.
2: எவ்வளவு மணி நேரம் டிராவல் பண்ணி இங்க வர்றீங்கம்மா?
3: 3 மணி நேரம் ஆகுது.
2: 3 மணி நேரம் ஆகுது. ஓகே, நீங்க எத்தனை வருஷமா இங்க வந்துட்டு இருக்கீங்க?
3: எங்க வீட்டுல வந்து எங்க தங்கச்சி தான் வரும் விடாம, நான் வந்து இது 3வது தடவை தான் வரேன்.
2: 3வது தடவை வந்துருக்கா?
3: சித்திரா பௌர்ணமி தான் வருவோம். 2 வருஷமா எங்க அங்க ஊராட வந்து அரசி அம்மனுக்கு சாத்துப்பிடி பண்றோம் பௌர்ணமி போது. அதனால இப்ப வந்து
2: அந்த பௌர்ணமி அந்த சாமிக்கு பண்ணினதுனால உங்களுக்கு வர முடியல? ஓகே, இப்ப வர முடியல.
3: வர முடியல.
2: எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த அனுபவம்?
3: நல்லா இருக்கு.
2: சந்தோஷமா இருக்கா? உங்களுக்கு திரும்ப போகும் போதே, அதாவது ஒரு 4 மணி நேரம் நடந்துட்டு நீங்க மறுபடியும் ஒரு 3 மணி நேரம் டிராவல் பண்ணும் போது, ஐயோ இவ்வளவு கஷ்டமா இருக்கேன் நினைச்சிருக்கீங்களா இல்ல ஒரு திருப்தியோட போறீங்களா?
3: இல்ல, கஷ்டமா தான் போந்து கிடையாது. நான் வந்தது 3வது தடவை வரேன், எந்த கஷ்டமா எல்லாம் போந்து. எங்க வீட்டுல எங்க தங்கச்சி, நாங்க 2 பேரும் அக்க தங்கச்சி தான், அந்த தம்பி 2 பேரும் கட்டி அவங்க தான் வருவாங்க போவாங்க. நான் எப்பனா சுவாமி தான் சித்திரா பௌர்ணமி 2 தடவை வந்தேன்.
2: சந்தோஷம். எவ்வளவு கூட்டம் இருந்தாலும், எத்தனை விதமான நெரிசல்கள் இருந்தாலும், எந்த வித இடர்பாடும் இல்லாம சந்தோஷமா வந்துட்டு அதே சந்தோஷத்தோட திரும்ப போய்கிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த திருவண்ணாமலையோட அதிசயம் அப்படின்னு சொல்லலாம். நேரிலே தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சி. 2.3 விவித் பாரதி தமிழகமில்.
4: எங்கும் நிறைந்த இன்பப் பெருமானின் எல்லையிலா பேரருளோடு
5: திருவண்ணாமலையிலிருந்து உங்கள் விவித் பாரதி பண்பலையின் பௌர்ணமி பூக்கள்.
4: மலைவள பகுதியிலிருந்து
5: மோகன சுந்தரி.
2: 102.3 விவித் பாரதி தமிழகமில் பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை நாம நெருங்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் நிறைவா உங்களுக்காக சம்பந்தர் திருவண்ணாமலைக்கு நேரில் வந்து அண்ணாமலையாரை உருகி வழிபட்டு பதிகம் பாடியுள்ளார். அவர் பாடிய பாடல் வரிகள், பூவார் மலர் கொண்டு புண்ணியர் எண்ணுவாருக்கு சாவாரும் இல்லை பிறப்பாரும் இல்லை. அதாவது திருவண்ணாமலையில் வீற்றிருக்கும் ஈசனை நறுமணமிக்க மலர்களை தூவி மனமுருகி வழிபடும் பக்தர்களுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, அதாவது மறுபிறவியற்ற முக்தி நிலை என்று சம்பந்தர் அறுதியிட்டு கூறுகிறார்.
1: பௌர்ணமி இரவில் அருணாச்சல மலையை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு அடியும் பக்தியின் பயணம். மனம் அமைதியடையும், ஆன்மா இறைவனுடன் இணையும் புனித அனுபவம். இந்த புனித அனுபவத்தில் பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு இதுவரை இணைந்து பயணித்தது நான் உங்கள் ஆர்ஜே கௌசல்யா சசிகுமார்.
2: நான் உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல்.
1: நன்றி.

0: நேயர்களே,
1: இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.
2: இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 10:55. நேயர்கள் இதுவரை கேட்டது பௌர்ணமி பூக்கள் சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தது பரமேஸ்வரி, புண்ணியவேல் மற்றும் கௌசல்யா. கலையகத்திலிருந்து உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக இசைகிறது அண்ணாமலையோனி என தொடங்கும் பாடல் சந்திரபோஸ் அவர்களின் குரலில். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். நேரம் 11 மணி ஆயிட்டு இருக்கு. அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான தீதிக்கும் இனிய இரவு வணக்கம். என்ன நேர்கள், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு ஒரு உறுதியான நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம். எஸ், நான் உங்கள் ஆர்ஜே சித்ரா தான். உங்க மனசுக்கு பிடிச்ச
1: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்
0: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில தான் அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். முதல் முதல்ல என்ன பாடல் வருது, பாடல் கேட்டுட்டு வாங்க.
3: Yes, I love this idiot. I love this lovable idiot.

எஸ் கோபிரவாசரலை படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவங்களோட குரல்ல பெரிய சூடனின் வரிகளில் இளையராஜாவோட இசையில பாடல் கேட்டு ரசித்தோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங். ஒரே ஒரு வார்த்தையில இந்த பாடல் சொல்லணும் அப்படின்னா வரிகளில் கோவிலுக்குள்ள ஏற்றி வைத்த தீபம் அல்லவா, அவ்வளவுதான். திஸ் இஸ் அ ஹைலைட் ஆஃப் லைன் இல்லை. இஸ் நமக்கு ஒவ்வொரு ஒரு சாங்லையுமே ஒரு சின்ன சின்ன வரிகள் பிடிக்கும் இல்லையா? ஆமாம் நேர்களை, நாம் நினைச்சிருக்கிறது சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோயில் மதுரை 103.3, வெட்பார 102.3 பண்பலையில் தான் அழகான பாடல்கள் கேட்டு வச்சிருக்கிறோம். வீக்கெண்ட் ஃப்ரீக்வன்சியில் எல்லாருமே இருப்பீங்க இல்லையா? எஸ் அஃப்கோர்ஸ். அடுத்ததாக இன்னும் அழகான தித்திப்பான ஒரு பாடல் கேட்டு ரசிக்கலாமே.

அக்னி நட்சத்திரம் படத்துலேருந்து கே ஜே ஏசுதாஸ் மற்றும் சித்ரா அவங்களோட குரலில் வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:11 ஆயிட்டுருக்கு. ரொம்ப அழகான பாடல்களோட நம்மளோட வீக்கெண்டை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு நிறைய சாங்ஸ் கேட்டு ரசிச்சிட்டே இருக்கலாம். இஸ் ஒரே ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. மௌனத்தின் வலிமையை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு சொற்களின் வலிமை தெரியாது. மௌனம் அவ்வளோ ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுடைய அந்த கோபத்தை மௌனத்தை நமக்கு பிடிச்சவங்கக்கிட்ட நம்ம உண்மையாக நேசிக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் காட்ட முடியும் இல்லையா? இது மௌனமான நேரம்.

சலங்கை ஒலி படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவங்களோட குரல்ல வைரமுத்துவின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:16 ஆயிட்டிருக்கு. இஸ் பியூட்டிஃபுல்லான சாங்ஸோட அழகான நினைவுகளோட பொக்கிஷமான பயணமாக நம்மளுடைய இந்த நிகழ்ச்சி இருக்குது. ஓகே, அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு பார்த்துடலாம். சில பேரோட நினைவுகள் உங்களை நகர விடாமல் பண்ணிச்சு அப்படின்னா அவங்கள தான் உங்களை ஆக்கிரமிச்சிட்ருக்கிற நபர்கள். காதலெல்லாம் ஒன்றுமில்லை, கவிதை எழுதவே உன் நினைவுகளை பயன்படுத்தி கொள்கிறேன், கற்பனை கூட செய்து பார்க்காதே, இந்த கற்பாறையில் பூக்கள் பூக்கிறதே என்று

கம்பேரி மோகன் படத்தில் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி அவங்களோட குரல்ல வைரமுதுவின் வரிகள் இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு வச்சுருக்கிறோம். நேரம் 11:22 ஆயிட்டிருக்கு. ஆமாம் நேர்களே, நாம் அணிஞ்சிருக்கிறது விபத் பாரதி 102.3 மானங்களில் நின்றும் முழுமையான கொண்டாட்டம். சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் மற்றும் மதுரை 103.3 மெகாஹெர்ட்ஸ் பண்புலைகளில் பாடல்கள் கேட்டு வச்சுட்ருக்குறோம். செம்மையான பாடல்கள். அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு பார்க்கலாம். நிறைய ரோஜா பூக்களாக பூத்து மலர்ந்துட்டுருக்கு நம்மளுடைய நிலையத்தில். எஸ், அடுத்ததும் ரோஜா பற்றியான ஒரு பாடல் தான், பட் இது வேறு மாதிரியான ஒரு பாடலாக இருக்கும். பாடல் கேட்டுட்டு வாங்க.

நினைவிலான் வித்யா படத்தில் இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியோட குரல் வைரமுத்துவன் வரிகளில் இளையராஜாவின் இடையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கோம். நேர்களை 11:26 ஆயிட்டிருக்கு. அழகான பாடல்கள். பழைய புத்தகத்தை புரட்டும் போது ஒளிந்திருந்தது ஒரு மயிலிறகும் ஒரு காதலும். பார்வை மட்டுமல்ல உணர்வுகள் கூட போதும் உன் இருப்பின் அருமையை உணர்வதற்கு.

0: ஒவ்வொரு தொழிலும் உண்முகம் தெரிகிறது. அப்பா எப்படிதான் இந்த மாதிரியான கவிதைகள் எழுத முடியும்னே தெரியல. அவங்க நேரத்தில் நேரம் 11:31 ஆயிட்டு இருக்கு. உங்க மனசுக்கு பிடிச்ச
1: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்

எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்க. நீ ஒரு காதல் சங்கீதம், மணல் வெளி யாரும், இருவரின் பாதம், நடந்ததை காற்றே மறக்காதே. பியூட்டிஃபுல்லான லைன்ஸுங்க. எஸ் நாயகன் படத்துல இருந்து மனு மற்றும் சித்ரா அவங்களோட குரல்ல, புலமைப்பத்தினோட வரிகளில் இளையராஜாவோட இசையில பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 11:37 ஆயிட்டுருக்கு. நாம் அணிஞ்சிருக்கிறது சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோயில் மதுரை 103.3, விவித் பாரதி 102.3 பண்பலைகளில் பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். மனசு மயங்கிட்டுருக்கீங்க. மெல்லிய மயிலிறகால உங்களை மனசு வருடி கொடுக்குற பாடல்களை நாம் ரசித்து கேட்டுருக்கிறோம். அடுத்ததாக இந்த பூவை, செம்பூவை வருடி கொடுக்குற காற்று எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். இதோ பாடல் உங்களுக்காக.

பூவின் வாசம் மனதை அள்ளி கொண்டிருக்கும் நேரம் 11:43 ஆயிட்டிருக்கு. இப்படி ஒரு மென்மையான ஒரு பாடல். சில பாடல்களுக்குள்ளே பயணம் செய்யும் பொழுது மீண்டு வரவே முடியாது. தமிழ் பேசும்போது மட்டும் இல்லை, எண்ணும் பொழுது கூட, நினைக்கும் போது கூட என் தமிழ், என் தாய் தமிழ் அவ்வளோ அழகு, அழகான கவிதை வரிகள். ஓகே, அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க இல்லையா? கவிஞனால் காதலிக்கப்படும் பெண்களுக்கு எப்போதும் அழிவில்லை. நிச்சயம் ஏதாவது ஒரு காகிதத்தில் கவிதைகளில் வாழ்ந்து கொண்டிருப்பாள். இந்நேரம் எத்தனை புத்தகங்கள் அவளை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறதோ. பத்திரமா கட்டி வச்சுக்கோங்க உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்களை.

இன்னும் 11:48 ஆயிட்டுருக்கு. அடுத்ததாக வரும் பாடல் வாழ்வி மாயம் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், வாலியின் வரிகளில் கங்கை அமரனுடைய இசையில்.

0: சமர்ப்பணம்
1: சமர்ப்பணம் பியூட்டிஃபுல்லான சாங். இஸ் நேரம் 11:53 ஆயிட்டிருக்கு. நாம் இணைஞ்சிருக்கிறது சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1 மெகாஹெர்ஸ், கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் மதுரை 103.3, விவத் பாரதி 102.3, பண்பலைகளில் பாடல்கள் கேட்டு வச்சுருக்குறோம். இஸ் நிலவு தூங்குகிற நேரம் என்னன்னு நாம் பாட்டு கேட்குறதுக்கு முன்னாடி இசாமே நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஒரு நிமிஷமாவது உங்களுடைய கவலைகள்லாம் மறந்துட்டு நீங்கள் ரசனையோட அந்த இயற்கையோட கலந்து அந்த பாடல்களை கேட்டிருந்தீங்க அப்படின்னா இது இந்த நிகழ்ச்சியோட ஒரு பெரிய சக்ஸஸாகவே நாம் நினச்சிட்ருக்கோம். இஸ் அடுத்து உங்கள் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தட் ஆஃப் சைனிங் ஆஃப் ஆர்ஜி சித்ரா. எப்போவுமே சந்தோஷமாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள். யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் மனசு நிறைவாக செய்யுங்க. இஸ் அடுத்ததாக என்ன பாடல், பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன்.

0: மாடியோ.
1: ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்.

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் காலை 4 மணி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு அழகான காலை பொழுதை தொடர்வோம். முதலாவதாக நாம் வித் பாரதி 102.3 இசையவிருப்பது திரை இசையில் பக்தி பாடல்கள். நந்தனார் படத்திலிருந்து M.M. தண்டபாணி தேசிகர் அவர்களின் குரலில் பாபநாசம் சிவன் மற்றும் கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் வரிகளில் M.D. பார்த்தசாரதி மற்றும் ராஜேஸ்வர ராவ் அவர்களின் இசையமைப்பில் வரும் பாடல்

தியானம் மனதை அமைதியாக்கும் பொக்கிஷம். அதில் தொலைந்திடுவோம் நம்மை கண்டுபிடிக்க. திரையிசையில் பக்தி பாடல்கள். அடுத்ததாக வரும் பாடல் முக்தி அம்மன் படத்திலிருந்து அருணா சாய்ராம் அவர்களின் குரலில், பா விஜயின் வரிகளில், கிரிஷ் கோபாலகிருஷ்ணனின் இசையமைப்பில்.

இந்த பிரபஞ்ச அன்னையிடம் அடிமையாக இருப்பதே ஆனந்தம். அன்பும் ஆற்றலும் ஒன்றாக இணைந்தால் மட்டுமே நலம் பெறும். கடவுள் இந்த பிரபஞ்சத்தாய் நம் உள்ளத்திலேயே குடிகொண்டிருக்கிறாள். நாம் செய்யும் பணிகளே அவருக்கான வழிபாடு. திரையிசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது அம்மன் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குழுவினர். இவர்களின் குரலில் வாலியின் வரிகளில் ஸ்ரீ இசையில்

0: இந்த இனிய புதிய நாளில் விவசாயம் செழிக்கட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும், இல்லந்தோறும் வளமை இனிமை நிரம்பட்டும், வாழ்க்கை பூரணத்துவமாய் ஜொலிக்கட்டும். அகல் விளக்கு எப்படி நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது என்பதை நாம் இருளில் இருக்கும்போது தான் உணர முடியும். அதுபோல தாய் நம்மை எப்படியெல்லாம் வளர்த்திருக்கிறார் என்பதை நம் வளர்ச்சியில் தான் உணர முடியும். அதனால் தாய்மையை எப்பொழுதும் போற்றுங்கள். அடுத்ததாக இசையவிருப்பது பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் ஷேக் மெஹபூப் சுபானி, காலிஷாபி மெஹபூப் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் பஜ மானச பகுதாரி ராகத்தில் அமைந்த துளசி வனம் இயற்றிய கீர்த்தனை ஆதிதாளம்.

ஆல் இண்டியா ரேடியோ பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் ஷேக் மெஹபூப் சுபானி காலிஷாபி மெஹபூப் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து தாமதம் தகாதையா, மோகன கல்யாணி ராகத்தில் அமைந்த லால்குடி கோபாலையர் இயற்றிய பாடல் ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, இது அதிகாலை 5 மணி. நாம் இணைந்திருப்பது சென்னை FM ரெயின்போ, திருச்சி FM 102.1, கோயம்புத்தூர் FM 103, நாகர்கோயில், மதுரை 103.3 மற்றும் விவத் பாரதி 102.3 பண்பலைகளில் இணைந்திருக்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு அழகான நாளை தொடங்குவோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றி உலகு என்ற திருக்குறளோடு, விவசாயம் செழிக்கட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும், இல்லம் தோறும் வளமை இனிமை செல்வம் நிரம்பட்டும், வாழ்க்கை ஜொலிக்கட்டும், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். முதலாவதாக நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம்.
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் இசையவிருப்பது ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம், சோழமங்கலம் சகோதரிகளின் குரலில்.

பள்ளத்தில் வீழ்ந்தேன், சிகரம் சேர்த்தாய். வெள்ளத்தில் வீழ்ந்தேன், கரையில் சேர்த்தாய். எதனில் வீழ்ந்தால் உன்னிடம் சேர்ப்பாய், எதனில் கரைந்தால் முக்தி அளிப்பாய். நாயகனின் சக்தியே தாயே சற்றே உரைப்பாய். லலிதா நவரத்ன மாலை, திருவனந்தபுரம் சகோதரிகளின் குரலில். அடுத்து இசையவிருப்பது

அருள்மணி மாலை தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக இசையவிருப்பது ஸ்ரீ துர்கா ஸ்தோத்ரம், சி சரோஜா மற்றும் சி லலிதாவின் குரலில்.